0: இடத்திற்கு கொண்டு சென்றது. அதை பற்றி கூறுகிறார் உள்ளூர் இசைக்கலைஞரும் சிங்கப்பூர் இந்திய நுண்கலைக் கழகத்தின் இசை ஆலோசகருமான திரு சங்கர் ராஜன்.
1: என்ன முக்கியனாக்கா அவங்க ஹை ஸ்ருதியில பாக்கிறதுனால சிங்கார வேலினி அப்படின்னு ஒரு பாட்டு நாதஸ்வரத்தோட அந்த ஸ்ருதியில பாடுவாங்க. அது காரைக்குறிச்சி அருணாச்சல மாஸ்டர் நாதஸ்வரம். அவர் வந்து எல்லாரும் இன்டர்வியூ பண்ணி யாருக்குமே சரியில்லை, லேடிஸ் சுஷிலா எல்லாமா, அப்புறம் இவங்களை பற்றி இவங்க தான் சரியான வாய்ஸ் அப்படின்ட்டு இவனை ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க மாதிரி ஒரு வாய்ஸ் உள்ளவங்க நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு வரேன்.
0: 60 ஆண்டுகளுக்கும் மேல் திரை இசை உலகில் முத்திரை பதித்த திருபாட்டி ஜானகி 48,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று 18 மொழிகளில் அவர் பாடியுள்ளார். இசையமைப்பாளர்கள் இளையராஜா, MS விஸ்வநாதன், AR ரஹ்மான் ஆகியோரது இசையில் பல பாடல்களை பாடி மக்கள் மனம் கவர்ந்தார். 16 வயதினிலே திரைப்படத்தில் இடம்பெற்ற செந்தூரப்பூவே என்ற பாடலுக்கு திருவாட்டி ஜானகி தேசிய விருது பெற்றார். அத்துடன் சேர்த்து அவர் மொத்தம் 4 தேசிய விருதுகளையும் 33 மாநில விருதுகளையும் பெற்றிருக்கிறார். திருவாட்டி ஜானகியின் பேத்தி அவர் மறைந்த தகவலை சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்தார். ரசிகர்களும் திரை பிரபலங்களும் திருவாட்டி ஜானகியின் மறைவுக்கு சமூக ஊடகங்களில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாவி சூறாவளி சீனாவின் கிழக்கு கரையோரத்தை அடைந்திருக்கிறது. சுழல்காற்றை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். காற்று மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. உயிருடர் சேதம் குறித்து எந்த உடனடி தகவல் இல்லை. சூறாவளியை முன்னிட்டு பள்ளி, வேலை, போக்குவரத்து, வெளிப்புற நடவடிக்கைகள் ஆகியவை ரத்து செய்யப்பட்டன. சுமார் 400 விமான சேவைகளும் பல ரயில் பயணங்களும் ரத்து செய்யப்பட்டன. சீனாவை அடைவதற்கு முன் பாவி சூறாவளி தைவானிலும் ஜப்பானிலும் வீசியது. பங்களாதேஷில் வெள்ளத்தாலும் நிலச்சரிவுகளாலும் 44 பேர் மாண்டனர். சில நாளாய் தொடர்ந்து பெய்யும் அடைமழையால் சுமார் 1 மில்லியன் பேர் சிக்கிக்கொண்டனர். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவி சென்று சேர்க்க அதிகாரிகள் விரைந்து செயல்படுகின்றனர். மின்சார தடை, சேதமடைந்த சாலைகள், தொடர்பு துண்டிப்பு ஆகிய அம்சங்களால் மீட்பு நிவாரண முயற்சிகளில் சிக்கல். தொலைவில் உள்ள சமூகங்களுக்கு உதவியை கொண்டு சேர்க்க இராணுவமும் கடற்படையும் படகுகளை பயன்படுத்துகின்றன. அமெரிக்காவும் ஈரானும் புதிய தாக்குதல்களை நடத்தியதாக தகவல் ஏதும் இல்லை. என்ற போதும் இரு நாட்டிற்கு இடையே பதற்றம் அதிகமாகவே உள்ளது. பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் வாஷிங்டனும் தெஹ்ரானும் தொடர்ந்து மிரட்டல்களை விடுக்கின்றன. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமீனி தமது தந்தை கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்க சூளுரைத்திருக்கிறார். குறிவைக்கப்படவுள்ள தனிநபர்களின் பட்டியலை தெஹ்ரான் தயாரித்திருப்பதாகவும் அவர் சொன்னார். முன்னதாக தம்மை கொலை செய்ய ஈரான் முயற்சி செய்தால் அமெரிக்கா 1000 ஏவுகணைகளை பாய்ச்சும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டினார். அந்த ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் சொன்னார். வாட்ஸ்அப் பயனர் பெயர் அம்சத்தில் சிங்கப்பூர் தலைவர்களின் பெயர்கள் மற்றவர்கள் பயன்படுத்த முடியாதபடி தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. பிரமுகர்கள் தங்கள் கணக்கில் சொந்த பெயர்களை பயன்படுத்த அது வழிவகுக்கும். எட் லாரன்ஸ் வாங், எட் கே சண்முகம் முதலிய பயனர் பெயர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை CNA உறுதி செய்தது. பிரமுகர்களின் பெயரில் சிறு மாற்றம் செய்யப்பட்ட பயனர் பெயர்களும் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. வாட்ஸ்அப் செயலியின் புதிய அம்சம் பயனர் பெயர். அது உலகெங்கும் மெல்ல மெல்ல அறிமுகம் செய்யப்படுகிறது. பயனீட்டாளர்கள் பயனர் பெயரை வைத்து மற்றவர்களை தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் தங்கள் தொலைபேசி எண்ணை பகிர தேவையில்லை. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இங்கிலாந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. நார்வேயுடன் பொருதிய ஆட்டத்தில் 2-1 என்று இங்கிலாந்து வெற்றி. ஆட்டத்தின் முதல் கோலை போட்டது நார்வே. முதல் பாதி முடிவுக்குள் அதை சமநிலைப்படுத்தினார் இங்கிலாந்தின் ஜூட் பெலிங்ஹம். அதே 1-1 என்ற நிலையில் ஆட்டம் முடிந்தது. கூடுதல் நேரத்தில் மீண்டும் கோல் அடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் பெலிங்ஹம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் பாம்பீஸ்,
2: உங்களுக்காகவே 968 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
2: ஜானகி அம்மா ஒரு

ஜானி இது போல பல பாடல்களை கொடுத்திருக்காங்க. எஸ் ஜானிய அம்மா சிலருக்கு அவங்களுடைய பாடல்கள் ஒரு பாடகைய பாடின பாடியும் இருக்கும், ஆனா சிலருக்கும் அவங்களுடைய குரலை கேட்கறது உயிர் போன்றது. எஸ் ஜானகி அம்மா அந்த காலத்தில இருந்து பல பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்களுடைய பயணத்தை பார்க்கும் போது பிரமிப்பாக இருக்குங்க. தென்னிந்தியாவுடைய நைட்டிங்கல் என அழைக்கப்படும் எஸ் ஜானகி அம்மா தன்னுடைய 17வது வயசுல சலபதிராவ் இயக்கத்துல வெளிவந்த விதியின் விளையாட்டு அப்படின்ற ஒரு திரைப்படத்துல 1957 அந்த காலகட்டத்தில் வந்த அந்த படத்துல பெண்ணாசை பாடானது என்ற முதல் சினிமா பாடலையும் பாடியிருந்தாங்க. அடுத்த நாளே அவங்களுக்கு தெலுங்கு படத்துல பாடும் வாய்ப்பும் கிடைச்சிருந்தது. 1957 மட்டும் 5 மொழிகள்ல பல பாடல்களை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. தமிழ், தெலுங்கு, கொங்கனி, துளு, சௌராஷ்டிரா, ஹிந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் அப்படின்னு பல மொழிகள்ல பாடியிருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. April 23 அவங்களுடைய பிறந்த தினமும் கூட. எஸ் ஜானகி அம்மா பத்தி மணிக்கணக்காக பேசலாம், அவங்கள கொண்டாடலாம். இன்றைக்கு நம்மோட அவங்க இல்லைனாலும் எப்பொழுதுமே அவங்களுடைய பாடல்கள் வழி நம்மோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க எஸ் ஜானகி அம்மா. அப்படிப்பட்ட மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்திருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. ஒரே இடத்துல நின்னபடி அவங்க ஒவ்வொரு பாடலும் பாடும் விதம், குரலை மாற்றி மாற்றி கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அந்த பாணியை மாற்றி பாடும் விதெல்லாம் பல நேரங்களில் மலைக்க வச்சிருக்கு. வயதான கிழவிலிருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எப்படி பாடுவாங்களோ அது போல ஒரு குழந்தைத்தனமான ஒரு குரலை கொண்டவும் கூட தான் எஸ் ஜானகி அம்மா. அவங்களுடைய பாடல்களை நம்ம நேரிலும் விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மென்மையான பாடல்களை ஜானகி அம்மாவுடைய குரல் மென்மையான பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். ஒலி வாட்ஸ்அப் வழியாகவோ நேரடியாக டிக்டாக் லைவ் வழியாகவோ நேற்றையிலிருந்து நேற்று இரவிலிருந்து நேரடியாக டிக்டாக் லைவ்ல நம்ம இணைஞ்சிருக்கோம் எஸ் ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில இந்த 8 மணி செய்திக்கு பிறகு இடம்பெற்ற பாடல் 16 வயதினிலே திரைக்க இடம்பெற்றிருந்த பாடல் சகாயமூர்த்தி அவர் விரும்பி கேட்டிருந்த பாடல் தான். அடுத்து உங்களுக
தங்கச்சி கிளி படத்துல இருந்து.

சுதா விரும்பி கேட்டு பாடலாம். அந்த பாடல் சலங்கை ஒலி படத்துல இருந்து பாடல நாம கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் காய்மணி 8:22 ஆகின்றது. மறைந்து பின்னணி பாடிய எஸ் ஜானி அவர்களுடைய நினைவாக அவங்களுடைய பாடலை கேட்டுருக்கோம், அவங்களை கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வயசுல தொடர்ந்து கேட்டு வரும் நேர்களுக்காக காத்திருக்கும் மற்ற சில பாடுகளின் முன்னோட்டம்.

0: பாடல முழுசையாக வானொலி வழியாக கேட்கலாம், டிக்டாக் லைவ் வழியாக கேட்கலாம். தொடர்ந்து எங்களோடு இணைய தவறாதீங்க. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். நான் உங்கள் விமலா.
1: போக்குவரத்து நிலவரம்
0: ஆத

0: சென்னை. குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு சாக் சாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பிட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீஸ், ஸ்பினச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பிட்சா ஹாட்.
2: நீங்க ஓய்வா இருக்கும் போது கேட்க வேண்டிய ஒரு வலைப்பதிவு.
3: ஆரம்பத்துல நீ கொஞ்சம் சம்பளம் கொடுத்துட்டு தான் இருந்த, இப்ப என்ன ஐயா ஆச்சு? ஒரு 3-4 நீ சம்பளமும் அனுப்பல, எங்களுக்கு போன் பண்றதும் மோத மாதிரி இல்ல. விவசாயமும் உனக்கு தெரியும்ல, நம்மளுடைய நிலம் வந்து வானம் பார்த்த பூமி, சரியான காசும் இங்க வரல தம்பி. என்ன

0: நாயா எங்களை பார்க்க.
1: என்ன நடந்தது?
2: எங்களுடைய பிரத்யேக வலையொலியை கேட்க மறவாதீர்கள்.
1: இப்பொழுதே கிளிக் செய்யுங்கள் மீ லிசன் பாட்காஸ்ட்.
3: 96.8 மனித பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம், அவங்களுடைய நினைவுகளை கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து காத்திருக்கும் சில பாடல்களை கேட்கலாமா? அடுத்தாக சாந்தி டெம்பரிசிலன் செய்து அனுப்பிச்சிருக்காங்க, புதிய வாய்ப்புகள் திரையில இடம்பெற்றிருக்கும் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. பாரத் ராஜா அவர்களுடைய இயக்கத்துல எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்கும் பாடலும் கூட நிச்சயமாக மறக்க முடியாத பாடல்களை ஒன்று. மலேசி வாசுதேவனோட அவங்க பாடியிருந்த வான் மேகங்களி அந்த பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்க இருக்கோம். அதுக்கு முன்பாக திலகாவுடைய குரல் பதிவு இதோ.
4: காலை வணக்கம் விமலா.
3: வணக்கங்க,
4: நான் திலகா பேசுறேன். அவங்க பாடின பாட்டுலேயே வந்து பெரும்பாலும் பாடல்கள் எல்லாமே நல்ல அருமையா இருக்கும். நல்ல பாடல் வரிகள், அவங்களுடைய குரல், அவங்க அந்தந்த பாட்டுக்கு ஏற்றாப்பு சின்ன பிள்ளைங்களோட குரலையும் அவங்க பாடியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களுடைய குரலையும் அவங்க நல்லா பாடியிருக்காங்க. எல்லா பாடலுமே அருமையா இருக்கும். எனக்கு பிடித்த பாடல் சொன்னால் எல்லா பாடலும் பிடித்திருக்கு, ஆனால் இந்த பாடல் வந்து நான் ரொம்ப அரிதாக கேட்ட பாடல் தான். இது ரொம்ப வானொலியில் நீங்கள் போட்டது கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாமந்தி பூ படத்துலேருந்து கனவு கனவுகளே ஊர்வலம் எங்கே, கவிதையை தேடும் ராகம் எங்கே. அந்த பாடல் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அது. எல்லா பாடலும் நல்லா பாடியிருக்காங்க, ஆனால் இந்த பாடம் எல்லா படத்துலேருந்து எல்லா பாட்டிலேருந்து இந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இதை ஒளிபரப்பு மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே நன்றிமா.
3: ரொம்ப நாள் வானொலி டம்பராத பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க திலகா. நீங்க கேட்டு நாங்கள் வெளியேற்றாம இருக்க முடியுமா? இதோ சாமந்திபூர் படத்திலிருந்து அதையும் இடம்பெறாத பாடல் எஸ் ஜானகி பாடல் பரிசையில் ஒளியேற்றுகின்றோம்.

0: வயசுலேருந்து கேட்டிருந்த குரல் எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல். புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து, சாமதிப்பு படத்திலிருந்து ரொம்ப நாள் இடம்பெறாத பாடல படத்திலிருந்து பாடலையும் நாம கேட்டோம் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல். இன்னும் அதிகமான பாடல்கள் நம்ம நேரில் விரும்பி கேட்டிருக்காங்க. எதை ஒளியேற்றது விடுதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு எஸ் ஜானகியோடைய அம்மாவுடைய பாடல்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அந்த பாடலை ஒளியேற்ற விமலா நான் காத்துட்டு இருக்கேன். காலை 10 மணி வரை தொடர்ந்து ஒலி 968 இணைஞ்சிருங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கட் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து எவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
2: எனக்கு எல்லாமே வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
3: அதிகாலை ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துல திடீர்னு தலைபேசி அலறிக்கிட்டே இருந்தது. இன்னும் திடீர்னு இவ்வளவு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல திடீர்னு தலைபேசி அலடும் போது நமக்கே பக்குன்னு இருக்கு இல்லையா? என்ன நடந்திருக்கு, எது நடந்திருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு திறந்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது. எஸ் ஜானகி அம்மா மறைஞ்சிட்டாங்க உடல்நிலை குறைவு காரணமாக அப்படின்னு செய்தி பார்க்கும் போது அதுக்கப்புறம் தூங்கவே முடியல. ஆக இன்றைக்கு அவங்களுடைய பாடல்கள் நம்ம ஒலி 9:00 நம்ம அதிகாலையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம். ரஃபியா வந்து தொகுத்தாள் வழங்கியிருந்தாரு. அதன் பிறகு தொடர்ந்து நானும் என்ன தொடர்ந்து நம்முடைய சாந்தி வர இருக்காங்க. அதனை தொடர்ந்து ஒலியில 4 மணி 6 மணிக்கும் கூட எஸ் ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் இடம்பெற காத்திருக்கு. அவங்கள நேர்ல ஒரே ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஒலி 9:00 அவங்கள பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு, அதுவும் சும்மா இல்ல. எஸ் ஜானகியும் எஸ் பாலசுப்ரமணியம் இருவரையுமே பேட்டி காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருந்தது. அவங்கள பார்த்த பொழுது, அவங்கள பேட்டி எடுத்த போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு. அப்போ அந்த வயசுல அவங்கள அவ்வளவு பெரிய ஜாம்பவான அவங்க கிட்ட பேசும் பொழுது ரொம்ப குழந்தை மாதிரி பேசுறாங்க. நானே ஒரு சின்ன பிள்ளை அப்போ, எங்கிட்ட அவ்வளவு அன்பா, நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவ்வளவு அன்புங்க, அவ்வளவு அன்பு. சிரிச்சிட்டேதான் இருந்தாங்க, ரொம்ப எளிமையா இருந்தாங்க. சின்னதா ஒரு கையில ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க, அந்த சின்னோண்டு புக்கு, அதுல அவங்க எழுதி இருந்தாங்க பாடல் வரிகளை எழுதி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த புத்தகத்தை புரட்டி காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க பத்திரப்படுத்தி வைத்திருந்த புகைப்படங்கள் எனக்கு காட்டி, இதுதான் என்னுடைய சின்ன வயசு புகைப்படம், இது என்ன கல்யாண புகைப்படம் அப்படின்னு ஒண்ணுனா காட்டி கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நினைவு வந்து காலையில எனக்கு அப்படி பெரிய அலை மாதிரி என்னை வந்து மோதினது. இன்றைக்கு அவங்க நம்மோட இல்லைனாலும் நிச்சயமாக ஒவ்வொரு பாடலையும் ஒலி 9:00 ஒலியேற்றும் போது அவங்களுடைய நினைவுகள் உங்களுக்கோ எனக்கோ தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு நபரும் கூட எஸ் ஜானகி அம்மா, அவ்வளோ அன்பானவங்க. அதனாலதான் தமிழ் சினிமால பல பின்னணி பாடகர்களையோ எஸ் பி பாலா போன்ற பலரையோ அறிமுகமா செய்திருக்காங்க நம்முடைய எஸ் ஜானகி அம்மா. அவங்களுடைய பாடல்களை இன்று நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில கொஞ்சம் பழைய பாடல்களை கேட்கலாமா? நம்முடைய நேர் ஹலிமா விரும்பி கேட்டுக்கும் பாடல். அவங்க வந்து பொன்னென்பீன் சிறப்பூ என்பீன் போலீஸ்காரின் மகள் படத்துல இருந்து பாடல ஒலியேற்று மாற விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த பாடல் மட்டும் இல்லாம மற்றொரு பாடல், அருமையான பாடல் காத்துட்டே இருக்குங்க. உன்னிடத்தில் என்னை கொடுப்பே, மறக்க முடியாத பாடல். அவளுக்கு என்று ஒரு மனம் படத்துல MSV-இன் இசையில இடம்பெற்றிருக்கும் பாடல கலாவதி விரும்பி கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றா வாங்க கேட்கலாம்.

அருமையான பாடல். பலருக்கு வாழ்க்கையில கனவுகளுக்கு நம்பிக்கை கொடுத்த பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்று. அவளுக்கின ஒரு மனம் படத்துல இருந்து அந்த பாடல நாம கேட்டு மகிழ்ந்தோங்க. இந்த நேரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கீங்களா? உங்களுக்காக 8:47 துவாசி நோக்கி செல்லும் PIENU அவனுக்கு அருகில் முதல் தடத்தில் சாலை பணி போக்குவரத்து நிலவரம்.

வரும் தினம் ஆர்கேஜி நெய் அருமையான ஒரு பாடல் தான் கீதம். ஜானி திரைக்கா இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்படி காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. முழுசா கேக்கிறதுக்கு முன்னால அருமையான மற்றும் ஒரு பாடல் இருக்கு. இன்று நீ நாளை படத்துல இடம்பெற்றிருக்கும் பாடல், இன்று நீ நாளை நான் படத்துல இடம்பெற்றிருக்கும் பாடல். இந்த பாடலுக்கு இசை தந்திருந்தாரு இளையராஜா. இசை தெரிந்தவர்களுக்கு இந்த பாடலுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். 7-8 ரிதத்துல ரொம்ப கஷ்டமான வித்தியாசமான இசை கோர்வையில வரும் பாடல். ஆனா தன்னுடைய குரலால திறமையால ரொம்ப சிறப்பாக பாடியிருப்பாங்க எஸ் ஜானகி அம்மா. மழை வரும்போதெல்லாம் இந்த பாடல் நிச்சயமா உங்களுக்கு நினைவு வரலாம்.

0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
0: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
3: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
3: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.
5: 9

இடம்பெற்றிருக்கும் பாடல் இது. லீசா அந்த பாடலின் முன்னோட்டத்தை உங்களுக்காக ஒலிட்டுனே.

0: இருக்குப்பா அவங்க குரல். அவன் ஒரு பேட்டின் போது எஸ் ஜானகி அம்மாவே தனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு இந்த பாடலை குறிப்பிட்டிருந்ததாக நம்முடைய பரணிகுமார் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கீங்க. அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக பல நேர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இதோ உங்களுக்காக லீசா ஒலிட்டு குரல் பதிவுகள் இது உங்களுக்காக. சுமதி
1: காலை வணக்கம். விமலா
0: வணக்கம்.
1: ரொம்ப நன்றி எஸ் ஜானகி பாட்டு போடுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிங்கர் அவங்க. அவங்க பாட்டு எங்க கேட்டாலும் அப்படி நின்றுடுவேன் நான். அப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க வேணாலும் போவேன். இன்னைக்கு நீங்க போடுறீங்க, என்னோட ரேடியோல ஒரு நல்ல சவுண்டு கூட்டி வச்சு எங்க வீட்டுல கேட்க போறேன்.
0: நன்றி.
1: எனக்கு வந்து நல்ல திறந்து கதவுல இருந்து ஊரு சனம் தூங்கிருச்சு. அந்த பாட்டு கொஞ்சம் போடுறீங்களா?
0: நிச்சயமா ஒலிட்டுங்க. அதே பாடல சுசீலா விரும்பி கேட்டிருக்காங்க. ரஞ்சன் அவருடைய குரல் பதிவு.
2: விமலா காலை வணக்கம்.
0: குமார்
2: பேசுறேன். இந்த எஸ் ஜானகி பாடல் விரும்பி கேட்கறதுல எனக்கு வந்து எஸ் ஜானகி பண்ண ஒரு சனம் தூங்கிடுச்சு ஊத காத்து அடிச்சிருச்சு அந்த பாட்டை கொஞ்சம் போட முடியுமா? ரொம்ப நன்றி.
0: ஒரு நேர் செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. எல்லாருடைய பாடலும் எஸ் ஜானகியோட பாடல் வரிசையில எந்த பாடல் பிடிக்கும் கேட்டு ஒலிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் விமலா அப்படின்னு கேட்டிருந்தாரு. டக்குன்னு கேட்டா எனக்கு இஷ்டமான பாடல்கள் எஸ் ஜானகி அம்மாவோட பாடல்கள் இந்த பாடல்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மெல்ல திறந்தது கதவு திரையில் இடம்பெற்றிருக்கும் பாடல் இளையராஜாவோ எம் எஸ் வியோ இணைந்து பாடியிருக்கும் ஒரு மென்மையான பாடல். இரவுடைய அமைதி, பிரிவுடைய தவிப்பு ஒரே மீட்டில் கொண்டு வருவது அப்படி ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடியிருப்பாங்க இந்த பாடல். கவிஞர் வாலி இந்த பாடலுக்கு வரிகளை கொடுத்திருப்பாரு. அது இன்னும் கூடுதலாக இனிமே அமைஞ்சிருக்கும் எஸ் ஜானகியின் குரல்ல. வாங்க கேட்டு மகிழலாம்.

0: ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட எஸ்யூவி வாகனமான புத்தம் புதிய BYD Lion 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD Lion 8 DMI-இன் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.
2: கேட்டாலே பரவசம் ஒலி 9:06 நாம இணைஞ்சிருக்கின்றோம். இன்றைக்கு எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய நேற்று அவங்க தவறிந்தாங்க என்பதால ஒலி 9:06 அவருடைய மென்மையான பாடல்களை நாம கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவங்களுடைய நினைவுகளை நாம் அசப்போட்டுக்கோ. அந்த வரிசையில் நீர்கள் பலரும் அருமையான பல பாடல்களை ஒலி வாட்ஸ்அப் வழியாகவோ டிக்டாக் லைவ் வழியாகவோ விரும்பி கேட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் நம்ம ஜெய் அவங்க விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல் அதிகமா வானிலே ஒளியிற கொஞ்ச காலம் ஆயிடுச்சு இந்த படத்துல. ஏன்னா இந்த படத்துல இந்த காதல் அவியின் படத்துல மற்ற பல பாடல்கள் ரொம்ப பிரபலமான பாடல்களா இருக்கின்றன. அதுல அவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல், ஜெய் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான்

அழகா பாடியிருக்காங்க. அதுவும் இந்த பாடல ஒரு வரி வரும், இசையை அறிந்தும் சாதக பறவை போல நான் வாழ்கிறேன் அப்படின்னு அங்க ஒவ்வொருத்தரையும் பாடும்போது அப்படியே மெய் மறந்து போகும்போது அப்படிப்பட்ட ஒரு அழகான பாடல் படத்துல நம்ம ராதா நடிச்சிருந்திருப்பாங்க. பாரதிராஜா இயக்கத்துல அந்த பாடல் இடம்பெற காத்துட்டு இருக்கு. ஜெய் உங்க விருப்ப பாடல் அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஒரு பாடல் இடம்பெற காத்திருக்கு. சின்ன சின்ன வண்ண கோயில் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ரீர் ஒருத்தங்க. ஆஹா, அவங்களோட பேரு நான் வந்து குறிப்பிட மறந்துட்டு இருந்தாலும் நேரே நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா இந்த இரண்டு பாடல்களும் நிச்சயமா உங்களை மகிழ்விக்கும் நம்புறேங்க. எஸ் ஜானகி அம்மாவின் நினைவாக

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: நேரம் காலை மணி 9:21.
3: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
2: சுவாசி நோக்கி செல்லும் பிஐ அங்க பைலிபா சாலை கருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்குங்க.
4: போக்குவரத்து நிலவரம் ஆத

0: ரும்தினம் ஆர்கேஜினை கோழி பேக்கன் உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பிட்சா ஹாட்.
1: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு.

0: ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
1: We gonna blow the speakers, baby.
2: Woli, engeyum eppodum.
3: Pullan parakkad parmale.
4: Danga ta konda tari.
5: Woli, what's the audio?

0: முதல் மரியாதை திரைக்க இடம்பெற்றிருக்கும் இந்த ஒரு பாடல். ராம்கிரீஷ் ஒலியின் டிக்டாக் லைவ் வழியாக இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன பொண்ணும் காதல் வயப்படும் போது ஒருத்தர் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைக்கும் போது இந்த பாடல் நிச்சயமாக துணர்கள் காலகட்டத்தில் அதிகமாக முணுமுணுக்க பாடப்பட்ட பாடல்கள் இதுவும் ஒன்று அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர இருக்கு. அதற்கு முன்பாக ஜெகனுடைய குரல் பதிவை வாங்கிக்கலாம்.
1: நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. இருந்துட்டாங்க. ஆனா அவங்க பாடின பாட்டு நீங்க காலையில நிறைய கேட்டேன். ஆம்பளை குரல் கூட பாட்டிட்டாங்க. என்ன மாதிரி ரசிச்சுதா இருப்பாங்க அவங்களுக்கு. ஆம்பளை குரல், பொம்பளாளுக்கு சின்ன பிள்ளைங்க குரல், வயசானவங்களோட குரல், அவங்கள லேஜண்ட் மீன் அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒன்னும் அந்த மாதிரி சிங்கர் அந்த மாதிரி யாருமே இல்லை அவங்கள தவிர. அப்படிப்பட்ட ஒரு லேஜண்ட் அவங்க வந்துட்டு மிஸ் பண்றோம். நமக்கு வந்து அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடிட்டு நன்றி வணக்கம். ஜெகன் ஜேபியில இருந்து தேங்க். அவங்களுக்கு பாடின பாட்டுல ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய இருக்கு. அதுல வந்து ஒரு பாட்டு நல்லா பிடிச்ச பாட்டு, நினைவு ஒரு பறவை. சூப்பரா சார், தேங்க்யூ.
0: நிச்சயமாக மறக்க முடியாத அந்த பாடல். கமல்ஹாசனும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருப்பாங்க. இரண்டு ஜாம்பவான்கள் இணைந்து பாடியிருக்கும் அந்த பாடல் சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இப்படி

0: இதில் மரியாதை திரைக்கையிடமிருந்த பாடல் அந்த பாடல் தமிழ் சினிமால எக்கச்சக்கமான பாடல எஸ் ஜானகியம்மா பாடியிருந்தாலும் அவங்களுடைய குரல்ல கன்னடத்துலதான் இன்னைக்கு அதிகம் பாடல்களை வந்து இன்னைக்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில 1957 ஆரம்பிச்ச விதையின் விளையாட்டு படத்தோட தலைப்பு விதையின் விளையாட்டு, ஆனா தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷமாக எஸ் ஜானகியம்மாவுடைய குரல் அமைந்திருந்தது. நம்முடைய தென்னிந்தியாவின் இசை அரசியலுடைய பயணத்தை பத்தி தான் நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னொரு அழகான பாடல் காத்துட்டே இருக்கு. காலை நேரத்துல இந்த பாடலை கேட்கும் போது சில்லுன்னு இருக்குங்க. இந்த பாடலை ஒலியேற்ற முடியுமா அப்படின்னு ஜி ஜி விரும்பி கேட்டிருக்காரு ஒலி வாட்ஸ்அப் வழியாக. அந்த பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்டு மகிழவிருக்கின்றோம். பல நேரில செய்தி அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க, எங்களுடைய பாடலை ஒலியேற்றலையே அப்படின்னு கொஞ்சம் திட்டில அனுப்பி வச்சிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஒலியேற்றுங்க, கவலைப்படாதீங்க. தொடர்ந்து ஒலி 9:00 எஸ் ஜானகி அம்மாவை நாம கொண்டாடிக்கிட்டே தான் இருக்க போறோம், இன்றைக்கு மட்டும் இல்ல இந்த வாரம் முழுவதும். அதனால மனசு தளர் வளர்ந்துங்க, தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நல்ல பாடல்கள் நிச்சயம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. 9:36
1: போக்குவரத்து நிலவரம்
0: ஆதரவு.

0: ஞாபகம் சுவை கொண்ட கோழி துண்டு கீரை காரமான சம்பால் அதோட சூடா நீங்க கறிய மேல ஊற்றி சாப்பிட்டா ருசியோ ருசி. இன்னைக்கு ருசித்து மழைங்க KFC-ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: ஒலி 9:08 மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி நினைவாக.

அருமையான பாடல், அதிகமா வானில இடம்பெறாத பாடலும் கூட. வாழ நினைத்தால் வாழலாம் படத்துல இடம்பெற்றிருந்த பாடல் ஜானகி அவ பாடியிருந்தாங்க. இந்த பாடல ஒரு நேர் விரும்பி கேட்டிருந்தாங்க, ஆனா டக்குன்னு அவங்களுடைய குரல் பதிவு என் கைவசம் எல்லாம் போயிருச்சு. இருந்த பொழுதுல நேரே அந்த பாடல் உங்களை சந்தோஷப்படுத்திருக்கோம், ஜானகி அம்மாவோட நினைவுகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இன்னும் அருமையான பாடல்கள் சில பாடல்கள் வெளியிட்டு நேரம் இருக்கு. நேரம் சரியாக 9:45. சாலை அங்கு 5-ஆம் தேதியில சாலை பணி நடந்துட்டு இருக்கு. போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை
1: சுகாதார விழா 2026
2: மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
2: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
3: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
4: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
3: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
1: சுகாதார விழா 2026.
5: ஜானகி அம்மாவுடைய பாடல் வரிசையில ஆலய மணி திறக்காக இடம்பெற்ற பாடல உள்ளிட்டாலும் இப்படி சில நேரங்கள தூக்க வராம நாம கஷ்டப்படும் போது இந்த பாடல நிச்சயமா நம்ம முன்னோடுத்திருப்போம். இன்றைக்கு அவங்களுக்காக நம்ம உள்ளிட்டுகின்றோம்.

0: நேற்று எஸ் ஜானிகம்மா தவறி இருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இசையால நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க நினைச்சு பார்க்கும் போது டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, அவங்களுடைய அழகான சிரிச்ச முகம். நிச்சயமாக சொல்லலாம், குழந்தை மாதிரி குரல், ஆனா நின்ன இடத்துல அவ்வளவு உணர்வுகளை அந்த குரல்ல அவங்க கொடுப்பாங்க. அதுல பார்க்கும் போது அந்த பெரிய சிவப்பு போட்டு அதுதான் எல்லாரும் மனசுலயும் எஸ் ஜானிய வந்துட்டாங்க அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய ஒன்று அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய பாடல்களை இன்று நாம ஒலியிட்டிருந்தோம். ஒலி 9:06 நேற்றிரவே காலை அதிகாலையிலிருந்து பாடல்களை ஒலியிட்டு இருக்கோம். அவருடைய இசை பயணத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஒரு அழகான பாடல், நிறைவான பாடலா காத்திருக்கு சுமதியின் விருப்ப பாடலாக.
1: பாட்டுல எல்லா பாட்டுமே முத்து முத்தா கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க. அவங்க ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு வந்து ஜானகிம்மா பாடின பாட்டுல ரொம்ப மனசு வந்து ரொம்ப தொட்ட பாட்டு எல்லா பாட்டுமே. ஆனா தளபதி படத்துல சின்ன தாய் அவள் அந்த பாட்டை பிளீஸ் ஒளிபரப்பு மூலமா. நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமாக அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற காத்துட்டே இருக்கு சுமதி. நம்ம நேரில் பலரும் பல அருமையான பாடல்களை எஸ் ஜானகி பாடல ஒலியிட்டு மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பாடல எல்லாவற்றையும் ஒலியேற்ற நமக்கு நேரில் இன்னும் ரெண்டு பாடல் தான் ஒலியேற்ற முடியும். கவலைப்படாதீங்க, 12 மணி to 1 மணி வரைக்கும் நம்ம சாந்தி நிகழ்ச்சி படைப்பாங்க. 4 to 6 மணி வரை நம்ம ரவிஜி எஸ் ஜானகி அம்மாவுடைய பாடல்களை இன்றைக்கு உங்களுக்காக ஒலியேற்ற காத்திருக்காங்க. அதனால தொடர்ந்து வானொலி பக்கமாகவே இணைஞ்சிருங்க. நிறைவான அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னால சின்ன தாயவள் பாடல கேட்கறது முன்னால தளபதி படத்துல கேட்கறது முன்னால மற்றும் ஒரு அழகான பாடலை ஞாபகப்படுத்திருக்காங்க நேயர் வசந்தா. இது உங்களுக்காக தியாகம் திருக்காக இடம்பெற்றிருக்கும் பாடல் இதோ.

நிறைவான பாடல் கேட்கறதுக்கு முன்னால உலக கால்பந்து போட்டிகள் 2026 அர்ஜென்டினாவும் சுவிட்சர்லாந்து பொருத்திக் கொண்டிருக்கும் ஆட்டம் இப்பொழுது குவார்டர் பைனல்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல அர்ஜென்டினா இப்போது ஒரு கோல் முன்னணியில் இருக்காங்க. 45 நிமிட ஆட்டம் முடிவடைந்து விட்டது. தொடர்ந்து இந்த ஆட்ட நிலவரங்களை தெரிந்து கொள்ள ஒலி 96.8 இணைஞ்சிருங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது ஒலி உல்லாசம் வித்தியாசமான ஒரு காலை பொழுதுதான் அமைஞ்சிருந்தது. வழக்கம் போல ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டம் அப்படி இல்லாம ரொம்ப நிதானமா அமைதியா மனசுக்கு நெருக்கமான பாடல்களோட இன்றைய பொழுது இடம்பெற்றிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய பிரிவு. அவங்களை கொண்டாடும் வகையில அவங்களுடைய பாடல்கள் அவங்களுடைய இசை பயணத்தை பத்தி நாம பேசிருந்தோம் கடந்த 4 மணி நேரமா. நான் பேசுறது ஒரு பாடகை பத்தி மட்டும் இல்லங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குரலை பத்தி. யோசிச்சு பாருங்க, அம்மா தாலாட்டு பாடினா அது எஸ் ஜானகியோட குரல், அவங்களுடைய பாட்டாக தான் இருக்கும். காதல் வந்தாலும் அந்த உணர்வுக்கு அவங்கதான் குரல் கொடுத்திருக்காங்க. கண்ணீர் வந்தா அதுக்கும் அவங்கதான் இசை கொடுத்திருக்காங்க. 48,000 பாடல்கள், 20 மொழிகள், ஆனா ஒவ்வொரு பாடலையும் ஒரே உண்மைதான், அவங்க பாடல. ஒவ்வொரு பாட்டிலையும் எஸ் ஜானகி அம்மா வாழ்ந்திருக்காங்க. இளையராஜா கிட்ட ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா அதுக்கு உயிர் கொடுத்தது எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல் தான். மணிரத்னம் அவர்களுடைய தளபதி படத்துல ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய இழந்த வலிய காட்டணும்னு நினைச்சப்போ படத்துல எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல் தான் அந்த உணர்வை வெளிக்காட்டியது. அதனால்தான் அந்த பாடல் இந்த தொகுப்பின் நிறைவு பாடலாகவும் காத்துட்டு இருக்கு. சின்ன தாயவள், ஒரு தாய் பிள்ளைக்கு பாடுற தாலாட்டு. ஆனா இன்றைக்கு நாம எல்லோரும் சேர்ந்து எஸ் ஜானகி அம்மாவுக்கு பாடுற தாலாட்டாக இந்த பாடலை கேட்போமே. இன்று நிகழ்ச்சி நான் படிச்சிருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. குரல் அப்படின்றது ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது மனுஷனுடையது. பாட்டா மாறுனுச்சுன்னா எப்படி, பாட்டா மாறுனுச்சுன்னா அது காலத்துடையது. எஸ் ஜானகி அம்மா எங்க போகல, நம்முடைய நினைவுல இசையில என்று அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எஸ் ஜானகி அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். உங்களிடமிருந்து இப்போது விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் விமலா. இன்று 7 மணிக்கு டிக்டாக் லைவ் வழியாக உங்களை சந்திக்கின்றேன். ஒருமை மனசியோ பத்திரமா பாத்துக்குங்க.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். ஈரான் ஹோர்மஸ் நீரிணையை மூடிவிட்டதாய் அறிவித்திருக்கிறது. அனுமதி பெறாத பாதையில் ஒரு கப்பல் சென்று தாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெஹ்ரான் அறிவிப்பை வெளியிட்டது. அது குறித்து பதிலடி கொடுக்க முயற்சி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்தது. ஈரானின் புரட்சிப்படையின் கடற்படை பிரிவு அறிக்கை வெளியிட்டது. சில கப்பல்கள் அனுமதி பெறாத பாதை வழி நீரிணையை கடக்க முயற்சி செய்ததாக அது சொன்னது. பாதையை மாற்றும்படி விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை கப்பல்கள் புறக்கணித்ததாகவும் குறிப்பிடப்பட்டது. அறிவிப்பு வரும் வரை நீரிணை மூடப்பட்டுள்ளது. வட்டாரத்தில் அமெரிக்காவின் தலையிடுதல் முடியும் வரை நிலை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை தொடுத்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் கூறியிருக்கிறது. ஹார்மஸ் நீரிணையில் ஒரு சரக்கு கப்பலை தெஹ்ரான் அப்பட்டமாக தாக்கியதை தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டதாக அமெரிக்க மத்திய தளபதியம் அறிக்கை வெளியிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் உத்தரவின்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அது சொன்னது. ஈரான் தவறான முடிவை எடுத்ததாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் கூறினார். அதற்கான விளைவை அது இப்போது சந்திக்க வேண்டும் என்றார் அவர். ஜோஹூர் மாநில தேர்தலில் தேசிய முன்னணி மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. போட்டிக்கு வந்த 56 இடங்களில் கூட்டணி 48 தொகுதிகளை வென்றது. பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி எஞ்சிய 8 தொகுதிகளை வென்றது. 16வது சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி விவரிக்கிறார் ஜொஹூர் மாநிலத்தில் உள்ள எமது நிருபர் சௌரியமால் ராயப்பன்.
1: தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சிகளில் ஒன்றான மாயிகா போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. கமேலா, கஹாங், பர்லிங், புக்கிட் பாத்து ஆகியவை அந்த தொகுதிகள். பக்கத்தான் ஹரப்பான் வசம் இருந்த ஜோஹர் மாநிலத்தின் சில முக்கிய தொகுதிகளை தேசிய முன்னணி மீண்டும் கைப்பற்றியிருக்கிறது. ஜோஹர் ஜயா, பர்லிங், புக்கிட் பாத்து, தங்கா ஆகியவை அந்த தொகுதிகள். இந்த வெற்றியின் வழி ஜோஹர் மாநிலம் தங்களது வலுவான கோட்டை என்பதை தேசிய முன்னணி மீண்டும் நிரூபித்திருக்கிறது. செய்திக்காக ஜோஹரில் இருந்து சௌரியம்மாள் ராயப்பன்.
0: தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 88. தென்னிந்தியாவின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் திருவாட்டி ஜானகி. 1962 ஆண்டு கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக அவர் பாடிய சிங்கார வேலனி தேவா பாடல் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அதை பற்றி கூறுகிறார் உள்ளூர் இசைக்கலைஞரும் சிங்கப்பூர் இந்திய நுண்கலைக்கழகத்தின் இசை ஆலோசகருமான திரு சங்கர் ராஜன்.
2: என்ன முக்கியனாக்கா அவங்க ஹை ஸ்ருதியில பாடுறதுனால சிங்கார வேலினே அப்படின்னு ஒரு பாட்டு நாதஸ்வரத்தோட அந்த ஸ்ருதியில பாடுவாங்க. அது காரைக்குறிச்சி அருணாச்சல மாஸ்டர் நாதஸ்வரம். அவர் வந்து எல்லாரும் இன்டர்வியூ பண்ணி யாருக்குமே சரியில்லை, லேடிஸு சுசிலா எல்லாமா, அப்புறம் இவங்களை பற்றி இவங்க தான் சரியான வாய்ஸ் அப்படின்ட்டு இவனை ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க மாதிரி ஒரு வாய்ஸ் உள்ளவங்க நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு வரேன்.
0: 60 ஆண்டுகளுக்கும் மேல் திரை இசையுலகில் முத்திரை பதித்த திருவாட்டி ஜானகி 48,000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று 18 மொழிகளில் அவர் பாடியுள்ளார். இசையமைப்பாளர்கள் இளையராஜா, எம் எஸ் விஸ்வநாதன், ஏ ஆர் ரஹ்மான் ஆகியோரது இசையில் பல பாடல்களை பாடி மக்கள் மனம் கவர்ந்தார். 16 வயதுநிலை திரைப்படத்தில் இடம்பெற்ற செந்தூரப்பூவை என்ற பாடலுக்கு திருவாட்டி ஜானகி தேசிய விருது பெற்றார். அதோடு சேர்த்து அவர் மொத்தம் 4 தேசிய விருதுகளையும் 33 மாநில விருதுகளையும் பெற்றிருக்கிறார். திருவாட்டி ஜானகியின் பேத்தி அவர் மறைந்த தகவலை சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்தார். ரசிகர்களும் திரை பிரபலங்களும் திருவாட்டி ஜானகியின் மறைவுக்கு சமூக ஊடகங்களில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாவி சூறாவளி சீனாவின் கிழக்கு கரையோரத்தை அடைந்திருக்கிறது. சுழல்காற்றை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். காற்று மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. உயிருடர் சேதம் குறித்து எந்த உடனடி தகவல் இல்லை. சூறாவளியை முன்னிட்டு பள்ளி, வேலை, போக்குவரத்து, வெளிப்புற நடவடிக்கைகள் ஆகியவை ரத்து செய்யப்பட்டன. சுமார் 400 விமான சேவைகளும் பல ரயில் பயணங்களும் ரத்து செய்யப்பட்டன. சீனாவை அடைவதற்கு முன் பாவி புயல் தைவானிலும் ஜப்பானிலும் வீசியது. கனடாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருவர் மாண்டனர், மூவர் காயமுற்றனர். சம்பவம் டொரண்டோ நகரில் நடைபெற்றது. அங்கு சால்சா ஆன் சென்ட்கிளர் எனும் லத்தீன் கலாச்சார விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் 5 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை சொன்னது. சந்தேக நபர் பற்றி அல்லது யாரேனும் கைது செய்யப்பட்டார்களா என்பதை பற்றி உடனடி தகவல் ஏதும் இல்லை. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. தற்போது அர்ஜென்டினாவும் சுவிட்சர்லாந்தும் பொருதுகின்றன. முதல் பாதி நிலவரப்படி 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா முன்னிலையில் உள்ளது. இதற்கிடையே இங்கிலாந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நார்வேயுடன் பொருதிய ஆட்டத்தில் 2-1 இங்கிலாந்து வெற்றி. ஆட்டத்தின் முதல் கோலை போட்டது நார்வே. முதல் பாதி முடிவுக்குள் அதை சமநிலைப்படுத்தினார் இங்கிலாந்தின் ஜூட் பெல்லிங்ஹாம். அதை 1-1 என்ற நிலையில் ஆட்டம் முடிந்தது. கூடுதல் நேரத்தில் மீண்டும் கோல் அடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் பெல்லிங்ஹாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். காலை 10 மணி தொடங்க, அதாவது இப்பொழுதிலிருந்து நண்பகல் இல்லைங்க பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்திருக்கேன். நான் சாந்தி குருசாமி. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல அப்படின்னு வழக்கமா கேட்பேன், ஆனா இன்று நம்மள பல பேர் எப்படி இருப்போம், என்ன நிலைமையில இருப்போம் அப்படிங்கறது ஓரளவுக்கு என்னால யூகிக்க முடியுது. ஏன்னா செய்தி கேள்விப்பட்டதிலிருந்து நேற்றிலிருந்து எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆமாங்க, மறைந்த நம்முடைய பழம்பெரும் பின்னணி பாடகி, நம்முடைய கானக்குயில் எஸ் ஜானகி நேற்றிரவு காலமானாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டதிலிருந்து பல பேருக்கு கையும் ஓடியிருக்காது, காலும் ஓடியிருக்காது. ஏன்னா நம்மள பல பேர் பல தலைமுறைகளா அவங்களுடைய பாடல்களை கேட்டுதான் வளர்ந்திருக்கும். இப்ப இருக்கிற ஜென்சி ஜென்ஏ கூட சொல்ல முடியாது, இல்லையே அவங்களுடைய பாடல்கள்லாம் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வானொலி உங்க வீட்டுல நீங்க வளர்ந்த காலத்துல எல்லாம் ஒலிச்சிருக்கோம். அப்போ அப்பா அம்மா விரும்பி கேட்ட பாடல்கள்ல எஸ் ஜானகியின் பாடல்கள் நிச்சயமா பல அடங்கி இருக்கும் இல்லையா? அதனால நம்ம எல்லோருமே அவங்களுடைய பாடல்களை தான் கேட்டு வளர்ந்தோம் அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க. அவங்களுக்கான அஞ்சலி நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியிலையும் இடம்பெறும். நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த 1 மணி நேரம் கானக்குயிலுக்காகவே ஒதுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அப்படி செய்யறதுதான் முறையா இருக்கும். அவங்களுக்குன்னு பாடல்கள் நம்ம ஒலி ஏற்றணும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம செய்யற மரியாதை அதுதான். ஆனா இப்போ முதல் 1 மணி நேரத்துக்கு யாருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தா, இதுவும் முக்கியம் அனல்ல இட்ட புழு மாதிரி இரண்டு பக்கமும் வந்து ஐயோ இவங்க இதையும் செய்யணும் அதையும் செய்யணுமே அப்படின்னு வந்து இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் இன்று நிகழ்ச்சியை தொடங்குற கன்னடத்து பைங்கிளி சரோஜாதேவியின் நினைவு நாள் இன்னும் 2 தினங்கள்ல வருது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மெல்லிசை மன்னர் MSV-ன் நினைவு நாளும் அதே தினம் தான், 14 தேதி ஜூலை மாதம். அதனால இருவரின் பாடல்களையும் மெல்லிசை மன்னரின் தனிப்பட்ட இசையில நம்மளுடைய கன்னடத்து பைங்கிளி சரோஜாதேவி தோன்றிய பாடல்களை முதல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தொகுப்பா நாம கேட்க இருக்கோம். அதன் பிறகு காலை 11 மணிக்கு ஹலோ ஒலி வரும். அப்போ உங்களுக்கு பிடித்த எஸ் ஜானகி பாடல்கள் நீங்க விரும்பி கேட்கலாம். ஏன்னா 60களில் நிறைய பாடல்கள் நம்ம எஸ் ஜானகி பாடியிருக்காங்க, பல பாடல்கள். அதுல எதுவும் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க விரும்பி கேட்கலாம். கைவசம் இருந்துச்சுன்னா உங்களுக்காக நான் ஒளியேற்றுவேன். இப்படிதான் நிகழ்ச்சி இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு அவங்களுக்கான நினைவஞ்சலி நிகழ்ச்சியும் தொடங்கிரும். அதனால தொடர்ந்து 4 மணி நேரத்துக்கு என்னோட இணைஞ்சிருங்க. எப்படி டிக்டாக் லைஃப்ல நேற்று இரவிலிருந்து நிகழ்ச்சி ஒலியின் நிகழ்ச்சி வந்து லைஃபா டிக்டாக் லைஃப்ல இடம்பெற்றிருக்கோ அதே மாதிரி பிற்பகல் 2 மணி வரைக்கும் தொடரும் உங்களுக்காகவே. சரியா, தொடர்ந்து கண்ணெடுத்து பைங்கிலியின் பாடல்களை கேட்கலாமா?

மெல்லிசை மன்னர் MSV-இன் இசையில் கன்னடத்து பயங்கிலி சரோஜா தேவி தோன்றிய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க.

0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் மெல்லிசை மன்னர் MSV-யின் தனிப்பட்ட இசையில கன்னடத்து பயங்கிலி சரோஜா தேவி தோன்றிய பாடல்களை ஒரு தொகுப்பா நம்ம கேட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் 2 தினங்கள்ல, அதாவது ஜூலை 14 இருவருக்குமே ஒரே தினம், நினைவு நாள் வருது. அதனால இருவரின் கூட்டணியில வந்த பாடல்களை ஒரு தொகுப்பா நம்ம கேட்டு இருக்கோம். அந்த வகையில TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய 2 பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து இப்போ பாடலை கேட்டீங்க. அதற்கு முன்பு அன்பேவா பாடலை கேட்டீங்க.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: ஜூலை 14 மறைந்த பழம்பெரும் நடிகை கன்னடத்து பயங்கிலி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியின் நினைவு நாள். கன்னடத்து பயங்கிலி அப்படின்னு சொல்றப்போ அவங்க நடிச்சிட்டு வந்த அந்த கடைசி கால படங்கள் வரைக்கும் உடலை கட்டுக்கோப்பாவே வைத்திருந்த ஒரு நடிகை தான் அவங்க. பிற்பாதி அவங்களுடைய படங்கள்ல சில படங்கள்ல பூசுனாப்புல இருந்தாலும் பெரும்பாலும் அழகான உடல் வாகு கொண்ட ஒரு நடிகை அவங்க. ஆனா அந்த காலத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த ஜிம்முக்கு போறது அதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ எப்படி கன்னடத்து பயங்கிலி அவங்களுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க? இந்த ஒரு சின்ன திரை பேட்டியின் போது நடிகை சுகாசினியோட அவங்களுடைய ஃபிட்னஸ் டிப்ஸ் மட்டும் பகிர்ந்துக்காம அன்பேவா படத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான துணுக்கையும் பகிர்ந்துக்கிறாங்க. கேளுங்களேன்.
2: ரொம்ப மெலிசா இருந்ததா எந்த ட்ரெஸ்ஸும் சூட் ஆகும், இல்லன்னா நல்லா இருக்காது. அக்கா அப்ப எல்லாம் ஜிம் எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வந்து உடம்பெல்லாம் குறைக்க முடியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், சாப்பாடுல குறைச்சிடுவேன். சாப்பாடு சாப்பிட மாட்டேன், தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல. ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை செய்வேன். சோ அது என்ன ஆகுதுன்னா மெலிசா இருப்பேனா. சோ அந்த ட்ரெஸ் நான் கட்டின உடனே, புடவை கட்டின உடனே, இப்போ நான் பார்த்தது இல்ல ஒரு அழகியதான் ஒரு பாட்டு வருது அன்பாலும், அதுல பாருங்க அது எல்லோ சாரி, அதுல வந்து 1/2 மீட்டர் தான் எடுத்தாங்க, எனக்கு பிளவுஸ் ஆச்சு. சோ புடவையில அப்ப எல்லாம் பிளவுஸ் எல்லாம் வராது, வெறும் புடவைதான் வரும். எனக்காக 1/2 மீட்டர் கட் பண்ணுவாங்க புடவையில. அந்த 1/2 மீட்டர்ல பிளவுஸ் ஆகும். அந்த அளவுக்கு உடம்பு
0: என்னுடைய 2 கைகளுக்குமே பத்தாது. ஆனா அவங்க அதை முழுசாவே ஒரு பிளவுஸா தைச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு கட்டுக்கோப்பா உடல வச்சிருந்த ஒரு நடிகை சரோஜா தேவி. திரையில மட்டுமல்லாம நேர்ல பார்க்கவும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த அழகு அவங்களை விட்டு போகவே இல்லை அப்படிங்கறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த ஆதவன் திரைப்படத்துல சூர்யா நயன்தாராவோடு பக்கத்துல அவங்க நடிச்சப்போ கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? கண்ணெடுத்து பயங்கிலினா கண்ணெடுத்து பயங்கிலி தான். தொடர்ந்து நடிகை சரோஜா தேவியின் பாடல்களை கேட்கலாமா?

மெல்லிசை மன்னர் MSV-இன் தனிப்பட்ட இசையில் கன்னடத்து பயங்கிளி மறைந்த பழம்பெரும் நடிகை கன்னடத்து பயங்கிளி சரோஜா தேவியின் அவங்க தோன்றிய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டுட்டு வரோம். ஏன்னா இன்னும் 2 தினங்கள்ல July 14 அவங்க இருவருக்குமே ஒரே நாள் நினைவு தினம் வருது. அதனாலதான் அதை அனுசரிக்கிற வகையில அவங்க இருவரின் கூட்டணியில வந்த பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நீங்க கேட்ட பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடிய தனிக்குரல் கீதம். அதற்கு முன்பு பறக்கும் பாவை அவங்களுடைய படங்கள்லையும் மறக்க முடியாத ஒரு படம். அந்த படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றுச்சு. நீங்க எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற கானக்குயில் எஸ் ஜானகியின் நினைவஞ்சலி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில நிச்சயமா இடம்பெறும். நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் நண்பகல் செய்திகளுக்கு பிறகு அந்த தொகுப்பு ஆரம்பிக்கும். உங்களுக்காக அதை நான் வழங்க இருக்கேன். இப்போதைக்கு கன்னடத்து பயங்கிளியின் பாடல்களை தொடர்ந்து கேட்கலாமா? 4 மணி நேரத்துக்கும் எப்படி வந்து நேற்று இரவிலேருந்து ஒலி 968 டிக்டாக் லைவ் வாயிலா நிகழ்ச்சிகளை உங்களுக்காக ஒலியேற்றிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் பிற்பகல் 2 மணி வரைக்கும் இடைவிடாம உங்களுக்காக டிக்டாக் லைவ்ல இடம்பெற்றுக்கிட்டே இருக்கும். அதனால டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா மறக்காம ஒலியின் பக்கத்துக்கு நீங்க போகலாம்.

0: இசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் மறைந்த பழம்பெரும் நடிகை கன்னடத்து பைங்கிழி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி தோன்றிய பாடல்களை ஒரு தொகுப்பா கூட்டணியில வந்த பாடல்களை ஒரு தொகுப்பா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் இரண்டு தினங்கள்ல அவங்க இருவருக்குமே கன்னடத்து பைங்கிழிக்கும் மெல்லிசை மன்னருக்குமே ஒரே தினம் நினைவு நாள் வருது. அதை அனுசரிக்கிற வகையில அவங்களுடைய பாடல்களை கூட்டணியில வந்த பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அன்பே வா திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. பி சுசிலா பாடிய பாடல். அதற்கு முன்பு நாடோடி திரைப்பட பாடலை கேட்டீங்க. டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. முதல்ல கன்னடத்து பைங்கிழிய பற்றி ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இல்லையா. அரை மீட்டர் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு பிளவுஸுக்கு அப்படின்னு. அடுத்து மெல்லிசை மன்னரை பற்றி ஒரு தகவல். ஜூலை 14 தேதி மறைந்த பழம்பெரும் இசையமைப்பாளர் திரையுலக ஜாம்பவான் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் நினைவு நாள். ஒரு பட தயாரிப்பாளரோ அல்லது பட இயக்குனரோ எது சொன்னாலும் கேட்டுக்கிற இசையமைப்பாளர்களுக்கு நடுவுல அவர் ஓகே சொல்லிட்டாரு இவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக ஒரு பாடலை வெளியிட ஒத்துக்க மாட்டாரா நம்மளுடைய எம் எஸ் வி. அதை பற்றி இன்னும் விவரமா நமக்கு எடுத்து சொல்றாரு திரையுலக பிரமுகர் திரு சித்ரா லட்சுமணன். என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன்.
1: பொதுவாக பாடலுக்கு விட்டமைக்கும் போது பக்கத்துல இருக்க தயாரிப்பாளரோ அல்லது இயக்குனரோ அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு தலையை ஆட்டிட்டா அடுத்த நிமிஷமே அந்த இசையமைப்பாளர் ஹார்மோனியம் பெட்டியை மூடிடுவார். பாடலாசிரியர் கூப்பிடுங்க பாட்டு சொல்லலாம் அப்படின்வார். ஆனா இவர்கள் எல்லோரிடமிருந்தும் மாறுபட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் எம் எஸ் விஸ்வநாதன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மெட்டு போட்டதுக்கு பின்னாலே அந்த படத்தினுடைய இயக்குனர் ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த மெட்டு என்று சொன்னால் கூட அவ்வளவு எளிதிலே அந்த மெட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு வேணாமா என்று கேட்பார். ஒரு பாடல் அப்படின்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் எனக்கும் பிடிச்சிருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பாட்டை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. என்னுடைய ரசனை வேற உங்களுடைய ரசனை வேறையா கூட இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு பிடிச்சிருக்கணும் அப்பதான் அந்த பாட்டு ஹிட் ஆகும்னு திரும்ப திரும்ப டியூன் போடுவாரே தவிர தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காகவோ டைரக்டருக்கு மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காகவோ எந்த பாடலையும் தன்னுடைய வாழ்நாளில் ஓகே செய்ததே இல்லை எம் எஸ் விஸ்வநாதன். இசை ரசிகர்களால் இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற இசையமைப்பாளராக எம் எஸ் விஸ்வநாதன் இருக்காருன்னா அதுக்கு பின்னாலே இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன.
0: அதாவது தொழில் தர்மம் அப்படிங்கறது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்து கலைஞர்கள் கிட்ட இருந்துதான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன்னு இப்போ புரியுதா? அப்பாடா நம்ம பாட்டை ஓகே பண்ணிட்டாங்க நம்ம டியூனை ஓகே பண்ணிட்டாங்க அடுத்த பாட்டுக்கு போயிடலாம்ப்பா நமக்கு இந்த பாட்டுக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்மோனிய பெட்டியை இழுத்து சாத்தாம எம் எஸ் வி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நம்ம எல்லோருக்குமே இந்த பாட்டு பிடிச்சிருந்தாதான் இந்த பாட்டு ஹிட் ஆகும். நான் அப்படிங்கிற தனி மனிதன் என்னுடைய கருத்து முக்கியம் இல்ல உங்களுடைய தனிப்பட்ட கருத்து முக்கியம் இல்ல எல்லாருக்குமே இந்த பாட்டு பொதுவா பிடிச்சிருக்கணும் அப்ப அந்த பாட்டு ஹிட். அப்படி இல்லனா எனக்கு திருப்தி இருக்காது இந்த பாட்டு வெளியாக நான் விட மாட்டேன் நான் பாட்டை வந்து மாத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற எம் எஸ் வி மற்ற இசையமைப்பாளர்களுக்கு இடையிலும் இன்றளவிலும் போற்றப்படுறாருன்னா அதுக்கான பல காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம். என்ன நான் சொல்றது தொடர்ந்து எம் எஸ் விஸ்வநாதனின் பாடல்களை கேட்கலாமா?

நிகழ்ச்சியில கடந்த ஒரு மணி நேரமா மறைந்த மெல்லிசை மன்னர் MSV-யின் தனிப்பட்ட இசையில் மறைந்த பழம்பெரும் நடிகை கன்னடத்து பயங்கிழி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி தோன்றிய பாடல்களை ஒரு தொகுப்பா நம்ம கேட்டோம். அவங்க இருவரின் கூட்டணியில வந்த பாடல்களை நம்ம கேட்டோம். ஏன்னா இன்னும் இரண்டு தினங்கள்ல, அதாவது July 14 இருவருக்குமே ஒரே தினம் நினைவு நாள் வருது அப்படிங்கறதுனால அதை அனுசரிக்கிற வகையில அவங்களுடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நம்ம கேட்டோம். அதுல தாமரை நெஞ்சம் திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் தொகுப்பின் நிறைவு பாடலா வருது. கலைஞர்களுக்கே உரித்தான ஒரு மகிமை என்னன்னா, அவங்களுடைய பூ உடல் உலகத்துல இல்லைனாலும் கலைக்காக அவங்க ஆற்றிட்டு போன சேவை என்றென்றும் வந்து மக்கள் மனசுல இடம்பெற்றுகிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த பாடல்கள் மூலமா மெல்லிசை மன்னர் மற்றும் சரோஜா தேவியின் நினைவலைகளை நம்மால புரட்ட முடிஞ்சது. என்ன நான் சொல்றது, இந்த பாடல் முடிந்து ஹலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள், 50s, 60s, 70s வெளிவந்த பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். அதுவும் நம்ம கானகுயில் எஸ் ஜானகியின் நினைவஞ்சலி நிகழ்ச்சியும் வந்துகிட்டே இருக்குங்க. நண்பகல் 12 பிற்பகல் 1 வரைக்கும் அந்த நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறும் நான் வழங்குறேன். ஆனா அதற்கிடையில எஸ் ஜானகி 60s பல பாடல்கள் பாடியிருக்காங்க இல்லையா, அதுல சில பாடல்கள் கூட நீங்க விரும்பி கேட்கலாம். இந்த பாடல் முடிந்து ஹலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: சிறப்பான வார இறுதி.
1: ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்ப காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் இப்பொழுது முதல் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கே தெரியுமே, பழைய பாடல்களின் ஹலோ ஒலி தொகுப்பு தான் இடம்பெற போகுது. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் 1 மணி நேரத்துக்கு கன்னடத்து பைங்கிளி மற்றும் மெல்லிசை மன்னரின் கூட்டணியில வந்த பாடல்களை நாம ஒரு தொகுப்பா கேட்டோம். ஏன்னா இன்னும் 2 தினங்கள்ல இருவருக்குமே ஒரே நாள் நினைவு தினம் வருது அப்படிங்கறதுனால, அதனால நீங்க விரும்பி கேட்கும் பழைய பாடல்கள் கன்னடத்து பைங்கிளியின் பாடல்களா இருக்கலாம், மெல்லிசை மன்னரின் பாடல்களா இருக்கலாம், அப்படியே கானக்குயில் எஸ் ஜானகியும் 60களில் பல பாடல்கள் பாடியிருக்காங்க, அதுல சில பாடல்கள் கூட நீங்க விரும்பி கேட்கலாம். அப்படித்தான் நேயர் மீனாட்சி இன்றைய ஹலோ ஒலியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
2: வணக்கம் சாந்தி குருசாமி.
1: வணக்கம்
2: மீனாட்சி, ஜூரம் அழைக்கிறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: எஸ் ஜானகிக்கு சாந்தியா தேவிக்கு சேர்த்து பாசம் படத்துல ஜல் ஜல் என்று சலங்கை ஒலி பாட்டை கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அருமையான ஒரு பாடலோடு ஹலோ ஒலி ஆரம்பிக்குது. அதாவது எஸ் ஜானகி மற்றும் சரோஜா தேவியின் கூட்டணியில வந்த பாடல ரொம்ப அழகா பொருத்தமா இந்த நேரத்துல நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க. போன வாரம் கன்னடத்து பைங்கிளியின் பாடல்களை ஒலியேற்றணும் அப்படின்னு முடிவு செஞ்சப்போ கானக்குயில் எஸ் ஜானகியின் பாடல்களையும் ஒரு தொகுப்பா நான் வழங்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஆனா அதுதான் இயற்கையின் விதி இல்லையா. கானக்குயிலின் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக இடம்பெறும். இப்போ மீனாட்சி, நீங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் முதல் பாடல்.

0: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட எஸ்யூவி வாகனமான புத்தம் புதிய BYD CLI 8 DMI காண பாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLI 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200-க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் 11:10 வரை அனுமதி இலவசம்.
2: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கும் பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிட்டு இருக்கேன். இதற்கிடையில பிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டி இடம்பெற்று இருக்கு இல்லையா? தற்போது அர்ஜென்டினாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான காலிறுதி சுற்று ஆட்டம் நடைபெற்றுகிட்டு இருக்கு. கடைசியா நீங்க கேட்ட ஸ்கோர் என்னவா இருந்திருக்கும்? 1-0 அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? தற்போதைய ஆட்ட விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1-1 அப்படின்னு சம நிலையில இருக்கு. ஆட்டம் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நியோடே அந்த கோல போட்டிருக்காரு. அதனால 1-1 அப்படின்னு சமநிலையில தற்போது இருக்கு ஆட்டம். ஹலோ ஒலியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க நேயர் இந்து. நேயர் இந்துக்கு போன வாரம் தனிப்பட்ட முறையில ஒரு பெரும் இழப்பு நேர்ந்திருக்கு. அதன் காரணமாக இந்த அடுத்த பாடலை அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. தயவு செய்து இந்த பாடலை எனக்காக ஒலியேற்றுங்க சாந்தி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. நிச்சயமா இந்து, உங்களுக்கான அடுத்த பாடல் வருது. அது என்ன இழப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மனசை தைரியப்படுத்திக்கிங்க. அது என்னவா இருந்தாலும் இந்த அடுத்த பாடலை உங்களுக்காக நான் ஒலியேற்றுறேன். அதை கேட்டு உங்க மனசு வந்து நிச்சயமா உங்க மனசுல இருக்கிற காயம் ஆறும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒலியேற்றுறேன். உங்களையும் தொடர்ந்து நேயர் ராமராவும் பாடல் விரும்பி கேட்கிறாரு. கங்கா கௌரி 1973 வெளிவந்த திரைப்படம், PV ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் அந்தரங்கம் நான் அறிவேன் அப்படிங்கிற பாடலை அவர் விரும்பி கேட்கிறாரு. இதற்கிடையில கானக்குயில் எஸ் ஜானகியின் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நண்பகல் 12 செய்திகளுக்கு பிறகு இடம்பெறும். அதை உங்களுக்காக நான் வழங்க இருக்கேன். அதனால தொடர்ந்து எங்களுடைய இணைஞ்சிருந்தீங்க. இந்து மற்றும் ராமராவ் நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹெலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
3: எங்களுக்கு இன்னும் வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
3: எனக்கு எல்லாமே வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. 8.50 வெள்ளிக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 வெள்ளிக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
4: இணைந்து

0: org.sg.
1: சுகன் அருகுடா 2626. ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். நேயர் மீனா அழகர் சாமி அடுத்த பாடல இங்க விரும்பி கேட்கறாங்க. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து துள்ளி ஓடும் கால்கள் எங்கே அப்படிங்கிற பாடல என்னுடைய 3 பிள்ளைகள் கார்த்திக், யுவன், தர்ஷினிக்காக நான் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீனா, நிச்சயமா மீனா, உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் பத்மினியும் பாடல் விரும்பி கேட்கறாங்க.
2: காலை வணக்கம் அம்மா.
1: வணக்கம்
2: சாமி.
1: வணக்கம்மா.
2: நான் சாச்சுக்காமல இருந்து பத்மினி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: இந்த அம்மா ஜானகி அம்மாவோட பாடல் இன்னும் எப்ப கேட்க போவோம். அவங்க சிறந்த பாடகி. அவங்களோட பாடல்கள்லாம் ரொம்ப இனிமையா இருக்கும். 1960 இருந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது. அந்த இறங்கல் அவங்க குடும்பத்தா இருக்கு. எனக்கு அவங்க பாடின பாடல் அன்னையும் பிதாவும் படத்துல இருந்து மோதிரம் போட்டது போல் ஒரு நாடகம் என்ற பாடலு நான் விரும்பி கேக்குறேம்மா. இந்த பாடல் அனைவருக்கும், சிங்கிகள் அனைவருக்கும், உங்களுக்கும் சேர்த்து விரும்பி கேட்கிறேன். அண்ணச்சி ஐயா இசை அமைச்ச பாடல் இது. நன்றி, வணக்கம் அம்மா.
1: நிச்சயமா பத்மினி. மீனா மற்றும் பத்மினி, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். பலரும் வந்து கானக்குயில் எஸ் ஜானகியின் மறைவால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணீர் அஞ்சலி குறுந்தகவல்கள், குரல் பதிவுகள் இது மூலமா என்னால தெரிஞ்சுக்க முடியுது. நானும் அதே நிலையில தான் இருக்கேன். ஆனா என்ன, என்னுடைய உணர்ச்சிகளை வந்து மைக்குக்கு முன்னால ரொம்ப காமிக்க முடியாது நிலையில நான் இருக்கேன். சுமதியுடைய குரல் பதிவை கேட்கலாம்.
1: வணக்கம் ஆர்ஜே சாந்தி.
0: வணக்கம்.
1: நான் சுமதி, ஜேபி பாசல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு ஏதாச்சும் ஒரு ஜானகி அம்மாவோட பாட்டு போட முடியுமா? நிறைய பாட்டுங்க இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு ஒளிபரப்ப முடியுமா? நன்றி, வணக்கம் ஆர்ஜே சாந்தி.
0: சுமதி, உங்க குரல்லே, தழுதழுக்கிற குரல்லே எனக்கு புரியுது உங்களுடைய உணர்வுகள். நான் சொல்லியிருந்த மாதிரி கானக்குயில் எஸ் ஜானகி 60கள் 70களிலாம் பல பாடல்கள் பாடியிருந்தாங்க. அந்த வகையில டாக்டர் சிவா திரைப்படத்துக்காக அவங்க பாடிய ஒரு மறக்க முடியாத பாடல் மெல்லிசை மன்னர் MSV-யின் இசையில அந்த பாடல் உங்களுக்காகவே வருது. சுமதி, நேயர் மைமு நீங்க ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய செய்தி இப்பதான் என் கண்ணில் பட்டுச்சு. ஏற்கனவே ஹலோ ஒலியின் முதல் பாடலா ஒலித்த ஜல் ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒலி அந்த பாடல் தான் அவங்களும் விரும்பி கேட்டிருந்தாங்க ஜானகி அம்மாவின் நினைவுல. மைமூன், அந்த பாடல் உங்களுக்காகவும் ஒலிச்சது. உங்களையும் தொடர்ந்து நேயர் திருமதி குணராஜுவும் பாடல் விரும்பி கேட்கிறாங்க.
2: வணக்கம். வணக்கம் சாந்தி.
0: வணக்கம்மா.
2: நான் வந்து சுமிசிப்ல இருந்து குணராஜு பேசுறேன். எனக்கு வந்து இன்னைக்கு நான் மலரோடு தனியாக நின்று அந்த பாடலை வந்து விரும்பி கேக்குறேன். அத வந்து என்னோட தோழி சுமதிக்காக விரும்பி கேக்குறேன். சாந்தி, இத நீங்க போடுங்க, போடுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.
0: என்ன குணராஜு, இதுக்கு முன்னாடி நேயர் சுமதி பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க, அந்த சுமதி இந்த சுமதியா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. இருந்தாலும் சுமதி மற்றும் இந்த நேயர் திருமதி குணராஜு, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் இன்றைய ஹெல்லோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாடல் விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, பிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியில் தற்போது இடம்பெற்றிருக்கும் ஆட்டம், அதுதான் காலிறுதி சுற்று. அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தை சந்திக்கும் அந்த ஆட்டத்துல ஒரு புது தகவல், தற்போதைய கோல் நிலவரம் 2-1. 90 நிமிட ஆட்டம் முடிந்து எக்ஸ்ட்ரா டைம்ல ஆட்டம் இருக்கும் நிலையில அர்ஜென்டினாவை சேர்ந்த அல்வாரஸ் அடுத்த கோலை போட்டிருக்காரு. அதனால தற்போதைய கோல் நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா 2-1. அப்படியே ஹலோ ஒலியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு ஜெர்மனியை சேர்ந்த நேயர் தேவன். தற்போது ஜெர்மனியில இருந்தவாறு நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு தேவன். நம்முடைய கானக்குயில் எஸ் ஜானகிக்கு பெயர் வாங்கி தந்த ஒரு பாடல் கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து. பல பாடல் போட்டிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, சின்னத்திரை பாடல் போட்டியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஃபைனல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இறுதி சுற்றுக்கு அடிக்கடி தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு பாடல் இந்த பாடல். ஏன்னா சவால் மிகுந்த ஒரு பாடல், அது அப்படி பாடியிருப்பாங்க நம்மளுடைய கானக்குயில். இதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலை இல்லையா? அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. திரு தேவன், உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது இதோ.

0: சாந்தா, புட்டார், ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: விசுவாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது நண்பகல் செய்திகளுக்கு பிறகு, கானக்குயில் எஸ் ஜானகி, மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி, கானக்குயிலின் நினைவஞ்சலி நிகழ்ச்சி தொடங்கிரும். அதை உங்களுக்காக நான் வழங்கலான்னு இருக்கேன். டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா தற்போது ஒலியின் பக்கத்துக்கு நீங்க போகலாம். ஏன்னா நேற்று பின்னிரவு 1 மணியிலிருந்து கானக்குயில் எஸ் ஜானகிக்கான இடைவிடா பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. அதுல அவங்களுக்கான அடுத்த அஞ்சலி நிகழ்ச்சி நண்பகல் 12 மணிக்கு இடம்பெறும். இப்போ ஹலோ ஒலியின் அடுத்த பாடலை விரும்பி கேக்குறாங்க நேயர் புஷ்பா.
1: ஹாய் சாந்தி அக்கா, காலை வணக்கங்கள்.
0: வணக்கம்.
1: ஜானகி அம்மோட பாடல்கள் எல்லாமே அருமைதான்.
0: நிச்சயமா
1: அந்த பாடல் கேட்கறதுனே தெரியல எனக்கு. இப்ப இந்த பாடல் ஒளிபரப்புவீங்களா? சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இசையோடு தள்ளி மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. எனக்கு இந்த பாடல் போடுங்கக்கா.
0: நிச்சயமா உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் கலாவும் இங்க பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து காற்று வாங்க போனேன், இந்த பாடலை எனக்காக ஒலியேற்றுங்க. மெல்லிசை மன்னரின் இசையில வந்த ஒரு சூப்பரான ஒரு பாடல், தமிழ் திரையுலகுக்கு அமைஞ்ச ஒரு பொக்கிஷம். திரு MSV, இந்த பாடலை அனைத்து ஒலி நேயர்களுக்காகவும் நான் விரும்பி கேட்கிறேன். அதே சமயத்துல கானக்குயில் எஸ் ஜானகியின் அவங்களுடைய மறைவை முன்னிட்டு நான் வந்து ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கலா. நிச்சயமா புஷ்பா மற்றும் கலா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால இன்றைய ஹெலோ ஒலி தொகுப்பின் நிறைவு பாடலை நானே ஒளியேற்ற பாலூட்டி வளர்த்த கிளி திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா தனக்கு ரொம்ப பிடித்த சுப்பிரமணியத்தோடு இணைந்து பாடிய பாடல். இந்த பாடல் முடிந்த செய்திகள் அதனையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். எஸ் ஜானகி அம்மாவின் நினைவாஞ்சலி நிகழ்ச்சி உங்களுக்காக தொடங்கும். இது ஒளி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பிளவுபடும் உலக பொருளாதாரத்திற்கு மத்தியில் சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அனைத்துலக நிச்சயமற்ற சூழலுக்கு இடையே நெருங்கிய அண்டை நாடுகள் எவ்வாறு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு சிங்கப்பூர் மலேசியா உறவு ஓர் உதாரணம் என்றார் அவர். இருநாட்டு ஒத்துழைப்பு உறவுகளை கட்டிக்காக்கும் என்று திரு தர்மன் சொன்னார். அதோடு நம்பிக்கை பிறக்க உந்துதலாகவும் அமையும் என்றார் அவர். புத்ராஜயாவிற்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை முன்னிட்டு அதிபர் தர்மன் மலேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவிற்கு பேட்டியளித்தார். இந்நிலையில் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் மலேசியாவுக்கு தமது முதல் அதிகாரத்துவ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்று தொடங்கி வரும் புதன்கிழமை வரை அவர் அங்கிருப்பார். பயணத்தின் போது திரு தர்மன் கோலாலம்பூரிலும் ஸ்லாங்கூரிலும் நடைபெறும் சந்திப்புகளில் கலந்து கொள்வார். கோலாலம்பூரில் அவர் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமையும் பிரதமர் அன்வர் இப்ராஹிமையும் சந்திப்பார். ஸ்லாங்கூரில் திரு தர்மன் அரசு குடும்பத்தையும் மாநில தலைவர்களையும் சந்திக்கவுள்ளார். ஜொஹூர் மாநில தேர்தலில் தேசிய முன்னணி மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. போட்டிக்கு வந்த 56 இடங்களில் கூட்டணி 48 தொகுதிகளை வென்றது. பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி எஞ்சிய 8 தொகுதிகளை வென்றது. முடிவுகளை பற்றி விவரம் தருகிறார் அரசியல் கவனிப்பாளர் முனைவர் ஷர்மின் குட்டி சிவராமன்.
1: இந்த ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம என்ன சொல்லணும், வாக்காளர்கள் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்றதை விட அந்த தொகுதியில நின்று என்னென்ன மாதிரி வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு வாக்கு கொடுத்திருந்திருக்காங்க, என்ன மாதிரி கேலிபரான கேண்டிடேட்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பார்த்திருந்திருப்பாங்க. அரசாங்கம் என்ன பண்றாங்க, நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணி ஒன்னா இருந்தாலும் அவங்க முன் வந்து கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையை வந்து நடத்தி முடிச்சுட்டாங்களா, அது நிச்சயமா ஒரு வாக்காளரா இருந்தால் நிச்சயமா பார்த்திருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த வருட காலத்தில் அவங்க என்ன மாதிரியான முயற்சி எடுத்து என்ன மாதிரியான புதுசான ஒரு திட்டங்களை வந்துட்டு இந்த கட்சிங்களோட எடுத்துட்டு வராங்க, அது நிச்சயமா பார்த்திருந்திருப்பாங்க. பரிகாத்தா நேஷனல் வந்து 33 தொகுதியில தான் அவங்களோட ஆளுங்களை நிப்பாட்டி இருந்தாங்க. தேசிய முன்னணிக்கு வந்து வாக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு ஃபேக்டர் கூட தேசிய முன்னணிக்கு வந்துட்டு ஒரு மாற்றம் எடுத்துட்டு வந்திருக்கலாம், அதாவது வாக்காளர்கள் மாறி தேசிய முன்னணிக்கு ஒரு வாக்கு கொடுத்ததுக்கு.
0: தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் பொது தேர்தலை பாதிக்காது என்ற போதும் மக்களின் விருப்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள இது வாய்ப்பு தந்துள்ளதாய் கூறினார் முனைவர் ஷர்மின்.
1: மக்களுங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா கிளியர் கட்டா வாக்காளர்கள் வந்து என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் இன்னும் அரசாங்கம் செய்ய வேண்டும், தேசிய முன்னணி நம்பிக்கை கூட்டணி ஒன்னா இருந்தாலும் என்னென்ன திட்டங்களை செய்ய வேண்டும், இன்னும் என்ன மாற்றங்கள், இன்னும் என்ன முயற்சி எடுக்க வேண்டும், இந்த 14 பொது தேர்தல் வர்றதுக்குள்ள நிச்சயமா செய்து ஆகணும் என மக்கள்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
0: இந்நிலையில் தேசிய முன்னணி தலைவர் அகமது ஜஹீர் ஹமீடி ஜொஹூர் மக்கள் இன்னும் சிறந்த வாழ்க்கை வாழ முதலமைச்சர் ஆன் ஹாபிஸ் காசிவிற்கு கூட்டணி உதவும் என்று கூறியிருக்கிறார். தேசிய முன்னணிக்கு பிரதமர் அன்வார் வாழ்த்து தெரிவித்தார். இன்னும் செழிப்பான முற்போக்கான ஜொஹூரை உருவாக்க அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக திரு அன்வார் கூறினார். ஈரான் ஹார்மஸ் நீரிணையை மூடிவிட்டதாய் அறிவித்திருக்கிறது. அனுமதி பெறாத பாதையில் ஒரு கப்பல் சென்று தாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெஹ்ரான் அறிவிப்பை வெளியிட்டது. அது குறித்து பதிலடி கொடுக்க முயற்சி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்தது. ஈரானின் புரட்சி படையின் கடற்படை பிரிவு அறிக்கை வெளியிட்டது. சில கப்பல்கள் அனுமதி பெறாத பாதை வழி நீரிணையை கடக்க முயற்சி செய்ததாக அது சொன்னது. பாதையை மாற்றும்படி விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை கப்பல்கள் புறக்கணித்ததாகவும் குறிப்பிடப்பட்டது. அறிவிப்பு வரும் வரை நீரிணை மூடப்பட்டுள்ளது. வட்டாரத்தில் அமெரிக்காவின் தலையிடுதல் முடியும் வரையில் நிலை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை தொடுத்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் கூறியிருக்கிறது. ஹார்மஸ் நீரிணையில் ஒரு சரக்கு கப்பலை தெஹ்ரான் அப்பட்டமாக தாக்கியதைத் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டதாக அமெரிக்க மத்திய தளபத்தியம் அறிக்கை வெளியிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அது சொன்னது. ஈரான் தவறான முடிவை எடுத்ததாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் கூறினார். அதற்கான விளைவை அது இப்போது சந்திக்க வேண்டும் என்றார் அவர். விளையாட்டு உலக கிண்ணக்கார்பந்து. அர்ஜென்டினா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறுகிறது. சுவிட்சர்லாந்துடன் பொருந்திய ஆட்டத்தில் 3-1 அர்ஜென்டினா வெற்றி. முதல் பாதியில் ஒரு கோல் அடித்து முன்னுக்கு சென்றது அர்ஜென்டினா. இரண்டாம் பாதியில் சுவிட்சர்லாந்து சமநிலை. அதே நிலையில் ஆட்டம் முடிந்தது. கூடுதல் நேரத்தில் அடுத்தடுத்து 2 கோல்களை அடித்து வெற்றியை உறுதி செய்தது அர்ஜென்டினா. இந்நிலையில் இங்கிலாந்தும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. நார்வேயுடன் சந்தித்த ஆட்டத்தில் 2-1 இங்கிலாந்து வெற்றி. அரையிறுதி சுற்றில் அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் மோதவுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு நாம சந்திக்கிறோம். அடுத்த 1 மணி நேரத்துக்கு மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி, மறைந்த அப்படின்னு சொல்றதுக்கே மனசு ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கானகுயில் எஸ் ஜானகிக்கான நினைவஞ்சலி நிகழ்ச்சி உங்களுக்காக தொடங்குது. அடுத்த 1 மணி நேரத்துக்கு அவங்களுடைய பாடல்களை நாம ஒரு தொகுப்பா கேட்க இருக்கோம். அதற்கு ஒரு அதாவது மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற வகையில இந்த 1 மணி நேரத்துல எப்போதும் போல இடம்பெறும் வாவ் தகவல்கள் அங்கம் இன்று இடம்பெறாது. முழுக்க முழுக்க இது கானகுயிலின் 1 மணி நேரமா இருக்கும். அவங்களை பற்றின தகவல்களும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். தொடங்கலாமா அவங்களுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியை?
2: கடவுள் எனக்கு கிஃப்ட் கொடுத்த வாய்ஸ் இது.
1: ஒலி 968 மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கானகுயில் எஸ் ஜானகியின் பாடல்களும் நினைவலைகளும்.

0: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில KFC கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்க, இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்கு கொண்ட கறி.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
4: கடவுள் எனக்கு கிஃப்ட் கொடுத்த வாய்ஸ் இது.
5: ஒலி 968 மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கானக்குயில் எஸ் ஜானகியின் பாடல்களும் நினைவலைகளும். ஆமாங்க, பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் பிற்பகல் 1 மணி வரைக்கும் மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கானக்குயில் எஸ் ஜானகி அம்மாவின் நினைவாஞ்சலி நிகழ்ச்சி இடம்பெற்றுகிட்டு இருக்கு. ஒலி 968 பல பிரபலங்களும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை இணையத்துல பகிர்ந்துட்டு வர இந்த வேளையில தன்னோடு வந்து 90களில் பல பாடல்கள் பாடியிருக்கிற பின்னணி பாடகர் மனு தன்னுடைய இரங்கல் செய்தியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கலாமா?
6: இசை கலைவாணி அம்மா, ஜானகி அம்மா, அவங்களுடைய அவங்க இல்லைன்ற ஒரு வார்த்தையே அது பெரிய ஷாக்கிங்காக இருக்கு. அதாவது என்ன மாதிரி பாடகர்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்றது, ஒவ்வொரு ரெக்கார்டிங், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை லாங்குவேஜஸ் அவங்க கூட கிட்டத்தட்ட 1000+ சாங்ஸ் பாட வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அந்த அம்மா கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு, சிங்கர்ஸு அவங்க கூட பழகிற விதம், சமீபத்தில் நான் மீட் பண்ணும்போது அவங்க காட்டின அன்பு மறக்க முடியாதது. சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் பாடிய ஒரு பெருமை ஜானகம்மாவுக்கு, ஜானகம்மா தான் ஈடு. அம்மா இல்லைன்றது தாங்க முடியாத ஒரு இது. அவங்க ஆன்மா சாந்தி அடைய இறைவன் வேண்டிக்கிறத தவிர நம்ம என்ன செய்ய முடியும்
5: அப்படின்னு அந்த காணொளியை பார்க்கிறப்போவே நம்மால கண்கூடா பார்க்க முடியுது. தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு தான் அவர் இந்த பதிவேற்றமே செஞ்சிருக்காரு. துவண்டு போயிருக்காரு மனுஷன் பார்க்கறதுக்கு. அத்தனை பாடல்கள், 90களில் பிரபலமான பாடல்களை நம்மளுடைய கானக்குயிலோடு சேர்ந்து பாடிய ஒரு பாடகர், பின்னணி பாடகர் மனு. இவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில், ஆங்கிலத்தில் பர்சனல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிச்சயமா இவங்களுடைய இழப்பு வந்து தனிப்பட்ட முறையில் ஏற்படும் இழப்பு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மனு எஸ் ஜானகி பாடியிருந்த ஒரு பாடலை நம்ம கேட்கலாமா? அதனையும் தொடர்ந்து இரட்டைவால் குருவிக்காக கானக்குயில் பாடிய பாடலையும் கேட்கலாம்.

0: பழம்பெரும் பின்னணி பாடகி கானக்கோயில் எஸ் ஜானகி அம்மாவின் பாடல் தொகுப்புல இரட்டைவால் குருவி மற்றும் செம்பருத்தி திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டோம். அப்படியே சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:27 ஆகுது. நேர்களே,
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக KJE-க்கு பிறகு இரண்டாம் தடத்துல விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. TPE-யை நோக்கி செல்லும் KPE சுரங்கப்பாதை குறிப்பாக PIE எக்ஸிட்டில் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: பீட்சா ஹட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி 7 பீட்சா 13.95 காசு. நான் ஊற வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினாச் ட்ரஃபிள் ஷ்ரூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹட்.
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
5: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
6: கடவுள் எனக்கு கிஃப்ட் கொடுத்த வாய்ஸ் இது.
0: ஒலி 9:08 மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கானக்குயில் எஸ் ஜானகியின் பாடல்களும் நினைவலைகளும்.

0: மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி நம்முடைய கானக்குயில் எஸ் ஜானகி அம்மாவின் நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில இரண்டு பாடல்களை கேட்டும் வித்யாசாகரின் இசையில் சுபாஷ் திரைப்பட பாடல் மற்றும் இயக்குநர் கே பாக்யராஜின் இசையில் காவடி சிந்து திரைப்பட பாடலையும் கேட்டும் இரண்டு பாடல்களையும் தனக்கு ரொம்ப பிடித்த சுப்பிரமணியத்தோட பாடியிருந்தாங்க நம்முடைய கானக்குயில். சாலை நிரவரத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரம். நேரம் இப்பொழுது 12:40 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக KJEக்கு பிறகு இரண்டாம் தரத்துல விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. PIEயை நோக்கி செல்லும் TPE குறிப்பாக PIE துவாசுக்கு பிறகு நான்காம் தரத்துல சாலை பணிகள். CTEயை நோக்கி செல்லும் SLE குறிப்பாக யோச்சுகாங் சாலைக்கு பிறகும் சாலை பணிகள்.
2: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLIN 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLIN 8 DMI அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
3: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? MaxOnline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
5: கடவுள் எனக்கு கிஃப்ட் கொடுத்த வாய்ஸ் இது.
0: ஒலி 9:68 மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கானக்குயில் எஸ் ஜானகியின் பாடல்களும் நினைவலைகளும். ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதிலையும் பிற்பகல் 1 மணி வரைக்கும் மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி நம்முடைய கானக்குயில் எஸ் ஜானகி அம்மாவின் நினைவஞ்சலி நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெற்றுகிட்டு இருக்கு. பாடகர்கள்லயே அவங்களுக்கு ரொம்ப பிடித்த சக பாடகர்னா அது சுப்பிரமணியம்மா தான் இருக்கும். அப்படிதான் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியத்தை அவங்க செல்லமா அழைப்பாங்களாம். பாடும் நிலா தனக்கு ரொம்ப பிடித்த ஜானகி அம்மாவை பற்றி என்ன பகிர்ந்துக்கிறாரு இங்க கேளுங்களேன்.
6: இவங்களை பத்தி நான் போன 2-3 எபிசோட்ல என்ன சொல்லிருக்கேன், இவங்க வந்து 16 பாடிட்டு போயிடுவாங்க ஒரே பிரத்துல. அவங்க இருக்கான இளையராஜா, ஏண்டாடே அம்மாவே 16 ஒரு பிரத்துல பாடுறாங்க, நீ என்னடா அது 2-3 பிரத் எடுக்கிறன்னு சொல்லுவாரு. எனக்கு வைராக்கியமா இருக்க, ஏன் இந்த அம்மா இப்படிதான் பாடுவாங்க, அப்படி இப்படி பாடி பார்த்து பார்த்து நான் டேக்கல் எல்லாம் விட்டதும் உண்டு. நான் இது இல்லாம நான் உலகத்திலேயே இந்த அளவுக்கு பிரத் பவர் இருக்கிறவங்கள நான் பார்த்ததே கிடையாது. This is the only lady. எங்களுக்கு அது பெரிய சாபம் தெரியுமா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அது. சுந்தரி கண்ணால் பாருங்க, நீங்க சரணம் ஃபுல் லைன் ஒரே பிரத்துல பாடுவாங்க. நாங்க சித்ரா ஸ்டேஜில பாடுங்கிறது சொல்ல, சித்ரா வன் பிரத்துல வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி பிரத் எடுத்து பாடு கூட எங்கேயாவது இந்த செகண்ட் டைம் வரும்போது கடைசியில பிரத் எடுத்துட்டோம். இந்த அம்மா ஒரே பிரத்துல பாடிருப்பாங்க, நோ பஞ்ச் சிஸ்டம் மட்டும் அளப்போ. அது எப்படி
0: எப்படி அது கானக்குயிலுக்கு தான் வெளிச்சம். ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு, தமிழ் சினிமா உலகத்துக்கு, மொத்த இந்திய சினிமா உலகத்துக்கும் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நம்முடைய கானக்குயில். எத்தனையோ முறை பாடும் நிலா அவருக்கு ரொம்ப பிடித்த எஸ் ஜானகியை பற்றி அங்கலாய்த்து பேசியிருக்காரு. ஆனா இந்த தருணத்துல, இன்றைய தினத்துல அது கேக்குறப்போ மனசுக்கு இன்னும் கொஞ்சம் வேதனையா இருக்கு இல்லையா? இருந்தாலும் அவங்க விட்டுட்டு போன இந்த பாடல்கள் மூலமா அவங்களுடைய நினைவலைகளை நம்ம புரட்டிக்கிட்டே இருக்கலாம். என்ன நான் சொல்றது, தொடர்ந்து கானக்குயில் எஸ் ஜானகியின் பாடல்களை கேட்கலாமா?

0: எனக்கு கிஃப்ட் கொடுத்த வாய்ஸ் இது.
1: ஒலி 968 மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி கானக்குயில் எஸ் ஜானகியின் பாடல்களும் நினைவலைகளும். நிகழ்ச்சியில கடந்த ஒரு மணி நேரமா மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி நம்முடைய கானக்குயில் எஸ் ஜானகி அம்மாவின் நினைவாஞ்சலி நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெற்றுச்சு. இந்த தொகுப்பின் நிறைவு பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் கானக்குயிலை பத்தி பேசி நாம கேட்டோம், ஆனா கானக்குயில் பேசி நாம கேட்க வேண்டாமா? ஒரு மேடை நிகழ்ச்சியில தன்னை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க கானக்குயில், இதை கேளுங்களேன்.
0: கடவுள் எனக்கு கிஃப்ட் கொடுத்த வாய்ஸ் இது. கடவுள் கொடுத்த கிஃப்ட் பை பர்த். நான் பிறக்கும் போதே கடவுள் எனக்கு பாட்டு கொடுத்துட்டாரு. பாட்டு நானும் ஒரே வாட்டி பிறந்தோம். எனக்கு 3 வயசு இருக்கும் போதே இப்ப பாடுற போல அப்ப சங்கதிகளோட பிற்காகளோட பாடுவேன். அந்த பாட்டு வராமே பாடுறதில்ல, அப்பவே நல்லா பாடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சின்ன வயசுல ப்ரோக்ராம்ஸ் கூட நான் பண்ணியிருந்தேன். காம்படிஷன்ஸ் நிறைய காம்படிஷன்ஸ் பண்ண எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆனா இந்த மாதிரி மீடியா கீடியா ஸ்டேஜ் அப்ப எல்லாம் கிடையாது, அதனால யாருக்கும் தெரியாது. நான் ஸ்கூலுக்கு போகல, பேபி கிளாஸ் கூட படிக்கல. அதனால நீங்க சொல்ற கணக்கெல்லாம் எனக்கு புரியாது. ஸ்கூலுக்கு போகல, படிக்கல, 2, 2, 3 அது கூட தெரியாது.
1: பள்ளிக்கூடத்துக்கு நான் போனதே இல்ல அப்படின்னு கானக்குயில் எவ்வளவு பெருந்தன்மையா தன்னடக்கத்தோட சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சகாப்தம் தன்னுடைய பாடல்கள் மூலமா நமக்கு ஒரு பல்கலைக்கழகமாவே அமைஞ்சிருக்காங்க. பள்ளிக்கு போகாத அந்த கானக்குயில் தனக்கு பின்னாடி வந்த எத்தனை பாடகர்களுக்கு ஒரு கல்லூரியாவே, இசை கல்லூரியாவே அமைஞ்சிருந்தாங்க இல்லையா? அப்பேற்பட்ட நம்முடைய கானக்குயில் எஸ் ஜானகி உயிர் வாழ்ந்த காலத்துல நாமளும் இருந்திருக்கோமே அப்படின்னு நினைக்கிறப்போ பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் தோணுது இல்லையா? ஏன்னா கானக்குயில் நம்மோடு இன்றளவுல இல்லைனாலும் அவங்க விட்டுட்டு போன பாடல்கள் கலை மூலமா அவங்க கலைக்கு செஞ்சுட்டு போன இந்த சேவை என்றென்றுமே நம்மோடுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அடுத்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியின் கானக்குயில் நினைவாஞ்சலி தொகுப்பு ஒரு நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி ஒலியின் உல்லாசம் அடுத்த நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கும் இல்லையா, அதுல மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மீண்டும் கானக்குயிலின் நினைவாஞ்சலி நிகழ்ச்சி உங்களுக்காக தொடரும். பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும், அதனால செய்திகள் முடிஞ்சவங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாலி பரவசம், நான் சாந்தி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலையிலிருப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழொலியில் முதலில் மங்கள வாத்தியை சியாக நாதேஸ்வர தவிலிசை.

பயிற்சியாக நாதேஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். காலை ஒலிபரப்பில் வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர்

விடாயர் துதியாக நீங்கள் கேட்டது டி எல் மகாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளில் என்னை தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது சுவர்ணலதா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழலியில் பக்திப்பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக சகுரா குழுவினர்

இஸ்லாமிய கீதமாக சக்ரா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது சனீஸ்வர பகவான் புகழ் மாலையுடன் பம்பாய் சாரதா குழுவினர் பாடிய

கேட்டது சனீஸ்வர பகவான் புகழ் மாலை பம்பாய் சாரதா குழுவினரது குரலே ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சுவனலதா குழுவினர்.

கிறிஸ்தவகீதமாக ஒலித்த அந்த பாடல் சுவர்ணலதா குழுவினர் பாடியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக சாகுல் ஹமீத் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது கே சாகுல் கமிட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண கானமாக நித்யாஸ்ரீ குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிருஷ்ண கானமாக நித்யாஸ்ரீ குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

அன்புறவுகள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சி. நேர்கள், எமது நிகழ்ச்சியினை பிரதி ஞாயிறுதோறும் டிஆர்டி தமிழொலியில் கேட்டு பயன்பெறலாம்.

0: தோடு எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே,
1: ஆண்டின் புதுக்காலம் 15 வாரம் ஞாயிறு, ஞாயிறு திருப்பலிப்பாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 65, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன.

0: முதல் வாசகம் இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, வசனங்கள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 65.

இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 18 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றில் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, பொய்யா மொழி புலவர் சொன்ன ஒரு கூற்று எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு பலம் புழுதி கால் பலம் ஆகும்படி உழுது காயவிட்டால் ஒரு பிடி எருவும் இட வேண்டாம், அந்நிலத்தில் பயிர் செழித்து விளையும் என்றார். இவருடைய இந்த கூற்றிலிருந்து ஒரு உண்மை புலனாகிறது. அதாவது, பயிர் நன்கு செழித்து வளர வேண்டுமென்றால் அந்த விளை நிலம் நன்கு பக்குவப்படுத்தப்பட்டு பண்பட்டதாக இருக்க வேண்டும். இது இன்றைய நற்செய்திக்கு சால பொருந்தும். ஆண்டவர் இயேசு மக்களுக்கு இறையாட்சியை பற்றிய தத்துவங்களையும் இறை வார்த்தையின் வல்லமையை மக்களுக்கு எளிதாக புரிய வைக்க பல ஓமைகளை கொண்டு விளக்குகின்றார். அப்படி ஊமைகளை கையாளும் போதும் கூட மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய நிகழ்வுகள், நடப்புகள், பழக்க வழக்கங்களையே கையாள்கின்றார். உதாரணமாக, ஆடு, ஆட்டுப்பட்டி, ஆயன், புதையல், வணிகம், விளக்கு, உப்பு போன்றவைகள். இன்றைய நற்செய்தியிலே மக்களின் அடிப்படை தொழிலாகிய உழவு, அது தொடர்புடைய நிலம், விதை, அறுவடை போன்ற உதாரணங்களை பயன்படுத்துகின்றார். இப்படி விளக்கும்போது இயேசு தான் சொல்ல வந்த நற்செய்தியை மக்களுக்கு எளிதாக அதே வேளையில் ஆழமாகவும் எடுத்துரைக்கின்றார். பொதுவாக விதைத்தலை பற்றியும் விளைச்சலை பற்றியும் கவலை இல்லை. தக்க பருவத்தில் நல்ல விதையை விதைத்து எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சினால் விளைச்சல் நன்றாக இருக்கும். ஆனால் நமது ஒரே கவலை நிலத்தின் பயன்பாடும் அதன் தரமும் தான். பயிர் செய்யப்படும் நிலம் களர் நிலமா, கரிசல் நிலமா, களிமண் நிலமா அல்லது கட்டாந்தரையா, இங்குதான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்கின்ற மைய கருத்து இறை வார்த்தையை பற்றியது ஆகும். இறை வார்த்தை எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது விளைந்து பலனளிப்பது அவரவர் நிலமாகிய உள்ளத்தையும் அதன் தரத்தையும் பொறுத்தது. நல்ல பலன் தர வேண்டுமென்றால் நம் நிலமாகிய உள்ளத்தை நன்கு பக்குவப்படுத்தி பயனளிக்க செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தியில் 4 வகை நிலங்களை பற்றி சொல்லப்படுகின்றன. 1 பாதை நிலம், 2 பாறை நிலம், 3 புதர் நிலம், 4 விளை நிலம். இந்த 4 வகை நிலமும் 4 வகை மனிதர்களை குறிக்கின்றது. அதற்கு நற்செய்தியிலே உதாரணமும் உண்டு. 1 பாதை நிலம். இவர்கள் பதப்படுத்தப்படாத கட்டாந்தரையாக சருகாக இருப்பவர்கள். இவர்கள் மீது இறையருள், இறை வார்த்தை எவ்வளவுதான் பொழியப்பட்டாலும் அது அவர்களை பாதிக்காது. முயற்சியே எடுக்காதவர்கள் இவர்கள். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று வாளாயிருப்பார்கள். லட்சியமோ கொள்கை பிடிப்போ இல்லாமல்
கால்போன போக்கிலே மனத்தை செலுத்துபவர்கள். வாழ்வே மாயம் என்று வேதாந்தம் பேசி வாழா வெட்டியாக இருப்பவர்கள். இவர்களுக்கு உதாரணம் பணக்கார வாலிபன் இயேசுவை வாழ்க என்றும், பின் பணத்திற்காக ஒழிக என்றும் கோஷம் போட்ட எருசலேம் நகரத்து மக்கள். இவர்கள் வழிபோக்கர்கள். இரண்டாவது பாறை நிலம். இவர்கள் பாறையை போன்று இறுகிய உள்ளமும் கடின மனதும் கொண்டவர்கள். இவர்கள் இறை வார்த்தையை ஆர்வமோடு கேட்டு அதன்படி வாழ விரும்புபவர்கள். ஆனால் வேரோட்டமாக அல்ல, மேலோட்டமாக இருப்பார்கள். கடினமாக உழைக்க மாட்டார்கள். குறைவாக வேலை செய்து அதிலே நிறைவு காண துடிப்பார்கள். இவர்களுக்கு உதாரணம் அன்றைய பரிசேயர்களும் சதுசேயர்களும்.

0: நான்காவது விளை நிலம். இவர்கள் துடிப்புள்ளவர்கள், துணிச்சல்காரர்கள், லட்சிய தாகம் கொண்டவர்கள். பிறர் வாழ தன் இன்ப சுகங்களை இழக்க தயாராக இருப்பார்கள். தானும் வாழ்ந்து பிறருக்கும் பலன் அளிப்பவர்கள். இவர்கள் அன்றைய மனம் திரும்பிய பாவிகள், விபச்சாரிகள், சக்கையோ மதலின் மரியாள் போன்றவர்கள். நாம் எந்த நிலம்? ஒரு முறை இரட்டை மனிதர்கள் ஒரு வீதி வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். இவர்களை தனித்தனியாக அடையாளம் காண முடியாமல் ஒரு மனிதர் அவர்களுள் ஒருவரிடம், நீர்தான் இறை வார்த்தையை போதிக்கும் போதகரா என்றார். அதற்கு அவர், நான் போதகர் அல்லர், அது இவர், நான் அதை வாழ்பவர் என்றார். இனிய இதயங்களே, நாம் யார்? வார்த்தையை கேட்பவரா அல்லது வாழ்பவரா? வார்த்தையை கேட்பவராக மட்டும் இருந்தால் பாதை நிலம் போலவும் பாறை நிலம் போலவும் புதர் நிலம் போலவும் பலன் கொடுக்காமல் வாழ்வோம். எனவே நல்ல நிலமாக இருந்து வார்த்தையை வாழ்ந்து காட்டுவோம். நல்ல பலனை மண்ணில் வளர்ப்போம்.
1: நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் எங்களை காத்து வருவதற்காய் எங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்வ போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். குறிப்பாக எம் தாய் மண்ணில் பல துன்ப துயரங்களினால் அலக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எங்கள் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தரணும். எங்கள் அன்பின் நிறைவா, இத்தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உபகையூட்டும். எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்திரணும். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனத்திடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தரணும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துவீராக. ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் எடுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.

நிலைய கிளிக நேரம் 8:36. புதியதோர் உலக நிகழ்வினை தொகுத்து வழங்கிய மறையாசிரியர் சில்வெஸ்டர் தம்பிராஜா அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று புலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது இன்றைய நாள் எல்லோருக்கும் வளமான நாளாக அமைய இல்லாமல் இயற்கை அன்னியை வேண்டிக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழ்வழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

முதலாவதாக மேசராசி அன்பர்களே, மேசராசி அன்பர்கள் என்று புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். உங்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் கூட ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கின்றது. உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கின்றது மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் பல வழிகளிலும் இன்று அனுகூலமான நாளாகவே இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகள் பிள்ளைச்செல்வங்கள் கேட்டது எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்கள். அதைவிட உங்களுக்கு இன்று செறிவான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படக்கூடும். நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்ளும் நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களது பல அவலங்களை பார்க்கின்ற போது இன்று புதிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக முடியும். எதிர்பாராத பண வரவுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். மாலையில் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கும் இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். வழக்கமான பணிகளிலும் கூடுதலான கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைப்பிடிக்கவும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை இன்று தவிர்த்து விடவும் சிம்மராசி அன்பர்கள். தொடர்ந்து கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களது பல அவலங்களை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கிட்டே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்று மாலையில் குடும்ப பெரியோருடன் கலந்து பேசி சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் நாளாகவும் இருக்கின்றது கன்னிராசி அன்பர்களது பல அவலன். தொடர்ந்து துலாராசி அன்பர்களே, துலாராசி அன்பர்கள் இன்று மிக மிக பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கக்கூட நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது சிறிது ஆறுதலாக இருக்கும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களது பல அவலங்கள். தொடங்கும் காரியங்கள் இன்று வெற்றிகரமாகவே முடியும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்பு உங்களை விட்டு நீங்கும் என்று. நண்பர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இன்று பாதிப்பு இருக்காது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களது பல அவலங்களை பார்க்கின்ற பொழுது சுறுசுறுப்பாக இன்று செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள். சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் நாளாக அமைந்திருக்கின்றது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில். தொடர்ந்து மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு அனுகூலமான நாள். உங்களது அம்மாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். இளைய சகோதரர் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும்.
உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பொறுமையாக இருப்பது அவசியம். உடல் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்திலும் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்றைய நாளில். மகர ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து கும்பராசி அன்பர்களை, கும்பராசி அன்பர்களின் பல அவலங்களை பார்க்கின்ற பொழுது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு இன்று ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இறுதியாக மீனராசி என்பவர்களே, மீனராசி என்பவர்களது பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகளை நீங்கள் பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். மாலையில் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு இளைய சகோதரரால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நாளாகவும் அமைந்திருக்கின்றது. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் பன்னிரு ராசிகளுக்கான பலாபலன்களை பார்த்தோம். நிலிய கலிக நேரம் 8:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் வழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது

0: தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

0: இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுப காரியங்கள் அனைத்திலும் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று மன மகிழ்வுடன் சிறப்பாக வாழ டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்திக் கொள்கின்றது.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள்

0: இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு உடனடியாகவே இணைந்து அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதன் மூலம் அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி கொள்ளலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களது பிறந்த நாள் அல்லது திருமண நாள் அல்லது வேறு சுப காரியங்கள் உங்கள் இல்லத்தில் இடம்பெற்றிருந்தால் அவைகளை உடனடியாகவே இந்த நேரத்தில் இணைந்து வாழ்த்திக் கொள்வீர்கள்.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம்

இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு உங்கள் அனைவருக்காக நான் தரும் பாடல் ஒன்று.

0: மகள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று நீண்டுகுளி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு நிறைவுக்கு வருவது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
0: கிளைகள் நிறம் 8:54 நிமிடங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் ஒலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

வணக்கம், இது பிரான்சன் தடுவிறப்பாகும். டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள பிடி கேஷன் கரி, பிடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனின் இரண்டாவது ஆண்டு நெவஞ்சலி நிகழ்வு நேற்று திருவண்ணாமலை மாநகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கையை அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். பெருந்தோட்ட பிரதேசங்களில் வாழும் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களின் காணி உரிமை தொடர்பில் பேசி பேசியே காலத்தை கடத்தியது போதும். இது தொடர்பில் தமது உண்மையான கொள்கை என்ன என்பதை அனுர அரசு இனியாவது உடனடியாக அறிவிக்க வேண்டும். இதை தான் திரும்ப திரும்ப பலமுறை பாராளுமன்றத்திலும் வெளியேயும் கூறிவிட்டேன். இப்போது மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் உங்கள் கட்டன் பிரகடனத்தில் கூறி வாக்கு வாங்கிய மலையக காணி உரிமை என்ற கொள்கை என்னாச்சு? ஆளுகின்ற அனுர அரசை இது தொடர்பாக கேட்கிறேன் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் தாக்கம் உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு இந்த மாத இறுதியில் பிரான்சுக்கு உத்தியூர்வ பயணம் மேற்கொள்ள இருந்த ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் தேசநாயக்கா தனது விஜயத்தை இந்த வருட இறுதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்வதிலும் ஜனாதிபதி நிதியத்தை மக்கள் மையப்படுத்திய நிறுவனமாக மாற்றுவதிலும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிப்பது நிறைவேற்றுத்துறையால் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் லஞ்சம் அல்லது பரிசாகவே கருதப்படும். நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும். ஆகவே ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டுவர வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தெளிவற்ற தெரிவித்திருக்கிறார். டிட்வா புயலின் பாதிப்புக்கு பிறகு முதன்முறையாக பேராதனை சந்திப்பு தொடர்ந்து நிலையத்திலிருந்து பிலிமத்தலாவை வரை தொடர்ந்தோன்று இயக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் ஆரம்ப கட்ட இழப்பீடு மாத்திரமே என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 2 மில்லியனுக்கு அதிக தொகையை மொத்த இழப்பீடாக வழங்குவது குறித்து திணைக்களம் தற்போது பரிசீலித்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா குற்றம் சுமத்தியிருக்கிறார். அதன்படி நீதி அமைச்சர் கரசன்ன நாணயக்காரா பதவியிலிருந்து நீக்கப்படாமல் இந்த சம்பவம் தொடர்பில் நியாயமான விசாரணை ஒன்றை முன்னெடுக்க முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்பதாக தெளிவாக குறிப்பிட்டு விட்டேன். பொறுப்பேற்க முடியாதென்று ஒருபோதும் நான் குறிப்பிடவில்லை. பொறுப்பிலிருந்தும் விலகவில்லை. எதிர்க்கட்சியினர் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் அரசாங்கமாக எதிர்கொள்வோம் என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதன் மூலம் சந்தையில் கடுமையான சிக்கல்கள் உருவாகும் அபாயம் உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரியா வழியில் ஆசிரியர் ஒருவர் நேற்று பாம்பு தீண்டியதில் உயிரிழந்திருக்கிறார். பண்டாரியா வழியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 54 வயதுடையவரே உயிரிழந்தவர் என்று தெரிய வருகிறது. அம்பலாங்குட பிரதேசபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான அமித் சத்ரங்க சமரநாயக்கா சட்டவிரோத துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்துகம இத்தோகுட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மாத்தளை லக்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிவிடவாடிய பகுதியில் காட்டியானை தாக்கியதில் 45 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள்.
வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்களுடன் 36 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்திய செய்திகளில், ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை கைப்பற்ற தங்களது சட்டசபை உறுப்பினர் ஒருவரை விலைக்கு வாங்க பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் 30 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக முதல்வர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் பாடுவதை தடுப்பவர்களுக்கு சிறைத்தன்மை விதிக்கும் சட்ட மசோதாவை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. இந்தோனேஷியா ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 3 நாடுகள் பயணத்தின் கடைசி கட்டமாக பிரதமர் மோடி நியூசிலாந்துக்கு நேற்று முன்தினம் சென்றார். இந்நிலையில் பிரதமர்கள் மோடி லக்சனடியான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒக்லாந்தில் நேற்று நடந்தது. இந்த சந்திப்பில் 10 ஒப்பந்தங்கள் உட்பட 18 முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது. கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக நிகழ்ச்சியில் முதல்வர் ஜோசப் விஜயின் பேச்சு கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ மேற்கொண்டு வரும் விசாரணையை பாதிக்கும் வகையில் உள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக சார்பில் சிபிஐ இயக்குநரிடம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவாசகத்தை பொருள் உணர்ந்து படித்தால் நல்ல நெறியில் வாழ வழிவகுக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழுமத்துக்கு எதிரான பணமோசடி வழக்கில் புதிதாக 1021 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடவுச்சீட்டு நேர்காணலுக்கான காத்திருப்பு நேரம் 1 மாத இடைவெளியாக அதிகரித்துள்ளது. இதனால் அவசர தேவைக்காக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் முதலமைச்சர் விஜய்தான் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த ஜூலை 4 முதல் 10 வரையான இந்த வாரத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் நடத்திய அதிரடி சோதனைகளில் லஞ்சம் வாங்கிய 7 அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அரசு அலுவலகங்கள் மற்றும் எல்லைச்சாவடிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனைகளில் கணக்கில் வராத 22,33,970 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணா ராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அரசு பள்ளியில் தமிழக வெற்றிக்கழக நிகழ்ச்சியை நேரலை செய்த விவகாரத்தில் மேலும் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தனது மகனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள 1 வார பயணமாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார். இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை ஆய்வு செய்யும் மத்திய உளவுத்துறை, தேசிய புலனாய்வு முகமை ஆகியவற்றின் கவனத்தை தற்போது தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரள கடலோர பகுதிகள் அதிகம் ஈர்த்துள்ளன. இது வெறும் சட்ட ஒழுங்கு சார்ந்த பிராந்திய பிரச்சினை அல்ல, மாறாக இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடும் ஒரு சர்வதேச போதை பயங்கரவாத வலையமைப்பின் ஒரு பகுதி என்று தெரிவிக்கப்படுகிறது. மத்திய பிரதேச இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் 12 மணி நேரத்துக்கு மேலாக மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. உத்தரகாண்டில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 120 சாலைகள் அங்கு மூடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் மீண்டும் நிரந்தரமில்லாத உறுப்பினராக தேர்வாக பிற நாடுகளிடம் ஆதரவு கோரும் அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை நியூயோர்க்கில் அடுத்த வாரம் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொடக்கி வைக்கிறார். வியட்நாமின் சுற்றுலா தலமான புகுவோக் தீவில் படகு கவிழ்ந்ததில் 15 பேர் இறந்தார்கள். அவர்கள் இந்தியாவைச் சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் என்று வியட்நாமின் வின் எக்ஸ்பிரஸ் ஊடகம் தெரிவித்தது. ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை பிறப்பு சராசரியாக 500 எண்ணிக்கை வரை குறைந்து கொண்டே வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாண கொப் கவுண்டியில் கூகுள் நிறுவனத்தின் சிரேஷ்ட பொறியியல் முகாமையாளராக பணிபுரிந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 57 வயதுடைய சிட்டல் வர்சினியன் என்ற பெண் கணவரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குடும்ப தகராறினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். அவருக்கு 88 வயது. தென்னிந்தியாவின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் திருமதி ஜானகி ஆவார்.
இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,300 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் கனடாவின் டொரண்டோ நகரில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்திருப்பதோடு மேலும் 5 காயமடைந்துள்ளார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணைகள் ட்ரோன்களை ஏவி கடும் தாக்குதல் நடத்தியதில் 6 பலியாகினார்கள், 21 படுகாயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தனது நியாயமான இறையாண்மை உரிமையை அச்சுறுத்தலாக சித்தரிப்பதாக வடகொரியா குறை கூறியிருக்கிறது. அமெரிக்காவே தற்காலிக சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கிறார். கோர்முஸ் நீர்நை மீண்டும் மூடப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு வெளிப்படையான கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு ஈரானை குறிவைத்து 1,000 ஏவுகணைகள் தயார்நிலையில் இருப்பதாக டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண ஜனநாயக கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரோ கண்ணா பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகளால் ஆயுதம் முனையில் சிறைபிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் சிதைந்து வரும் மின்சார கட்டமைப்பு காரணமாக கியூபாவில் 1 இரண்டாவது முறையாக நாடு தழுவிய முழு மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. கரிபியன் தீவு நாடான பஹமாஸில் சிறிய ரக விமானம் வெத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 10 உயிரிழந்து போனார்கள். சீனாவில் 900,000 அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். பாவி சூறாவளி நெருங்குவதால் அந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு அபாயகரமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது ஆண்டுக்கு சுமார் 20.6 மில்லியனாக இருக்கும் புற்றுநோய் பாதிப்புகளின் எண்ணிக்கை 2050 35 மில்லியனாக உயரும் என்று அந்த நிறுவனம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய AI தொழில்நுட்பம் ஒன்று கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து திடீரென நீக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் இளையவர் ஒருவர் தமது நண்பரின் பெயரில் உயிரெழுதி வைத்தது இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உணவகத்தில் ஏற்பட்ட தீச்சம்பவத்துக்கு காரணமான ஊழியரை மன்னித்த உரிமையாளருக்கு பாராட்டு குவிகிறது. சீனாவின் கெனான் மாநிலத்தில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. பெனுட் பட்டர் என்ற வேர்க்கடலை வெண்ணெய் கலவை பலருக்கு பிடித்தமான உணவாக இருக்கிறது. ரொட்டியில் அதை தடவி சாப்பிடுவது வழக்கம். நெதர்லாந்தில் சுமார் 360 கிலோகிராம் கலவையை சிலர் தரையில் தடவியுள்ளார்கள். 15,000 ரொட்டிகளில் தடவி சாப்பிடக்கூடிய அளவு தரையில் தடவப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் 56 வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 20-20 சர்வதேச போட்டித் தொடரை இங்கிலாந்து கைப்பற்றியிருக்கிறது. சிம்பாபேக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் வங்கதேசம் 7 வித்தியாசத்தில் அபார வெற்றி கொண்டது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட காலிறுதிப் போட்டியில் நோர்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி 4வது முறையாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்திருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் அரையிறுதி சுற்றில் சுவிட்சர்லாந்துடன் பொருதிய ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் வென்றிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த அணிகளின் பட்டியலை பிஃபா வெளியிட்டுள்ளது. அதில் 5 உலகக்கோப்பை வென்ற பிரேசில் அணி 247 கோல்களுடன் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 4 உலகக்கோப்பை வென்ற இத்தாலி 128 கோல்களுடன் 5வது இடத்தில் இருக்கிறது. தென்னமெரிக்க நாடான பெருவில் பிறந்த கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுக்கு நோர்வே வீரர் ஏலிங் ஹாலண்டின் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் விளையாடிய தென்னாப்பிரிக்காவின் ஜெய்டன் எடம்ஸ் காலமானார். அவருக்கு வயது 25. அவர் எப்படி இறந்தார் என்பது இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இங்கிலாந்து கால்பந்து அணி தலைவர் ஹாரிகன் தாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் கோல்ஃப் விளையாடியதை உறுதி செய்திருக்கிறார். லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செக் குடியரசைச் சேர்ந்த லிண்டா நொஸ்கோவா வெற்றி பெற்று தனது 1வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார்.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 383.14 இந்திய பிரமதியில் 109.02 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 335.60 இந்திய பிரமதியில் 95.49 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.15 இந்திய பிரமதியில் 118.15 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.76 இந்திய பிரமதியில் 127.96 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.05 இந்திய பிரமதியில் 67.44 கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: மாளிகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gala Gones Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelak, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நிலைய கிரேக நேரம் 9:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியல் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: நன்றால் நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் மது கனிவான ஞாயிறு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வோடு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
1: நாங்கள்
0: நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கும், நன்றி.
0: சரி, என்ன பாடலை கேட்க வந்திருக்கின்றீர்கள்?
1: எங்க மாமா படத்துல பாட்டு போடுங்க.
0: என்ன பாடல்?
1: அந்த பாட்டு வந்து
0: எங்க மாமா திரைப்படத்தில் ஆறு பாடல்கள் இருக்கின்றது, ஆனால் அதில் என்ன பாடலை நீங்கள்
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பாட்டு
0: செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே
1: சொல்லுங்க.
0: அந்த பாடலா? சரி, அந்த பாடலை தருகின்றோம். சரி, இந்திய காலை புந்தர்நாள் நிகழ்வுடாக ஒரு விடியாதபடி நாங்கள் உரையாடி கொள்வோம் என்ன? அந்த வகையில் இன்று நாங்கள் உரையாடக்கொள்ள இருப்பது ஆத்திரம். உங்களுக்கு என்னென்ன வகையில் ஆத்திரம் உடனடியாக வருகின்றது? ஆத்திரம் வந்து இப்போ எங்களுக்கு தெரிந்தவர்கள் மேலே ஆத்திரம் வரலாம், தெரியாதவர்கள் மீது ஆத்திரம் வரலாம், இல்லை ஏதாவது
1: நம்ம
0: மேலே ஆத்திரம் பண்ணலாம். சரி, இதை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: ஆத்திரம் என்பது எல்லாருக்குமே வரக்கூடியது.
0: ஒரு உணர்வுகள் ஒன்று
1: என்ன அதை வந்து ஆத்திரத்தை அடக்க முடியாது.
0: ஆத்திரத்தை அடக்க கூடாது சொல்லுவார்கள்.
1: ஆமாம், அந்த ஆத்திரத்தை உடனே ஆத்திரப்பட்டுட்டு பட்டிட வேண்டும்.
0: ஆனால் நாங்கள் பல நேரங்களில் சூழ்நிலை கைதியாக இருக்கணும். ஆத்திரம் வந்தாலும் அமைதியாக இல்ல இருக்க ஒன்றும்
1: ஒரு சில இடத்துல இருக்க
0: வேண்டியதுதான்.
1: வந்து பேசாத இருக்கிறது நல்லது. சில இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டும், பேசிட வேண்டும். அதால நான் நம்ம அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது.
0: சூழ்நிலையை பொறுத்து தானே ஆத்திரப்படுறதுல கூடி நாங்கள் பாகுபாடு காட்டுறோம் என்று சொல்லுறீர்கள்.
1: ஆமாம்.
0: அப்ப சில இடங்களில் ஆத்திரப்பட்டாலும் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம்.
1: ஆமாம்.
0: சொல்லுங்கள். ஓம்.
1: பிறகு ஆத்திரப்பட வேண்டியது பட்டுதான்
0: இல்லாதவங்க சொல்லிடுவார்கள். ஆத்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு வர வேண்டும், வந்தால்தான் சில காரியங்களை மனிதனாக வாழலாம் என்ன? சும்மா ஆத்திரம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்ல, சும்மா எறும்பு கூடி வரும் என்ன? தன்னை தாக்கினால் அல்ல துன்புறுத்தினால் அல்லது தனது அண்ணா ஆத்திரத்தை என்பது மனிதன் உண்மையிலேயே நீங்கள் சொல்வதெல்லாம் சரி. சில இடங்களில் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டி இருக்கின்றது, சில இடங்களில் பொங்கி அளவு வேண்டியதாக இருக்கின்றது என்ன? ஆனால் பெரும்பாலும் எம்மீதுதானே நாங்கள் கூட ஆத்திரப்பட்டுக் கொள்ளுகிறோம் என்ன?
1: பட்டுக்கொள்றோம். நம்ம படாத இருக்கிறதுன்னா என்னத்துக்கு இருக்கிறோன்னு தெரியாது இல்ல?
0: உண்மையாத்தான் உண்மையாத்தான். ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி முதல் எம்மிதுதான் நாங்கள் கூட ஆத்திரப்பட்டுக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள்.
1: ஆமாம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இது உங்களுக்கான பாடல் வாடல்களில் நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: சொல்லித்தான் வாழ விரும்பிக்கிட்டு இருந்தார். பிரான்ஸிலிருந்து திருமதி ரொசாலி அவருக்கும் வந்து நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி வில்வராஜா.
0: வணக்கம் வணக்கம். உங்களது பேர் உளவில்லை, அதனால் யாரும் தெரியவில்லை. நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஐயோ பதியோணும் பதியோணும், இது பதிஞ்சோடைய நான் பார்த்து வைவருக்கு தானே வாரணும். வைவரில் வேற யாரும் நிக்கணும் போல.
0: ஓ வைவரில் எங்களோட மூத்திய நினைக்கிறார்.
1: என்ன
0: பாடல் என்று சொல்லிவிட்டு
1: எனக்கு பொன்னூருக்கு புதுசு படத்திலிருந்து சோலை குயிலே காலை கதியே,
0: அருமையான பாடல்.
1: அந்த பாடல் வேணும். அதிகாலையில கேட்டா நல்லா இருக்கு. லேட்டா வருவோம் பாத்திரம் இந்த பாட்டுக்காக முன்னுக்கு
0: வந்தேன்.
1: அந்த பாட்டு எடுத்துக்கொண்டு நான் ஆத்திரத்துக்கு வாரேன். ஆத்திரம் எல்லா இடத்துலயும் வரலாம், பொது இடத்துலயும் கூடுதலா பொது இடங்கள்லாம் வரும். பொது இடங்கள்ல தான் வரும். ஒரு நாங்க ஒரு பஸ்ல ஏறினா கூட ஒரு ஆத்திரம் மட்டும் வரும். அவ மச்சாக்களை பார்த்து ஏதாவது அவ செய்யறது சில நேரம் ஒரு கேட்பவதி ஒரு வயது ஒரு நாள் வந்து அவ எழும்பி இடம் கொடுக்காட்டி ஆத்திரம் பெறும். உங்களுக்கு வரல வரும் சொல்லல. பொது இடத்துல எல்லாருக்கும் ஆத்திரம் பெறாதாக்களே இல்லை. ஆனால் அதை நாங்கள் அமைதிப்படுத்தினால் எங்களுக்கு

0: இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது உண்மையாக அந்த இதுக்கு அந்த சில நேரங்களில் நாங்கள் ஒரு நீண்ட வரிசையில் போ அந்த புகைப்படம் எடுப்பதற்கு அனுப்பம் இடையில் வந்து திருச்சிவர் கூறுவார்கள் என்ன
1: அது வந்து நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க சொன்னதை செய்யலன்னு சொன்னா அவர்லயும் மாத்திரம் அவர் புள்ளையா செய்யறது அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போ இங்க இருந்து நாங்க ஊரை யோசிச்சா கூட இங்க இருந்து நாங்க இந்த காசை அனுப்பி இறக்கு
0: சொல்ல அவசரத்துக்கு தான் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காசு கொடுங்க அது பின்பு அதுக்கு ஒரு ஆத்திரம் பெறும் இல்ல காசு கிடைத்தவன சொல்ல மாட்டாங்க
1: அதுவும் சொல்ல மாட்டினோம். ஏன்னா இப்ப எல்லாம் முந்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு அனுப்புறது, இப்ப எல்லாம் சும்மா போன்ல இருந்து தட்டி விடணும் என்ன காசு. முந்தி காசு அனுப்புறதுக்கே நாங்க எவ்வளவு காசு செலவழிச்சுதான் போய் அனுப்பிட்டு வரோம், அதை விட அனுப்ப குளிக்க கூட கொடுத்து இப்ப எல்லாம் ஃப்ரீயா எல்லாம் அனுப்புற சேவை
0: வந்துட்டு.
1: அப்ப அந்த அதெல்லாம் பெருக பெருக தான் எங்களுக்கு எங்க ஆத்திரம் விடுற செயல் அங்க போய் கொண்டு.
0: நன்றி வணக்கம்

0: கிளி நேரம் 9:29 தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். மூத்தியண்ணா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: ஆனால்
0: இப்பொழுது வந்தேன். இப்பொழுது 6 லைனும் 6 பேர் நிற்கிறார்கள். என்ன 6 நிற்கிறார்கள். எனது கைபேசியில் கூட அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி சொல்லுங்க. ஹலோ,
1: 4 கிலோமீட்டர் வந்திருக்கீங்களா? ஆத்திரப்படுத்துறேன்.
0: சரி, என்ன பாடல் என்று சொல்லிவிட்டு
1: அதைத்தான் சொல்ல போறேன். சரி, அடியும் சொல்லாம நுனியும் சொல்லாம நடுவே சொல்ல போறேன். பாட்டு தொடக்கம் தெரியல. அந்த பாட்டு எடுத்துக்கலன்னா சொல்லுங்க.
0: சொல்லுங்களேன், நாங்களும் எடுக்கிறாது.
1: அதுதானே ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம்
0: அடுப்படி வரைதாரி. கம்மன் ஏமாந்தான் இளம் கண்ணியறையு மலர்ந்தாரி.
1: தொடக்கம் தொண்டைக்கம் என்பது வரமாட்டேன். தெரியும் என்ன படத்துல
0: நிழல் நிஜமாகிறது நினைக்கிறேன்.
1: நிழல் நிஜமாகிறதா? அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு ஆத்திரம் ஆத்திரம் என்றவர் வந்து என்ன என்று சொன்னால், அது ஆத்திரம் வரத்தான் வேணும் மனுஷருக்கு. தெரியும். ஆனா எனக்கு வந்து நெடுக வர மாத்திரம் என்னத்துக்கு சொன்னாலும் வர மாத்திரம். இன்னொருக்கா சின்ன வயதுல எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆத்திரம் இந்த அவன் தான் மனுஷன் படம் பார்க்க போய் 10.5 crore போனால் 10.5 crore டிக்கெட் இல்லை. டெலிவரி ஓடினது 10.5 crore டிக்கெட் இல்லை. தேர்ந்து 2.5 crore இல்லை. அதுவும் போக கிட்ட போக 3வது நான் நிக்கிறேன். டிக்கெட் கவர் பண்ணலண்ணா, சின்ன தியேட்டர் தானே. சேர்ந்து வந்து பார்த்தா என்னன்னு சொன்னால், அவன் பிளாக்கில் வந்து நிற்கிறான். இதான் 6:30 எனக்கு நிற்கிறான் வந்து நிற்கிறான்.
0: தான்
1: டிக்கெட் வெளியில் கிடக்கான்னு சொல்லி அதுக்கு என்ன அஸ்கிரீம் குடிக்க கடலை கொண்ட உனக்கு கூடாது. அதுன்னு நானும் இன்னொரு படிக்கணும் தான் போயிருந்தாங்க. ரெண்டு பேரும் கிடந்த வாதி அரிச்சு கொடுத்துட்டு 10:30 தான் கிட்ட வந்தது. அடி கண்டா சரி. அப்படியான கட்டத்துல வந்து அப்படி ஒரு ஆத்திரங்கள் வேற அந்த நேரங்கள்ல.
0: கண்டிப்பா
1: இப்பத்தையும் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு விஜயங்கள் செய்ய வழிக்கிறதே கொஞ்சம் நாங்க ஆத்திரத்தையும் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கோம். சரிங்க, உண்மையில ஆத்திரத்தை இல்லாத எல்லா இடத்தையும் காட்டுதாது. இருந்தாலும் அது அந்த உணவு அடிக்கடி அடிச்சு கொண்டிருக்கிறேன். போயிடும் அனுப்பியே தெரியும் போட்டுதான். அதுக்கு பிறகு யாரடா அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரம் வெறும் புண்ணில புளிப்பத்தின. அப்ப நான் இங்க இருந்து கத்துறது கத்துனா இங்க பெண்காட்டி சொல்லுவது அனுப்பி போட்டா இல்லையே கிடைச்சிட்டு இல்லை. அது ஏன் எதிர்பார்க்கிறேன் விட்டுட்டு. சரி,
0: ஆனால் எங்களுக்கு அங்களுக்கு அது
1: சரிதான். ஆத்திரம் வாழ்றதுதான் இல்ல. சரி,
0: ஆனால் ஆத்திரம் ஆத்திரம் வராமலும் இருக்கல அது என்ன? ஆத்திரம் வராமலும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ன? பல இடங்களில்
1: கட்டுப்படுத்த முடியாது. வெளிநாட்டுக்கு வந்தா போல நாங்க அந்த ஆத்திரங்களை எவ்வளவு இதை அடக்கி கொண்டுதான் இருக்கிறோம். என்ன வெளிப்படுத்தி போட்டு நான் சொல்லலாம் போனேன்டா. வெளிப்படுத்தி போட்டுன்னா அங்க ஒரு ஆளை பேசின உடனே அங்க எல்லாருக்கும் கேட்டு நம்ம எடுத்து அவனுக்கு சொல்லாதான். அது அதுவும் அதை விட இன்னொரு என்ன இது நடக்கும் தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நான் எங்க அம்மாவுக்கு காசு அனுப்புறேன். அம்மாவோ ஐயாவோ அப்பாவுக்கோ அது தளர்றதுக்கு அனுப்புறேன். சச்சியமே ஒரு கல்யாணம் கட்டி போட்டேன். கல்யாணம் கட்டின உடனே அப்ப அந்த அனுப்புறது கல்யாணம் கட்டி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் தானே. அப்ப கஷ்டங்க வேலையே இல்லை. அங்க இருக்கிறவ என்ன எழுதணும்? உறுதிய கொண்டு வந்தான் அவளை இல்லாதையும் பண்ணி போட்டா. சரி, பிள்ளைய கலக்க கூட ஒரு ஆளவே இல்லையா? அந்த நேரம் இவ்வளவு ஆத்திரம் வரும் சொல்லுங்க. பிள்ளைய படிக்கிறீர்கள், படிச்சு கொண்டு போயிருக்கே அந்த தங்கண்ட பிள்ளைகளை மட்டும் இதான்னு மற்ற வேண்ட பிள்ளைகளை ஒரு கேரி பண்றதும் அது அப்படிங்கவே அப்படியான இது வேணும்னு சொல்லி கொண்டு. சரி, இந்த பாட்டை நாங்க கேட்போம். ஆத்திரம் வந்தது ஆனா இதுக்கு இன்னொன்று சொல்றேன். கருவக்கண்டியை அப்படியான ஆத்திரங்கள் கிச்சன்லேருந்து வர ஆத்திரங்கள் தான் கூட தயவு செய்து தாக்குறவங்களை இன்னும் குறையாச்சிடாதீங்களோ நான் இந்த பாட்டை கேட்கறேன் நல்லா
0: இருக்கேன் சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இதோ பாடல் நன்றி வணக்கம் முத்தியண்ணா.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: பெல்ஜியத்திலிருந்து சிவராணி கேட்ட பாடலை தொடர்ந்து எங்கள் மூத்தியண்ணா கேட்ட பாடல் தற்போது ஒலிபரப்பாகியது. தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம் பாலேந்திரா. வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் அதே அதே அதே. எங்களுக்கு என்ன குறை? நீங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை? குறைவாக வரும், குறைய வருகின்றது. ஓ
1: இல்ல, இப்ப எனக்கு
0: சரியா,
1: எனக்கு இப்ப உங்கள
0: என்ன பாடல்?
1: எனக்கு பாடல் வந்து இது, கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல
0: கல்லும் உள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல.
1: இது என்ன நல்ல தலைப்பு கொண்டிருக்கு, அந்த ஆத்திரம் கோபம். எனக்கு ஆத்திரம் வெறும் எனக்கு டக்குண்டு வெறும் ஆத்திரம், ஆனா நான் தேவையில்லாம ஆத்திரப்பட மாட்டேன். சும்மா கண்டதுக்கெல்லாம் ஆத்திரப்பட மாட்டேன், தேவையில்லாம நான் ஆத்திரப்பட மாட்டேன். ஆத்திரம் வந்தா வந்ததுதான், பேச என்ன சமாளிக்கல ஒருத்தர். ஆனால் அந்த எனக்கு அந்த முதல் பிடிக்காத விஷயம் வந்து அந்த இப்ப இந்த கதை கட்டுறா கிடைக்கணும்ல, நடக்காதது நடந்த மாதிரி, நடக்காதது நடந்த மாதிரி, தாங்கள் கண்ட கண்ணால கண்ட மாதிரி கதைக்கிறது
0: என்ன,
1: அது வந்து உண்மையில அந்த அவருடைய வீடு குருவன் போல இருக்கும். உண்மையில ஒரு நடக்காத விஷயத்த கதைக்கிறதா, அப்படி எவ்வளவு கோபம் பெறும்.
0: ஏதாவது நடந்து விட்டால் அது தங்களால் தான் நடந்தேன்னு சொல்லுவவர்களை பார்த்தாலே என்ன கோபம் பெறும் என்ன?
1: இல்ல, உண்மையா நடக்காத விஷயத்தையே ரோட்டால விரைக்கியோ, நானும் ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு வேலை செய்யற பிள்ளையோட காட்சியாலே கரவியா மாத்தி
0: விட்டுருக்கு.
1: எவ்வளவு கோபம் பெருமை அப்படி அந்த அப்படியா நாக்கள் இருக்கணும். இங்க மத்த அந்த கலவை பழகராக்கள் இருக்கணும் தானே, அந்த சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலை கேட்ட மாதிரி கலவை பழகராக்கள் இருக்கணும். நான் நேரம் கலைச்சு
0: விட்டுருவேன்.
1: பழகினா பழகினா அன்பு வசமா பழகணும், அந்த கலவை பழகப்படாது. அதுக்காக நாங்கள் அடிபாடுபட்டு ஆத்திரம் கோபம் எல்லாருக்கும் வெறதுதான், அதுக்காக அடிபாடுபட்டு பாடு போகக்கூடாது, நேரம் கலைச்சிருவோம்.
0: அது இல்ல என்ன இதென்றால், ஒரு ஒரு ஒருவர் வந்து ஒருவர் அந்த பேசு கூட அதிகமாக நம்ம பற்றி அவதூறு பரப்புறாருன்னா, நாங்கள் பேசாம இருந்தால் அவர்கள் இன்னும் கூட தான் பரப்புவார்கள்.
1: இன்னும் கூட பரப்புவார்கள்,
0: ஒரு ஸ்டெப் நாங்கள் எடுத்தால் அடங்குவார்கள்.
1: நாங்கள் பேசாமல் இருந்தோம்டா, முட்டாளாக்கி
0: போடுவோம்.
1: பைத்தியக்காரன் நாங்கள் என்ன தேங்க எல்லாம் கட்டுக்கொண்டு
0: தெரியல,
1: இப்படித்தான் இருக்கா. இப்ப நான் பழைய கதை கொண்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேற்பட்ட கதை, அதுக்கும் இல்ல 15 வருஷம் ஆகுது. என்னுடைய மகள் வந்து பாடுனா நல்லா பாடுவா, உண்மையிலே நான் சொல்லக்கூடாது, நல்லா பாடுவா. அப்ப இசை இல்லாம தான்
0: பாடுறோம்,
1: இந்த கரவை கேளுந்த சிமோடுகள் ஒன்றும் இல்ல. பாடுனவா ஒரு அறிவிப்பாளர் அந்த முறிஞ்சு அறிவி விட்டுட்டாரு
0: என்ன.
1: ஒரு அறிவிப்பாளர் கட்டண்டு எல்லாரையும் மடிவா கதைச்சு சமாளிச்சு அனுப்புறாரு, வாழ்த்து சொல்லி இந்த மகனை முறிஞ்சு அனுப்பி விட்டுட்டார். அவருக்கு சரியான அவ சொல்ல, அப்பா நான் இனிமே பாட மாட்டேன்.
0: எனக்கும் சில நேரங்கள்ல இருக்கிற போட்டி நிகழ்ச்சி பாடிவரும் நிகழ்ச்சி நடத்த சில பாடகர்கள் வந்து ஒரு பாடகருக்கு ஒட்டு புள்ளி போடுவார்கள். உண்மையிலேயே அந்த என்ன இந்த நிகழ்ச்சி நடத்துற மாதிரி இருக்கும்
1: என்ன, கோபம் வந்துட்டு சரியா
0: போடுறோம். இல்ல இல்ல இல்ல, அது ஆத்திரம் ஆத்திரம் இதுல நீங்கள் சொல்லுவது சரிதான்.
1: அப்ப இந்த மகள் சொல்லிட்டு, அப்ப நான் உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாட்டை வந்து ஆசைக்காக நான் பாடுறேன், நான் ஒழிய பாடினான ஒழிய, ஆனா எனக்கு அந்த அறிவுல புடிச்சுட்டு ஆத்திரம். ஆனா நானும் சரி என்ன செய்யறது, அது அதற்கு அவருக்குத்தான் மரியாதை இல்ல, வானொலியில கேட்டுக்கொண்டு. ஆனால் நீ நம்ப மாட்டிருக்கேன், ஒரு நேர் நேரத்துல வந்து அந்த நேர் நேரம் ஃபுல்லாவே தர்சன கட்டிப்பாரு. இந்த நேர் நேரம் ஃபுல்லாவே எனக்கு மோந்தைகளாகணும், என்னோட தொடர்பாகணும்னா இந்த புள்ளிய வந்து வாழ்த்தினேவியா. இப்படியே பாடு, இப்படியே நல்லா பாடி இருக்கு அந்த பாலேந்திரன் மகள், சூப்பரா இருக்கு. இல்லை எனக்கு ஆறாறு ஆக்களையே தெரியாது உண்மையில கேது. ஹலோ
0: பாலேந்திரா பேசுங்கள். ஓம்
1: வாழ்த்து. அப்படி அப்படி வந்து வாழ்த்துனாவே. ஆனா அந்த அறிவிப்பாளர் வந்து பத்மராணி ராஜரத்னம் எம்எல்ஏ, அவ வந்து நேரத்துல பேசினவ, நேரத்துல பேசின அந்த நல்லா படிச்சா பிள்ளைக்கு இப்படி முறிஞ்சு அனுப்பினாண்டு. அப்படி அந்த சில சில ஆத்திரங்களை நாங்கள் வெளிக்காட்டுறா தான் எங்களுக்கு அந்த மனதுக்கு திருப்தியாக இருக்கும், அந்த ஆத்திரமும் தீரும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்போம். இந்த பாடல் வந்து இந்த மகளிருக்கு இந்த இந்த பாட்டு படிச்சவர் அந்த ரேடியோவில்
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி பாலேந்திரா.
1: நன்றி
0: நன்றி. இணைந்து சிறப்பித்திருந்தார் பாலேந்திரா, அவருக்கும் நன்றியை.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து திரு வாளர் பாலேந்திரா அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாட்ஸ்அப்பூடாக இணைந்திருக்கின்றார் ஸ்ரீ சிவநாதன். வணக்கம். வணக்கம் புஷ்பவதி சிவநாதன், இணைந்திருந்தீர்கள்?
1: அவரது தொடர்பு இல்லையா? இணைந்திருக்கின்றதா?
0: புஷ்பவதி சிவநாதன், இணைந்திருக்கின்றீர்கள்? திருமதி புஷ்பவதி சிவநாதன், உங்களைத்தான்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: என்ன
0: பாடல்?
2: எனக்கு பாட்டு ஜானகி அம்மா பாடினா காற்றின் அந்த கீதம்,
0: காற்றின் வரும் கீதம்.
2: ஜானகி
0: அம்மா பாடிய பாடல் அன்னக்கிளி உன்னை தேடுது, அது நல்ல பாடல் தானே? ஓம்
2: எல்லாருக்கும் வெறும் சிலருக்கு அந்த நட்சத்திரங்கள்னா டேட்டுகளையும் சில எல்லாம் தெரியும் அப்படியே
0: காட்டும்
2: அந்த நம்பர்கள் எல்லாம் இருக்குது, கோபங்கள் கூட குறைய வர்றது. அதை நாங்க வார ஆத்திரத்தை எப்படி கட்டுப்படுத்த வேணும் என்பதை நாங்கள் உங்களுக்குள்ள தெரிஞ்சு வச்சிட்டு போகணும்.
0: கண்டிப்பா
2: அந்த தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கிட்டே டூ லேட்டா போயிடும். உங்களுக்கு தெரிய வரும் அப்ப சொல்லுங்க, ஐம்பத்தஞ்சு ஆகாது கரைக்குதான் தெரிய வரும்.
0: சில நேரங்கள்ல வார்த்தைகளை விடும் போது எங்களது ஆத்திரங்கள் அந்த குமுறல்கள் வெளிவந்து விடும். ஆனால் அதை திரும்பி நாங்கள் யோசித்து பார்க்கும் போது எங்களுக்கு மேலே எங்களுக்கு ஒரு வெக்கமா இருக்கும். என்ன அதை கடந்து வந்திருக்கலாமே என்று
2: என்னவோ சரியா நடக்கிற மாதிரி மற்றவர்கள் பிள்ளையா செய்யற மாதிரி எங்களுக்கு தெரியாமலும் செய்வோம். அப்போ அவர்களுக்கு ஒரு அவசரத்துக்கு விட்டு கொடுக்கணும். ஷொப்பிங் எல்லாம் வந்து கன கட்டோலியில ஒரு ஆள் நின்றா பின்னுக்கு ஒரு ஆள் கொஞ்ச நாள் மூன்றுல நிக்கிறாருன்னா அவருக்கு விட்டு கொடுத்துட்டு அப்படி அந்த அப்படியும் வெயிட் அவ்வளோ அதுக்கு நின்று வெயிட் பண்ண வேணுமான் பார்த்து வந்து போயிக்க சரியில்லைன்னுட்டு ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும். படுத்தாமல் அப்படி அந்த அந்த ஆத்திரங்கள் மற்றது இது ஒரு என்ன
0: நான்
2: சொல்ல இல்ல, அதனுடைய பற்றி நான் கவலைப்படுத்த கூடாதுன்னு சொல்லு. நான் நினைச்சாலும் அந்த கோவம்
0: விடான்
2: ஒரு சில வந்து பிள்ளையா இருக்கும். மேலுக்கு மூன்று காலாண்டு நிப்பினோம், அந்த நேரத்துல நாங்களும் போய் நின்று அதை இல்ல இல்ல நாலு காலாண்டு விளக்கம் கொடுத்து எங்களை டெம்பரை நாங்க வீணாக்கணும். மூன்று காலம் இல்ல ரெண்டு கோடி விளக்கம்
0: அனுப்போம். இப்பொழுது என்றாலும் இயல்பு நாலு காலா இல்ல மூன்று காலா காலே காணே இல்லைன்னு சொல்ல முடியானே.
2: அப்படிதான் வரும் எல்லா சௌரங்களுக்குள்ளே முண்டாணிக்க ஒரு இது சௌரங்களை தூக்கி பிடிச்சு
0: தண்டுவினான்.
2: அக்கா தான சொல்லி நம்ம வந்து நாங்கள் பெருமைப்படாம இது என்ன பெட்டி சொல்லி என்ன சொல்லி அதாவது ஈக ஆத்திரம் வரும். அப்படி ஒன்றில் ஆத்திரங்கள் இருக்குதான் நாங்கள் அதனை அறிந்து சரிபடிய யோசித்து கட்டுப்படுத்தி அடுத்த முறை செய்யாம
0: பார்த்துக்கொள்ளும். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அடுத்தவரையும் இணைத்து விட்டு உங்களது பாடலை தருகின்றேன். நன்றி நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருப்போர் வணக்கம் வணக்கம். எங்கள் மகேஷண்ணா
3: வணக்கம் வணக்கம்.
0: நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? சரி சொல்லுங்கள், என்ன பாடலை நீங்க கேட்க விரும்பியிருந்தீர்கள்?
3: அவசரப்பட்டு யோசிக்கணும். அதை விட வந்து வேற மாதிரி எங்கட பிளானிங்கள் சாய்க்கிற விதம் டென்ஷன் எல்லாம் பெறும். ஆனா ஒரு வயது ஒன்னா பிறகு யோசிச்சு பொறுமையா
0: பொறுமையா
3: பொறுமையா நாங்கள் என்னென்ன யாருக்கு சொல்லணும்னு சொல்லி மற்ற எங்கட பழைய பெற்றோர்களை யோசிச்சு எங்கட சொந்த வந்ததுக்கு மதிப்பளிக்கிற விதமான எங்கட பதிலத்தான்
0: கொடுக்கணும்.
3: எடுத்தேன் கவுட்டு அந்த சொல்லி டென்ஷன் ஆக்கி ஒரு ஆளை கோவப்படுத்தாம சாந்தமா பேசி அதை சேர்த்த முடிக்கணுமோ அதுதான் சிறந்த ஒரு பதிலை கொடுக்க.
0: ஆனால் ஆத்திரம் என்பது அது அவைகளையே எல்லாம் மீறி வந்து விடுமே சில நேரம்.
3: ஆத்திரம் வார பொசிஷனை பொறுத்திருக்கு,
0: எந்த இடத்துல இருந்து மற்ற ஆத்திரம் யார் மீது வருவது என்பதையும் பொறுத்திருக்கு. அது
3: என்ன
0: இடம் பொருள் இடம் பொருள்
3: ஒரு மனை தப்பு செய்தா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பிள்ளை தப்பு செய்தா ஒரு வேற மாதிரி
0: இருக்கும். கண்டிப்பாக உங்களது பாடலை திருமதி புஷ்பா விஸ்வநாதன் கிட்ட பாடலை தொடர்ந்து மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து ஒலிபரப்போம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நீண்ட இடங்களின் பின் இணைந்திருக்கின்றீர்கள், நிச்சயமாக மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது.
3: எனக்காண்டி எப்பவுமே எங்களுடைய சிவா விபி இருக்கிறானே அவர் எங்களை எப்பவும் ஞாபகப்படுத்திக்
0: கொண்டிருப்பேன்.
3: முக்கியமா இந்த மகளிர் இரண்டாவது
0: நன்றி வணக்கம். இப்பொழுது திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் கேட்ட பாடல் வாழைகளில் நிலைய கலிக நேரம் 9:55.

உரித்த பாலை விரும்பி கேட்டிருந்தார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன். அவருக்கும் உது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு செய்தி தலைப்புகள். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ராசமந்தனின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று சனிக்கிழமை திருவண்ணாமலை மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றிருக்கின்றது. சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை பார்க்கும் பொழுது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை பெரும் கேள்விக்குறியாகியுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையை அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் தாக்கம் உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலையை கருத்தில் கொண்டு இந்த மாத இறுதியில் பிரான்சுக்கு உத்தியோர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தனது விஜயத்தை இந்த வருட இறுதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்வதிலும் ஜனாதிபதி நிதியத்தை மக்கள் மையப்படுத்திய நிறுவனமாக மாற்றுவதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் கரணி அமரசூர்யா தெரிவித்திருக்கிறார். நிபா புயலின் பாதிப்புக்கு பின்னர் முதல் முறையாக பேராதனை சந்திப்பு தொடருந்து நிலையத்தில் இருந்து பிலிமத்தலா வரை தொடருந்து ஒன்று இயக்கப்பட்டிருக்கின்றது. சிறந்த போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்தும் நோக்கில் கொத்தனி பாஸ் நிறுவன முறைமையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவை அனுமதி அண்மையில் கிடைத்துள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்னேகர் தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தினால் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றது. வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் சந்தையில் கடுமையான சிக்கல்களை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரியா வழியில் ஆசிரியர் ஒருவர் சனிக்கிழமை பாம்பு தீண்டியதில் உயிரிழந்திருக்கிறார். அம்பலாங்குட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான அமித் சத்ருங்க சமரநாயக்க சட்டவிரோத துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்களுடன் 36 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் அரச விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் பாடுவதை தடுப்பவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு தீர்மானித்திருக்கின்றது. திருவாசகத்தை பொருள் உணர்ந்து படித்தால் நல்ல நெறியில் வாழ வழிவகுக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். கடவுச்சீட்டு நேர்காணலுக்கு காத்திருப்பு நேரம் ஒரு மாத இடைவெளியாக அதிகரித்திருக்கின்றது. இதனால் அவசர தேவைகளுக்காக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளையும் முதலமைச்சர் விஜய்தான் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியிருக்கிறார். உத்தராகண்டில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட 120 சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது.
இந்தியாவின் பிரபல பாடகி, பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 88. தென்னிந்தியாவின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் திருவாட்டி எஸ் ஜானகி. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவனுக்கு ₹400 குறைந்து 1,06,400 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 50 குறைந்து கிராம் 13,300 விற்பனையாகின்றது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹50 குறைந்து 240 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், கனடாவின் டொரண்டோ நகரில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 5 காயமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தனது நியாயமான இறையாண்மை உரிமையை அச்சுறுத்தலாக சித்தரிப்பதாக வடகொரியா குறை கூறியிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் அதியுயர் தலைவர் அயத்துல்லா அலி கமெனியின் மரணத்துக்கு நிச்சயமாக பழி வாங்கப்படும் என்று அவரது மகனும் ஈரானின் புதிய அதியுயர் தலைவருமான அயத்துல்லா முஸ்தபா கொமெனி நேற்று வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வமான அறிக்கை ஒன்றில் அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார்.

ஈரான் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமனியின் இறுதிச் சடங்கின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வெளிப்படையான கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு ஈரானை குறிவைத்து 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்று ட்ரம்ப் எச்சரிக்கை செய்திருக்கிறார். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் சிதைந்து வரும் மின்சார கட்டமைப்பு காரணமாக கியூவாவில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக நாடு தழுவிய முழு மின்வெட்டு ஏற்பட்டிருக்கின்றது. சீனாவில் 900,000 அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிவிட்டனர். உலகளாவில் புற்றுநோய் பாதிப்பு அபாயகரமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை செய்திருக்கின்றது. இன்ஸ்டாகிராம் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய AI தொழில்நுட்பம் ஒன்று கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து திடீரென நீக்கப்பட்டிருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் இந்திய அணிக்கு எதிரான 5வது D20 போட்டியில் 56 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. உலக கிண்ண காற்பந்து காலிறுதிப் போட்டியில் நோர்வேயை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி 4வது முறையாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்திருக்கின்றது. தென் அமெரிக்க நாடான பெருவில் பிறந்த கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுக்கு நோர்வே வீரர் எலிங் கலாஸ்டனின் பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது.

ஏகேந்திரிய நாணயம் மற்றும் நாணய மாற்றத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடைய தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.trttamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.14% இந்திய பெறுமதியில் 180.02% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.60% இந்திய பெறுமதியில் 95.49% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.15% இந்திய பெறுமதியில் 118.15% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 449.76% இந்திய பெறுமதியில் 127.96% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05% இந்திய பெறுமதியில் 67.44% காணப்படுகின்றது. இத்துடன் வி டி கேசன்கரியன் வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

கலிக நேரம் 10:10. நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்தும் வாழ்க்கை வருவது. காலை பூந்தென்றல் நிகழ்வினுடாக திருவாளர் திருப்பதி மகேஷ் அவர்கள் தனது மகளுக்காக கேட்ட பாடல் இதோ வானொலிகளில்.

0: ஒழித்த வாழ்வை விரும்பிக்கிட்டு இருந்தார். பிரான்சிலிருந்து திருப்பதி மகேசன் அவர்கள் அவருக்கும் நன்றியின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் கமலவேணி. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இந்த பாடல் என்று சொல்லிவிட்டு உங்கள் ஆத்திரங்களை சொல்லுங்கள்.
1: பின்னால்
0: நிற்கிறவர்கள் இன்னும் கூட
1: நிற்கிறார்கள்.
0: என்ன பாடல்?
1: நான் வசந்தம் பாடி வர
0: வைகை ஓடி வர. ஓம் சரியோ.
1: அந்த பாடல் ஆத்திரம் பண்றது ரொசாலி சொன்ன மாதிரி ஒரு மனிதன் அப்புறம்தான் ஆத்திரம் இருக்கட்டும் வேணும். ஆத்திரம் இல்லாட்டி அது வேலை இல்லை.
0: வேலை இல்லை. உண்மையில கோபம் வரணும். ஆனால் சில பேர் அந்த புரிந்து தள்ளி விடுவார்கள். என்ன
1: கோபம் வந்த உடனே அந்த பொட்டிச்சு தள்ளி போட்டு பிறகு யோசிப்பேன். கோபத்துல தெரியாது வார்த்தைகள் வரையல. அப்ப சில பஸ்ஸுக்கு பாருங்க, நின்று பாருங்க, வரவே
0: வராது.
1: ஆத்திரம் வந்து நாங்கள் அங்க அலைஞ்சாலோ சரி எது நடப்போம்னு பார்த்தோம். உண்டுக்கு ரெண்டு பஸ் பின்னுக்கு முன்னுக்கு மாம் இடையில போய் கொண்டிருக்க வேற முதல்ல கோபம் வர.
0: நாங்கள் எல்லாம் சமைத்து எல்லாம் வைத்து விட அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த உலகத்திலேயே ஒரு புரிந்து கொள்ள முடியாத இது மற்றவர்கள் ஆத்திரம் விட்டுகின்றார்கள். என்ன
1: இப்படி ஏமாந்து இருக்கிறேன் சொல்லி போட்டு டெய்லி எல்லாம் செய்து முடிய சொல்லிவினோம். அப்ப என்ன நாங்கள் நின்று அந்த பேகத்தில் சமைச்ச பேகத்தில் அதை கொடுக்க முடியலையென்று ஒரு சட்டியார கோபம் பாட்டு ஏசி போட்டு வச்சுடுவேன். அப்படி சட்டின ஆத்திரங்கள் வேணும்.
0: சரி, இந்த பாலை கேட்போம். இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். அவர் கமலவேணி அவர்கள் இணைந்திருந்தார்.

0: உள்ளிட்டவாளை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி கமலவேணி நவரத்ன ராஜா அவருக்கும் அது நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். ஜெர்மனியிலிருந்து எங்கள் பொங்கையூர் ராஜானா ராஜான நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துடன் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: ஜானகி பாடிய ஏழிசை கீதமே
0: எனக்கு ஒரு ஜீவன் நீதான்.
1: என்னென்ன
0: விடயத்தில் ஆத்திரம் வருகின்றது? ஆத்திரத்தை பற்றி சொல்லுங்க.
1: ஆத்திரம் எல்லாம் கோபம் எல்லாம் வரும் தான், எல்லாத்திலும் வரும், வாக்கிலும் எல்லாத்திலும் வரும். செய்ததை செய்

0: அப்படியான ஆத்திரம் வரவணும் ஒரு மனிதருக்கு ஒரு ஒரு அந்த தண்டனை வந்து பெருசா கொடுக்கணும் என்ன
1: ஆத்திரம் வரும்போது என்ன செய்யறேன்னு பொறுத்து கொண்டு போறேன்னு சொன்னா அது பின்னால என்ன நடக்கும்னு தெரியும் தானே. உள்ளுக்குள்ள வெடிகுண்டு மட்டும் போட மாட்டேன், மற்றவரை நடக்கும்.
0: உண்மையிலேயே அது ஒரு அந்த அந்த உயிருடன் கொள்வதுதான் அந்த ஆத்திரம். எங்களை நாங்களே வருத்தி கொள்வது என்ன?
1: எங்களை நாங்களே வருத்தி கொள்வாங்க, வருத்தி கொண்டு விட்டுட்டு
0: மனசுக்கு வருத்தம் வந்து என்றால் பின்ன அது உடலுக்கு வருத்தம் தானே.
1: உடலுக்கு வருத்தம் தானே, ஆத்திரமும் கோபமும்
0: வந்தோன்ன
1: அது உடலுக்கு இருக்கிறது உள்ளுக்கு இருக்கிறது எங்களுக்கு இரும்பா இல்லாம எத்தனை உருவம்
0: கையாக்கிட்டு
1: இருக்க வந்து எல்லா முழுமையில ஆத்திரம் கூட்டுன்னு சொல்லும் போது என்ன செய்யறது?
0: ஒட்டுமே
1: செய்யல. அது வாழ்க்கை இதன் வாழ்க்கை என்று கொடுத்து போக முடியாது. ஆனால் ஆத்திரம் வரும்போது முன்னுக்கு ஒரு டிராக்டர்ல முன்னுக்கு நான் ஓட்டுறேன் பின்னு கொண்டு இருக்கு, அதுக்கு பின்னு கட்டி பார்க்கணும்
0: ஆற்றுக்கும்.
1: அது அது முக்கியம். சேர்ந்து அது வர ஆத்திரம் போது சேர்ந்து இல்லாது இழந்துட்டு போக முடியாது. என்ன
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். உங்களுக்கான பாடலை தருகின்றோம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த வாழை விரும்பிக்கிட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து புங்கோயில் ராஜா அவருக்கு முதல் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். எங்கள் மனவுடன் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ஆனால் எதிரொலிக்கின்றது வாரன் முறை. சரி பாருங்க.
1: ஓ இப்ப சரியா இருக்கு நினைக்கிறேன். எப்படி காலநிலை அன்றைக்கு?
0: காலநிலை வளமை போல்
2: தான்,
1: வளமை போலான். இங்கே மாதிரிதான் வெயில் என்றா சும்மா கண்ண கூசுதான் என்று சொல்லிக்கொண்டு கேது. நான் ஒரு பாடல் ஒன்று.
0: என்ன பாடல்?
1: அந்த புன்னகையோ பூமலையோ பொங்கி, அந்த படப்பேர் ஜெய்சங்கர்ட்ட படம் என்று தெரியுது. காலம் வெல்லும் என்ன படம் கேது? காலம் பதில் சொல்லுமோ ஏதோ ஒரு படம் மறந்துட்டேன். அந்த பாட்டை எடுக்கலும் என்றா ஒளிபரப்புங்கோ.
0: அது என்ன படம் என்று சொன்னால் டெல்லி டு மெட்ராஸ்.
1: மெட்ராஸ் ரைட். ரவிச்சந்திரன் என்ற படம். என்ன
0: இல்ல ஜெய்சங்கர்.
1: ஜெய்சங்கர் தான். நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸா போச்சு. அது எல்லாத்தையும் தொடர்ந்து பாக்குறதால முந்தி இப்ப இல்ல முந்தி பாக்குறதால அது ரெண்டு மறந்துட்டோம். மற்றது நீங்கள் என்ன தலைப்புண்டைக்கு? நானும் இடையில நேற்றங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கேது. அப்ப லேட்டா தான் படுத்தது, ஒரு மணிக்கு வந்து அதால கொஞ்சம் அந்த எலும்பினதும் இன்றே லேட்டா போச்சு. இல்ல ஆத்திரம் பாரத்துக்கு எங்கட பக்கத்துல நியாயத்தை வச்சிருக்கோம். ஒண்ணுமே என்ன ஹலோ
0: வாழ்த்துக்களை
1: தெரிவித்துக் கொண்டு ரஞ்சி டாக்டர் ரவி நாகேந்திரன் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு ராஜா அன்னைக்கு சொல்ல தேவையில்லை, அவர் உங்க இருக்கிற. ஆனா உண்மையில கேது, இந்த கோபம் மாறுறது வந்து ஒரு சாது மிதண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். என்ன அதாவது நீங்க எப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு கோபம் மாறவனுக்கு வந்து நியாயத்தை வச்சிருப்பான் கட்டாயம். என்ன ஏனென்றா நாங்கள் சும்மா கண்டபடி கூழும் மாதிரி கதைக்கல. அது எதையும் ஒரு மனுஷனா வாழ வேணும் என்று சொன்னா நியாயம் நீதியை ஓடதான் நடக்க வேணும் கட்டாயம். என்ன அந்த முறையல் இல்லை என்று சொன்னா அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான் நான் சொல்லுவேன். மற்றது ஒரு ஒரு ஒரு பெரிய இப்ப இந்த கன நண்பர்கள் என்று சேர்ந்து கொண்டு கன துரோகத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முதலும் இந்த தலைப்பு வச்சு நீங்கள் இந்த நண்பர்களை பற்றி
0: ஆத்திரம் வைக்கவில்லை. முதல் தரமாக
1: இல்ல இல்ல இதை சொல்லல. நான் முதல்வருக்கு அந்த நண்பர்கள் அந்த எப்படிப்பட்ட நண்பர்களா இருக்கேன். ஆனா உண்மையில நாங்கள் தெரியாம பழகிவிட்டோம் என்று இப்ப கவலைப்படுறேன் சில பேரோடைய. அப்படி அதாவது வந்து ஆத்திரம்ன்றது வந்து ஒருத்தனுக்கு ஒரு மனதில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விடயம் தான். இருந்தாலும் அது எங்க பாவிக்கணும். ஒரு ஒரு நடக்காததொன்று சொல்லாததொன்ற திருக்கி சொல்லுவார்கள். கவனிச்சு பாருங்க, அவன் தங்களுக்கு நல்ல பேர் வேண்ட வேணும் என்று அண்டி விடுறது. என்ன
0: இல்லையா மற்றது மனோன்னா ஆத்திரம் என்பது அந்த உடன வாரது. என்ன
1: ஓ
0: அது கொஞ்ச நேரத்தில நாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வோம். ஆனால் அதை நாங்கள் இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது பூதாகரமாக வேறு விதமாக வந்துவிடும்.
1: அதாவது வந்து நல்லா பழகுறவதான் கேது அந்த தனக்கு சேர்ந்தவைக்கு அண்டி விடுறது. இப்படி இப்படி அப்படி கொஞ்சம் பெருப்பிச்சு விடுறதா அத. அப்ப அதை நான் கேட்டு நான் எனக்கு எனக்கு ஒருத்தர் ஒரு விடயத்தை கேதுவை பற்றி சொல்றாருன்னா நான் கட்டாயம் ஆராயாம வாய்க்க மாட்டேன்னு உண்டு. ஓ என்ன அப்படி சொல்லிடு, நான் நேரடியாவே கேட்டுடுவேன். இப்படி ஒரு கதை வந்திருக்கு கேது என்ன பிரச்சனையோ அதோ இதோ ஒன்று விசாரிப்பேன் கட்டாயம். என்ன இதை விட்டுட்டு அவன் சொல்லி போட்டான்ட்டு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் சொல்றத போல ஒரு முட்டாள்தனம். உலகத்திலே ஒரு மனிதர் ஒரு புள்ளிகளை கொடுத்து நாங்கள் எத்தனை எவ்வளவு கவனிச்சு வளர்க்கிறோம் கவனிச்சு பாருங்க. இவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பன் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா கதைப்பார்கள் சில புள்ளிகள். சில பேர் கதைக்க மாட்டார்கள், விஷயம் இருக்கும் அவங்கள என்ன அப்படி. சில பேரை பாருங்க கொண்டபடி கதைப்பாங்களோ அங்க வஞ்சகம் இல்லாத ஆக்களா இருப்பான் புள்ளிகளையும் சொல்றேன் சேர்த்த. அப்படி அதாவது வந்து ஒரு எனக்கு இனிமே ஒரு எங்க அப்பா வந்து ஒரு என்ன மெம்பர் சின்னத்திலிருந்துதான் சொல்றோம். நாங்க பெருமைக்காக சொல்லல, அவர் இந்த எம்பி தர்மலிங்கம் கொடுத்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அப்பாட்டான் பேரு வேறு. அப்படி ஒரு மக்களை சேமிச்ச ஒரு அங்க தெரியுமா முந்தி கேது அந்த ஊருக்கு ஒரு எலெக்ஷன் வைப்பாங்கள் அதுகள ஒரு தரம் கன்வெர்சிங் செய்யாமலே அப்பாவுக்கு தான் தெரிவு செய்வேன்னா சமாதான நீதவான் என்னத்துக்கும் சின்னத்திலே கூட்டி கொண்டு போனா எல்லாம் சமாளிக்க கூடிய இருக்கு. அப்படி ஒரு தான் கை நீட்டி கதைக்கு போட்டான் உண்மையா. அந்த கோபம் என்றது வந்து அது எங்கட சாதப்பண்ணில உள்ள பற்றி தான் அந்த காரணம் எங்களுக்கு கோபம் வர வைக்கிறது. உண்மையிலே அதை நான் எப்படி சொல்ல மாட்டேன். அந்த கை நீட்டினவருக்கு என்ன நடந்துட்டு அது வேண்டாம். நான் சொல்றேன் ஒரு ஒரு நாளும் அந்த பழகுறது சுத்தமா நான் கொஞ்சம் எல்லாரையும் அறியாம நான் கடையில் மட்டும் பழக மாட்டேன். பழகினா இருந்தா உண்மையா அது பேர்ந்து அவன் எந்த கடை எந்த எந்த குடும்பத்தில் இருக்கிறான் மாதிரி தான் நினைப்பேன். ஆனா அதுக்கே இந்த சதி திட்டம் இந்த அண்டல்கள் அவனை கொழி அவையே அப்படியே தைக்க விட்டுருவேன் நான்.
0: அவர்கள் எல்லாம் நிலைக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் என்ன சொல்லுங்களேன், அவர்களிடம் ஒரு திறமை இருக்காது, ஒன்றும் இருக்காது. இவைகள் மூலம் தங்களை பெரிய மனிதராக்கிக் கொள்வதற்கு தான் விளைகின்றார்கள். ஆனால் காணாமல் போயிடுவார்கள். அநியாயமாக ஆத்திரம் இல்ல, சில சிலதுகள் நியாயமான ஆத்திரம் வரும். இப்பொழுது நான் வந்து ஒரு வாங்கி முன்னிருந்து நான் தேவையெல்லாம் கதவைத்தா எல்லோருக்கும் கோபம் வரும், என் ஆத்திரம் வரும். இல்ல நான் வந்து இப்ப மனோண்டைக்கு அட்வைஸ் சொல்லி கொண்டா உண்மை செய்யற உங்களுக்கு கூடிய ஆத்திரம் வரும். அப்ப அது இல்ல இல்ல அவைகள் வேறு. ஏனென்றால் எல்லோரும் அறிவுள்ளவர்கள், என்ன யாரையும் யாராலும் திருத்த முடியாது, மாற்ற முடியாது. அவர்கள் தாங்கள் தாங்களே தான் மாற வேண்டும்.
1: மற்றது என்ன ஒன்று கேது, இந்த இப்ப பெண்களை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அவைக்கு தேவையில்லாத வேலை சும்மா வீடுகள்ல இருந்தோண்டு அண்டி விடுறது. இவர் இப்படிப்பட்டவர்கள் உனக்கு தெரியாதோ. மற்றது ஒரு ஒரு ஒரு நடத்துனர் வந்து சர்ச்சையான நியாயவாளியா இருக்கணும். எந்த கடையா இருக்கட்டும், எந்த இதா பெரிய பீரோவா இருக்கட்டும், அவர் வந்து எல்லாத்தையும் சீர விசாரிக்காம கதைக்க கூடாது எந்த விடயத்தையும். என்ன ஓ இப்படி இது இப்படி நடக்குமோ, இப்படி இவ்வளவு அன்பா இருக்கிறவங்க இப்படி சொல்லி இருப்பணும். ஆனா என்ன மாதிரிதான் என்ன துரோகியா இருப்பாங்கள் இல்லோ, அவங்கள் எங்கி அண்டி இருப்பாங்கள். இவற்ற நல்ல பேர் வாங்க வேணும் என்று அவருக்கு அவருக்கு அண்டி விடுறது. இப்படி சொன்னது நான் கேட்டேன், நான் ஒரு புரூவ் பண்ணட்டும் பார்ப்போம் எந்த விடயத்தை தன்னும். அதாவது வந்து கண்ணால கண்டதும் போய் காதால கேட்டதும் போய். என்ன
0: சில பேர் என்னென்றால் சில பேர் சொல்வது தாங்கள் சொல்வதை என்னிடம் ஒரு ஒரு ஆள் சொன்னார், எனது மகன் போலீஸில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார், ஒரு மாவட்டத்துக்கே பெரிய பதவி என்று. நானும் நம்பியுடன் ஆனால் அவற்றை மகனை பார்க்கும் போது ஆளை பார்த்தா கோழிக்கலன் வேறிருக்கிறார். அடே கோதார் என்னிட்ட வந்து இந்த கதையை ஏன் சொன்னார் என்று இன்று வரை யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: அது மட்டு காட்டுறது புள்ளி என்றும் அவங்க அங்க ஒரு வேலையும் இல்லை சும்மா தெரிவங்கள். அவன் இப்ப என்னடத்தன் என்று படிக்கிறான், அங்க உத்தியோகம் அங்க வேலையா இருக்கிறான். அது ஆத்திரம் ஊற்றுவது உண்மையில எல்லா விஷயத்தையும் பொறுமையா கேட்கலாம். அந்த செய்யாதத உவன் உவன் இப்படி சொன்னவன் அப்படி செய்தவன் என்று சொன்ன அதான் இந்த ஊர்ல பாருங்க போய் கொள்ளியல் நடக்கிறதுக்கு காரணங்கள். நாங்க சும்மா இருந்தானே ஒரு வாரவனே யாராவது கொலை செய்வாங்களோ கேட்கிறேன். ஆனா அவற்ற கதை சரி இல்லையா அவற்ற நடவடிக்கை நான் தீர்மானிக்கிறவன் பட்டாயம் வாங்குவாங்க. யாரும் என்ன பொறுத்தளவில் எல்லாம் தீர விசாரிக்காம கடல் மட்டும் நான் நம்ப யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஒன்றையும் எங்க வீட்டுல உறுத்தி ஏதாவது ஆட்டியம் கதை என்றாலும் நான் பெரிய முடிச்சுட்டு பேருந்து நான் அதை அறிய பார்ப்பேன் இது உண்மையோ பொய்யோ. அதுக்காக இந்த மனைவி சொல்லி போட்டா இந்த புள்ள சொல்லி போட்டான்றதுக்காக உடனே போய் கோவப்படுறது அர்த்தம் இல்ல.
0: அர்த்தம் இல்ல, இதுதான் விசாரிக்க
1: அதுதான். எங்க பிள்ளைகள் தப்பு பண்ணினாலும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு பாருங்க. சின்ன வயதோ கொஞ்சம் வளர்ந்தாலும் இப்படி சொன்னீங்க அம்ப கதை தெரிஞ்சோம்னா இல்லையாப்பாண்டா அப்ப அதுக்கு நாங்கள உறுதிப்படுத்தலாமோ. அது அவன் சொல்ற சரி யார் சொல்ற எங்களுக்கு தெரியுமல்லோ. இது ஒரு ஒரு விஷயம் நடக்க நியாயம் எது புலி ஏதன்றத கண்டுபிடிப்போமோ இல்லையோ.
0: கண்டிப்பாக
1: அதே பேச்சு மற்ற பக்கம் ரொனால்ட் ட்ரம்ப் ரெட் மார்க் காட்டினவன திருப்பி அதை எடுக்க சொல்ற மாதிரி ஒரு
0: ஒண்ணு அதெல்லாம் ஒரு சமூகத்துல ஒரு பெரிய ஆத்திரம் என்ன
1: வெற்றிய கோபம் பெறும்
0: விளையாட்டே பொறுக்கிற மாதிரி ஆத்திரம் பெறும் என்ன
1: இப்படியானவே என்னத்துக்கு அதுல அமர்த்தினவங்க நியாயத்தோட நடக்கிறவன் தான் இன்றைக்கு நிலைப்பான் என்ன பொறுத்தளவில் மற்றும்படி என்னும் ஒன்றும் உண்மையின்படி ஆறு சத்தியான உயிராயிருக்கிற மனைவியா இருக்கட்டும் அவ சொன்னாலும் அது இருக்க விசாரிச்சு கேட்கறத போல திருப்தி ஒன்றுமே
0: இல்லை.
1: நாங்கள் அந்த இந்த பாட்டு என்ன படம் டெல்லி டு மெட்ராஸ்
0: இன்னும் இரண்டு மூன்று பேர் இணைந்திருக்கின்றார்கள் அவர்களை இணைத்து விட்டு போடுகின்றேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: உலக தமிழ் டிஆர்டி உறவுகள் அனைவருக்கும் இன்னும் வணக்கம். அன்புடன் ஜால் செல்வா.
0: வணக்கம். எங்கள் செல்வா செல்வா கெட்டா இருக்குங்களா?
2: நான் நல்லா இருக்கிறேன். 108 அழைப்பு ஆத்திரமன் உங்களை எனக்கு பிடிச்சான
0: என்ன
2: வெயில்லாம எல்லாரையும் பார்த்தது அதோட ஒரு எங்களுக்கு இசை அரசிய அதாவது அவர்
0: எங்கட ஜானகி அம்மா இழப்பு
2: அந்த இழப்பு வந்து அது இருக்க முடியாம இருக்கு. என்ன சார் அது எல்லாருக்கும் பிறப்பும் இறப்பும் நியதி
0: தான்.
2: ஆனா உண்மையில இளையராஜா சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தையில இந்திய அரச இந்திய சங்கீத உலகிற்கு ஒரு பெரிய இழப்பு. உண்மைதான் உண்மைதான். அவன் மாதிரிய நீ ஒரு ஒருத்தர் பிறக்க முடியாது பாட முடியாது. அவன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி கொண்டு கேதானா. இப்ப நான் உண்மை சம்பவம் ஒன்று
0: சொல்றேன்.
2: நான் காலம நானும் வைஃபம் வைஃபை வேலையை கூட்டிட்டு போனா நம்ம தே தண்ணி காருக்கா குடிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுது. அவரண்ட எழுந்திக்கண்டு போய் காருக்கவே காருக்க அப்ப எங்களை விட்டு வெளியில போயிக்க 5 மாடி லிப்ட் வந்து ஒரு மாதமா வேலையில அந்த 5 மாடியில இருக்க அதுல இருந்து இறங்கின கலையோட கார்ல போய் கேட்டு கிட்ட ஒரு கேட் பிளாக் ஆயிட்டு மெத்த கேட்ல ஒருத்தர் திறந்து வச்சு நடுவில் நிக்கிற கேட்ல கேட்ல திறந்து போயிட்டு நடுவில் நிக்கிறார். அப்ப இந்த கேட் வச்சால அப்ப நான் லைட் அடிச்சு போட்டு போன் அடிக்கேன் கிஸ்கிட்டான்னு வந்தார் சின்ன பிடியண்ணா. அப்ப நான் என்ன கீழே நான் வெளியில போகணும் பல்பாத்துவா இப்படி என்ன வந்தேன். நான் என்ன உங்கள் கார் எடுக்கிறீ இறங்கிட்டேன்னா கார் எடுக்கிறியா அல்லது நாங்க கண்டோன்னா உர்றாண்டோன்னா உண்மையான விஷயத்துக்கு ஆத்திரப்படுறவன் நியாயம் இருக்கிறபடியே தான் அவனுக்கு அந்த ஆத்திரம் பெறும். ஆனால் சில சில நேரம் பொல்லாத ஆத்திரமா போயிடும் பொல்லையிலே முடிஞ்சிடும்.
0: ஆத்திரங்கள் அது எப்படி எப்படி வருகின்றது எப்படி எப்படி எல்லாம் போகின்றது தெரியாது. என்ன
2: சில பேர் பாருங்க செய்தியில கேட்போம் ஆத்திரப்பட்டு தாய்க்கு கத்தியால ஊத்தி அண்ணனுக்கு இலங்கைங்கிற தெரிஞ்ச இடத்துல ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு மேல நடந்தது. மாமாவும் மச்சானும் நல்ல ஒட்டு நல்ல ஒரு அன்பா இருந்தாங்க. சின்ன ஒரு வாக்குவாதத்தால உலக்கையால மாமனார் கடிச்சு
0: விட்டான்
2: ஸ்போர்ட்ல. சரி அப்ப அது ஆத்திரம். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை புறம் கவலைப்பட்டேன் இந்த இன்னத்துக்கு பிடிச்சது
0: அவைகள் வந்து அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு இப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் செய்வது என்ன.
2: மற்றது ஊர்ல போய் நல்ல வீடு வாசல் கட்டி இருக்கிற இத அடிச்சு
0: உடைக்கிறது
2: இதெல்லாம் ஆத்திரம். நீண்ட நேர்கள் அங்க என்ன போல ஆத்திரத்துல பாத்து இருப்பாங்களா அவங்களும் வழிவிட்டு இந்த பாட்டு வந்து டாடி டாடி
0: மண்டாவே
2: போடுங்க உங்களோட கழிச்சது சந்தோஷம்.
0: உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
3: அன்பான இனிய காலை வணக்கம் செய்து பொண்டியிலிருந்து பிபி நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல் மோகன புன்னகை திரைப்படத்திலிருந்து தென்னிலங்கை மங்கை வெண்ணிலவின் தங்கை. ஆத்திரம் வந்தால் உடனடியாக ஒரு நிமிடம் கண்ணை மூடி தியானத்தில் ஈடுபட்டால் ஆத்திரத்தை அடக்கி விடலாம்.
0: ஆத்திரத்துக்கான அட்வைஸ் கேட்கல, உங்களுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை பற்றி சொல்லுங்க.
3: அது மாதிரி முதல் சொன்ன அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கும் உண்மை சம்பவம் ஒன்று. 35 வருட தாம்பத்திய வாழ்க்கையில 2 தடவை என் மனைவியுடன் ஆத்திரம் அடைந்திருக்குது. பயங்கரமான ஆத்திரம். ஒன்றுக்கு சாட்சி இல்லை, ஒன்றுக்கு சாட்சி இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான், ஒன்றுமில்லை. 50-50 ரெண்டு தாள் தருவார்கள், ஒன்றை பெற்றோருக்கும் ஒன்று அவசரத்துக்கு சாமான் வாங்க சொல்லியும். ஆனால் என்ன தேவைக்கு எடுத்தார்களோ தெரியாது, எடுத்து போட்டு சொல்ல இல்ல. அதே நேரத்தில் துங்கெழுதித்தார்கள் இன்றைக்கு வேலை முடிஞ்சு இந்த சாமானை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு அப்ப தெரியாமனும் எடுத்துட்டீங்க என்னட்ட காசிடாது தந்திருக்கவனும் மறந்து விட்டார்கள் போய் இருக்கிறவர். போய் நான் சாமான் வாங்கி போட்டு பார்த்தால் காசு இல்லை. அப்ப நல்ல காலம் பக்கத்தில் என்னோட வேலை சேவர் நின்றபடியா இல்ல வேற தந்தை சிவா யோசிக்காத இப்படி என் குடும்பத்திலே நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு நல்ல பேச்சு போட்டு விட்டேன். புற ஒரு சம்பவம், அதே நாட்டில தான் செய்யாத ஒரு குற்றத்தை செய்தேன் என்று அடம் பிடிச்சு கொண்டுட்டா கோபம் பெறத்தான் செய்யும்.
0: கண்டிப்பாக இதுதான் இதுதான் முக்கியமான இது. சொல்லாத சொல்லு, செய்யாத செயல், எங்களை பற்றி தெரியாத ஒருவர் தெரியாதவருக்கு சொல்லுவது, இவர்கள் தான் அந்த ஆத்திரத்தை உண்டாகிறது.
3: அது மாதிரி எங்களுடைய விஷயம் எங்களுக்கு கண்டு பேருக்கு முடியாதுன்னா நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன். தெரிந்தவருக்கு முன்னால வந்தோடனே ஆத்திரத்தை அடக்க முடியாமல் சற்று தேவையில்லாத ஒரு விஷயத்த செய்து விட்டுட்டேன். அது கவலையா தான் இருந்தது, ஆனா அதுக்கு நன்மையா தான் முடிஞ்சாது. பிற்காலத்துல அது திருந்தி நடந்தார்கள், அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தந்தது. இது
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்போம் தேவன் இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம் கித்தாங்கியல், அன்பு கால வணக்கம்.
0: காலை வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
4: உங்களை
0: நீங்கள் எல்லாம் அப்படி தொடர்ந்து இணைந்திருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. என்ன
4: போடுங்க, முத்து பொண்ணு வாமா முத்தடலாமா, முத்து பொண்ணு வாமா அந்த பாட்டு முடிஞ்ச போடுங்க. எனக்கு இப்ப இது பொதுவா எனக்கு பிரச்சனை சொன்னேன், 9-ஆம் தேதி 2025 இந்த வங்கி கணக்கு முடக்கிட்டாங்க. வந்து கோட்ஸால ஒரு கொம்பனி வந்து நான் அவங்க ஏதோ எத்தனையோ 1000 காசு இருக்கும்னு சொல்லி முடக்கிட்டாங்க. அப்ப நான் அந்த கொம்பனி கடிச்சா ஹோட்லைன் வந்து அப்ப கனிமை அந்த கனிமைனா எடுத்துன்னா ஒரு ஆன முடிவுன்னு சொல்லி இருக்கிறது. நான் இப்ப 15-ஆம் தேதி இந்த போன மாதம் வந்து ஒரு ஆளை பிடிச்சி அவரை விட 3 மணி தேர நம்ம பாக்கு பட்டு அவர் வந்து பிரச்சனை சொல்லியாவது தாங்கள் தங்களுக்குள்ள பிரச்சனை தங்களுக்கு தவறுன்னு சொல்லி போட்டு பொத்து கொண்டு எந்த கொண்டு போன எல்லாமே எடுத்து போட்டுட்டாங்க. இப்ப நாங்க ஓடி கொடுத்துக்கு அவருக்கு நட்டு எடுக்க கொடுத்துருக்குது. நட்டு எடுத்து சொல்லிருக்காருன்னு சொன்னா எனக்கு 10-ஆம் தேதி இப்ப துவக்கம் வந்து இப்ப எனக்கு அவர் நட்டு எடுத்துருவோம் சொல்லி. அப்ப இன்றைக்கு யாரு செஞ்சு தவறால இந்த 10 இந்த வங்கி கணக்கு எனக்கு எத்தனையோ அவசர முடியும்
0: என்ன. இல்ல இல்ல, மற்றது வந்து எங்களது மனதை தாக்குகின்ற நோய்கள் தான் உடலை தாக்கும். என்ன மனதுக்கும் உடலுக்கும் இல்ல இல்ல, மனதுக்கும் உடலுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கின்றது. அப்ப நாங்கள் அந்த ஆத்திரம் வருவது மனது சம்பந்தமான நோய் தானே?
4: சொல்லுங்க. நான் தினாமல் கல்லப்பை கேட்பேன், ஏனப்பா இந்த அண்ணன் அந்த சமசு போட்டவனுடைய கேட்பேன், நீ எனக்கு ஏனப்பா எனக்கு அன்னைக்கு வேலைக்கும் போயிடாது, என்ன எப்படி என்ன நோயாளி ஆகிட்டியே
0: பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பழுக்க வச்சு மாத்துறீங்க, நீங்கள் போய் கல்லு கடிச்சு போட்டு கல் உங்களுக்கு அடிச்சேன்னு சொல்லி
4: கல்லப்பை சந்தோஷம் ரவி
0: சந்தோஷமாக இருக்கின்றது உண்மையிலேயே நன்றிகள்.
4: அவன் பணிகள் வந்து மணக்கில்லாதது, அவனுக்கு நான் தொடர்ந்து இந்த வருஷம் எங்க வானிலை வந்து கதைக்கிறேன், எனக்கு நான் வரைந்த முறை வந்து ஆனா மகிழ்ச்சி அனுப்பி குரல் கேட்க மகிழ்ச்சி, நாங்கள் விரைவில் சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம், இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம், நன்றி அக்கா உங்களுக்கு நன்றி. இப்பொழுது மூன்று பாடலை தந்துட்டார்கள் மனோ அவர்களது பாடலை ஒளிபரப்பி விட்டு

உள்ளிட்ட வாழ்வை விரும்பிக்கிட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனோ அவரை தொடர்ந்து வரும் பாடல் ஜால் செல்வா அவர்களது விருப்பத்தில் இதோ ஒலிக்கின்றது.

குறித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து தேவன் அவர்கள். இன்றைய காலை புந்தன நிலனூடாக கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே ஆத்திரம் என்பது அனைவருக்கும் வர வேண்டும். அனைவரும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு, ஆத்திரம் வருவதால் பல விளைவுகள் வரலாம், ஆனால் பின்னர் அவர்கள் அவர்களே தங்களை பற்றி யோசிப்பதற்கு ஆன ஒரு இதுதான் ஆத்திரம். ஆனால் யார் மீதும் யாரும் கோபம் கொள்ளாமல் ஆத்திரம் கொண்டு, ஆத்திரத்தினால் எடுக்கும் உங்களையே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நீங்கள் சிறந்த மனிதர்களாக நாம் எல்லோரும் விளங்க வேண்டும். ஆத்திரம் படாதவன் மனிதனே இல்லை. ஆத்திரம் அத்தனை பேருக்கும் வர வேண்டும், அத்தனை உயிரினத்துக்கும் ஆத்திரம் வர வேண்டும். அது இன்னொருவர் செய்யும் தவறான செயலியோ அல்லது தவறான செய்தியோ தான் பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, இணைந்திருந்த அனைவருக்கும் நிறைய கூறிக்கொண்டு, இணைந்து நிலைய கலையகத்தில் டாக்டர் ரவி, ரஞ்சியக்கா, ராஜாண்ணா, திரு நாகேந்திரம், அவரது மகன் மகள் பாலேந்திரா, இப்படி பலர் குழுமியிருக்கின்றார்கள். இவர்களை அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது காலை பூந்தென்றல் இளைய கலிக நேரம் 11:02.

டி கேசங்கரியன், வி டி சுப்பசூர், ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். எதிர்கட்சித் தலைவர் ராசாமந்தனின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று சனிக்கிழமை திருவண்ணாமலை மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றுகின்றது. சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை பார்க்கும்போது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை பெரும் கேள்விக்குறி ஆகியுள்ளதாக குரலற்றோர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையை அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் தாக்கம் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலையை கருத்தில் கொண்டு இம்மாத இறுதியில் பிரான்சுக்கு உத்தியோர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்கா அதனது விஜயத்தை இந்த வருட இறுதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்வதிலும் ஜனாதிபதி நிதியத்தை மக்கள் மையப்படுத்திய நிறுவனமாக மாற்றுவதிலும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் கரணி அமரசூர்யா தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவி காலத்தை நீட்டிப்பது நிறைவேற்றுத்துறையால் அல்லது நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் இலஞ்சம் அல்லது பரிசாகவே கருதப்படும். நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும் என்று கூற வேண்டும். ஆகவே ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்திருக்கிறார். சிறந்த போக்குவரத்து பொதுச்சேவையை உறுதிப்படுத்தும் நோக்கில் கொத்தனி பஸ் நிறுவன முறைமையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவை அனுமதி அண்மையில் கிடைத்துள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்னாயக்கா தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் ஆரம்பகட்ட இழப்பீடு மாத்திரமே என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன.

கிளப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரியா வழியில் ஆசிரியர் சனிக்கிழமை பாம்பு தீண்டியதில் உயிரிழந்திருக்கின்றார். அம்பலாங்குடா பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான அமித் சத்துரங்க சமரநாயக்க கை சட்டவிரோத துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாத்தளை லக்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிவிலவாடிய பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 45 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். வவுனியாவில் 50,000 ரூபாய் பொறுமதியான போலி நாணயத்தாள்களை உடமையில் வைத்திருந்த நபருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் பாடுவதை தடுப்பவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு தீர்மானித்திருக்கின்றது. கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக நிகழ்ச்சியில் முதல்வர் ஜோசப் விஜயின் பேச்சு, கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ மேற்கொண்டு வரும் விசாரணையை பாதிக்கும் வகையில் உள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக சார்பில் சிபிஐ இயக்குநருடன் குற்றச்சாட்டப்பட்டிருக்கின்றது. திருவாசகத்தை பொருள் வந்து படித்தால் நல்ல நிறையில் வாழ வழிவகுக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். தனது மகனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஒரு வார காலமாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரிட்டன் தலைநகர் லண்டன் புறப்பட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை பிறப்பு சராசரியாக 500 எண்ணிக்கை வரை குறைந்து கொண்டே வருகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் கனடாவின் டொரண்டோ நகரில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் 5 காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தனது நியாயமான இறையாண்மை உரிமையை அச்சுறுத்தலாக சித்தரிப்பதாக வடகொரியா குறை கூறியிருக்கின்றது. ஈரான் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமெனியின் இறுதிச் சடங்கின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு வெளிப்படையான கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு ஈரானை குறிவைத்து 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்று டிரம்ப் எச்சரிக்கை செய்திருக்கிறார். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் சிதைந்து வரும் மின்சார கட்டமைப்பு காரணமாக கியூவாவில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக நாடு தழுவிய முழு மின்வெட்டு ஏற்பட்டிருக்கின்றது. சீனாவில் இளையர் ஒருவர் தனது நண்பரின் பெயரில் உயிர் எழுதி வைத்தது இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. உலகத்தில் ஏற்பட்ட தீச்சம்போது காரணமான ஊழியரை மன்னித்த உரிமையாளருக்கு பாராட்டு கூறுகின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் இந்திய அணிக்கு எதிரான 5வது D20 போட்டியில் 56 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்தியாவுக்கு எதிரான 20-20 சர்வதேச போட்டித் தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றியிருக்கின்றது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் சுவிட்சர்லாந்துடன் பொருத்திய ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-1 கணக்கில் எண்ணிக்கையில் வென்றது. அரையிறுதிச் சுற்றில் இனி அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் மோதவிருக்கின்றன. இன்றைய நாணய மாற்று நாணயமாற்றுவதற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்தி இணையத்தினுடன் தந்து கொண்டிருக்க உமது உத்தியோக இணையதளமான www.tamilali.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383 ரூபாய் 14% இந்திய பெறுமதியில் 180 ரூபாய் 2% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 60% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 49% ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 15% இந்திய பெறுமதியில் 118 ரூபாய் 15% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 449 ரூபாய் 76% இந்திய பெறுமதி 127 ரூபாய் 96% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 5% இந்திய பெறுமதியில் 67 ரூபாய் 44% காணப்படுகின்றது. இத்திரன் டிஆர்டி தமிழில் விடி கேசன் கரியன் சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிதிய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 130 நெஞ்சோடு புலத்தல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 1297 நானும் மறத்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மட நெஞ்சில் பட்டு நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மட நெஞ்சில் பட்டு.
1: அன்று நிலவின் ஒளி இல்லை, விண்மீன்கள் மட்டுமே காத்திய விளக்குகளைப் போல் கண் சுமிட்டிக் கொண்டிருந்தன. கட்டுப்படுத்த முடியாத இன்ப உணர்ச்சி கற்றுடல் முழுதும் பரவிய நிலையில் துடிதுடிக்கும் விழிகளோடு பூங்குழலி மாங்கொல்லையில் காத்திருந்தாள். அங்குதான் அவன் வந்து அவளை சந்தித்து சங்கமமாவதாக கூறியிருந்தான். ஒரு கிழமைக்கு முன்பு அதே மாங்கொல்லையில் தான் அந்த சந்திப்பு நடந்தது. அவர்கள் வரைந்த காதல் கலவி ஓவியங்களை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த மாமரங்கள் இப்போது பூங்குழலி தனியே நிற்பதை பார்த்து அவன் எப்போது வருவான், அந்த காட்சி எப்போது தொடங்கும் என எதிர்நோக்கி கொண்டிருந்தன. அன்று கண்ட சுவையை நினைத்து நினைத்து எழில் மேனியை சூடாக்கி கொண்டு ஒரு மரத்தின் மீது சாய்ந்து பாரு தாம் சாய்வதற்கேற்ற அந்த காளையின் தோளுக்காக தவம் இருந்தால் பூங்குழலி. நாளிகை நகர்ந்தது, பின்னர் ஓடியது. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவான், இனியும் தன்னை வாட விடமாட்டான், வாரி அணைப்பான். மாறி என பொலிவான் முத்தம். இந்த நினைவோடு அவள் சாய்ந்திருந்த இளம் மாமரத்தை தங்க கரத்தால் தடவினாள். அது கண்டு மற்ற மரங்கள் சிரித்தன. அந்த இளம் மாமரத்தின் மீது பொறாமை பார்வையை வீசின. சந்தன சிலையால் தங்கள் மீது சாய்ந்துடவில்லையே என்ற ஏக்கத்தில் பெருமூச்சு விட்டன. அவள் விழிகளோ அவன் வரும் வழி பார்த்து விரியறி கிடந்தன. அதோ அதோ மங்களான ஒளியில் அந்த ஆடவனின் உருவம் அசைந்தாடி வருகிறது. வழக்கமாக அவன் அணியும் தூய வெண்ணிற ஆடை, கையில் மணிக்கட்டு வரையில் மறைந்திருக்கும் சொக்காய், தலையில் அழகிய முண்டாசு அந்த உருவத்தின் வரவுக்காகத்தான் தரவு கிளி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது. அவன் வருகிறான் என்றதுமே வீங்கி புடைத்து நின்ற நெஞ்சகம் அருகில் நெருங்கிவிட்டான் என்றதும் துள்ளி குதித்தது. அத்தான் என்று கத்திவிட்டாள். அந்த ஒளியிலேதான் எவ்வளவு விரகதாப வேதனை. அவனோ எதுவும் பேசாமல் எதிரே வந்து நின்றான். ஏனத்தான் இவ்வளவு நேரம் என்று கேட்டவள் அவனிடமிருந்து பதில் வருவதற்குள் அவனை தாவி அணைத்தவாறு தரையில் விழுந்தாள். அவனுடன் சேர்ந்து ஏ அப்பா அவ்வளவு அவசரமா என்று அவன் கேட்டு கலகலவன் அச்சிரிந்தான். பூங்குழலி மிரண்டு போனாள். காரணம், அவளுடன் பேசிய குரல் ஆண் குரல் அல்ல, பெண்ணின் குரல். அதுவும் அவளுடைய அருமை தோழி இனியவள் என்பவளின் குரல். பூங்குழலி அவளை உதறிவிட்டு எழுந்து நின்றாள். தோழி இனியவளும் தான் அணிந்திருந்த ஆணுடையை களைந்துவிட்டு எதிரே நின்றாள். உயிர் தோழிதான் என்றாலும் தன்னுடைய ஏக்கத்தையும் தாமத்தையும் அவளிடத்தில் இவ்வளவு வெளிப்படையாக காட்டிக்கொண்டோமே என்ற வெட்கம் பூங்குழலியை தலைகுனிய வைத்துவிட்டது. இனியவள் பூங்குழலியை ஏமாற்றியதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டாள். பிறகு இருவரும் மனம் விட்டு பேசிக் கொண்டார்கள். பூங்குழலி இனியவளிடம் என்னடி செய்வது, அவர் மறந்தாலும் அவரை மறக்க முடியாத மாட்சிமே அற்ற மட நெஞ்சத்துடன் நானும் சேர்ந்து வெட்கத்தையும் மறந்துவிட்டேன் என்றாள். அதற்கு இனியவள், ஆமாம் ஆமாம், கண்டவுடனே கட்டி தழுவி காதல் காவிய பாட தொடங்கிவிட்ட உன் செயலி நோக்கும் போது நீ நாணம் என்னும் சிறந்த பண்பை மறந்து தான் விட்டாய் என்பதை உடனே புரிந்து கொண்டேன் என்று கேலி செய்தாள் அதற்கான மல்லவரின் குரல். நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மடநெஞ்சில் பட்டு. நெஞ்சோடு புலத்தல் என்ற தலைப்பில் அதிகாரம் 130 பாடல் 1297.

0: பொருட்கள் பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிறைய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிந்து தருகின்றோம். நிறைய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055. நிறைய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனுங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அதோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கவுன்சில் 58 2005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 44 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தடகுனிய மறுத்த வீரநாயகன்.

பகவனுக்கு மரணம் தமிழன் பண்பு. போர்க்கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 18 இந்திய ராணுவ வீரர்களை கட்டி அவர்கள் உடலில் டயர்களை போட்டு உயிரோடு புலிகள் கொளுத்தி விட்டார்கள் என்று இந்திய அரசு திட்டமிட்ட பொய்ப்பிரச்சாரம் செய்தது. புலிகள் கொடூரமானவர்கள் என்று சித்தரிப்பதில் வானொலியும் தொலைக்காட்சியும் முன்னின்றன. ஆனால் நடந்தது என்ன? இந்தியாவின் பொய்முகத்தை விடுதலை புலிகள் அம்பலப்படுத்தினார்கள். 1987 நவம்பர் மாதம் உலக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் 18 இந்திய வீரர்களையும் தளபதி மாத்தையா கொண்டு வந்து விடுவித்தார். இந்திய படையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் யாழ்ப்பாண நகருக்குள் மாத்தையா கைதிகளுடன் பூந்தது எப்படி என்பது தெரியாமல் இந்திய அதிகாரிகள் திகைத்தார்கள். விடுவிக்கப்பட்ட இந்திய வீரர்களிடம் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என்று இந்திய அதிகாரிகள் பத்திரிகையாளர்களிடம் கூறினார்கள். ஆனால் மாத்தையா குறுக்கிட்டு, நாங்கள் இவர்களை சித்திரவதை செய்தோமா என்று கேளுங்கள் என்று தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான வாமன் சித்தி, அப்படியொன்றும் நடக்கவில்லை, நாங்கள் மிக நன்றாகவே நடத்தப்பட்டோம் என்று பதிலளித்தார். இந்திய ராணுவ அட்டூழியங்கள் பற்றிய சில புகைப்படங்களை மாத்தையா பத்திரிகையாளர்களுக்கு வழங்கிவிட்டு விடைபெற்று வந்ததைப் போலவே மாயமாக அவர் மறைந்து போனார். அவர் மறைந்ததும் இந்திய அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை மிரட்டினார்கள். புகைப்படங்களை எங்களிடம் திருப்பி தந்து விடுங்கள், இல்லை என்றால் இன்னொரு முறை இலங்கை வரவிட மாட்டோம் என்றார்கள். வேறு வழி இல்லாமல் பத்திரிகையாளர்கள் அந்த படங்களை திருப்பி கொடுத்தார்கள். தங்கள் மக்களை கொன்று குவித்த ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் தம்மிடம் பிடிபட்ட பொழுது போர்க்கைதிகளுக்குரிய மரியாதையுடன் அவர்களை விடுதலை புலிகள் நடத்தி தமிழர் தம் பண்பாட்டினை நிலநிறுத்தி காட்டினார்கள். ஆனால் இந்திய படையோ தூதனாக வந்த புலி வீரனை நயவஞ்சமாக படுகொலை செய்த வரலாறு இதோ. கட்டுவன் சந்தியில் சிங்கள ராணுவத்துடன் மூண்டெழுந்த போரில் எதிர்பாராத விதமாக ஜொனியின் நெற்றி நடுவில் பாய்ந்த குண்டு காதுக்கு மேலாக துளைத்துக் கொண்டு வெளியே சென்றது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு எப்படியோ பிழைத்தார். ஜொனி அவர் நெற்றிக்குள் ஒரு உலோகத்தோடு பதுக்கிக்கப்பட்டது. ஆனாலும் மறுபடியும் களங்காணவே அவர் துடித்தார். இந்திய படையுடன் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த ஜொனி மதுரைக்கு கொண்டு வரப்பட்டு எங்கள் இல்லத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சில நாட்கள் அவர் தங்கியிருந்தார். அப்பொழுது சென்னையில் இருந்த தளபதி கிட்டு ஜொனியை உடனடியாக சென்னைக்கு அனுப்புமாறு செய்தி அனுப்பினார். முழுமையாக குணமடியாத நிலையில் ஜொனியை அனுப்பி வைக்க நான் தயங்கினேன். ஆனால் கிட்டுவின் அழைப்பை ஏற்று ஜொனி சென்னை போவதில் அவசரம் காட்டினார். அரைகுறை மனதோடு அவரை அனுப்பி வைத்தேன். சென்னை சென்ற அவருக்கு மிக முக்கியமான பணி கொடுக்கப்பட்டது. கிட்டுவுடன் ரோ அதிகாரிகள் நடத்திய பேச்சுகள் பற்றி தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் கூறி அவரின் கருத்தை அறிந்து வர ஒருவரை அனுப்ப வேண்டியிருந்தது. பிரபாகரன் இருக்குமிடம் தெரிந்த அவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரையே அனுப்ப முடியும். இந்த தகுதிகள் படைத்தவர் ஜொனி ஒருவரே. எனவே அவரை கிட்டு அனுப்பி வைத்தார். இந்திய ராணுவ விமானத்தில் யாழ்ப்பாணம் அழைத்து செல்லப்பட்ட ஜொனி தலைவர் பிரபாகரன் அவர்களை ரகசியமாக சந்தித்துவிட்டு திரும்பும் பொழுது ராணுவம் அவரை வளைத்துக் கொண்டது. பிரபாகரன் இருக்குமிடத்தை கூறும்படி நிர்பந்தித்தது. ஜொனி மறுத்துவிட்டார். அவரிடமிருந்து எந்த ரகசியத்தையும் பெற முடியாத ஆத்திரத்தில் இந்திய ராணுவம் ஜொனியை சுட்டுக் கொன்றது. கைதிகளாக பிடிபட்ட பாரத வீரர்களை பரிவோடு நடத்தி விடுதலை செய்தனர் விடுதலை புலிகள். இது தமிழர் தம் பண்பாடு, தூதுவனாக வந்தவரை படுகொலை செய்தது இந்திய ராணுவம், இது பாரத பண்பாடு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் புலிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மூதூர் பிரதேசத்தினுள் அமைந்த காட்டு பகுதியில் அயல் எல்லை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி வழிதவறி வந்துவிட்டார். அப்போது அங்கு வைத்து அந்த சிங்கள பெண்மணியை துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஒரு தமிழ் பாலிவன் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி விடுகிறார். இதனை அந்த சிங்கள பெண்மணி புலிகள் இயக்கத்தின் முகாமுக்கு சென்று முறைப்பாடு செய்தாள். உடனே இயக்க போராளிகள் அனைவரும் தேடுதலில் ஈடுபட்ட அந்த வாலிபனை இறுதியாக ஆதாரங்களுடன் கண்டுபிடித்து விட்டார்கள். அத்துடன் அந்த சிங்கள பெண்மணியும் அவனை அடையாளம் காட்டிவிட்டார். அந்த வாலிபன் இயக்கத்தினுடைய தீவிர உதவியாளனும் அங்கு பெரும்பாலான காட்டு பிரதேசங்களுக்கான வழிகாட்டியும் ஆவான். அந்த வேளை அந்த சிங்கள பெண்மணியானவள் அங்குள்ள தமிழ் பெண்கள் சிலரின் உதவியுடன் அங்கு அமைந்துள்ள சிறிய வைத்தியசாலை ஒன்றுக்கு வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாள். இந்த செய்தியை மூதூர் பிரதேச பொறுப்பாளர் தேசிய தலைவர் அவர்களுக்கு விரிவாக அறிவித்து என்ன செய்வதென்று கேட்டார்.
அத்துடன் அந்த சிங்கள பெண்மணியை வல்லுறவுக்குட்படுத்திய வாலிபன் அந்த சிங்கள பெண்மணியானவள் முன்பு தமிழர்கள் வாழ்ந்த அதே கிராமத்தில் தமிழர்களை துரத்தி அடித்துவிட்டு குடியேற்றப்பட்டவர்கள் என்றும், அதே சிங்கள குடியேற்றத்தைச் சேர்ந்த சிங்களவர்கள் எமது தமிழ் பெண்களை வல்லுறவுக்குட்படுத்தி இருக்கிறார்கள் என்றும், அதனால்தான் தமிழ் வாலிபன் அந்த சிங்கள பெண்மணியை வல்லுறவுக்குட்படுத்தியதாக நியாயப்படுத்தி கூறியதும் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அந்த தமிழ் வாலிபன் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு செய்த பங்களிப்புகளையும் அவன் இல்லாது விட்டால் அங்குள்ள பெரியதொரு காட்டு பிரதேசத்துக்கு வழிகாட்டி இல்லை என்பதையும் அந்த பொறுப்பாளர் அறிவித்திருந்தார். அதற்கு தேசிய தலைவர் அவர்கள் உறுதியாக, அனைவருக்கும் ஒரே நீதிதான் என்றும், அந்த சிங்கள பெண்மணியை அவரது சொந்த கிராமத்துக்கு அனுப்புவதற்கு முன்பு அந்த பெண் அறியக்கூடியதாக அந்த இளைஞனுக்கு மரண தண்டனை வழங்கும்படியும், அதன் பின்பு அந்த பெண்ணை பாதுகாப்பாக அவரது சொந்த கிராமத்துக்கு அனுப்பும்படியும் அறிவித்திருந்தார். மறுநாள் தண்டனை நிறைவேற்றப்பட்ட விடயமும், சிங்களப்பெண் பாதுகாப்பாக அவரது கிராமத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட விரவும் பிரதேச பொறுப்பாளரால் தேசிய தலைவர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை படித்த தேசிய தலைவர் அவர்கள் அங்கிருந்த தளபதிகளுக்கு காட்டிவிட்டு அனைவருக்கும் ஒரே நீதிதான் என்று உறுதியாக பிரபாகரன் கூறினார். என்னை மற்றவர்கள் ஒரு வீரன் என்று சொல்வதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த தகமையை பெற ஒன்று நான் எனது லட்சியத்தில் வென்றிருக்க வேண்டும், அல்லது மாவீரன் ஆகியிருக்க வேண்டும். இரண்டுமே இல்லாத போது என்னை நான் ஒரு வீரன் என்று எப்படி ஏற்றுக்கொள்வதென்று அடிக்கடி சொல்லிக் கொள்பவர்தான் தேசிய தலைவர். தமிழேந்தி மாமாதான் எனக்கு சம்பளம் தாரவர் என்று தான் பெற்ற பிள்ளைகளிடம் சொல்வதன் மூலம் தன்னை ஒரு தொண்டனாக பிள்ளைகள் நெஞ்சத்தில் பதிய வைத்து நிற்பவர் பிரபாகரன். போராளி ஒருவர் எனக்கு சொன்னார், எங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அண்ணன் மிகவும் எளிமையானவர். கிழிந்த தன் சாரத்தை தானே தைத்து கட்டுவார். வளங்களுக்கு அவருக்கு கொடுக்கப்படும் புதிய சவர்க்காரத்தின் மேல் தேத்த பழைய சவர்க்காரத்தை ஒட்டி அதன் முழு உச்ச பயனையும் பெறுவார். தேசிய தலைவர் அவர்களை சந்திக்க ஆயர்குழு ஒன்று ஒரு முறை போனது. மிகவும் பாதுகாப்பாக அவர்கள் தலைவரிடம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்கள் அங்கே பெற்ற முதல் அதிர்ச்சி என்னவென்றால், தேசிய தலைவர் அவர்களே அவர்கள் சென்ற வாகனத்தின் கதவை திறந்து வரவேற்றதுதான். பின்னர் அவர்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் பேசியதை அமைதியாக முழுமையாக கேட்டுக் கொண்டிருந்த பான்மை, அவரது அடக்கமான அந்த போக்கு ஆயர்களை மிகவும் ஈர்த்துக் கொண்டதான். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று வள்ளுவன் கூறி வைத்ததும் இதுதான். போராட்ட போக்குகளில் கடும் நெருக்கடிகள் காலத்துக்கு காலம் ஏற்படுவதுண்டு. அப்படியான நெருக்கடிகளிலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்காக வேணும் செய்யப்படும் எந்த பணியிலும் நேர்மை தவறுவதை அல்லது வஞ்சகமான செயற்பாடுகளை தலைவர் பிரபாகரன் அவர்கள் அனுமதிப்பதில்லை. மில்லர் கரும்புலியாக களம் செல்வதற்கு முந்திய நிலைமை, அது சிறிய முகாமினை கூட இயக்கம் தாங்கி அழிக்க ஆரம்பிக்காத 1985 ஆண்டு முற்பகுதியாக இருக்க வேண்டும். அந்த வேளையில் ராணுவ முகாம் ஒன்றை தாக்குவது என்பது இயக்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கும். களத்தில் நின்ற பொறுப்பாளர்களால் திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டிருந்தது. அதாவது, தனியார் வாகனங்கள் சிறு பரிசோதனையுடன் செல்லும் வீதியின் உரமாக அமைந்திருந்தது அந்த ராணுவ முகாம். அந்த ராணுவ முகாம் ஊடாக வளமையாக சென்று வரும் பொது ஆள் ஒருவருடைய வாகனமும் பொது நபரான சாரதியும் வளமையாக சோதனை செய்யும் ராணுவத்துக்கு பழக்கமாக போய்விட்டதால் சோதனை இல்லாமலே போய்வரக்கூடியதாக அமைந்திருந்தது. அதனை அவதானித்த அவர்கள் வாகன சாரதிக்கு தெரியாமல் வாகனத்தில் வெடிகுண்டை பொருத்திவிட்டு வாகனம் ராணுவ முகாமின் மத்தியில் செல்லும் போது தூர கட்டுப்பாட்டு கருவி மூலமாக ரிமோட் ஊடாக குண்டை வெடிக்க வைத்து முகாமுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திவிட்டு மேலதிக அணியை உள்ளனுப்பி முகாமை கைப்பற்றுவதாக திட்டம் அமைந்திருந்தது. திட்டம் பற்றி அறிந்தவுடன் தலைவர் அவர்கள் கடும் சினமுற்று திட்டத்தை நிறுத்திவிட்டார். சாரதிக்கே தெரியாமல் குண்டை பொருத்தும் யோசனையை கடுமையாக கண்டித்ததோடு, உங்களுக்குள் ஒரு துணிவுள்ளவன் இருந்தால் தன்னை அளிக்கும் மனநிலையுடன் வெடிகுண்டை எடுத்து சென்று வெடிக்க வைக்கலாமே தவிர இவ்வாறு வஞ்சகம் புரிவது கடும் தவறு என்று கண்டித்தார். அதன் பின்னர் கொஞ்ச காலமாக இந்த திட்டத்தின் தவறு பற்றி அடிக்கடி பொறுப்பாளர்களுக்கு எடுத்து சொல்லி, சுலபமாக வெற்றிகள் பெறுவதற்காக நியாயமில்லாத திட்டங்கள் வகுக்கக்கூடாது என்ற கருத்தேற்றம் செய்த வண்ணமே பிரபாகரன் இருந்தார். திம்பு பேச்சுக்கள் தோல்வி அடைந்ததிலிருந்து பெங்களூர் சாக் உச்சிமாநாடு வரையான கால இடைவெளியில் தமிழரின் தேசிய போராட்ட அரங்கில் பாரதூரமான நிகழ்வுகள் நடந்தேறின. எல்லாவற்றுக்கும் முதன்மையாக தமிழ் விடுதலை அமைப்புகளின் ஒன்றுபட்ட கூட்டணியாக செயற்பட்ட ஈழத் தேசிய விடுதலை முன்னணி பிளவுபட்டு சீர்குலைந்தது.
முன்னணியில் அங்கம் வைத்த முக்கிய இரண்டு அமைப்புகளான விடுதலை புலிகளுக்கும் கெலோ இயக்கத்துக்கும் மத்தியில் 1986 ஏப்ரல் மேகால பகுதியில் ஆயுத மோதல் வெடித்தது. கெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்னமும் அவரது போராளிகள் பலரும் இந்த சண்டையில் கொல்லப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இபிஆலவ அமைப்புக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே பகை மூண்டது. தமிழீழத்தில் இயங்கிய இபிஆலவ போராளிகள் விடுதலை புலிகளால் நிராயுத பாணிகளாக்கப்பட்டார்கள். விடுதலை புலிகளின் அழுத்தத்துக்கு பணிந்த புலட்ட அமைப்பு தமிழர் தாயகத்தில் தனது ராணுவ நடவடிக்கைகள் அனைத்தையும் நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தது. ஈரோஸ் அமைப்பின் தலைவர் பாலகுமார் விடுதலை புலிகளின் தலைமையுடன் நட்புறவை பேணியை வளர்த்ததால் இரண்டு அமைப்புகளுக்கு மத்தியில் தொடர்ந்து நல்லெண்ணம் நிலவியது. டெலோ இபிஆர்எஃப் அமைப்புகளுக்கு எதிரான விடுதலை புலிகளின் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி அவற்றை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர் தளபதி கிட்டு ஆவார். மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு விடுதலை போராட்டத்துக்கே அவப்பெயரை ஏற்படுத்திய ஆயுத குழுக்களை நிராயுத பாணிகளாக்கி யாழ்ப்பாண சமூகத்தில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிறுவிய பெருமை தளபதி கிட்டுவியே சாரம். ஒருபுறம் மாற்று அமைப்புகளின் சமூக விரோத நடவடிக்கைகளை அடக்கியதோடு தொடர்ச்சியாக சிங்கள ஆயுதப்படைகள் மீது துணிகர தாக்குதல்களை நடத்தி படையினரை முகாமுக்குள் முடங்க வைத்து யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து மகத்தான வரலாற்று சாதனையை படைத்ததும் தளபதி கிட்டுதான். இத்தகைய திருப்பங்கள் காரணமாக 1986 நவம்பரில் சாத் உச்சி மாநாடு கூடுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமே ஈழத்தமிழரின் தேசிய சுதந்திர போராட்டத்தை நிர்ணயிக்கும் அரசியல் அமைப்பாக விளங்கியது. ராஜ

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: தேவி சியாஜி ரேடியோ உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வெட்டி இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்ததான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல இருக்கு, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன சியாஜி கிட்ட சொன்னதே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை வீ சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: வழியான ஒளி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒளி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை. ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

சங்கமத்திலே இனி தொடர்ந்து தரையிருப்பது. நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் 7. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், கேமா,

0: 뭐 웬 커플인가? 했나 뭐?
1: 갔더라노?
0: 어.
1: 인데 갔더란?
0: 그래도 받이들었는 게 인데 나는 그 들이는 엄마 엄마한테 갔더링가?
1: 아빠 그래 이거?
0: இதுல இப்ப படுத்துறீங்க நினைக்கிறேன் ஏதோ கனவு வந்துட்டு போல அது என்ன பகல்ல கனவு
1: அப்ப நான் கண்ட கனவு மாமா கொண்டு போய்
0: உங்களுக்கு நடு கனவுல அம்மாட நினைப்பு தான்
1: இல்ல என்ன நடந்திருக்கு அம்மாக்கு
0: ஜபாங்க உங்க நீங்க அவவையே நினைச்சு கொண்டு இருந்தீங்க இப்ப பகல்ல இப்ப இதுல சும்மா படுத்து சரி வந்துட்டு கனவு வந்துட்டு
1: இல்ல அது அப்படி நடந்தது கனவு
0: சும்மா இருங்க சும்மா குழப்பாம பேசாம சாப்பிடுங்க சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும் வெளியில முடிச்சிருக்கேன் அதே கதை நீ திரும்ப கொண்டாலும் அம்மாதான்
1: இல்ல நான் அம்மாவோட சண்டை பிடிச்சான் அதான் அம்மாக்கு நடந்திருக்குமோ
0: சண்டை பிடிச்சா அதுக்கு என்னத்துக்கு என்ன நடக்க போகுது
1: உடனீங்க இல்ல அம்மாவோட சண்டை பிடிச்சு போட்டா எனக்கு என்னவோ மனம் சரியில்லாம கிடக்குது
0: சண்டை வாரதுதானே வந்துட்டு ஏதோ புதுசா தான் சண்டை பிடிச்ச மாதிரி நிக்கிறீங்க நடுவே தானே சண்டை பிடிக்கிறோம்
1: நான் சண்டை பிடிக்கிறேன் அம்மாவோட
0: அவ சும்மா இருக்கணுமே அவ உங்களோட நடுவே சண்டை தானே பிடிக்கிறா
1: அது இல்ல அம்மா நான் இப்படி பேசிக்க கூடாது அம்மாவ
0: அவ பிள்ளைகிட்ட ஏன் பேசக்கூடாது
1: ரெண்டாவ வயசு போனாக்கள் அப்படித்தான் பிள்ளை பிடிக்கணும் தானே அதுக்கு நான் இப்படி பேச கலைக்க மாட்டேன் சொல்லி போட்டேன் அம்மாவே
0: அப்ப என்ன போய் காலில் விழ போறீங்களா
1: அம்மா என் காலில் விழுந்தா என்ன
0: எனக்கு சொல்ல எங்க போய் என்னண்டாலும் செய்யுங்க
1: இல்ல நாங்க போய் பார்த்துட்டு வரேன் அம்மாவே இருபாரும் போட்டுறோம்
0: நீங்க போறது ஓகே இப்ப நானும் வந்தா என்ன எனக்கு என்ன கண்டாலே இந்த மனசுக்கு பிடிக்குதில்லை இப்ப
1: இல்ல நீரும் வந்தீரன்னு சொன்னால அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுவா என்ன போட்டுருவோமே
0: என்ன சந்தோஷப்படுவா அன்றைக்காக சாரிய கொண்டு வர அந்த மனுஷன் என்ன செய்வது தெரியுமா மூச்சில் எடுத்துருந்து பத்தாவதுக்கு அம்மா அக்கா வெளுத்து எங்கட அம்மா வெளுத்து எங்கட குடும்பத்தையே ரோட்டுக்கு இழுத்துட்டா என்னத்துக்கு வாங்க போற அதுக்கு திருப்பி தொடங்குறீங்க
1: ஒருக்க போட்டு வர எனக்கு ஒரு மச ஒரு மாதிரி கிடக்கு
0: இந்த வீட்டுல எவ்வளவு வேலை அடக்கு தெரியுமா இந்த பிள்ளையோட வேலை எவ்வளவு எனக்கு நிறைய வேலை அடக்கு பேசாம சாப்பிடுங்க முதல் போட்டு வச்சவங்க
1: வேறங்க சாப்பாடு எனக்கு ஒரு மாதிரி கிடக்கு சாப்பாடு வேண்டாம்
0: சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும் உங்களுக்கு அந்த பசியும் பசி கலையில வந்து படுத்ததுதான் இவ்வளவுக்கும் காரணம்
1: இல்ல இப்ப எனக்கு என்ன மனசு சரியில்லை நான் சாப்பாடு வேண்டாம்
0: உங்களுக்கு அந்த இதுதான் மனசு சரியா இருந்திருக்கு
1: போய் கலைச்சா இதாயிருவா என்ன கோவம் குறைஞ்சிருமாக்கு அந்த மாதிரி யோசிக்க போயிருந்தேன். நான் என்னவோ இப்படி பேசி போட்டேன், நீ வர மாட்டேன்னு சொல்லி என்ன யோசிச்சோன்ட்டு இல்ல.
0: இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க வந்து டெலிபோன்ல எடுத்து என்ன அங்க தாளம் போட்டுட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல.
1: நான் ஒரு சண்டை தானே பிடிச்சான். ஐயோ கடவுளே,
0: சண்டை பிடிச்சாது எனக்கு முன்னதே இல்ல.
1: எனக்கு
0: தெரியல உங்கட அம்மா பாசத்துக்கு ஒரு அளவே இல்ல.
1: அம்மாட பாசம் இருக்குதான்,
0: எங்கட அம்மால பாசம் இருக்குதான். ஆனா எங்கட அம்மா இப்படியா நிக்கிறா? உங்கட அம்மா, எங்கட அம்மா உங்களோட பாசமா இருக்கிறா, என்னோடையும் பாசமா இருக்கிறா. ஆனா உங்கட அம்மா அப்படியா? உங்களோட மட்டும்தான் பாசம். இங்க என்ன கண்டாலே அந்த மனசுக்கு வந்துட்டு இதா இருக்கு.
1: அப்படி இல்ல, அதனாலும் அப்படி கேட்கலையா? நம்ம பாசம் தான்.
0: இப்படியே சொல்லி கொண்டுருங்க.
1: இப்ப நான் போட்டுட வேண்டாமோ? என்ன சொல்லு, நான் போட்டோ வேண்டாமா?
0: என்ன ஏதோ இல்லாதே என்னிட்ட தான் கேட்டு செய்யற நீங்க மாதிரி இருக்கிறீங்க. எனக்கு என்ன பொறுத்தவரையில நீங்க போக வேண்டாம்.
1: சாப்பிடுங்க,
0: சாப்பிடுங்க, சாப்பிட்டு கொஞ்சம் மெமரியா இருக்கு, எல்லாம் சரி வந்துடும்.
1: உங்களுக்கு
0: நாளைக்கு வேலை இல்ல. இப்ப போ. இப்ப எத்தனை மணி? இப்ப எத்தனை மணிக்கு வருவீங்க?
1: 10 மணி ஆகுது.
0: 10 மணி ஆகுது. இனி 10 மணிக்கு இருந்தா போன உடனே உங்க அம்மா விடுவாவா? எத்தனை கதை கதை பதறியுமா? இனி முதல்ல இருந்து தொடங்கி
1: இருக்கோ. ஐயோ உங்களுக்கு அப்ப நான் இருக்கிற பிரச்சனை, அம்மா ரெண்டா கல்யாணம் கட்டுறீங்க?
0: இல்ல, அவன் அப்படி கழிச்சு கொண்டிருக்கிறான், நீங்களும் வந்துட்டு அப்படி செய்யறா அப்படி கலைக்கிறான்னு தெரிஞ்சும் திருப்பி திருப்பி வந்துட்டு என்ன பத்தி போய் சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன
1: அர்த்தம்? சண்டை பிடிச்சிருக்கே போய் சொன்ன சும்மா சொல்லிச்சிருந்தேன். நான்
0: மாமியாரோ எங்களோட கொளி வைக்கிறதுக்கு மெயின் இதே வந்துட்டு நீங்க தான். எல்லாம் போட்டு கொடுக்கறது, இந்த ரெண்டு பக்கமும் மூட்டி விட்டுட்டு நடுவில் கூத்து பாக்குறது.
1: அப்படி ஒன்றும் இல்ல, நான் ஒன்னும் மூட்டி விடாமல் கூட்டு விடாமல்.
0: அவ கூட என்ன விட்டு கொடுக்க கூடாது?
1: நான் போட்டு கொடுத்தேன்.
0: நெடுங்கத்தானே வந்துட்டு ஐயோ அவள் அப்படி செய்யறாள் இப்படி செய்யறாள் அவ பேசினோமெண்ட் சொல்லி மண்டி ஆட்டுறது இல்லாடி போட்டு கொடுக்கறது.
1: அது இல்ல, அது நாட்டைக்குமே சண்டை பிடிச்சிட்டு போனதால சொல்ல வேண்டி வந்தாங்க. எனக்கு கோஜர் கோயில்
0: அவளோட இருக்கே இல்லாதுன்னு சொல்லி சொன்ன சொல்லியே அப்படியே சொல்றாங்க. அவளோட இருக்கேலான்ற அந்த ஒரு வார்த்தையே காணுமே என்னத்துக்கு
1: தெளிவம் பெறுது?
0: இப்ப என்ன டெலிபோன் வந்துட்டு இப்ப எனக்கு யாரும் டெலிபோன் அடிக்க கூடாதுன்றீங்களா?
1: இல்ல எனக்கு யார் அடிக்கிறீங்க? வீட்டு டெலிபோன் அடிக்கிறேன்.
0: வீட்டு டெலிபோனுக்கு எனக்கு வரும் இல்லாட்டி உங்களுக்கு வரும்.
1: அப்பாவே,
0: ஓ மாமா, மாமா தான் அடிக்கிறார்.
1: என்னோட வீட்டுல டியூட்டி பண்ணது வரும் எடுத்து போன.
0: ஹலோ,
1: அப்ப நீங்க என்னெடுத்தா? ஹலோ, ஹலோ அப்பா, அப்பா விளங்கல என்ன? ஹலோ அப்பா, என்ன நீ வளருங்க அப்பா?
0: என்ன
1: அம்மா,
0: என்னப்பா
1: அப்பா, என்ன அவன் மயங்கி போனாவோ? ஏன் பொம்பளைக்கு நடிக்க அடிக்கிறீங்களே.
0: என்னப்பா
1: கொஞ்சம் பொறுப்பாரு, இது பொம்பையை அடிக்க நண்பார் நம்மாரு உடனே வாரோ வாரண படங்கள் வாரோ அதாவது கலைஞர் நண்பார். ஐயோ
0: என்ன இப்ப போக போறீங்க?
1: ஓ அம்மா மயங்க விழுந்து போனாவா?
0: என்னப்பா என்ன நடந்தது?
1: என்ன தெரியல, சின்ன போட்டு வாரன்.
0: ஓ சரி வெளிக்கிடுங்க நேரத்துக்கு.

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் 7. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள்.

0: அரிசி மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி பெற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலையை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பிளஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 பிளிப் பதினெட்டு தொடர்பு கணக்கு தொலைபேசி இலக்கம் 0146 7716 சைபர் அல்லது 0652-56-30 01 மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com. செல்நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவைகள், இவற்றோடு கடலுணவ பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40. தரமான பொருட்களை தேடி அங்கு வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாங் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உண உணவு பொருட்கள், கடலுணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டர், பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ வீக்கினா 0142-0541-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதார பேராசிரியராகவும் மற்றும் பல உலக தலைவர்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஆலோசகராகவும் இயங்கி வரும் பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ், ஈரானின் தெஹ்ரான் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக கடமையாற்றி வரும் சையத் முகமது மிராண்டி, இவருடைய தந்தையார் அயத்தொல்லா அலி கமேனியின் ஒரு மருத்துவரானார். இவர்கள் இருவரும் அண்மையில் நடந்த ஒரு உரையாடல் பங்கேற்றிய போது கூறிய சில விடயங்களை தற்போது உங்கள் முன்வைக்கின்றேன். வெற்றியாளர் அமெரிக்க டாலர், இதனை பெட்ரோ டாலர் என்றும் கூறுவார்கள். எனவே இந்த பெட்ரோ டாலர் முறைக்கும் உலக அளவில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்திற்கும் இடையிலான தொடர்பு பற்றி விசாரித்த போது அதற்கு பதில் அளிக்கையில்,
1: moment after the collapse of the Soviet Union, instead of being one where the United States sits back and takes advantage of this opportunity and benefits from it economically, being the center of commerce and business and trade, it immediately began to try to impose its will on the rest of the world and become the hegemon that dictates terms to everyone. And ultimately, as a result, it began sanctioning country after country, of course, attacking countries, destroying countries. And gradually, as a result, both because of the deficit of the United States, the endless wars that it began carrying out, especially since 9/11. The United States has encouraged countries to begin to seek solutions to protect themselves from the U.S. financial system, from the U.S. Military threats. So they began to seek means to protect themselves through alternative systems of commerce, moving away from the dollar. And with Iran, for example, in the case of Iran, gradually the United States began imposing more and more sanctions. Under Obama, we had the maximum pressure sanctions. And that, for a period of time, really cornered Iran. It made life very difficult for the Iranians, and the Iranian government was really facing troubling times managing its affairs. But the problem with the United States is that once it began using this tool, it started using it against other actors. And then, for example, the Russians, and then to the Chinese. And so ultimately what it did was it brought about countries thinking collectively, increasingly thinking collectively about alternatives to the U.S. dollar and U.S. financial institutions.
0: சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு உலகம் ஒரு துருவ ஆதிக்க நிலையை எட்டியதிலிருந்து, அதாவது அமெரிக்கா ஒரு முனை உலக ஆதிக்க நிலையை எட்டியதிலிருந்து, அந்த சூழலை பயன்படுத்தி வணிகம் மற்றும் வர்த்தகத்தின் மையமாக திகழ்ந்து பொருளாதார ரீதியாக பயனடைவதற்கு பதிலாக அது உடனடியாக தனது விருப்பத்தை உலகின் புற நாடுகள் மீது திணிக்க தொடங்கியது. அனைவருக்கும் நிபந்தனைகளை விதிக்கும் ஒரு ஆதிக்க சக்தியாக மாற முயன்றது. இதன் விளைவாக அது அடுத்தடுத்து பல நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதித்தது. அத்துடன் நாடுகளை தாக்குவதும் அழிப்பதும் போன்ற, மற்றும் குறிப்பாக செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அது தொடர்ந்து நடத்திய முடிவில்லாத போர்கள், இவை காரணங்கள் புற நாடுகள் அமெரிக்காவின் நிதி அமைப்பு மற்றும் இராணுவ அச்சுறுத்தல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழிகளை தேடத் தொடங்கின. எனவே டாலர் சார்ந்த அமைப்பில் இருந்து விலகி மாற்று வர்த்தக முறைகள் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகளை அவை நாடத் தொடங்கின. உதாரணமாக ஈரானின் விஷயத்தில் அமெரிக்கா படிப்படியாக மேலும் பல பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கியது. ஒபாமா ஆட்சி காலத்தில் அதிகபட்ச அழுத்தம் அளிக்கும் வகையிலான தடைகள் அமல்படுத்தப்பட்டன. அவை ஒரு காலகட்டத்தில் ஈரானை மிகவும் நெருக்கடியான நிலைக்கு தள்ளின. அது ஈரானிய மக்களின் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கியது. அத்துடன் ஈரானிய அரசாங்கமும் தனது நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டது. ஆனால் அமெரிக்காவிடம் உள்ள சிக்கல் என்னவென்றால், ஒருமுறை இந்த ஆயுதத்தை நிதி தடைகள் போன்றவற்றை பயன்படுத்த தொடங்கியதும் அது மற்ற தரப்பினருக்கு எதிராகவும், உதாரணமாக ரஷ்யர்கள் மற்றும் பின்னர் சீனர்களுக்கு எதிராகவும் இதை பயன்படுத்த தொடங்கியது. இறுதியில் இது என்ன விளைவை ஏற்படுத்தியது என்றால், நாடுகள் ஒன்றிணைந்து சிந்திக்க தொடங்கின. அமெரிக்க டாலர் மற்றும் அமெரிக்க நிதி நிறுவனங்களுக்கு மாற்றான வழிகள் குறித்து அவை தீவிரமாக சிந்திக்க
1: தொடங்கினர். Has contributed to that immensely because, first of all, the petrodollar is, as you know much better than I, you're an economist and I'm a layman, the petrodollar is founded upon the oil trade, and now the oil trade has been significantly reduced, and the role of the Persian Gulf Arab regimes has been diminished. Even if we go back to something similar to what we the normal situation before the war, it will never be normal again, in my opinion. I think that many of these countries will begin rethinking their alliances, at least to a degree, thinking more about better relations with China and Russia and perhaps Iran to protect themselves from the United States. And this is going to further erode the role of the U.S. dollar. So, in my opinion, this process of the dollar gradually being undermined, which began, I think, soon after the unipolar moment with sanctions and wars and deficits and neoliberalism, ultimately, because of this war, it's going to the decline is going to move forward much faster. And I think countries are going to break, countries in BRICS or the Shanghai Cooperation Organization or other global institutions or organizations, they're going to move forward at a faster pace to find alternatives to protect themselves. Correct me if I'm wrong, but I think that in the long term, this war not only has diminished the U.S. Prestige militarily and has, again, hit it hard morally. Of course, this Gaza had already done that. But I think economically it's going to have a major negative impact on the United States. The oil crisis and energy crisis and LNG crisis and the global economic crisis that all countries are going to experience as a result of what's happening today, that aside, I think that the petrodollar is going to be adversely affected, and thus in this respect the United States is going to face a much more difficult future as well. Again, correct?
0: என் பார்வையில் இந்த போர் அந்த செயல்முறைக்கு பெரிதும் பங்களித்து உள்ளது. ஏனென்றால் முதலாவதாக பெட்ரோ டாலர் என்பது எண்ணெய் வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இப்போது எண்ணெய் வர்த்தகம் கணிசமாக குறைந்துவிட்டது. மேலும் பாரசீக வளைகுடா அரபு நாடுகளின் பங்கும் குறைந்துவிட்டது. போருக்கு முந்தைய இயல்பான நிலைக்கு நாம் திரும்பினாலும் கூட அது மீண்டும் ஒருபோதும் பழைய இயல்பு நிலைக்கு திரும்பாது. இதுதான் என்னுடைய கருத்து. இவற்றில் பல நாடுகள் தங்கள் கூட்டணிகள் குறித்து மறுபரிசீலனை செய்ய தொடங்கும் என்று நான் நினைக்கின்றேன். குறைந்தபட்சம் ஒரு அளவுக்காவது சீனா, ரஷ்யா மற்றும் அநேகமாக ஈரானுடனான சிறந்த உறவுகள் குறித்து அவை சிந்திக்கும். அமெரிக்காவிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இது உதவும். இது அமெரிக்க டாலரின் பங்கை மேலும் பலவீனப்படுத்தும். எனவே என் பார்வையில் டாலரின் ஆதிக்கம் மெல்ல மெல்ல செறிவடையும். இந்த செயல்முறை இவை அமெரிக்காவின் ஒற்றை துருவ ஆதிக்கம், ஒருமுனை ஆதிக்கத்தின் காலத்துக்கு பிறகு உருவாகிய தடைகள், போர்கள், பற்றாக்குறைகள் மற்றும் தாராளமயமாக்கல், இவை போன்ற கொள்கைகளால் தொடங்கியதாக நான் கருதுகின்றேன். இறுதியில் இந்த போரின் காரணமாக இன்னும் வேகமாக சரிவை நோக்கி செல்லும் நாடுகள், அதாவது பிரிக்ஸ் நாடுகள் அல்லது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அல்லது புற உலகளாவிய நிறுவனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மாற்றுக்களை கண்டறிய இன்னும் வேகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போர் அமெரிக்காவின் இராணுவ ரீதியான நற்பெயரை குறைத்தது மட்டுமல்லாமல் அதன் தார்மீக நற்பெயருக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று நான் கருதுகின்றேன். காசா விவகாரம் ஏற்கனவே அத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் இது அமெரிக்காவுக்கு பெரிய எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வுகளின் விளைவாக எண்ணெய் நெருக்கடி, எரிசக்தி நெருக்கடி, எல்என்ஜி நெருக்கடி மற்றும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றை அனைத்து நாடுகளும் எதிர்கொள்ள நேரிடும். அதை தாண்டி பெட்ரோ டாலர் முறை மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்று அதன் காரணமாக அமெரிக்கா மிகவும் கடினமான எதிர்காலத்தை சந்திக்க நேரிடும் என்றும் நான் கருதுகின்றேன். ப்ரொஃபசர் மொராண்டி மேற்கொண்டவற்றை கூறிவிட்டு தான் கூறியவற்றில் ஏதாவது பிழை இருந்தால் தன்னை திருத்தும்படி ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸிடம் கேட்டபோது அதற்கு பதில் அளிக்கையில்
2: I would say the following. Iran faces two economic pressures from the United States. One is the U.S. has seized Iranian assets over the years, many billions of dollars. This is a kind of outright theft, and Iran should be pursuing legal measures to restore those assets. The U.S. has no justification whatsoever in this blatant theft. Second is the U.S. sanctions, which again are unilateral, dictated by the United States, saying that businesses around the world cannot do business with Iran, and if they do, they get punished. So the question for Iran is, what to do about both of these issues? And what is the cost to Iran of these measures that the U.S. has taken? Well, first of all, I am somewhat skeptical that the United States is going to release Iran's funds with or without negotiations, because this is a game played by the United States, a cat and mouse game. There's promises are made, and then Iran will do something, and then the promise won't be fulfilled. So I'm not convinced that anything that is really under discussion would actually be honored.
0: நான் இவை அனைத்தையும் முற்றாக ஏற்றுக்கொள்கின்றேன். நான் பின்வருவனவற்றை கூற விரும்புகின்றேன். ஈரான் அமெரிக்காவிடமிருந்து இரண்டு வகையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது. முதலாவதாக, பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஈரானின் சொத்துக்களை பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பான சொத்துக்களை கைப்பற்றியுள்ளது. இது ஒரு வகையான வெளிப்படையான திருட்டு. அந்த சொத்துக்களை மீட்டெடுக்க ஈரான் சட்டபூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த அப்பட்டமான திருட்டுக்கு அமெரிக்காவிடம் எந்தவித நியாயமும் இல்லை. இரண்டாவதாக, அமெரிக்காவின் பொருளாதார தடைகள். இவை அமெரிக்காவால் தன்னிச்சையாக விதிக்கப்படுபவை. உலகெங்கிலும் உள்ள வணிக நிறுவனங்கள் ஈரானுடன் வர்த்தகம் செய்யக்கூடாது என்றும் மீறினால் தண்டிக்கப்படும் என்றும் அவை கூறுகின்றன. எனவே ஈரான் இந்த இரண்டு விவகாரங்களையும் எவ்வாறு கையாள்வது என்பது ஒரு கேள்வியாக உள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளால் ஈரானுக்கு ஏற்படும் இழப்பு என்ன? முதலாவதாக, பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அமெரிக்கா ஈரானின் நிதியை விடுவிக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது. ஏனெனில் இது அமெரிக்கா விளையாடும் ஒரு விளையாட்டு, ஒரு பூனை எலி விளையாட்டு போன்றது. வாக்குறுதிகள் அளிக்கப்படும், ஈரான் அதற்கேற்ப செயல்படும். ஆனால் இறுதியில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாது. எனவே விவாதத்தில் உள்ள விஷயங்கள் உண்மையில் செயல்படுத்தப்படும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
2: But I would also say the following couple of points. First, the money involved that has been stolen is significant but not huge. So Iran should not twist itself out of shape to recover these funds, because they're not a large proportion of Iran's national income. They're only a modest proportion. Again, it's illegal what the United States has done. It's self-defeating from my point of view, for the reasons that Syed explained, because it weakens the trust in the United States by everybody, and they find alternatives. But it's not so much money in any event that Iran should somehow sacrifice more fundamental security issues or anything else for that. Second, when it comes to sanctions, first, the United States is not a market for Iran. Iran sells overwhelmingly to Asia, especially to China. So closing the U.S. market to Iran is meaningless. It has no impact on Iran. Iran's trade partners will be Russia, China, India, the Southeast Asian countries, and so forth. So the U.S. market is irrelevant for Iran, really irrelevant. Then the question is, can Iran live with U.S. sanctions? My answer is yes, because Iran has already found ways around the U.S. sanctions, and because China and others don't want the U.S. to unilaterally dictate global trade. And China has already said very clearly, we buy Iranian oil, whether the United States says so or not. The trick is to get the receipts for these sales, not in dollars, but in renminbi or in other ways. This is perfectly straightforward, I have to tell you, as an economist. This is not complicated. There is no reason in the world why Iran's trade with China needs to have anything to do with U.S. dollars, period. And there's nothing that Iran needs in the world from world markets that the United States uniquely provides, or even the United States and Europe, by the way. Anything Iran needs, as far as I am aware, you can buy in China, probably cheaper, probably higher quality. And it's not only China, it's dozens of countries around the world that provide alternatives. So frankly, I have been a critic of American sanctions policy for a quarter century on the grounds that it is self-defeating as well as illegal. I've said it doesn't even work for America, much less being illegal.

0: and those other ways are being improved every day.
1: Professor Jeffrey Sachs, மேலும் கூறுகையில், ஆனால் நான் சில முக்கிய கருத்துக்களையும் கூற விரும்புகின்றேன். முதலாவதாக, திருத்தப்பட்ட பணத்தின் அளவு குறிப்பிடத்தக்கது என்றாலும் அது மிகப்பெரிய தொகை அல்ல. எனவே அந்த நிதியை மீட்டெடுப்பதற்காக ஈரான் அளவுக்கு அதிகமாக மெனக்கெடவோ அல்லது சிரமப்படவோ தேவையில்லை. ஏனெனில் இது ஈரானின் தேசிய வருமானத்தில் ஒரு பெரும்பகுதி அல்ல, ஒரு சிறிய பகுதி மட்டுமே. மீண்டும் சொல்லுகின்றேன், அமெரிக்கா செய்தது சட்டவிரோதமானது. என் பார்வையில் இது அமெரிக்காவிற்கே பாதகமான விளைவை ஏற்படுத்தும் செயல். ஏனெனில் இது அமெரிக்கா மீதான நம்பிக்கையை பலவீனப்படுத்துகிறது. இதனால் நாடுகள் மாற்று வழிகளை தேடத் தொடங்குகின்றன. ஆனால் அந்த பணத்திற்காக ஈரான் தனது அடிப்படை பாதுகாப்பு விவகாரங்களையோ அல்லது வேறு எதையுமோ தியாகம் செய்ய வேண்டிய அளவுக்கு அது பெரிய தொகை அல்ல. இரண்டாவதாக, பொருளாதார தடைகளை பொறுத்தவரை, முதலாவதாக அமெரிக்கா ஈரானுக்கான ஒரு சந்தை அல்ல. ஈரான் தனது ஏற்றுமதியில் பெரும் பகுதியை ஆசியாவிற்கு, குறிப்பாக சீனாவிற்குத்தான் விற்கிறது. எனவே ஈரான் மீது அமெரிக்கா சந்தையை மூடுவது அர்த்தமற்றது. அதனால் ஈரானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ரஷ்யா, சீனா, இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்றவைதான் ஈரானின் வர்த்தக கூட்டாளிகளாக இருக்கும். ஆகவே ஈரானை பொறுத்தவரை அமெரிக்க சந்தை என்பது உண்மையில் தேவையற்றது ஒன்றாகும். அப்படியானால் அமெரிக்க தடைகளை எதிர்கொண்டு ஈரானால் தொடர்ந்தும் இயங்க முடியுமா? முடியும் என்பதே என்னுடைய பதிலாகும். ஏனெனில் அமெரிக்க தடைகளை தவிர்த்து செயல்படுவதற்கான வழிகளை ஈரான் ஏற்கனவே கண்டறிந்து விட்டது. மேலும் அமெரிக்கா தன்னிச்சையாக உலக வர்த்தகத்தை ஆதிக்கம் செலுத்துவதை சீனாவும் பிற நாடுகளும் விரும்பவில்லை. அமெரிக்கா அனுமதித்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் ஈரானிடம் இருந்து எண்ணெயை வாங்குவோம் என்று சீனா ஏற்கனவே மிக தெளிவாக கூறிவிட்டது. இங்குள்ள முக்கிய உத்தி என்னவென்றால், இந்த விற்பனைக்கான வருவாயை டாலர்களில் பெறாமல் ரெமின்பி, சீன நாணயம் அல்லது பிற வழிகளில் பெறுவதாகும். இது மிகவும் எளிமையான ஒரு விஷயம். ஒரு பொருளாதார நிபுணராக நான் சொல்லுகின்றேன், இதில் எந்த சிக்கலும் இல்லை. ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் அமெரிக்க டாலர்கள் பயன்பாடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவுதான், உலக சந்தையில் ஈரானுக்கு தேவைப்படும் எந்த ஒரு பொருளையும் அமெரிக்கா மட்டுமே பிரத்யேகமாக வழங்குகிறது என்று சொல்ல முடியாது. ஐரோப்பாவை பொறுத்தவரையிலும் இதுவே நிலைமை. எனக்கு தெரிந்தவரை ஈரானுக்கு தேவைப்படும் எதையும் சீனாவிலேயே வாங்க முடியும். அதை ஒருவேளை குறைந்த விலையிலேயோ அல்லது உயர்ந்த தரத்திலேயோ வாங்க முடியும். சீனா மட்டுமல்ல, உலகின் பல ஒரு டசன் நாடுகள் மாற்று வழிகளை வழங்குகின்றன. வெளிப்படையாக சொல்வதானால், அமெரிக்காவின் தடை கொள்கை சட்டவிரோதமானது என்பதோடு அது அமெரிக்காவிற்கே பாதகமாக அமையும் என்பதாலும் கடந்த கால் நூற்றாண்டாக நான் அதை விமர்சித்து வருகின்றேன். அது சட்டவிரோதமானது என்பது ஒருபுறம் இருக்க, அது அமெரிக்காவிற்கே கூட பலன் அளிக்கவில்லை என்று நான் பல தடவை கூறியிருக்கின்றேன். ஈரானை பொறுத்தவரை சொல்ல போனால், ஈரானின் உண்மையான பொருளாதார கூட்டாளிகள் சீனா, ரஷ்யா மற்றும் பிற நாடுகள் தான். அவர்களுடன் இணைந்து செயல்படுங்கள். டாலர் சாராத கட்டண முறைகளை கண்டறியுங்கள். நடைமுறைக்கு ஏற்றவாறு செயல்படுங்கள். ஆனால் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் அல்லது அமெரிக்காவின் தடைகள் ஆகியவை ஈரானை முற்றிலுமாக முடக்கி போட்டு விடுகின்றன என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்பவில்லை. ப்ரொஃபசர் மொராண்டி கூறியது முற்றிலும் சரியானது என்றே நான் கருதுகின்றேன். ஈரான் மாற்று வழிகளை கண்டறிந்துள்ளது. அந்த வழிகள் நாளுக்கு நாள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே அன்பர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது அமெரிக்காவைச் சேர்ந்த ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸும் ஈரானைச் சேர்ந்த ப்ரொஃபசர் சையத் முகமது மொராண்டியும் உரையாடிய போது அமெரிக்க டாலரை பயன்படுத்தி எவ்வாறு உலகத்தை ஆதிக்கின்றது என்றும், அதன் மூலம் அமெரிக்கா

ஈரான் மீது எவ்வளவுதான் தடைகளை கொண்டு வந்தாலும் ஈரான் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்தாது வேறு வழிகளை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டன. மேலும் ஈரானுக்கு அமெரிக்க சந்தை முக்கியமானது அல்ல. ஈரான், ரஷ்யா, சைனா, இந்தியா மற்றும் பல கிழக்கு நாடுகளுடன் வர்த்தக விடயத்தில் ஈடுபட்டு அமெரிக்க தடைகளினாலோ அமெரிக்க டாலரை பயன்படுத்தாமலோ மிகவும் தொடர்ந்து இயங்கி உலகில் முன்னேற முடியும் என்றும், மேலும் அமெரிக்கா அமெரிக்க டாலரை மற்ற உலக நாடுகளுக்கு எதிராக ஒரு கருவியாக உலக நாடுகளை முழுத்துவதற்கும் அவற்றை அழிப்பதற்குமாக பயன்படுத்துவதால் உலக நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் இது அமெரிக்காவுக்கே தீங்கு விளைவிக்கின்றது என்றும், மேலும் தற்போது அமெரிக்க டாலர் பலவீனமடைந்து வருகின்றது என்றும் ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸும் ப்ரொஃபசர் சையத் முகமது மொராண்டியும் கூறுகின்றார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காற்கண்டாடி மாற்றித் தருகின்றார்கள் கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒருவருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தருள மற்றும் புரட பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றித் தருகின்றார்கள். நெருங்கிய தொடர்புகளுக்கு செல்வன் 09 86 79 59 19 மறந்துவிடாதீர்கள். 9 86 79 59 19
1: புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களை பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 37 37 அவனியூ மார்சல் போல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 72 99 51 61 மின்னஞ்சல் முகவரி OPH 77@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு.

0: கர்ப்பனாகவே என்ன யாரும் கேட்கறது இல்லை சொல்லிட்டோம். ஆனா எங்கட குடும்பத்தில வீட்டுல எந்த மனுஷிதானப்பா அந்த மாதிரி என்னென்ன சொல்ற நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி செய்யறோம் பாரு. 29 வருஷம் இதுல வந்து கூவி கட்டிருந்தா என்னடா அப்பா ஜீவ வீட்டை விட்டு திரத்தான்
1: விட்டுட்டா. கலைஞர் கலைஞர் கலைஞர் வந்தவுடனே விட்டு பிரச்சனை கூட தோங்குறீங்க கலைஞர். 29 வருஷம் இல்ல 250 வருஷம் போனாலும் கலைஞர் உங்களை தேவைக்கு கிடாமா கலைஞர். கலைஞர் அதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு வேணும் கலைஞர், ஒரு இது வேணும் கலைஞர், வேலி என்றது வேற கலைஞர். இது வந்து ஒரு உளமாந்து ரசிச்சு அதை விரும்பி செய்யறது தொழில் கலைஞர். அதுக்கும் உங்களோட வீட்டு சப்போர்ட் இருந்தோடையத்தானே இந்த கொடி நாட்டுறீங்கள் கலைஞர். ஆனாலும் முடியும் கலைஞர், கலைஞர் ஐயோ கோயில் கட்டி கும்பிட வேண்டிய ஆள் கலைஞர். நீங்க என்றாலும் போய் இந்த வெளிய கலைஞர் காலத்துல இனி 30வது வருஷம் கலைஞர், இனி எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு கலைஞர் எல்லாத்தையும் நீங்கள் கலைஞர் ஒரு இடத்துல வந்து 30 வருஷம் நிலச்சி நிக்கிற வீட்டு நிர்வாகத்தை துவங்க ஏதோ சுளுக்கு இருக்கேன் கலைஞர். நீங்க ஐயோ கலைஞர் கலைஞர் சொல்லுங்க கலைஞர்.
0: நடிகர்களுக்கு நகைச்சுவை நடிகர்
1: தான் நகைச்சுவை நடிகர் கலைஞர் எங்க கவுண்டர் ராணி கலைஞர் கோயமுத்தூர் வரையும் 82 வயதிலும் கதாநாயகனா நடிச்சு ஒரே ஒரு ஆளுண்டா கலைஞர் அவர் தானே கலைஞர். கவுண்டமணி தானே கலைஞர்.
0: அவற்ற வீட்டு மனுஷிதான நிர்வாகம்.
1: ஐயோ கலைஞர் உங்களுக்கு தெரியா கலைஞர், 16 வயதுல வந்து கலைஞர் இவர் பாரதி ராஜா தானே அறிமுகமாகினார். 16 வயதுலே கலைஞர் அந்த படத்திலே கௌசிகர் மணியர் வேந்து இவர் எல்லாத்துக்கும் கவுண்டர் போட்டு கொண்டிருக்கிறாரா கலைஞர்.
0: டெய்லி டவுட் கொண்டு வருது
1: கலைஞர். உங்களுக்கு இல்லாத டவுட்டை சொல்லுங்க கலைஞர்.
0: அந்த படத்துக்கு 16 வயது நிலை என்று வச்சு
1: 16 வயது என்ன கலைஞர், 16 வயது இல்ல கலைஞர், ஒரு முடிவெடுக்க ஒரு வயது கலைஞர். அது அடுத்தது எப்படி என்ன ஸ்டெப்ல போறேன்டா, எத்தனையோ என்ன கனவுகளை
0: சுமந்தவன்
1: மனுஷன் வாங்குற சம்பளத்தை அப்படியே உண்டே மனசீட்டா கொடுத்துட்டு கலைஞர் பேருந்து பிடிக்க வலிக்க கலைஞர் மனசின கையால 5 10 100 வாங்கி கொண்டு வலிக்கிறதா சென்டிமெண்டா கலைஞர். கவுண்டமணிக்கு உள்ள சொத்து கலைஞர் சொல்லி வேலையில் கலைஞர். அந்த மாதிரி தான் சின்ன தீனாம்பேட்டையிலேயே கலைஞர் எத்தனையோ காணிகள் இல்லாம ரம்பாக்கு எழுதி கொடுத்தார் காணிய கலைஞர். இப்ப 22 வருஷத்துக்கு முதல் ரம்பாக்கு எழுதி கொடுத்த வர்றாரே ஐயோ கலைஞர். அது இல்ல கலைஞர், அவள் வந்து கவுண்டமணியோட ஒரு படம் நடிக்க அந்த இவர் தான் சுந்தர்ஜி தான் எடுத்த கலைஞர். உள்ளத்தை அழித்த நடக்க கலைஞர் இவர் கவுண்டமணியும் கார்த்திக்கும் கழிச்சு கொடுக்க அவர் வந்து காலுக்கு மேல காலை போட்டு விட்டாலும் இவர் கவுண்டு வரார் கலைஞர் கவுண்டவர் அப்படியே காலி எழுதி கொடுத்து
0: போட்டார்கள்.
1: இப்படிதான் கலைஞர் எப்படியாவது நடிக்க போற புது கெடுக்கணும் போறவள ஐயோ கலைஞர் இவளால் தான் கதையெல்லாம் உள்ளுக்கு போற கலைஞர் ஐயோ
0: தங்கமான மனுஷங்கள் இருக்கிற நாட்டிலோட அப்ப இந்த ராமராஜன் மாதிரி ஒரு தங்கமான
1: ராமராஜனை போல ஒரு துரமான அவர் வந்து செம்பவமே செம்பவமே வந்து அள்ளி போட்டு மாட்டில வாழ் இறக்கிக்கே என்ன கலைஞர் இவர் ஒரு மணி கொடைக்காயிரண்டு கலைஞர் ஐயோ கலைஞர் வேந்து வேறே நளினி நளினிட்டே போய் மாட்டுப்பட்டவர் கலைஞர். ஆனா நளினியும் அந்தமாய் நடிக்க கலைஞர் இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி கனவில் வந்தாலும் வந்து ராஜேந்திரன் ரிஷி அமைக்க கலைக்கும் ஆடி விட்டாலே ஒரு ஆட்டம் கலைஞர் அதை விட கலைஞர் நளினி தீவு வடங்கள்
0: கலைஞர் வந்து ஆடினாலும் சிலுக்குண்டு
1: அது ஐயோ கலைஞர் கண்டுபிடிச்சு கொண்டந்த கலைஞர் சிலுக்கு கலைஞர் சிவகுமாருக்கும் தண்ணி அடிக்கும் தருவரா கலைஞர் எங்க போல கலைஞர் தண்ணி அடிச்சாலும் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நானண்டு ஆடினே கலைஞர் பாலச்சந்திரன் ஆட்டிட்டு வரதே சிந்து பைரவியில கலைஞர் நீங்க கவுண்டமணியில கதையை சொல்லிட்டு கவுண்டமணி இதாலாம் கலைஞர் கவுண்டமணி இப்பயும் வந்து மனுஷி ஆனா வீட்டு நிர்வாகம் மட்டும் இல்ல கலைஞர் புள்ளிகளை படிப்பிச்சு முழுக்க மனுஷிதான் கலைஞர் புள்ளிகளை எங்க கவனிச்சு வீட்டை எங்க கவனிச்சு இவரே எங்க கவனிக்கிறானா இவ்வளவு கட்டி கரையா
0: நான்
1: ஒரு வசதியான குடும்பத்தில இல்ல சும்மா சாதாரண குடும்பத்தில ஆனா எந்த நடிகையும் நடிக்க நான் எந்த மனுஷியும் நெச்சு பெண் கலைஞர் துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நடிகர சொல்லுங்க மாதவன் சொல்லியிருக்கார் கலைஞர் நீ முந்தினால் அவரை கண்ணன் கலைஞர் அவர் அந்த கலைஞர் உலகத்திலேயே அவாகுதனி கலைஞர் முதல் முதல் ரசிகர்கள் கூடி இருந்த
0: கலைஞர்
1: பத்து பதினஞ்சு வருஷமா டிஆர்பி இறங்க விடாம பாத்துக்கிட்டேன் பெப்சி உமா தானே கலைஞர்
0: பெப்சி உமா
1: சொல்லுங்க கலைஞர்
0: அந்த பெப்சி உமா ரஜினி தன்னோட ஒரு
1: முத்து வடத்துல எந்த மீனாவ பாக்குறதுக்கு முதல் கலைஞர் பெப்சி உமா தானே
0: போயிருக்க
1: கலைஞர் கீழ் கீழ் கேட்டது இவா அப்போ மாவட்டம் சொல்லி போட்டா கலைஞர் பெப்சி உமா ரஜினி நான் போய் ரெண்டு மனத்துக்கால மட்டும் அவாட்ட எப்பவுமே எடுத்தாங்க நான் நடிக்க வைக்கிறேன் போன ஒரு கலைஞர் மாட்டேன்னு சொல்லி
0: போட்டேன்
1: ரஜினி இல்ல நீங்க ஆறு வந்தாலும் நான் பாத்து பாத்து
0: கலைஞர்
1: கிளைந்து கலைஞர் முதல் இந்த பெண்களை பற்றி
0: சன் டிவியில தானே
1: சன் டிவியில மட்டும்தான் கலைஞர் சன் டிவியில இன்ட்டுவரையும் கலைஞர்
0: சன்
1: டிவி அலுவலகத்துல பெப்சியுமாட படம் வச்சுக்காங்கடா இத்தனையோ இது வந்து போயிட்டு கலைஞர் எத்தனையோ எத்தனை உயிரிழ எல்லாம் வந்து போன கலைஞர் ஆனா வெப்சிவாட வடத்த அவங்க எடுக்கல கலைஞர் ரெண்டு வரையும் அந்த மாதிரி கோயில் தான் கலை ஐயோ கலைஞர் வணக்கம் சொன்னாலே கலைஞர் எல்லாரும் வைத்த கட்டி பிடிச்ச நிக்கிற காலத்துல இருந்த கலைஞர் ரெண்டு வரையும் கண்ணை மூடிக்கொண்டு யோசிங்க கலைஞர் அந்த சிரிப்பு மனசுக்குள்ள வந்து
0: என்ன பேர் அவர் தொழிலாளி சுரேஷ், கீர்த்தி சுரேஷ்.
1: கீர்த்தி சுரேஷ், கீர்த்தி சுரேஷுக்கு என்ன கலைஞர்?
0: அந்த மனுஷனுக்கு எல்லாம் பிடிக்கும்.
1: எல்லாம் பிடிக்கும்.
0: மாத்திரம்
1: அது ஒரு படம் எடுக்கிற கலைஞர். ஐயோ அவங்க கலைஞர் கீர்த்தி சுரேஷ கண்ட உடனே படம் எடுக்கிற கலைஞர். இவருக்கு அவாவோட படம் எடுக்கிற மட்டும் பிடிக்காத கலைஞர்.
0: அவர் விருப்பம்
1: இல்ல இல்ல கால அவர் ஒன்றிலான விருப்பம் இல்லையென்றால நீங்கள் விரும்பினது யோஜி
0: கொண்டு
1: அவருக்கு அந்த
0: முடிந்த கையோட திருமணம் கட்ட போற கல்யாணம் செய்ய
1: போறேன். கல்யாணம் நீங்கள் எல்லாம் கல்யாணம் கட்டுறது சீதா திரும்பி வர வர அங்கால ஓனு திரத்தி போட்டாரே கலைஞர்.
0: படத்துல பாட்டு பார்த்தேன் வியாபாரி படத்திலும் கூட
1: வியாபாரி படத்தை அது பத்து வருஷத்து கிட்ட வந்த எல்லா கலைஞர் அம்மாவும் வாங்க முடியுமாண்டு கலைஞர். ஆனா சீதாவும் கொஞ்சம் இப்ப அப்படி போயிட்டாங்களே இல்ல கலைஞர். ஆனா நளினிக்கு தான் உடம்பு வச்சா கலைஞர். சீதாக்கு அவள உடம்பு வைக்கல கலைஞர். அழகு எப்போதுமே தான் இருக்கு கலைஞர். ரெண்டாலும் கலைஞர் பாத்திவன் கீர்த்தனாவும் இப்ப கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்லி போடுதே பாத்திவன். அது ஒண்ணு ராதாகிருஷ்ணன் மகன் கல்யாணம் கட்டணும்னா கலைஞர். இவர் தனக்கு ஒரு கல்யாணம் கட்டணும்னு இடையில இவர் கணக்கு அட்டுழியங்கள் செய்தவர் தானே பாத்திவன். இதுக்குள்ள பாக்யராஜின் கலைஞர் நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் கலைஞர். இந்த பாத்திவன் பாக்யராஜின் சித்தோட பற்றி கதைக்கு இல்லையே கலைஞர். அது எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு கலைஞர். கலைஞர் இப்ப பாத்திவன் பற்றி கதை கேட்க குருவை பற்றி கதைக்கணும் கலைஞர்.
0: சரியான குள்ள குருக்கன்
1: அவன் கிருக்கல்லே கவிதை
0: எழுதுற
1: கலைஞர். எல்லா ஜேரி வீடும் ஸ்டொக்ல கிடக்கு கலைஞர். எடுத்து எடுத்து விட நேரம் இல்லாம கிடையாது கலைஞர். ஐயோ கலைஞர் போட்டு தாக்குறா மணிக்கூர் தடவை போட்டு தாக்கிட்டே இருக்கலாமே கலைஞர்.
0: அடுத்தது என்ன சொல்லுங்க? இவன் தனிச்சோட அப்பாவும் நம்மள விஜய் மாதிரி வர போ.
1: விஜய் மாதிரி அன்றைக்கு கொடியில்ல ஆர்வம் படுத்தி போட்டு நட்பணி இயக்கம் கலைஞர் போட்டு ஐயோ நடுவில் இவர் கும்பிட்டு அப்படி வடத்தையும் போட்டு கலைஞர் போட்டு விட தமிழகமே இருக்க ஆடி போட்டு கலைஞர்
0: இருக்கிற எம்ஜிஆர் மாதிரி விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு மாதிரி தனியுக்கு வருவாங்க.
1: ஐயோ கலைஞர் சினி உலகத்துல கலைஞர் எனக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு கலைஞர். அந்த மூணு பேரை காணாதுதான் எனக்கே கவலையா இருக்குன்னு சொல்லி பப்ளிக்கா எல்லாம் சொல்லி விட்டு கலைஞர் ஆறுங்க. அப்ப விஜய்க்கு சொன்னது அந்த மூணு பேரையும் காண இல்ல அதுதான் கவலையா இருக்கு. அவரோட இருந்தீங்க தமிழகம் இன்னும் சிறப்பா இருக்க மாட்டேன் கலைஞர்.
0: எனக்கு தெரியும்.
1: ஐயோ
0: கலைஞர்
1: ஐயோ கலைஞர் எங்கட சங்கீதாவே ரெண்டு புள்ளிகளையும் தாங்க அடையில பக்கத்து இருந்தா கலைஞர். சமுத்திரி முன்னேறிய முன்னுக்கு கேட்டு விட்டு கலைஞர். உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் கலைஞர். நீங்கள் முன்னுதாரணமா இருக்கணும் ஒரு குடும்பத்தோட இருந்துடலாம் கலைஞர். குடும்பத்தோட இருந்தாலும் நீங்க கணக்கு கதையை சொல்லி எப்படி எல்லாம் குடும்ப விழாக்கள்ல கலந்து கொள்றது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க. நானும் சொன்னாங்க கலைஞர் என்ன செய்யற இவள் விட மாட்டேன் இவள் விட
0: மாட்டேன்னு
1: சொல்லி கலைஞர். குஷ்பு கோடைக்கானல் நடந்தானே கலைஞர் கொடைக்கானல் நடந்த கலைஞர் குஷ்பு நம்மள அவந்திகாடா கல்யாணம் ஓடு கலைஞர் அவந்திகா என்ன சுந்தர இடம் ஒத்துக்கா எல்லாரும் கூப்பிட்ட கலைஞர் அப்ப பாக்கியராஜ் போகண்டே நல்ல தண்ணியா கலைஞர் பாக்கியராஜ் அடிக்கண்டா ஐயோ கலைஞர் அந்த மாதிரியா நான் போய் கலைஞர் ரவுண்ட் வாரக்கு ஒட்கா விட்டுட்டு அடுத்தவளுக்கு சியாஸ் பண்ணி போட்டு அவரை பார்க்க கலைஞர் ஒரே எழுவை அழுத்து விட்டாங்க கலைஞர் அதுதான் ஒரே எழுவை அழுத்து விட்டாங்க கல்யாண வீட்டுல கொழுவி போட்டு அது இதன் வரைக்கே வரா கட கதையை மறைஞ்சின்ன கலைஞர் இவியால் என்னன்னா பூரணிமா கூட்டியல் போகல கலைஞர் இவர் கல்யாணம் வீட்டுக்கு என்னன்னா தண்ணி அடிக்க போறேன் கலைஞர் இதோட சாந்தனும் போகல கலைஞர் கீகியும் போகல மருமகளும் போகல கலைஞர் மற்றது வாக்கியராஜாக ஏற்கனவே சரண்யாவில் மகள் அழகாவில் தாங்கிலாம இருக்கு கலைஞர் இப்படித்தான் பெற்றதா இது பெண்ணுக்கு இப்படித்தான் கலைஞர் ஆனா இவர் அந்த நேரத்தில் எல்லாம் அங்கஞ்சர் அதிகா அது இதன் மேயக்க கலைஞர் அப்போ பெஞ்சாதி வருத்தமா கிடக்கே பூரணிமாக்கு நூல் விட்டவர் கலைஞர் முந்தி அந்த கர்மாக்கள் எல்லாம் சும்மா விடாது கலைஞர் சும்மா பிரவீனா பிரவீனா தான் அவ மூதுரத்தை எல்லாம் ஒரு படப்பிடிப்பிலாம் டாலிங் டாலிங் படப்பிடிப்பிலாம் மூதுரத்தை துளைச்ச ஒரு கலைஞர் பெண்ணும் பூரணிமா தானே அந்த அவார்ட நெப்பாத்தை திருப்பி அதே மாதிரி மூதுரம் செய்து கொடுத்த கலைஞர் அதுதான் போட்டு எடுக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு கலைஞர் ஆனா என்ன சொல்லுங்க அப்பங்க எந்த நடிகை நடிகைன்னா இந்த என்னதான் தண்ணி அடிச்சாலும் இந்த ஓசி குடிக்கணும் குடிக்க ஒழிக்கிறாங்க இல்ல கலைஞர் உலகோணும் கலைஞர் சில பேர் அஞ்சு அஞ்சு ஒழிக்க மாட்டாங்க குடிக்கணும்னா நாக்க தொங்கி போட்டான்னு வாங்கி கொடுக்க மாட்டாங்க கலைஞர் குடியா அந்த மாதிரி தெரியும் செய்ய மாட்டாங்க சாப்பிட்ட உபயோகங்களே தத்தி எடுத்துட்டு போடுவாங்க கலைஞர் இவங்க இப்படித்தான் கலைஞர் குடிச்சிட்டு வந்தாங்க கலைஞர் இவர் டக்கண்டு குடிய உடனே தலைகடிக்கணும் சொல்லி சும்மா ஒரு ஃப்ரெண்டோட காய்ச்சல் கேட்க மண்டியை போட்டுட்டார் கலைஞர் கொண்டு வர வழியிலேயே ஆள் சரியாங்க கலைஞர் போட்டாங்க கலைஞர் சும்மா விடாது கலைஞர் என்ன செய்தாலும் அவர் செத்து தெய்வம் ஆயிட்டு சொன்னாலும் கலைஞர் செய்த குளப்படிகளும்
0: குறைக்காது ஒரு செப்படுத்து டான்ஸ் ஆடுதிரி பாட்டை போட்டு
1: பிரியோட ஆடைக்கோ கலைஞர் எனக்கே வருத்து போச்சு கலைஞர் என்ன
0: பாட்டை கொண்டு வந்து இந்த மனுஷனுக்கு
1: இந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்து கலைஞர் என்ன செய்யறேன் போயிட்டு கலைஞர்
0: அவங்களுக்கு
1: செப்படுக்கு என்ன கலைஞர் எக்ஸசைஸ் செய்த மாதிரி டான்ஸ் ஆனா கலைஞர் என்ன செய்யறேன் கலைஞர் நம்ம போல வெட்டல் எக்ஸன் மாதிரி ஆடுறாங்க அது என்ன செய்யற கலைஞர் படப்பிடிப்பு குறைஞ்சு போச்சு அதுவும் விஜயகாந்தோட அந்த மாதிரி தனி கலைஞர் இதுன்றது கலைஞர் அந்த சுக்கத்தங்கம் படத்துல கலைஞர் இது என் கணக்கு கணக்கர் அந்த ஆறாறு வாரி வரும் அதிலும் நல்ல இதுதான் கலைஞர் இதை விட பேருந்து கலைஞர் நக்மாவோட வாரதுல பாக்கி ராஜா இந்த வேட்டியை மடிச்சு கண்டு ஒரு படம் எடுத்து வர்றாரு கலைஞர் அப்ப இவர் வேட்டியை மடிச்சு கட்டுற போதா வேட்டியா விட்டுட்டாரா கலைஞர் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாள் அவள் திருட்டி கேட்டு நக்மா கலைஞர் என்ன
0: செய்கிறார்
1: நான் பொய்யும்
0: உடைந்து போன பாத்தியனோட கதையில தான்
1: குஷ்புவின் அவர் எலெக்ஷனுக்கு முதல்ல போய்க்கல சுந்தர் இவர் வந்து அட்வைஸ் கேட்கிறார் கலைஞர் இப்ப இவரால நடக்கல அது வந்தாலும் ராதாரவியும் வந்து கலைஞர் தண்ணி அடிச்சா எல்லாம் குடிகார கூட்டங்க என்ன சேர்ந்து அடிக்காதன்னு ஒரு தடவை வர சொல்லுங்க கலைஞர் சுகுமார் குடிக்கிறது தங்க கம்பி கலைஞர் அது அவியல் அவியல் எல்லாம் இதுக்குல
0: கொண்டாடிக்கலைஞர்
1: இத்தனை பேருக்கு 40 பேருக்கு தாலி எக்கட்ன வருதன் கலைஞர் இன்று வரையும் போட்டக்கூடிய இருக்கலாம் கலைஞர் இதை விட கலைஞர் மம்முட்டிக்கும் நடனம் சொன்னாலும் மோகன்லால் ஆடுவார் கலைஞர் இதை விட ரஜினிகாந்த் கூட ஆடுவார் கலைஞர் கட் பண்ணி கட் பண்ணி அரசியல் கதை முதலே குஸ்பு சொல்லி போட்டு வாங்க எல்லாரும் அரசியல் கதை மட்டும் இதுக்குள்ள கலைஞ்சு போடாங்க பிரச்சனை வந்துருமண்டு கலைஞர் என்னடா எல்லாரையும் திரவுலகத்துல எல்லாரையும் தான்
0: கூப்பிட்டாங்க
1: அதெல்லாம் சும்மா இருக்கிறவா இல்லையாண்டு மற்றவன் பூத கண்ணாடி போட்டுதான்
0: போயிருவா
1: அதுதான் அதுதான் இன்னும் பிரிக்க பிரச்சனையாக்குறாய் கலைஞர் விஜய் அக்கா அக்காண்டு நடிக்கல கலைஞர் ஆனா ஒரு பாட்டு கடிச்சேல வில்லு வில்லு வில்லு வில்லு கிளம்பி காட்டினவானே கலைஞர் நடிப்போல் வருஷம் 16 எல்லாம் பல
0: முதல்
1: பெரிய குடும்பம் அதுதான் நடிப்பு கொண்டையில் வைரமுத்து எழுதுனா போனா கலைஞர் இல்ல கோயில் போனா என்ன கலக்கல்
0: கலக்கிடுவாள்
1: கல்யாணம் கட்டி கலைஞர் டிவோர்ஸ் கலைஞர் இப்படிதான் 37 வயதுல புள்ள உறந்தான்னு சொன்ன கலைஞர் 37 வயது எல்லாருக்கும் புழக்கி கொண்டு வந்தவா அவாக்கு புழக்கிற காலில போயிட்டா
0: கலைஞர்
1: அப்படித்தான் நடிக்க மாட்டேன் நீங்கள் வந்தா தண்ணி அடிக்க மாட்டீங்க கலைஞர், எங்களை போல ராவா போல தெரிய மாட்டீங்க
0: கலைஞர்,
1: வீட்டு ஓடிங்க அதுவான இங்கட பிரச்சனை நீ தான் விளையாடே கலைஞர், நாங்கள் எல்லாம் படுத்து கிடந்தவங்களுக்கு கீழால வந்து ஒரு என்ன செய்யும் வைக்காத நேத்தி இல்ல கலைஞர், ஆனா ராமராயன் சரியான கவல கலைஞர், அவாக்கு புள்ள இல்லையாண்டு கலைஞர், இப்படித்தான் கலைஞர் பிரான்ஸ்ல இல்ல நாளினி அங்க சில உள்ள போனிக்கு கலைஞர், அங்க கோயில் கோயில் இறங்கி கலைஞர்
0: சுப்பிரமணியும்
1: கலைஞர் பாலுமேந்திர ஒத்துழைப்பு குடிச்சு போய் கலைஞர் முருகனையும் கும்பிட்டு அதை தட்டி போட்டு வர்றதா இந்த பிரச்சனை எல்லாம் சொன்னா கலைஞர் ஆறு எடுப்பின கலைஞர்,
0: உனக்கு நல்ல கதை சொல்றேன் நடிக்கிற படத்துல பாடல் எழுதினதான்
1: பிரபு போய் ஊட்டியில நம்பி போட்டு கொடுத்துட்டு என்ன கஷ்டப்பட்டு உழைக்காதவன்யமா கலைஞர், ஒரு ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சவனு தான் தெரியும் கலைஞர், அது இந்த அருமையில கடைசியா சாப்பாடும் கொடுக்க இல்லாம சாப்பிடாம தானே மனுஷன் செத்த கலைஞர், இப்படி தான் கலைஞர் என்னதான் செய்தாலும் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் கலைஞர், சிவாஜி அனுபவிச்சா சிவாஜி அனுபவிச்சு அனுபவிப்பு எல்லாம் வெளியில
0: வந்தாங்க
1: அப்படித்தானே கலைஞர்,
0: கலைஞர்
1: கூட்ட சிங்க குட்டியா கலைஞர் அவர் தானே கலைஞர்,
0: ஜனாதிபதி நாசர்
1: என்ன செய்யற
0: மாமா தனக்கு பெண் குடுக்க
1: சொல்றாரு சொல்றாரு கலைஞர், என்னடா கலைஞர் ஐஸ்வர்யா எல்லாம் நின்றுட்டா கலைஞர், ஒண்ணும் செய்யல கலைஞர் அந்த நேரத்துல இவற்ற படமும் வந்துட்டு தனி கலைஞர் துண்டு வதோ உலமையில வந்து காதல்
0: கொண்டேன் போய்
1: சிம்பு கொடுத்த ராச்சர்லாம் நீ தனுசுவ பிடிச்ச கலைஞர், சிம்பு தானே ஐயோ கலைஞர் அவன் உள்ளாத வயல் இல்ல கலைஞர் என்ன செய்யறாரு இப்பயும் அதுதான் அடங்கி போயிருக்காரு, இவளுங்கிற லூடு கையால அவளோட ரெண்டு படத்தை எடுத்து கேன்சல் ஆகி கலைஞர் இப்ப வெற்றி பாறன் இல்ல படத்துல நடிச்சு கொண்டிருக்கிறார், அரசன் படத்துல நடிச்சு கொண்டிருக்கிறார் கலைஞர், அதுவும் படப்பிடிப்பு முடிகிற கட்டத்துல போகுது டிமிக்கலாம் கொடுத்து கொண்டு
0: நடிச்சதா ஒரே ஒரு படம் தான்
1: ஒரே
0: அதுல நல்ல பாட்டு கூட
1: நல்ல அருமையான பாட்டு
0: நல்ல பாட்டு. அந்த அமுல் வந்து சொல்றாள் சிவாஜி என்று நடிப்பும் அவற்ற கொள்கைகளும் அவற்ற பண்பும் மிக மிக சிறப்பாயிரு கொண்டு
1: சித்தவுள்ள மனசன் அந்த ரோட்ல வெயில ஓடி ஓடித்தானே கலைஞர் எல்லாம்
0: பாத்திபனும்
1: சரத்குமாரும் தான் கலைஞர் வந்த மாதிரி ராதியாக்கும் பாக்யராஜ் பாக்யராஜுக்கு ராதியா செய்த துரோகங்கள் எல்லாம் பெரிய பொச்சாச்சி படத்துல எல்லாம் பாக்யராஜ் மாறா பூக்கள்லயே பாக்யராஜுக்கும் ராதியாக்கும் தொடர்பு வந்துட்டு கலைஞர் அது பிரதா போத்தாரு அப்படி இப்படின்னு போனாலும் பாக்யராஜ் பூந்து நூலை விட்டு கொண்டு
0: சொன்னாங்க சுதாகரோட கல்யாணம் கட்ட போறாள்
1: சுதாகரோட இல்ல கலைஞர் சுமனோட கல்யாணம் கட்ட போறாங்க சுதாகரோட கல்யாணம் கட்ட போறாங்க பிரதா
0: போத்தர்
1: விஜயன் விஜயனோட கதைக்கையில விஜயன் படிச்சு ஒரு நல்ல மனுஷன் கலைஞர் அந்த காலத்துல ஆனா நம்ம போல தண்ணி அடி கலைஞர் தண்ணி அடிச்சா கலைஞர் தண்ணி அடிக்காதவங்க கலைஞர் ஒளிக்கிறாங்க கலைஞர் கடை ஊட்ட போது நாங்க ஒளிக்கிட்டு இன்னொரு போதில் எடுப்போம் கலைஞர் வாங்க

0: அப்படின்னா கூட விளம்பரங்கிட்ட நான் இந்த சுவிஸ்ல கிரண்ட் காசு குறைக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதோட எங்க சொந்தக்காரரும் ஊர்ல இருந்து வரையினோம், அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: இது நீங்கள் ஒன்றுக்கு யோசிக்காங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா செலவையோடு நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் சுவிஸ்ல இருக்கிற சொப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதனால எல்லா விதமான லோனும், இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா, எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்தோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: நானும் வந்தேன், நான் ஒரு கடையில் எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடையை எடுக்கிறேன், சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்,
1: வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஓட்டு கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் யோசியாத. இப்ப அந்த பிள்ளை சொன்ன கேட்டு நீங்களே
2: இல்ல கணக்க சுத்து மாதிரிகள் இருக்கேன், உங்களுடைய என்ன வரையும் ஒழுங்கோ?
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுவிசை ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல, இன்சூரன்ஸ் என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும் சொல்லுவாங்க. அவ்வளவு அதுக்கு முழு பேங்காரர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் உண்மையா, ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற உதய நிறுவனம் எங்களோட நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிஸில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம்
4: BTS Finance GMPH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறுபேசி இலக்கம் 0311-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778-920-58-58.

0: இனி தொடர்ந்து வரையிருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, சங்கமம் சிந்தனையில் நல் எண்ணங்களை விதைத்து புதிய எழுச்சியான மகிழ்ச்சியான ஆனந்தமான பேரின்ப வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய நற்சிந்தனையின் எண்ண அலைகளின் வெளிப்பாடாக இந்த பதிவு அமையும் என்ற நம்பிக்கையோடு அன்பு உறவுகளே, நாம் நம்மை நாமே ஒரு மீள் கட்டமைப்புக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசந்த கால தென்றலோடு வாழ்க்கை இனிமையாக ரம்யமாக அழகாக அற்புதமாக மாற்றக்கூடிய ஆறாம் அறிவு என்ற உன்னதத்தை இறைவன் நமக்கு வழங்கியுள்ளான். அதை அற்புதமாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நல் எண்ணங்களை நல் சிந்தனையின் தாக்கங்களை ஒரு பூத்து குலுங்கும் பூங்காவனமாக நம்முடைய அகத்தை தூய்மை உள்ளதாக மாற்றிக்கொண்டால் அகத்தில் உள்ள அந்தகார இருளும் தீவினையான எண்ணங்களும் மெல்ல மெல்ல மறைந்து புத்தரின் புன்னகை போல வாழ்க்கை எளிமையானதாக மகிழ்ச்சி மிக்கதாக மகோன்மதமாக மாற்றக்கூடிய அமைப்பு கட்டமைப்பை இறைவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கட்டமைத்துள்ளான். கிடைப்பதற்கிறைய இந்த மானிடப் பிறவியில் அதை அனுகூலமாக்கி அவன் திருவடியை அடைவதற்கான பயணமாக நம்முடைய பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வோம். அன்பு உறவுகளே, உங்கள் மீது வீசப்படும் கற்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களின் வெற்றியின் நினைவு சின்னத்தை கட்டமைக்க ரத்தன் டாட்டா அவர்கள், கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதீர்கள், அது உங்களை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று அடையலாம். என் முயற்சிகள் என்னை பழைய பல முறை கைவிட்டதுண்டு, ஆனால் நான் ஒரு முறை கூட முயற்சியை கைவிடவில்லை. தாமஸ் ஆல்வா எடிசன். விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை, மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன. அதை போல்தான் நம் வாழ்க்கையிலும் வீழ்ந்து விட்டோமா என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறி செல்லுங்கள். கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும், இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் வளைத்துவிடும். அன்பை விதையுங்கள், அது ஆயிரம் மடங்காகி உங்களிடமே திரும்பி வரும். விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து புன்னகை. புன்னகையுடன் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் எதிர்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்புங்கள். இறை தேட இறையையும் தேட, நிறைகளை பேச நல் எண்ணங்களை நற்சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு நிறைய பேசாதீர்கள். கேட்பவரிடம் சொல்லுங்கள், சொல்பவரிடம் கேளுங்கள். பெரியாரை வணங்குங்கள், சிறியோரை வாழ்த்துங்கள். இவையே வாழ்க்கையை உயர்த்தும் உன்னதங்கள். இறைவன் எப்பொழுதும் உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவான். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும், உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும்,
2: உடைந்த நெல்தான் விதையாகும், உடைந்த விதைதான் புதிய செடிகளை உருவாக்கும். அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள், இறைவன் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறான் என்று. இறைவனின் கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் முக்கிய கடமைகளை நிறைவேற்றுபவர்கள். தவறுகளையும் பிழைகளையும் மன்னிக்கும் மனம் தைரியம் கொண்டவர்கள், உற்றார் உறவினரை பாதுகாப்பவர்கள், யாரிடமும் தனக்கு தேவையானதை எதிர்பார்க்காதவர்கள், வலிமையானவர்கள் என்கிறது ஆன்மீகம். உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். குறிக்கோளை நோக்கி வாழ்பவர் ஒரு நாள் உயரத்துக்கு செல்வர். வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் நேர்மை அவசியம். பொய் பேசக்கூடாது, பொய் சாட்சி கூறுவது, பிறர் சொத்தை அபகரிப்பது, சுயநலத்தில் வாழ்வது, இவை யாவையும் நல்ல சமுதாயத்திற்கான அடையாளம் இல்லை. மனிதர்களின் நிறங்களை வைத்து மனங்களை அறிய முடியாது. யாரை நீங்கள் வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலே மிகச்சிறந்த காதல் உன்னை நேசிப்பதுதான். நமக்கு கிடைத்ததை பெஸ்ட் எனவும் நமக்கு கிடைக்காததை வேஸ்ட் எனவும் நினைத்தால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட ஒரு தடவையாக முயற்சித்து பாருங்கள். கிடைத்தால் வெற்றி, இல்லையே அனுபவம், இரண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைதான். வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதீர்கள். பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. உங்களுக்கான நேரம் வரும் வரை மௌனமே சிறந்தது. காத்திருங்கள், நீங்கள் அடையப்போகும் வெற்றி வெகு அருகாமையில். ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை. நம்மை படைத்த உடலும் உயிரும் நமக்கு சொந்தமில்லை. சேமிச்சு வச்ச பணமும் நமக்கு சொந்தமில்லை. நாம் செய்த தர்மம் மட்டுமே நம்முடைய தலைகாக்கும். அன்பு உறவுகளே, நற்சிந்தனை வரிகளில் பயணித்தோம். நல்ல எண்ணங்களை விதைக்கும் முத்தான மூன்று சிறுகதைகளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, அழகிய நகரம். அந்த நகரத்தின் நுழைவாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர். அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார். ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம், ஐயா பெரியவரே, இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான். அதற்கு காவலாளி, ஏன் கேட்கிற தம்பி, இந்த ஊரு குடிவர போறியாடி. ஆமாம் பெரியவரே, நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம். எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வர்றாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் எப்படா இந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது. அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி என்று. நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம். போட்டி, பொறாமை, ஜாதி சண்டை, கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நீ நிம்மதியை தேடி வர உனக்கு இந்த ஊர் சரிப்படாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழி அனுப்பி வைத்தார். சிறிது நேரம் கழித்து அவ்வழியே வேறொரு ஆள் அதே கேள்வியை கேட்டு அந்த வால் காப்போனிடம் கேட்கிறார், ஐயா இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன், இந்த ஊர் மக்கள் எப்படி. பெரியவர் சிரித்து கொண்டு, ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார். ரெண்டு குழந்தையே இருக்குதியா, அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்ற, உனக்கு ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம்ல. என் ஊர் மாதிரி வராதுங்க, என் ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, பாசக்காரங்க. என் குடும்பம் இப்ப வறுமையில இருக்கு, சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நல்லா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண்கலங்கியபடி கூறுகிறான். அலாதே தம்பி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க, தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த சக காவலாளி, முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க, இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்றீங்களே, ஏன்? இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நான் எப்படி இருக்கிறோமோ அதைத்தான் கண்ணாடி என்னுடைய பிம்பம் காட்டும். அதனால்தான் முதலில் வந்தவனிடம் அவ்வாறு கூறினேன். இரண்டாம் வந்தவன் நல்மனம் படைத்தவன், நம்முடைய உள்ளத்தில் அகத்தில் உள்ளது புறத்தில் வரும். நாம் இருக்கும் சூழலில் நம்மை சுற்றியுள்ள சமூகத்திலுள்ள நல்ல எண்ணங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை பிரதிபலிக்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ளோரிடமும் அந்த தாக்கமும் அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் நிச்சயமாக வந்துவிடும். இதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சிறிய கதை. ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன துரதிருஷ்ட நிலை, பரிதாபமாக விசாரித்தனர். இருக்கலாமே என்ற ஒரு வார்த்தையில் அவர்களின் ஆறுதல் விவசாயிக்கு கொஞ்சம் மனதை சாந்தப்படுத்தியது. அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் மூன்று குதிரைகள் உடன் அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்ப நாலு குதிரை உனக்கு கிடைச்சிடுச்சு என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். ஒரு வாரத்துக்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரை வேகமாக ஓடி சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது ஒரு கெட்டது நடக்குதே. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாசத்துக்கு மேலாகும் போல ரொம்ப கஷ்டமான நிலை என ஆறுதல் கூறி ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருந்தாமல் அதை அப்படியே யதார்த்தமாக எடுத்துக்கொண்டார். ஒரு வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததனால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். அப்போதும் அந்த விவசாயி அதை எண்ணி அலட்டிக் கொள்ளாமல்

புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்துச் செல்லாமல், எதையும் பற்றி விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம், துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது. ஜென்துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகுநேரமாக நின்று கொண்டிருந்தனர். மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் பொழுது வழியில் ஒரு அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இதை கண்ட துறவிகளில் ஒருவர், என்னாயிற்று பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார். பதிலுக்கு அந்த பெண், நான் என் தோழியின் திருமணத்திற்கு செல்ல உள்ளேன். ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது. நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவாடை பாழாகிவிடும் என்று கூறி வருந்தினார். கவலைப்படாதே, என் தோள்களில் மீது ஏறிக்கொள், நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அந்த இளம் துறவி அந்த பெண்ணிற்கு உதவி புரிந்தார். திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல் அவருக்கு தோன்றியது. ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்காதற்கு அந்த துறவி, நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம், இது தவறானது உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். உதவி செய்த துறவி தூக்கி அந்த பெண்ணை அப்போதே நான் அந்த இடத்தில் இறக்கிவிட்டேன். நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்றார். என்ன ஒரு பக்குவம், என்ன ஒரு துறவு நிலை, என்ன ஒரு உன்னதமான இயல்பு நிலை! இதுதான் உண்மையான துறவு. உதவி என்பது அழகை பார்த்தோ, வயதை பார்த்தோ, உருவத்தை பார்த்தோ அல்ல. அதை எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தை பொறுத்து நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கி கொண்டு செல்கின்றோம். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றும் ஆனந்தமே. அன்பு உறவுகளே, என்னுடைய அற்புதமான இனிய சொந்தங்களே, சங்கமத்தில் தொடர்ந்து சங்கநாதமிடும் உங்கள் சுவாமிநாதன் சுந்தரேசன். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் நம்மை வளர்த்தெடுக்கும், வார்த்தெடுக்கும், இறையோடு ஒன்றிணைக்கும் அன்பு உறவுகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு VT Cash and Carry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மதியப்பதான செய்திகள். மதியப்பதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிஸ் ரியூஹையில் அமைந்துள்ள விடி கேசன்கரி, கால்நிலை கோணத்தில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் எம்பிஎஸ் நிறுவனத்தினர். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ராசம்பந்தனின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று சனிக்கிழமை திருகோணமலை மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழிசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் கட்சித் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அத்துடன் பிரதேச சபை மற்றும் மாநகர சபை பிரதிநிதிகள், கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். விளக்கேற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ராசம்பந்தனின் அரசியல் பயணத்தையும் தமிழர் சமூகத்துக்கான பங்களிப்புகளையும் நினைவு கூறும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நினைவு பேருரை ஆற்றி ராசம்பந்தனின் தலைமைத்துவம் மற்றும் அரசியல் சேவைகளை நினைவு கூர்ந்தார். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் ஓய்வு பெறவுள்ள உயர்ஸ்தானியரை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், ராசமாணிக்கம் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தனது பணிக்காலத்தில் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்காக அவருக்கு எமது மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் வாழ்வாதாரம், மனிதாபிமான தேவைகள், நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி, மனித உரிமைகள் மற்றும் நிலையான சமாதானத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் அவர் வழங்கிய ஒத்துழைப்பை நினைவு கூர்ந்தனர். அதேபோன்று தமிழரசியல் கட்சிகளுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தமிழர் மக்களின் அரசியல் மற்றும் மனித உரிமை சார்ந்த விடயங்களை கவனத்துடன் செவிமடுத்து அவற்றை சர்வதேச மட்டத்தில் புரிந்து கொள்வதற்கான சூழலை உருவாக்க அவர் மேற்கொண்ட பங்களிப்பையும் பாராட்டினார். மேலும் மனித உரிமைகள், பொறுப்புக்கூறல், நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகிய விடயங்களில் சுவிட்சர்லாந்து தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஆதரவிற்கும் எமது நன்றியை தெரிவித்தனர். அத்துடன் எதிர்காலத்திலும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், நீதி, நல்லிணக்கம் மற்றும் நிலையான அரசியல் தீர்வை நோக்கிய முயற்சிகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பும் அக்கறையும் அவசியம் என்பதையும் வலியுறுத்தினோம். இறுதியாக தனது எதிர்கால பணிகளிலும் தனிப்பட்ட வாழ்விலும் அனைத்து வெற்றிகளும் நலன்களும் கிட்ட எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான நட்புறவு மேலும் வலுப்பெற வேண்டும் என்று எமது விருப்பத்தையும் பகிர்ந்து கொண்டனர். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து 36 ஆண்டுகளாக தமது காணிகளை இழந்துள்ள மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி இன்று பலாலி சந்தியில் 4வது தடவையாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளில் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளிலும் வர்த்தக நிலையங்களை அமைத்தும் சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீண்ட காலமாக நிலங்கள் மற்றும் வீடுகள் இன்றி இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் மக்கள் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளனர். இன்றைய போராட்டத்தின் போது கொட்டகை அமைத்து போராட்டத்தை தொடர மக்கள் முயற்சித்த போதிலும் காவல்துறையினர் அதனை தடுத்துள்ளனர். இருப்பினும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது பலாலி சந்தியில் மக்கள் தொடர்ச்சியாக தமது காணி மீட்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை பார்க்கும் போது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழரசு கைதிகளின் பாதுகாப்பே பெரும் கேள்விக்குறியாக உள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் சிறைச்சாலைகளில் கைதிகளும் மனிதர்களே என்ற வாசகம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அங்கு கைதிகள் மீது மிலேச்சத்தனமான கொடுமைகளே அரங்கேற்றப்படுகின்றன எனவும், அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்டுள்ளமையை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார். இதேவேளை கைதிகள் யாராகவும் இருந்தாலும் ஆனால் அவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்வது அவசியம் எனவும், இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எனவும், தற்போது சிறைச்சாலைகளில் நிலவும் இவ்வாறான வன்முறை சூழலை நோக்கும் போது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழரசு கைதிகள் திட்டமிட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தாம் கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
மேலும் அவர்களது பாதுகாப்பு தற்போது பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது என சுட்டிக்காட்டிய அவர், இவ்வாறான சூழலில் சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அதிகாரிகள் காட்டும் மெத்தன போக்கையும் அங்கு இடம்பெறும் மனித உரிமை மீறல்களையும் அவர் இதன்போது கடுமையாக சாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 2027 நிதி ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு 2026 முதலாம் மாசம் 12 தேதி அன்று பாராளுமன்றத்தை சமர்ப்பிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. மன்னிக்கவும், 2026 12 மாசம் 12 தேதி. நிதி அமைச்சின் கூற்றின்படி ஒதுக்கீட்டு சட்டமூலம் இதுவரும் செப்டம்பர் மாதம் 18 தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதுடன் அதன் முதலாம் வாசிப்பை 2026 அக்டோபர் மாதம் 7 தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அமைச்சுக்குமான செலவின மதிப்பீடுகளை உள்ளடக்கி 2027 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூல வரைவு 2026 செப்டம்பர் 14 தேதி அமைச்சரவையின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இதுவரை நவம்பர் 13 தேதி முதல் நவம்பர் 20 வரை நடைபெற உள்ளதுடன் குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் 21 முதல் டிசம்பர் 14 தேதி வரை நடத்த நிதியமைச்சர் திட்டமிட்டுள்ளது. இலங்கைக்கான அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் இஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கூட்டு எதிரணியின் அரசியல் பிரமுகர்கள் சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடி வரும் நிலையில் இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட பிரதேசங்களில் வாழும் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களின் காணி உரிமை தொடர்பில் பேசி பேசியே காலத்தை கடத்தியது போதும், இது தொடர்பில் தமது உண்மையான கொள்கை என்ன என்பதை அனுர அரசு இனியாவது உடனடியாக அறிவிக்க வேண்டும். இதை நான் திரும்ப பலமுறை பாராளுமன்றத்திலும் வெளியேயும் கூறிவிட்டேன். இப்போது மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் உங்கள் ஹட்டன் பிரகடனத்தில் கூறி வாக்கு வாங்கிய மலையக காணி உரிமை என்ற கொள்கை என்னாச்சு எனவும் ஆளுகின்ற அனுர அரசை கேட்கின்றேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, நாம் கோருவது களியாட்ட விடுதிகளை கட்ட அல்லது ஆடம்பர பண்ணை வீடுகளை கட்ட ஏக்கர் கணக்கில் காணி அல்ல, தம் 200 ஆண்டுகால உழைப்பினால் வெளிநாட்டு வருமானம் கொட்டும் பெருந்தோட்டங்களை உருவாக்கிய மக்களும் அவர்களது பரம்பரையினரதும் இன்று பெருந்தோட்ட பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்களாகவும் வேறு தொழில் முயற்சியாளர்களாகவும் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு வதிவிடம் மற்றும் வாழ்வாதார காணி துண்டுகள் அவசியம் என்பதே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கோரிக்கையாகும். இவை பற்றி தமக்கு எதுவுமே தெரியாது என்பதை போன்று ஜனாதிபதி அனிர குமார திசநாயக்கா அமைஞ்ச சம்பந்த வித்யாரட்ன முதல் அரசில் மலையகத்தை பிரதித்துவம் செய்வதாக கூறிக்கொள்ளும் முழு அறை கால் மந்திரிகள் இனிமேலும் நாடகம் நடிக்க கூடாது, அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன பிரதி சுப்ரலிங்கம் ஆகியோர் நடத்தும் பெருந்தோட்ட அமைச்சில் தோட்ட முகாமத்த கண்காணிப்பு பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது. இதற்கு மேல் காணி சீர்திருத்த ஆணைக்குழு என்ற ஒரு அரச நிறுவனமும் காணி அமைச்சில் இருக்கிறது. தோட்டங்களில் வீடில்லா நமது மக்கள் கட்டும் கட்டுமானங்களை அத்துமீறியவை என்று கூறி வழக்கு போட அல்லது தடுத்து நிறுத்த அல்லது உடைத்து அகற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்க நிறுவனங்கள் தான் அனுமதி அளிக்கின்றன. ஏனென்றால் தோட்ட காணிகள் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமானவை அல்ல, அவை அரசுக்கே சொந்தம். பெருந்தோட்ட நிறுவனங்கள் அங்கே நீண்டகால குத்தகைக்கே இருக்கின்றன. ஆகவே மலையக காணி உரிமை பற்றிய சட்ட உரிமை அரசாங்கங்களுக்கே இருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் நல்லாட்சியின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துக்கு உள்ளே போராடி 7 பேச் காணி தனி வீடு என்ற சட்டப்படியான உரிமையை அமைச்சரவை அனுமதி பாராளுமன்ற ஒப்புதல் என சட்டப்படி ஆரம்பித்தது. 200 வருடகால கொடுமையை 4 வருடங்களில் தீர்த்துவிட முடியாது என்பது புத்தியுள்ள எவருக்கும் புரிய வேண்டும். ஆனால் மலையக காணி உரிமை இயக்கத்தை சட்டப்படி ஆரம்பித்தோம், இப்படி ஆரம்பித்த எங்களை தள்ளி வைத்துவிட்டுத்தான் நமது மக்களும் தேவ தூதர்கள் என இந்த அரசுக்கு வாக்களித்தார்கள். சரி, நடந்தது நடந்துவிட்டது. நாம் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக ஆரம்பித்த சட்டப்படியான மலையக காணி உரிமை கொள்கையே முன்னே கொண்டு செல்லும்படிதான் இன்று அனுர் அரசாங்கத்தை கூட்டணி தலைவர் என்ற முறையில் நான் கோருகின்றேன்.
அதற்கு அரசின் மலையக காணி உரிமை பற்றிய உண்மையான கொள்கை என்ன என்பது, ஒளிவு மறைவு இல்லாமல் இனிக்கும் மாட்டு யாளங்கள் இல்லாமல் பகிரங்கமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதுவரையில் வீடில்லா நமது மக்கள் பெருந்தோட்ட பிரதேசங்களில் கட்டும் கட்டுமானங்களை அத்துமீறியவை என்று கூறி வழக்கு போடும் அல்லது தடுத்து நிறுத்தும் அல்லது உடைத்து அகற்றும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் தாக்கம் உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு இம்மாத இறுதியில் பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள இருந்த ஜனாதிபதி ஆனிர குமாரி திசநாயக்கா தனது விஜயத்தை இவரிட இறுதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இவரிடத்தின் பிற்பகுதியில் புதிய திகதியொன்றை வழங்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்வதிலும் ஜனாதிபதி நிதியத்தை மக்கள் மையப்படுத்திய நிறுவனமாக மாற்றுவதிலும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற சரச விதிரியோ அபிமன் 2026 என்ற வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வசதிகளை பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும், இதற்காக டிஜிட்டல் மயமாக்கல், விசேட தேவையுடையோருக்கான போக்குவரத்து வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் ஊடாக உள்ளடக்கிய கல்வியை வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிப்பது நிறைவேற்றுத்துறையால் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் லஞ்சம் அல்லது பரிசாகவே கருதப்படும் நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும். ஆகவே ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வர வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம் நாசி தொலவத்த தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியது. ஆனால் பதவிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடையவுள்ள நிலையில் புதிய யாப்புருவாக்கத்துக்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை கூட முன்னெடுக்கவில்லை. அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிப்பது நிறைவேற்றுத் துறையால் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் லஞ்சம் அல்லது பரிசாகவே கருதப்படும் இது முறையற்றது. நீதிபதிகளின் பதவி காலத்தை அதிகரிப்பதாயின் தற்போது சேவையில் உள்ளவர்களின் பதவி காலத்தை அதிகரிக்க கூடாது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஊடாகவே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக நீதிமன்ற சமூகம் மற்றும் நீதிபதிகள் சங்கங்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இது வரவேற்கத்தக்கது. டிட்மா புயலின் பாதிப்புக்கு பிறகு முதன்முறையாக பேராதனை சந்திப்பு தொடருந்து நிலையத்திலிருந்து பிலிமத்தலாவ வரை தொடருந்து ஒன்று இயக்கப்பட்டுள்ளது. கண்டி தொடருந்து நிலையத்திலிருந்து சாலை வழியாக கொண்டு வரப்பட்ட ஓர் இயந்திரம் மற்றும் 2 பெட்டிகளை கொண்ட தொடருந்தே இவ்வாறு இயக்கப்பட்டுள்ளது. டிட்மா புயலால் சேதமடைந்த தொடருந்து தண்டவாளங்களை சீரமைக்க தேவையான மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் மற்றும் பணியாளர்களை ஏற்றிச் செல்வதற்காகவே இந்த தொடருந்து பயன்படுத்தப்பட உள்ளது. சிறந்த பொது போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்தும் நோக்கில் கொத்தணி பேருந்து நிறுவன முறைமையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவை அனுமதி அண்மையில் கிடைத்துள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் அண்மையில் அமைச்சர் தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது. அரை சொகுசு பேருந்து சேவை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் அதற்கான விடயங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் நீண்ட தூரம் மற்றும் குறுகிய தூர பேருந்து சேவைகளுக்கான கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு விலை சூத்திரத்தை பயன்படுத்துவது நியாயமானது. நீண்ட தூர சேவைகளில் ஏற்படும் அதிக செலவுகளை கருத்தில் கொண்டு அதற்கான பேருந்து கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு தனியான முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்படும். பேருந்து தொழில்துறையை பாதுகாப்பதற்கும் பயணிகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். அம்பகவும பிரதேச சபைக்கு உள்பட்ட கினியத்தேனி நகரை சுற்றுலா பயணிகளை கவரும் பிரதேசமாக மாற்றும் திட்டத்தின் அடிப்படையில் கண்டியில் உள்ள இந்திய உதவி தூதர் BS சரண்யாவுடன் அம்பகம பிரதேச சபை தலைவர் கபிலன் நாக்கந்தில தலைமையிலான குழுவினர் இன்று ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர்.
மேற்படி செயல் திட்டத்தின் இணைப்பாளரின் ஜனநாயக மக்கள் முன்னணியின் கண்டி மாவட்ட செயலாளருமான கணேஷ் குலேந்திரன் இது பற்றி தெரிவிக்கையில், இந்திய வம்சாவளி மலையக மக்களது வாழ்வாதார விடயங்களில் இந்திய அரசு பாரிய கரிசனையை கொண்டுள்ளதாகவும், மலையகத்தின் முக்கிய பிரதேசங்களில் ஒன்றாக அம்பகமோ பிரதேசம் உள்ளதாகவும், எனவே இது தொடர்பாக இந்திய உதவி தூதுவர் ஆலயத்தின் கவனம் ஈர்க்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்திய அரசின் உதவியுடன் சிறுவர் பூங்கா ஒன்றும், சனசமோ நிலையங்களின் அபிவிருத்திக்காக கணினிக்கூடம் ஒன்றும் அமைப்பதற்கான உத்தேச வரைவு கோரப்பட்டுள்ளதாகவும், அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கண்டி ஹட்டன் பிரதான பாதையில் அமைந்துள்ள ஹினிகத்தேனை நகரம் பொதுவாக அப்பாதை வழியே பயணிக்கும் வாகனங்கள் தரித்து நிற்கும் ஒரு இடமாக இருப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாத்துறையினருக்கு வசதிகள் அளிக்கப்பட வேண்டி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மின்சாரத்தினால் இயங்கும் வாகனங்களுக்கான மின்னேற்ற நிலையம் ஒன்று நிறுவுவதற்கு தனியார் முதலீட்டாளர் ஒருவர் முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் ஆரம்ப கட்ட இழப்பீடு மாத்திரமே என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த இழப்பீட்டு தொகை குறித்து எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்கா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2 மில்லியனுக்கும் அதிக தொகையை மொத்த இழப்பீடாக வழங்குவது குறித்து திணைக்களம் தற்போது பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த அதிகாரிகளின் இறுதிச் சடங்கு செலவுகள் அனைத்தையும் சிறைச்சாலை திணைக்கிழமை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்தில் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இழப்பீடு வழங்குவது குறித்தும் திணைக்களம் அவதானம் செலுத்தி வருகிறது. காயமடைந்த 7 சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்ந்தும் வைத்த சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவர்களின் 3 கொழும்பு தேசிய வைத்த சாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் கஜநாயக்கா மேலும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் 1000க்கும் மேற்பட்ட தடிகளும் கம்பிகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த துயர சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உட்பட மொத்தம் 29 பேர் உயிரிழந்தனர். முதல்கட்ட விசாரணைகளின்படி கலவரத்தின் போது சிறைச்சாலையின் சமையல் அறைக்குள் நுழைந்த கைதிகள் அங்கிருந்த கூர்மையான ஆயுதங்களை எடுத்துக் கொண்டுள்ளனர். மேலும் சமையல் அறையில் இருந்த தேங்காய்களை எடுத்து அதிகாரிகள் மீது வீசி தாக்கியுள்ளமை முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது மோதல் சம்பவத்தை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்பதற்காக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். பொறுப்பேற்க முடியாது என்ற ஒரு போதும் குறிப்பிடவில்லை. பொறுப்பில் இருந்தும் விலகவில்லை. எதிர்கட்சியினர் கொண்டுவரும் நம்பிக்கை இல்லா பிரேரணியை சிறந்த முறையில் அரசாங்கமாக எதிர்கொள்வோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சனன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் பூரண விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிறை கைதிகளின் மனித உரிமையை பாதுகாப்பதை போன்று காவல்துறை உத்தியோகத்தர்களின் மனித உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். மனித உரிமைகளின் நிலை அடிப்படையில் வேறுபாடுகள் கிடையாது என்பதை எதிர்கட்சியினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அனைத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்தும் கொள்கையில் இருந்து எதிர்கட்சித் தலைவர் விடுபட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் மீண்டும் இணைக்கப்பட்டவர்களில் 47% தவறான நண்பர்களின் சகவாசம் மற்றும் காதல் தோல்வி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மீண்டும் போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆளாகியுள்ளனர் என்று போதைப்பொருள் மறுவாழ்வு பணியகத்தின் தலைமை பணிப்பாளர் பிரிகேடியர் எம்.எஸ்.சாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். போதைப்பொருள் மறுவாழ்வு பணியகம் மற்றும் அபாயகரமான மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து நடத்திய
அண்மை ஆய்வின்படி புனர்வாழ்வு பெற்று சென்றவர்கள் மீண்டும் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான காரணங்களை பகுப்பாய்வு செய்த போது பல முக்கிய விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதன்படி 47% புனர்வாழ்வு முடிந்தவர்கள் தங்களின் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொண்டதாலேயே மீண்டும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக பிரதான காரணமாக உள்ளது. இந்த ஆய்வின் மற்றொரு முக்கிய கண்டுபிடிப்பாக பெரும்பாலானவர்களின் தங்களின் 11 முதல் 13 வயதுக்கு இடைப்பட்ட பள்ளி பருவத்திலேயே முதன் முதலில் புகையிலை, சிகரெட் மற்றும் பீடி போன்றவற்றுக்கு அடிமையாகி பின்னரே கடுமையான போதைப் பொருட்களுக்கு மாறியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் போதைப் பொருள் பயன்பாட்டில் கல்வி பின்னணி முக்கிய பங்கு வகிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் சந்தையில் கடுமையான சிக்கல்கள் உருவாகும் அபாயம் உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தன்னநாந்து பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பண்டாரியாவளியில் ஆசிரியர் ஒருவர் நேற்று சனிக்கிழமை பாம்பு தீண்டியதில் உயிரிழந்துள்ளார். பண்டாரியா வழியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 54 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். பண்டாரியா வழியில் உள்ள தனது வீட்டில் இருந்து வயல் அறுவடை வேலைகளுக்காக சென்றபோது வயலில் இருந்த பாம்பு தீண்டியது. பின்னர் அவரை மகளடி தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலிட சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டு சென்றபோது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரது சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அம்பலாங்குட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான அமித் சதுரங்க சமரநாயக்கா சட்டவிரோத துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். மத்துகமா இத்தகொட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத நபர்களால் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்திய காவல்துறை இது தொடர்பான மேலிட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மாத்தளை லக்கல காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கிவிலவாடிய பகுதியில் காட்டு யானை தாக்கியது 45 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு குறித்த பெண் அருகிலுள்ள வீடொன்றுக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யானை தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் லக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மத்தளை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்களுடன் 36 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பகுதியில் நேற்று தினம் வியாபார நடவடிக்கைகளுக்காக சென்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி அவருடன் ஒரு தொகை பணம் இவரால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட முதியவர் நேற்று தினம் சக்கரத்தையில் இருந்து நவாலி நோக்கி செல்லும் வீதி ஊடாக தனது வியாபார பணிகளுக்காக சென்று கொண்டிருந்தார். இதன்போது மோட்டார் சைக்கிளில் அவ்வீதியால் வந்த 2 நபர்கள் முதியவரை வழிமறித்து முகவரி அல்லது இடம் கேட்பது போல பாசாங்கு செய்துள்ளனர். முதியவர் அவர்களுக்கு பதிலளிக்க முற்பட்ட வேளையில் திடீரென அவர் மீது தாக்கு நடத்திய அக்குறித்த நபர்கள் அவர் வியாபாரத்துக்காக தன்னிடம் வைத்திருந்த ஒரு தொகை பணத்தை பலவந்தமாக பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பியோடினார். இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்ற வீதிக்கு அருகிலுள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி பாதுகாப்பு கேமராக்களில் இக்காட்சியில் பதிவாகி இருக்கக்கூடும் என பாதிக்கப்பட்ட முதியவர் தெரிவித்துள்ளார். மவுனியாவில் 50,000 ரூபாய் பெறுமதியான போலி நாணய தாள்களை உடமையில் வைத்திருந்த நபருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி மவுனியா மேன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நேற்று தினம் வியாபாரத்துக்கு சென்ற முதியவர் ஒருவரது பணமானது இவரால் அடித்து பறிக்கப்பட்டதாக வட்டுக்கோட்டையின் காவல்துறை நிலையத்தில் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. குறித்த முதியவர் நேற்று தினம் சக்கரத்தையில் இருந்து நவாலி செல்லும் வீதியால் வியாபாரத்துக்கு செல்லும் போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரை மறித்து பாசாங்கு செய்துள்ளனர். இது கேட்கப்பட்ட செய்தி. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மதிய பிரதான செய்திகளில்
இலங்கை செய்திக்கு அனுசன்னே வழங்கினார்கள். நியத்தினுடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Ligonnaise.
2: Mélodiguez Todorbrelaque, VT Cash and Curry, Paris Lacha Palais, Todorbe Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை கைப்பற்ற தங்களது சட்டசபை உறுப்பினர் ஒருவரை விலைக்கு வாங்க பாஜக தரப்பில் 30 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக முதல்வர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் பாடுவதை தடுப்பவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவை எதிரும் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. இந்தோனேஷியா ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 3 நாடுகள் பயணத்தின் கடைசி கட்டமாக பிரதமர் மோடி நியூசிலாந்துக்கு நேற்று முன்தினம் சென்றார். இந்த நிலையில் பிரதமர்கள் மோடி லக்சன் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்லாந்தில் நேற்று நடந்தது. இந்த சம்பவத்தில் 10 ஒப்பந்தங்கள் உட்பட 18 முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டன. கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக நிகழ்ச்சியில் முதல்வர் ஜோசப் விஜயின் பேச்சு கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ மேற்கொண்டு வரும் விசாரணையை பாதிக்கும் வகையில் உள்ளதாக திமுக சார்பில் சிபிஐ இயக்குநரிடம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவாசகத்தை பொருள் உணர்ந்து படித்தால் நல்ல நெறியில் மாள வழிவகுக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் ஜெகதீசன் தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழுமத்துக்கு எதிரான பண மோசடி வழக்கில் புதிதாக ₹1,021 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. கடவைச்சீட்டு நேர்காலுக்கான காத்திருப்பு நேரம் 1 மாத இடைவெளியாக அதிகரித்துள்ளது. இதனால் அவசர தேவைக்காக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் முதலமைச்சர் விஜய்தான் ஒருங்கிணைக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடந்த July 4-10 வரையிலான இந்த வாரத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் நடத்திய அதிரடி சோதனைகளில் லஞ்சம் வாங்கிய 7 அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அரசு அலுவலகங்கள் மற்றும் எல்லைச்சாவடிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனைகளில் கணக்கில் வராத ₹22,33,970 ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் நேரடி மேற்பார்வையில் மாநிலம் தழுவிய ஒழிப்பு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டம் கிருஷ்ணாராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் தமிழக வெற்றிக்கழக நிகழ்ச்சியை நேரலை செய்த விவகாரத்தில் மேலும் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் தரப்பு ஆதரவாளர்கள் மோதி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை கொலை செய்ய சி வி சண்முகம் முயற்சி செய்வதாக அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். தனது மகனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஒரு வார பயணமாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரிட்டன் தலைநகர் லண்டன் புறப்பட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதி லண்டன் மான்செஸ்டர் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மேம்பாடு தொடர்புடைய பட்ட படிப்பை முடித்துள்ளார். அவர் பட்டம் பெறும் விழாவில் பங்கேற்பதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் கடந்த ஜூலை 4ஆம் தேதி லண்டன் சென்றார். தற்போது உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் சனிக்கிழமை லண்டன் புறப்பட்டு சென்றார். சென்னையில் இருந்து காலை 9:50 புறப்பட்டு சென்ற எமிரேட்ஸ் விமானத்தில் துபாய் வழியாக லண்டன் செல்கின்றார். உதயநிதி ஸ்டாலினை சென்னை விமான நிலையத்தில் திமுக முக்கிய நிர்வாகிகள் வழியனுப்பி வைத்தனர். லண்டன் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு மு க ஸ்டாலின் உதயநிதி மற்றும் குடும்பத்தினர் ஜூலை 18ஆம் தேதி சென்னை திரும்புவார் என கூறப்படுகிறது. இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை ஆய்வு செய்யும் மத்திய உள்துறை, தேசிய புலனாய்வு முகமை ஆகியவற்றின் கவனத்தை தற்போது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரள கடலோர பகுதிகள் அதிகம் ஈர்த்துள்ளன. இதுவரும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிராந்திய பிரச்சினை அல்ல, மாறாக இந்தியாவில் இறையாண்மைக்கு சமாளிவிடும் ஒரு சர்வதேச போதை பயங்கரவாத வலையமைப்பின் ஒரு பகுதியாகும். மத்திய பிரதேச இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட பாஜகவின் முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் 12 மணி நேரத்துக்கு மேலாக மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உத்தரகண்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 120 சாலைகள் மூடப்பட்டன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மீண்டும் நிரந்தரமில்லாத உறுப்பினராக தேர்வாக பிற நாடுகளிடம் ஆதரவு கோரும் அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை நியூயார்க்கில் அடுத்த வாரம் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொடங்கி வைக்கின்றார். தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாமின் புகுபோக் தீவுக்கு அருகே கடலில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களை 10 தமிழர்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை பிறப்பு சராசரியாக 500 எண்ணிக்கை வரை குறைந்து கொண்டே வருகின்றது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. பெற்றோரின் வருமானம் குறைவு காரணமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை குறைத்துக் கொள்கின்றனர். ஒரு குழந்தையை பெற்று அதை படிக்க வைத்து திருமணம் செய்யும் வரை பெற்றோர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க உணவு பழக்க வழக்கம், போதைப் பொருட்களின் பயன்பாடு உள்ளிட்ட காரணங்களால் குழந்தை பிறப்பு குறையும். இது குறித்து ஈரோடு அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் கார்த்திகேயன் கூறியதாவது, கடந்த காலங்களில் கூட்டு குடும்பம் என்பது அதிகமாக இருந்தது. இதனால் பெண்களுக்கு குழந்தைகள் வளர்ப்பது என்ன என்பது எளிதாக இருந்தது. ஒரு பெண் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சுகப்பிரசவத்தில் பெற்று வளர்த்து வந்தார். ஆனால் தற்போது பெரும்பாலனோர் திருமணமான உடனேயே தனி குடித்தனம் சென்று விடுகின்றனர். இதனால் அவர்களுக்கு குழந்தைகளை வளர்ப்பது சிரமமாக உள்ளது. குடும்ப கட்டுப்பாடு என்பது கடந்த காலங்களில் தெரியாமல் இருந்தது. இதன் காரணமாகவும் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது குடும்ப கட்டுப்பாடு குறித்து அனைவரும் தெரிந்திருப்பதால் 1 அல்லது 2 குழந்தைகளோடு நிறுத்தி விடுகின்றனர். இதுவும் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவதற்கு காரணமாகும். அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாணம் கொப் கவுண்டியில் கூகுள் நிறுவனத்தின் சிரேஷ்ட பொறியியல் முகாமையாளராக பணிபுரிந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 57 வயதுடைய சீட்டல் வர்சீனியன் என்ற பெண் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தம்பதியினரின் 23 வயதுடைய மகனும் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் வீட்டின் வெளிப்புறத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுகாயங்களுடன் இந்த மகனை மீட்டெடுத்துள்ளனர். தொடர்ந்து வீட்டுக்குள் நடத்திய சோதனையில் பல துப்பாக்கிச் சுட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் அந்த பெண் கண்டெடுக்கப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொலையாளி என சந்தேகப்படும் பெண்ணின் கணவரை காவல்துறையினர் அந்த வீட்டிலேயே வைத்து எவ்வித எதிர்ப்புமின்றி கைது செய்துள்ளனர். அவர் மீது கொலை குற்றம், கொடூர ஆயுதங்களை கொண்டு தாக்கியமை மற்றும் துப்பாக்கி தொடர்பான குற்றச்சாட்டுகள் உட்பட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அவர் பிணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 88. தென்னிந்தியாவின் மானம் பாடி என்று போற்றப்பட்டவர் திருவாட்டி ஜானகி. 1962ஆம் ஆண்டு கொஞ்சம் சலங்கை திரைப்படத்துக்காக அவர் பாடிய சிங்கார வேலினே தேவா பாடல் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. 60 ஆண்டுகளுக்கு மேல் திரை இசை உலகில் முத்திரை பதித்த திருவாட்டி யானகி 48,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று பின்னணி பாடல் உலகில் தனக்கென எப்போதும் தனியிடம் கொண்டிருந்தார் அவர். பல்வேறு வயதினரையும் கவர்ந்தது அவரது வசீகரிக்கும் குரல். யானகி அம்மா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார். மிக உயர்ந்த கருதியில் சுருதியில் பாடக்கூடிய தனிச்சிறப்பு வாய்ந்த குரலை கொண்டவர் என்று போற்றப்பட்டார். இசையமைப்பாளர்கள் இளையராஜா, MS விஸ்வநாதன், AR ரஹ்மான் ஆகியோரது இசையில் பல பாடல்களை பாடி மக்கள் மனம் கவர்ந்தார். திருவாட்டி யானகியின் பேத்தி அவர் மறைந்த தகவலை சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்தார். பாட்டியின் மறைவை கனத்த மனத்துடன் தெரிவிப்பதாக சொன்ன அவர், குடும்பத்தினர் அவரது மறைவுக்கு தனிப்பட்ட முறையில் துக்கம் அனுசரிக்க விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார். திருவாட்டி யானகி குடும்பத்தினரின் தனிமையை புரிந்துணர்வுடன் மதிக்கும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் திருவாட்டி யானகியின் மறைவுக்கு சமூக ஊடகங்களில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் பிரபல்யம் ஆகி வரும் சாகச சுற்றுலாவில் புதிய இடங்களை ரசிக்க ஏராளமான இளைஞர்கள் படையெடுத்து வருகின்றனர். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்று விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து ₹1,06,400 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹50 குறைந்து 1 கிராம் ₹13,300 விற்பனையாகின்றது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 குறைந்து 1 கிராம் ₹840 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலக செய்திகள். கனடாவின் டொரண்டோ நகரில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். அங்கு சல்சா ஒன் சென்ட் கிளயர் என்னும் லத்தீன் கலாச்சார விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கானோர் திரண்ட நிகழ்ச்சியில் திடீரென சலசலப்பு ஏற்பட்டதாகவும் பலர் ஓடத் தொடங்கியதாகவும் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் கூறினர். நடந்ததை அறிந்து கனடிய பிரதமர் மார்க் கார்னி இறந்தோரின் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் ஹீஃப் மீது ரஷ்யா ஏவுகணைகள் ட்ரோன்களை ஏவி கடும் தாக்குதலை நடத்தியதில் 6 பேர் பலியாகினர். 21 பேர் படுகாயமடைந்து இதற்கு பதிலடியாக ரஷ்யா துறைமுகத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதில் கப்பல்கள் சேதமடைந்தன. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 4 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் தலைநகர் ஹீஃப் நகரில் நேற்று காலை ரஷ்ய ராணுவம் ஏவுகணைகள் ட்ரோன்களை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 6 பேர் பலியானார்கள், 21 பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்யா 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட மொத்தம் 12 ஏவுகணைகளையும் 121 ட்ரோன்களையும் ஏவியது. இதில் பெரும்பாலான ட்ரோன்கள் மற்றும் சில ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்தார். ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யாவின் அசோவ் துறைமுகத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 21 டேங்கர் கப்பல்கள், 2 சரக்கு கப்பல்கள் மற்றும் பல்வேறு சிறிய படகுகள் சேதமடைந்தன என்று உக்ரைன் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தனது நியாயமான இறையாண்மை உரிமையை அச்சுறுத்தலாய் சித்தரிப்பதாக வடகொரியா குறை கூறியுள்ளது. துருக்கியாவில் நடைபெற்ற நேட்டோ உச்சநிலை சந்திப்புக்கு பிறகு வடகொரியா அவ்வாறு கூறியது. அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளுமின்றி அணு ஆயுத ஒழிப்பை தொடங்க வேண்டும் என்று வடகொரியா வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. வடகொரியா தனது அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற மேற்கத்திய நாடுகளின் முயற்சிகள் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அது கூறியுள்ளது. நேட்டோ இராணுவ கூட்டணியை வலுப்படுத்தி அதன் ஆயுத செலவை அதிகரிக்கிறது என்று வடகொரியா விமர்சித்துள்ளது. ஆசிய பசிபிக் நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை நேட்டோ விரிவுபடுத்துவதையும் அது கண்டித்துள்ளது. நேட்டோ மாநாட்டில் 50 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவே தற்காலிக சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கிறார். சண்டை நிறுத்தம் முடிந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு ஈரான் அவ்வாறு பதிலளித்தது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணை திறந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஓமானில் விரைவில் பேச்சு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையை தொடர ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. வட்டாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு ஒளியும் வரை நீரிணியை மூட இருப்பதாக அது கூறியது. நீரிணியை அனுமதியின்றி ஒரு கப்பல் கடந்ததாகவும் அது பல முறை எச்சரிக்கை புறக்கணித்ததால் கப்பலை தாங்கியதாகவும் புரட்சிப்படை கூறியது. தன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதை எச்சரித்தது. அமெரிக்கா அதை பொருட்படுத்தவில்லை. ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது. சைப்ரஸில் பதிவான கொள்கலன் கப்பல் மீது ஈரான் வெளிப்படையாக தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் அமெரிக்கா கண்டித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் அதி உயர் தலைவர் ஆயுதுல்லா அலி கமேனியின் மரணத்துக்கு நிச்சயமாக பழிவாங்கப்படும் என அவரது மகனும் ஈரானின் புதிய அதி உயர் தலைவருமான ஆயுதுல்லா மோஜ்தபா ஹமேனி நேற்று வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ அறிக்கை ஒன்றில் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். கடந்த வாரம் அவரது தந்தையின் இறுதிச் சடங்குகள் தொடங்கியதில் இருந்து புதிய அதி உயர் தலைவர் விடுத்துள்ள முதலாவது பொதுச் செய்தி இதுவாகும். இந்த அறிக்கை ஈரானிய அரசுகளை காட்சியில் வாசித்து காட்டப்பட்டுள்ளது. பழி வாங்குதல் என்பது நாட்டின் கோரிக்கை எனவும் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைமை மதகுரு ஆயுதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு வெளிப்படையான கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு ஈரானை குறிவைத்து 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் போரை தொடங்கியது முதல் நாளான பிப்ரவரி 28 ஆயுதுல்லா அலி கமேனி வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கடந்த மாதம் எட்டப்பட்டதை தொடர்ந்து இம்மாத தொடக்கத்தில் அவரின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தொடங்கின. ஈரான் மற்றும் ஈராக்கில் பல்வேறு நகரங்களுக்கு அவரின் உடல் கொண்டு செல்லப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண ஜனநாயக கட்சி எம்பியான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரோஹண்ணா பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகளால் ஆயுத முனையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார். மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறிகளின் தொடர் தாக்குதல்களால் முற்றிலும் சிதைக்கப்பட்ட கிர்பட் யானுடா எனும் பாலஸ்தீன கிராமத்தை ரோஹண்ணா மற்றும் அவரின் குழுவினர் கடந்த வியாழக்கிழமை பார்வையிட்டு கொண்டிருந்தனர். அப்போது அமெரிக்க தயாரிப்பான M4 ரக அதிநவீன துப்பாக்கியை ஏந்திய இஸ்ரேல் குடியேறிகள் அவர்கள் பயணித்த வாகனத்தை மறைத்து 1 மணி நேரத்துக்கு மேல் தடுத்து வைத்துள்ளனர். சம்பவத்தை விவரித்து ரோஹண்ணா மேலும் கூறுகையில், ஆயுதமேந்திய வன்முறையாளர்கள் எங்களை அச்சுறுத்தியதுடன் இஸ்ரேல் இராணுவத்துக்கு தகவல் அளித்து வரவழைத்தனர். இஸ்ரேல் இராணுவத்தினர் எங்களுக்கு உதவாமல் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக நின்றனர். இதையடுத்து எருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உதவியை நாடிய பின்னர் அங்கு வந்த உள்ளூர் காவல்துறையினர் தலையிட்டு எங்களை மீட்டனர். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் சிதைந்து வரும் மின்சார கட்டமைப்பு காரணமாக கியூபாவில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக நாடு தழுவிய முழு மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. கியூபாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கிய நாடுகளுக்கு எதிரான அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலை தொடர்ந்து கியூபாவில் கடந்த ஜனவரி முதல் எரிபொருள் தட்டுப்பாடு வல்லாறு காணாத அளவை எட்டியுள்ளது. கியூபா தனது ஒட்டுமொத்த எரிபொருள் தேவையில் 40% மட்டுமே உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் நிலையில் ரஷ்யாவிலிருந்து கடந்த மார்ச்சில் இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயும் ஏப்ரல் இறுதிக்குள் தீர்ந்து போனது. தற்போது எரிபொருளை சேமிப்பதற்காக கியூபா அரசு திட்டமிட்ட மின்வெட்டு நடவடிக்கைகளை அமுல்படுத்தி வருகின்றது. இதன் விளைவாக கடந்த திங்கட்கிழமைக்கு பிறகு மீண்டும் முழு மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கரீபியன் தீவு நாடான பஹாமாஸில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 10 பேரும் உயிரிழந்தனர். சீனாவில் 900,000 அதிகமானோர்கள் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிவிட்டனர். பாவி சூறாவளி நெருங்குவதால் அந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாளில் தைவான், பிலிப்பைன்ஸ் ஆகியவற்றை பாவி சூறாவளி புரட்டி போட்டது. சீனாவின் கிழக்கே உள்ள வென்சோப் நகரில் நாளை சூறாவளி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு 10 மில்லியன் பேர் வசிக்கிறார்கள். விபரீதத்தை தடுக்க மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்படுவதாக வென்சோப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூறாவளியின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க மக்களும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு அபாயகரமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. தற்போது ஆண்டுக்கு சுமார் 20.6 மில்லியனாக இருக்கும் புற்றுநோய் பாதிப்புகளின் எண்ணிக்கை 2050 35 மில்லியனாக உயரும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதய நோய்களுக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோயாக புற்றுநோய் உள்ளது. மருத்துவத்துறையில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் புற்றுநோயை தடுக்கும் முறைகள், ஆரம்ப கால கண்டறிதல் மற்றும் அனைவருக்கும் சமமான சிகிச்சை கிடைப்பதில் இன்னும் முன்னேற்றம் தேவைப்படுகிறது. புற்றுநோய் பாதிப்பை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகள், ஆரம்ப கால பரிசோதனைகள் மற்றும் தரமான சிகிச்சை முறைகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தனிநபர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ள அவசியமானது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஏஎல் தொழில்நுட்பம் ஒன்று கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மேட்டா மியூஸ் இமேஜ் என்ற புதிய ஏஎல் தொழில்நுட்பத்தை செவ்வாய்க்கிழமை அறிமுகப்படுத்தியது. இந்த வசதியை பயன்படுத்தி பொது வழியில் இருக்கும் இன்ஸ்டாகிராம் கணக்களில் உள்ள புகைப்படங்களை கொண்டு எவரும் ஏஎல் மூலம் புதிய படங்களை உருவாக்க முடியும். இந்த வசதியை பயனர்களின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்த வழிவகுப்பதாக கூறி கடும் எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக பயனர்கள் அனைவரும் முன்னிருப்பாகவே இதில் இணைக்கப்பட்டிருந்தது பெரும் விமர்சனத்துக்குள்ளானது. இந்த தொழில்நுட்பம் தனி உரிமையை மீறுவதாக செக்காஃப்ரா மற்றும் பிரைவன்சி இன்ஸ்டாகிராம் சேனல் போன்ற அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மக்களின் கருத்துக்களை தவறாக கணித்து விட்டதாக ஒப்புக்கொண்ட மெட்டா நிறுவனம் இந்த வசதியை உடனடியாக திரும்ப பெற்றுள்ளது. மேலும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் மக்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பதாக குறித்த நிறுவனம்

விக்டோரியன் சொத்து லீயை வந்து சேர்ந்தது. ஆபத்தான விளையாட்டால் உயிரிழக்கும் வாய்ப்பு அதிகம் என்று லீ உணர்ந்தார். தாம் மறைந்தால் பெற்றோரின் புதிய உறவுகள் சொத்தை பெறக்கூடாது என்று அவர் எண்ணினார். சொத்து நண்பரை சென்றடையட்டும் என்று அவர் உயிர் எழுதினார். அது குறித்து இணையவாசிகள் கருத்து பதிவிட்டனர். எதிர்காலத்தில் லீ தமது முடிவை மாற்றிக் கொள்வார் என்று சிலர் கூறினர். அவரை போன்ற நண்பர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஒருவர் ஏங்கினார். உணவகத்தில் ஏற்பட்ட தீச்சம்பவத்துக்கு காரணமான ஊழியரை மன்னித்த உரிமையாளருக்கு பாராட்டுக்குவிகிறது. சீனாவின் ஹெனான் மாநிலத்தில் சம்பவம் நடந்தது. தவறிழைத்த ஊழியர் 27 வயதில் லியோ. வேலை முடிந்ததும் எண்ணெய் பாத்திரம் வைக்கப்படுந்த அடுப்பை அணைக்க அவர் மறந்தார். சமையல் அறை, சரக்கு கிடங்கு உள்ளிட்ட இடங்களில் தீ பரவியது. லியோ தீ அணைக்க முயன்றார். உணவக வாடிக்கையாளர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். யாருக்கும் காயமில்லை என்றாலும் உணவகம் பெருமளவில் சேதமுற்றது. இழப்பை ஈடுகட்ட மாதந்தோறும் தம் சம்பளத்தில் ஒரு பகுதியை தருவதாக ஊழியர் கூறினார். உரிமையாளர் அதை மறுத்துவிட்டார். ஊழியர் கடலில் தவிப்பதை பார்க்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார். உரிமையாளரே இழப்பு ஏற்கப் போகிறார் என்ற செய்தி பரவியதும் பலரும் அவருக்கு ஆதரவும் கரம் நீட்டினர். உணவகம் அமைந்திருந்த இடத்தின் உரிமையாளர் வாடகையை குறைத்தார். ஊழியர்கள் நன்கொடை கொடுத்தனர். பீனட் பட்டர் எனும் வேர்க்கடலை வெண்ணெய் கலவை பலருக்கும் பிடித்தமான உணவு. ரொட்டியில் அதை தடவி சாப்பிடுவதும் வழக்கம். நெதர்லாந்தில் சுமார் 360 கிலோகிராம் கலவையை சிலர் தரையில் தடவியுள்ளனர். 15,000 ரொட்டிகளில் தடவி சாப்பிடக்கூடிய அளவு அது. காலஞ்சென்ற கலைஞர் விம் சிப்ரைஸை நினைவு கூறும் விதமாக அவ்வாறு செய்வதாக ஒரு அரும் பொருளகம் கூறுகின்றது. 83 வயது சிப்ரைஸ் கடந்த மாதம் காலமானார். பீனட்ஸ் பட்டர் வேர்க்கடலை வெண்ணெய் கலவையால் நிறைந்த தரை அவரின் பிரபலமான படைப்புகளில் ஒன்று. பிண்ட காசுவலோர் அதாவது பீனட் பட்டர் தரை என்பது படைப்பின் பெயர். வித்தியாசமான யோசனைகளுக்கு வடிவம் கொடுக்கும் சிப்பஸ் கண்ணாடி உப்பு போன்றவற்றையும் தரையில் நிரப்பியதுண்டு. மியூசியம் போச்மேன்ஸ் வேன் பீனோச்சியன் என்ற அரும் பொருளகம் இப்போது ரோட்டர்டாம் நகரில் சிப்பர்ஸின் அதாவது பீனட் பட்டர் தரையை மீண்டும் படைத்திருக்கிறது. 2 மாதம் வரை அது காட்சிக்கு வைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். அட்டன் டன்பார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் ஹட்டன் லீக் மேயர் கிண்ண உதைப்பந்தாட்ட தொடரின் 2 சுற்று போட்டியொன்றின் போது இரு அணிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று சனிக்கிழமை யங் மேட்ஸ் மற்றும் நோர்வுட் சன்ரைஸ் ஆகிய உதைப்பந்தாட்ட அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியின் போதே இந்த வன்முறை இடம்பெற்றுள்ளது. போட்டி நிறைவடைவதற்கு 7 நிமிடங்களே எஞ்சியிருந்த வேளையில் மைதானத்தில் இரு அணி வீரர்களுக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் நடக்கும்போது யங் மேட்ஸ் அணி 3 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் இருந்தது. களத்தில் பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் பலரும் திடீரென மைதானத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததால் கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஹட்டன் காவல்துறைக்கு உடனடியாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து விளையாட்டு மைதானத்துக்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்திய அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் 56 வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 20 சர்வதேச போட்டி தொடரை இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. ஜிம்பாபேக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் வங்கதேசம் 6 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3 ஒருநாள் தொடரில் முதல் 2 தோல்வியடைந்து தொடரை இழந்த வங்கதேசம் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் ஆடுதல் வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட காலிறுதிப் போட்டியில் நோர்வே 2-1 கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி 4வது முறையாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் சுவிட்சர்லாந்துடன் பொருந்திய ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றுள்ளது. அரையிறுதிச் சுற்றில் இனி அர்ஜென்டினாவும் இங்கிலாந்து மோத இருக்கின்றன. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னோரி 4 தீர்மானிக்கப்பட்டுள்ளன. அவை பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, அர்ஜென்டினா அணிகள் ஆகும். வீவா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த அணிகளின் பட்டியலை வீவா வெளியிட்டுள்ளது. அதில் 5 உலகக்கோப்பை வென்ற பிரேசில் அணி 247 கோல்களுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. 4 உலகக்கோப்பை வென்ற இத்தாலி 128 கோல்களுடன் 5ஆம் இடத்தில் உள்ளது. 10வது இடத்தை ஹங்கேரி, ஸ்வீடன் அணிகள் தலா 87 கோல்களுடன் பங்கிட்டுள்ளனர். தென்னமெரிக்கா நாடான பெருவில் பிறந்த கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுக்கு நோர்வே வீரர் எர்லிங் ஹாலண்டின் ஃபே

சூட்டப்பட்டுள்ளது. நோர்வே வீரர் ஹாலண்ட் கற்பந்து ரசிகரிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார். இந்த உலக கிண்ணத்தில் அவர் இதுவரை 4 போட்டிகளில் 7 கோல்கள் அடித்துள்ளார். ஹாலண்டின் பல முக்கிய கோல்கள் மூலம் நோர்வே முதல் முறையாக காலது சுற்று வரை முன்னேறியுள்ளது. இந்த நிலையில் பெருவில் 468 குழந்தைகளுக்கு ஹாலண்ட் என்ற பெயரும், 98 குழந்தைகளுக்கு எர்லிங் ஹாலண்ட் என்ற முழு பெயரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரு ரசிகர்கள் முன்னணி ஆட்டக்காரர்களின் பெயர்களை பிள்ளைகளுக்கு வைப்பது புதிதல்ல. அங்கு கிட்டத்தட்ட 3500 மெஸ்ஸிகள், 1200 ரொனால்டோக்கள் இருக்கின்றனர். பிரேசிலின் நெய்மார் பேரில் கிட்டத்தட்ட 34,000 பேர் பிரிவில் உள்ளனர். உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் விளையாடிய தென்னாப்பிரிக்காவின் எய்டன் ஏடம்ஸ் காலமானார். அவருக்கு வயது 25. அவர் எப்படி இறந்தார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஏடம்ஸ் கேப் டவனில் உள்ள அவரின் வீட்டில் இறந்து கிடக்க காணப்பட்டதாக தெரிய வருகிறது. அதிகாரிகளின் விசாரணை தொடர்கிறது. தென்னாப்பிரிக்கா அதன் இளம் திறனாளர்களில் ஒருவரை இழந்து விட்டதாக அந்த நாட்டு விளையாட்டு கலை கலாச்சாரத்துறைக்கான அமைச்சர் கூறினார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் தென்னாப்பிரிக்கா நாக் அவுட் சுற்று வரை முன்னேற உதவியவர் ஏடம்ஸ். அவர் விளையாடி சில வாரங்களில் மரணமடைந்திருப்பது வருத்தமாக இருப்பதாக ஃபீஃபா அமைப்பு கூறியுள்ளது. இங்கிலாந்து கால்பந்து அணி தலைவர் ஹாரி ஹேன் தாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் ஹால் விளையாடுவதை உறுதி செய்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் அதிபர் டம் கேனை பாராட்டி சமூக ஊடகங்களில் பதிவிட்டார். அதில் தாம் கேனுடன் ஹால் விளையாடியதாக அவர் குறிப்பிட்டார். ஹேன் அருமையான விளையாட்டாளர், ஹால்பிலும் சிறப்பாக விளையாடுபவர் என்பது திரு டம் புகழ்ந்தார். அந்த சந்திப்பு சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததாக கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிச் போட்டியில் செக் குடியரசைச் சேர்ந்த லிண்டா நோஸ்கோவா வெற்றி பெற்று தனது 1வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இறுதியாக நாணயம் மாற்றி வீதம் இன்றைய நாணயம் மாற்றிட்டு கணுசனை வழங்குகின்றார்கள். www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 383.14%, இந்திய பெறுமதியில் 109.2%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.60%, இந்திய பெறுமதியில் 95.49%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.15%, இந்திய பெறுமதியில் 118.15%, ஒரு ஐக்கியநாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.76%, இந்திய பெறுமதியில் 127.90%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 237.5%, இந்திய பெறுமதியில் 67.44%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்துண்டாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பரிசுகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன்கரி, காலிய கோணத்தில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்சிங் எம்பிஎஸ் நிறுவனத்தினர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை சமீபத்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Galagones Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibis Ilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ், 3098 குவைனிட்ஸ், சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH. ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0338 3132 40. தொலைபேசி இலக்கம் 0338 3132 40. வைபர் ஊடாக 0633 689 86 மற்றும் 55 29. வாட்ஸ்அப் ஊடாக 0638 3 89 86 55 29. இது வாட்ஸ்அப் இலக்கம். வைபருடாக 0633 680 0 74 27. அந்த வகையிலே நீண்ட நேரமாக பைபிளுடாக குடனாகியவர்கள் கனடாவில் இருந்து காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
1: நான் நல்ல சமயம் இருக்கிறேன். நீங்க உங்களோட வீட்டுக்காரர் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி நன்றி. உங்க இப்ப இத்தனை டிகிரியில வெயில் நிக்கிறது பிரான்ஸ்?
0: நிக்கிறது இங்க வந்து நான் நிக்கிறேன் 38 36 37 இருக்குது.
1: அப்படி இருக்குதா?
0: 34
1: 34
0: இருந்தாலும் மக்கதான். என்ன 34 சரியான
1: மக்கதான். சரி, நீங்கள் வீட்டுக்கு இருக்கிற பிரச்சனையில போக்குவரத்து செய்யறவே கஷ்டம்தான்.
0: ஆமாம்,
1: இதையும் தாங்க வேணுமா? சரி, எனக்கு ஒரு நாளும் உன மறவாத எளிதான வரம் வேண்டும்.
0: ஒரு நாளும் உன்னை மறவாத எளிதான வரம் வேண்டும்.
1: இருந்தாலும் இந்த நீர்களையோ அறிவிப்பாளர்களோ மறக்காம இருக்கோம்.
0: அப்ப இப்ப இங்க பரிசுக்கு வாரது
1: கமிங் சூன் அப்பா.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி.
0: அவர் குணராகி பசுபதி அவர்கள் தற்பொழுது கனடாவில் இருந்து இணைந்து பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். ஒரு நாளும் உன்னை மறவாத என்ற பாடல்.

0: நேரம் சரியாக 2:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம்.
1: நாங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம், குணமாகி டீ சாப்பிட்டு பாட்டு கேட்கிறாய்?
0: ஆமா ஆமா ஆமா. கனடாவில இன்னைக்கு இப்பொழுது காலை நேரம் தானே?
1: காலை நேரம் தானே. அப்ப அவ காலை பாட்டு, நாங்கள் மதிய பாட்டு. நீங்கள் சாப்பிட்டீங்களானே?
0: ஆம் சாப்பிட்டேன் அம்மா. நன்றி
1: நன்றி. எனக்கு வசந்தம் இல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறா என்ற பாட்டை தாங்கோ.
0: வசந்தம் இல்லை போலே வந்து
1: அசைந்து ஆடும் பெண்புறாவே அந்த பாட்டு.
0: ஓகே ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் அம்மா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கேட்டு பாடலை கேட்போம்.
2: வசந்தம் உள்ள

0: காலை நேரம் சரியாக 2:55 இந்த வழியிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் லாலா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் சோபிதா, நீங்கள் அப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் லாலா. நன்றி.
1: நன்றி.
0: என்ன பாடலை கேட்க போறீர்கள் லாலா?
1: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த பாட்டை கிருப்ப வந்திருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் லாலா.
1: நன்றி. வணக்கம் சோபிதா.
0: நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் சுவிஸ் ரமேஷ் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம், நான் ரமேஷ். சுவிஸ்ல இருந்து
0: நலமா இருக்கிறீங்களா? ஆம், நலமா இருக்கிறோம் ரமேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றி, நல்ல சுகம்.
0: என்ன பாடலை கேட்க போறீர்கள் ரமேஷ்?
1: உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில இருந்து எஸ் ஜானகி பாட்டின பழகிய கண்ணே முழுமுதல் நீயே, இந்த பாடல் தான் நான் விரும்பி கேட்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் ரமேஷ். நன்றி,
1: மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்தகந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சமீபடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ? இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்க இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரம் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 Rue Cail, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
3: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
4: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென் வண்ணம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்த நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது. பாடுவோர் பாடலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40.

0: இந்த மாதிரி தொலைபேசி இலக்கம் 0533 958 47 77 வைபருடாக 0533 580 07 74 27 வாட்ஸ்அப் ஊடாக 0533 689 86 55 29 அந்த மேலே பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வைபருடாக கணேசன் அண்ணாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் கணேசன் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லமா இருக்கு, நல்ல வெயில் இருக்கு. உங்க நல்ல வெயில்
0: நினைக்கிறேன்.
1: என்ன வேணுமா?
0: காணும் காணும். ஆமா,
1: எல்லாம் அவைக்குதான் வேணும். என்ன நான் பாடல் ஆரம்பிக்கிறேன். மறந்த அவர் பாட்டு பண்ண அழைப்பிக்கிறேன். அந்த பாட்டு போடுங்க.
0: ஓகே, பூஜைக்கு வந்த மலரேவா இந்த பாடல் என்ன?
1: ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் இல்லை, அவற்று போடுங்க.
0: ஓம், ரெண்டு பேரும் மறைந்து விட்டார்கள். மறைந்த இருவரின் பாடலையும் கேட்போம். நன்றி கணேசன், அவர்களை ஞாபகப்படுத்தி இந்த பாடலை வழங்குகிறீர்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி.
0: அவர் கணேஷ் அவர்கள் பாடிய பாடல்.
2: வணக்கம்
3: வணக்கம்.

0: ஒலித்தா அந்த பாடலை கணேசன் அவர்கள் பாடியிருந்தார். சரி, கணேசன் தான் இந்த பாடலை அடிக்கடி பாடியிருந்தாலும் இன்று அவர்கள் நினைவாக, ஜானகி அம்மா மற்றும் பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவாக இந்த பாடலை கொடுத்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 3:19 இந்த வெளியிலே வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா. நல்லோ மனோ, எப்படி? நலமோ?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறோம் சோபிதா. சாப்பிட்டாச்சோ?
0: ஆம், சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நல்லா. நாங்க ஞாயிறு சனி ஞாயிறுண்டா வேலையை சாப்பிட்டுடுவோம்.
0: அப்படியா?
1: ஓ, அது என்னன்னு சொல்ற, அரசியல்வாதியே சாப்பிட மாட்டாங்க, நாங்க சாப்பிட்டுடுவோம்.
0: அரசியல்வாதிகளுக்கு நேரமே இருக்காது சாப்பிடுறதுக்கு. பாலசுப்ரமணியம்
1: சொல்லிட்டேன். இந்த பாடுவோர் பாடலாம் இல்ல, பாட்டு எப்பெல்லாம் மினைக்கட்டு திருப்பி திருப்பி பதிஞ்சு மினைக்கட்டு அனுப்புவார்கள். நீங்க அந்த ஒரு அளவுக்கு அந்த டைமுக்கு தொடங்கணும். மற்றவர்கள் டைமுக்கு தொடங்குவார்கள், நீங்க இல்லா நேரம். 3:20 ஒரே ஒரு ஆள் தான் எடுத்திருக்கிறேன். 3:22 இப்ப. அப்ப கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு.
0: நீங்க வந்து அதை நேர் நேரத்துல சொல்லுங்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கும் அந்த நேரங்கள், நாங்களும் சரியாக சில வேளையில சில சந்தர்ப்பங்கள்ல செய்திகள் தாமதமா இருக்கலாம். அப்ப அந்த நேரத்துல நாங்கள் அந்த விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியை கொஞ்சம் தாமதமா தான் எடுத்துக்கொள்றது, நேரம் விட்டு தான் எடுத்துக்கொள்றது. 5 நிமிடம் 10 நிமிடம் அதற்காகத்தான் விளம்பரங்கள் போட்டு
1: சொல்றது. இந்த விடுமுறை விருப்பம் முக்கியம் இல்லையா?
0: அது முக்கியம். விடுமுறை விருப்பம் உங்களை போன்ற பாடகர்கள் பாடாமல் இருக்கிறவர்கள், பாடலை கேட்டு வீட்டில இருக்கிறவர்கள், இந்த பாடல் தான் அவர்களுக்கு மருந்து. அப்ப அதனால பாடல்கள் வந்து கேட்பார்கள். நீங்கள் வந்து 7 மணிக்கு நேர் நேரத்துல நீங்கள் என்ன குறை
1: சொன்னாலும் சரியான நேர் நேரத்துல ஒரு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. எல்லாம் சப்போர்ட்டாக தான் கதைக்கணும்.
0: நேர்மையாக கதைக்கிறார்கள், அவர்களுக்கு தானே நேர்மையாக கதைப்பார்கள்.
1: ஜோபிதா, நான் இப்ப ஒருவரோட கோபம் இல்ல, ஒருவரோட நான் நேர் நேரத்துல ஒன்றும் கிடைக்காது. நீங்க குறைய சொன்னாலும் கிடைக்காது. அதே சங்கடை என்ன செய்யறோம் அது விடுவோம். இந்த பாடுவோர் பாடலாம்ன்றது நீங்க இணையாதீங்க. நீங்களும் ஒரு பாடகி, சும்மா உடன பாடையிலாவது எல்லாம் பதிஞ்சு செய்யறது நேரம் மினைக்கிறது.
0: சரி சரி சரி, உங்கள் பாடலை கேட்போம் மனோண்ணா. சரி, உங்கள் பாடலை கேட்போம். நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து 3 மணிக்கு செய்திகள் மணிக்கு தடவை செய்திகள் வாசிக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்துல 3 மணிக்கு நாங்கள் தாமதமாக மதிய பிரதான செய்தி இடம்பெறவடியால் மதிய பிரதான செய்திகள் வந்து 3 மணிக்கு இந்த பிந்தி நிறைவடைகிறபடியால் அப்ப நான் கொஞ்சம் தாமதம் ஐந்து நிமிடங்கள் 10 நிமிடங்கள் கூட எடுத்தால் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது.
1: நேர்கள் இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது. இந்த பாடுற விஷயங்கள் வந்து நான் ஒரு கலைஞன் என்ற முறையில
0: இப்ப இதெல்லாம் இந்த நேரத்துல கதைக்க முடியாது மனோண்ணா. ஏனென்ற எத்தனை பேர் காத்து கொண்டிருப்பார்கள் பாடுறதுக்கு. உங்கள் பாடலை
1: கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் அப்படிப்பட்ட நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் லண்டோ மனோ அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலை லண்டோ மனு அவர்கள் பாடியிருந்த அவருக்கு நன்றியை தெரிவித்தது. நீங்கள் லண்டோ மனு சொல்லியிருந்தீர்கள், நாங்களும் கஷ்டப்பட்டு தான் அதை ஒலிப்பதிவு செய்து அனுப்புறோம்னு சொல்லி. இந்த ஒலிப்பதிவில் நீங்கள் செய்த ஒலிப்பதிவு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்த ஒலிப்பதிவு சரியா தவறா என்பதையும், ஆனால் நீங்கள் நன்றாக பாடினீர்கள், ஒலிப்பதிவு தவறாக இருக்கிறது. நேரம் சரியாக 3:28 இந்த வெளியிலே வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, ஏமலிருந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஏமலிருந்து பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: கொந்தளிப்பு ஒரு பக்கம் என்ன,
0: இவ்வளவு வெக்கை ஒரு பக்கம் பாருங்க, நாங்கள் இந்த வெக்கைகளால் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள சில பேருடைய மனசு வந்து ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்கிற அதைத்தான் நாங்கள் இதன்ற வேண்டாம். நேரத்துக்கு தொடங்கணும், இது அவர்களுடைய சட்டம் இல்லை. என்ன நேரத்துக்கு தொடங்குறது, இந்த நேரத்துக்கு தொடங்கணும்னு அவர்கள் சொல்ற சட்டம் இல்லை. இந்த கலையகத்தில் நாங்கள் அறிவிப்பாளர்கள் சொல்ற சட்டம் தான் சட்டம், வேற யாருக்கும் இங்கே சட்டம் இல்லை. அதை தலைவர் முடிவெடுக்கணும், எல்லாரும் முடிவெடுக்கணும், அது எங்களுக்கு தான் தெரியும். எங்களை சூழ்நிலைகளை அவர்கள் புரிந்து கொள்ள இல்லை, என்ன எப்படி
1: கதைக்கிறார்கள். போய் சொல்லாம் சொல்றா கம்பன் ஏமாந்தேன், அந்த அந்த அந்த ஏமாந்தான் அந்த பாடுறேன்.
0: சரி பாடுங்கள்.
1: கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே கம்பங்கே மாந்தான் கம்

ஏன் சொன்னானது பாய்வதினால் தானோ அம்புவிழி என்று, ஏன் சொன்னானது பாய்வதில் தானோ அவள் அறுசுவை பாலென, ஏன் சொன்னானது கொதிப்பதினால் தானோ கம்பன் ஏமாந்தான். தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் பாடித்தான் தீபத்தின் பெருமை என்றோ, தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை எரித்தால் தீபவும் பாவம் என்றோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரின்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான் வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படை வருத்தானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான் இளங்கன்னியரை ஒரு மலரின்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமா

0: நன்றி வணக்கம் சோபிதா.
1: நன்றி வணக்கம் பொங்கல் ராஜா. நன்றி. நேரம் சரியாக 3:31 நீங்கள் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ஸ்கந்தா அவர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நல்லா இருக்கிறேன். இங்க ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமா, இணைப்பு கிடைக்குமான்னு நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இணைப்பு கிடைச்சது சந்தோஷம். மெட ஜானகி அம்மாண்டு அந்த துக்கமான இதையும் நினைவு கொண்டு கொண்டு நான் ஒரு பாட்டை விருப்புக்கு இருக்கிறேன் சோபிதா. அவார்ட பாட்டு தான் ஏற்கனவே ஒரு தடவை சந்தனான்னு நினைக்கிறேன். திருப்பி மாதிரியே அவாண்டு ஒரு
1: அவர் ஸ்கந்த அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலை ஸ்கந்தா அவர்கள் பாடியது. அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:37. இந்த வேளையில் வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். நான் மகேந்திரன் பேசுறேன்.
0: வணக்கம் மகேந்திரன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலந்தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நான் பாடல் ஒன்று அனுப்பி
0: இருக்கிறேன். ஆமாம், பாடல் ஒன்று, என்னுசிரை தொட்டு என்ற பாடல் தானே? ஓகே, அந்த பாடலை கேட்போம் மகேந்திரன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி.

குடையாய் பிடித்தேன், ஓடையின் அலையில் பாதைகள் அமைப்பேன். பூமர நிழலை குடையாய் பிடித்தேன், ஓடையின் அலையில் பாதைகள் அமைத்தேன். உன் கண்கள் போய் வர நெஞ்ச கோட்டுக்குள் பூக்கள் நிறைத்து வைப்பேன். ஏன்

0: ஒலி தகுந்த பாடலை மகேந்திரன் அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 3:44 இந்த வெளியிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி, நான் அபிவர்தன் கதைக்கிறேன்.
0: வணக்கம் அபி, நலமா இருக்கிறீங்களா? எங்களுடைய செல்லக்குட்டின குரலால இந்த பாடலை கேட்போம்.
1: நன்றி,
0: அவர் அபிவர்தன் பாடிய பாடலை கேட்போம்.

0: வாழ்த்துக்கள் லவி. நல்ல அழகாக இது ஒரு கை பீச், அதாவது உயர் ஸ்தாயில் வந்த பாடல், நல்ல அழகாக பாடியிருக்கிறீங்கள். உண்மையில் இங்கே உள்ள அனைவரும் உங்களுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு சிறிய வயசிலே இந்த அழகான குரலை கொடுத்த கடவுளுக்கு முதல் நன்றி சொல்லணும். சிறு வயதிலே இப்படி ஒரு பாடலை நீங்கள் அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கிறவர்கள் டாக்டர் ரவி, அவருடைய மனைவி ரஞ்சி அன்றி, ரவி மாமா மற்றும் கேது மாமா, ராஜா மாமா எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுகின்றார்கள். எல்லாம் அழகாக பாடிக்கொண்டு உங்களை பாராட்டியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் செல்லம். நேரம் சரியாக 3:50. இந்த வழியிலே வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பாலேந்திரா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா? எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். நன்றி நன்றி. ஆமாம், எல்லோருடைய பாடலையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். சொன்னார்கள். ஆமாம்,
1: டாக்டர் ரவீந்திர வைஃப் வந்து மூணாம் நம்பர் எனக்கு தெரியாது.
0: மற்றது
1: அது எனக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மற்றது என்னுடைய பாடல் வந்து அது என்னுடைய திருமண நாள். இந்த போன வாரம் நான் கேட்கறது சந்தர்ப்பம் பெறையில, அதுக்காக என்னுடைய விதிக்கும் எனக்குமாக இந்த பாட்டு வந்து, இந்த பாட்டுல சில கருத்துகள் இருக்குது. அதாவது பிபி சீனிவாசும் ஜானகியும் பாடிய பாடல் வந்து, இந்த பாடலை வந்து எல்லாரும்
0: கேட்போம். நிச்சயமாக உங்கள் பாடலை கேட்போம். நன்றி.
1: ஓகேம்மா, நன்றி
0: நன்றி, வணக்கம். அவர் பாலேந்திர அவர்கள் பாடிய பாடலை கேட்போம்.

0: வழியில் வந்தவன் நீயே.
1: ஒலித்த அந்த பாடலை பாலேந்திர அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் சிங்கை மூர்த்தி அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். கலையகத்தில் அனைவரும் கூடி இருக்கிறோம் போல.
1: ஆமா, எல்லோரும் கூடி இருக்கிறார்கள். இங்க கேது இருக்கிறார், ராஜா அண்ணா மற்றும் டாக்டர் ரவி, அவருடைய மனைவி ரஞ்சி அவர்கள். எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள போகிறீர்களா? வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம், வணக்கம் அனைவருக்கும்.
3: வணக்கம் மூர்த்தி அண்ணா.
2: நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம்.
3: சும்மா இருப்பீங்களா?
2: சுகமா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம்.
3: நீ கதை
4: தொடர்ந்து கலக்குவோம்.
2: ஹலோ, ஹலோ அண்ணா.
5: ஹலோ, வணக்கம் ஐயா.
2: ஹலோ அண்ணா.
5: வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம்.
5: எங்க
2: கேக்கு இல்ல, உங்க குரல் உள்ள வைபர்ல இருக்கறனாலயோ?
1: சிலவேளை பைபிள்ல என்ன கேட்காது, பிளத்து கொஞ்சம் மடங்குங்க. கேது கதைச்சது கேட்டது.
5: அடிக்கடி உங்களை பற்றி ஒரு கடன் கேட்டுக்கொள்வேன். அப்போ ஒரு கட்சி நான் ஜார்ப்பாணத்துக்கு போனேன், அறிமுகப்படுத்த சொல்லி அவர் மறந்து போனார். இப்போ போன முறை நாங்கள் போயிருக்கோம். சரி, நீங்கள் வாங்கவும் சந்திப்போம். நாங்கள்
2: சந்திப்போம்.
5: ஓம் ஓம், வெகு சந்திப்போம்.
2: மிக்க மகிழ்ச்சி.
5: சந்தி, ஓகே, மிக்க மகிழ்ச்சி. ஓம் ஓம், உங்களோட சந்தோஷம்.
2: நன்றி, நன்றி,
5: நன்றி. ஓகே,
2: நன்றி, நன்றி.
1: நன்றி சிங்கமூர்த்தி, உங்களுடைய பாடலை கேட்போம்.
2: நன்றி, மிக்க நன்றி சகோதரி.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி.

ஒலித்தந்த பாடலை சிங்கமூர்த்தி அவர்கள் பாடியிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நெற்றியில் கலந்து கொண்டு பாடல்களை பாடிய அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று சனிக்கிழமை திருகோணமலை மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் ஓய்வு பெறவுள்ள உயர்ஸ்தானியரை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ராசமாணிக்கன் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து 36 ஆண்டுகளாக தமது காணிகளை இழந்துள்ள மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி இன்று பலாலி சந்தையில் 4வது தடவையாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை பார்க்கும்போது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழரசு கைதிகளின் பாதுகாப்பை பெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குரல் எஃப்டிலின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2027 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு 2026 பன்னெண்டாம் மாசம் தேதி என்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இலங்கை அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் தாக்கம் உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு இம்மாத இறுதியில் பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள இருந்த ஜனாதிபதி அன்னகுமார் திசநாயக்கா தனது விஜயத்தை இவ்வருட இறுதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்வதிலும் ஜனாதிபதி நிதியத்தை மக்கள் மையப்படுத்திய நிறுவனமாக மாற்றுவதிலும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கிட்மா புயலின் பாதிப்புக்கு பிறகு முதன்முறையாக பேராதனை சந்திப்பு தொடருந்து நிலையத்திலிருந்து பிலிமத்தலாவ வரை தொடருந்து ஒன்று இயக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் ஆரம்பகட்ட இழப்பீடு மாத்திரமே என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து குற்றப்புண்டாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் மீண்டும் இணைக்கப்பட்டவர்களில் 47% தவறான நண்பர்களின் சகவாசம் மற்றும் காதல் தோல்வி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மீண்டும் போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆளாகியுள்ளனர் என்று போதைப்பொருள் மறுவாழ்வு பணியத்தின் தலைமை பணிப்பாளர் நாயகம் பிரிகேடியர் எம்.எஸ்.சாமி தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் சந்தையில் கடுமையான சிக்கல்கள் உருவாகும் அபாயம் உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பண்டாரியா வழியில் ஆசிரியர் ஒருவர் நேற்று சனிக்கிழமை பாம்பு தீண்டியதில் உயிரிழந்துள்ளார். அம்பலாங்குட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான ஆமீர் சந்திரங்க சமரநாயக்கா சட்டவிட துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்துகமா இத்தகொட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வத்தளை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பகுதியில் பெருமளவு போதைப் பொருளுடன் 36 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் 50,000 ரூபாய் பெறுமதியான போலி நாணயத்தாள்களை உடமையில் வைத்திருந்த நபருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்திய செய்திகளில் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை கைப்பற்ற தங்களது சட்டசபை உறுப்பினர் ஒருவரை விலைக்கு வாங்க பாஜக தரப்பில் 30 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக முதல்வர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். திருவாசகத்தை பொருள் உணர்ந்து படித்தால் நல்ல நெறியில் வாழ வழிவகுக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் ஜெகதீசன் தெரிவித்துள்ளார். தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழுமத்துக்கு எதிரான பண மோசடி வழக்கில் புதிதாக ₹1,021 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு பள்ளியில் தமிழக வெற்றிக்கழக நிகழ்ச்சியை நேரில் செய்த விவகாரத்தில் மேலும் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தனது மகனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஒரு வார பயணமாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரிட்டன் தலைநகர் லண்டன் புறப்பட்டார். மத்திய பிரதேச இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட பாஜகவின் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் 12 மணி நேரத்துக்கு மேலாக மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை பிறப்பு சராசரியாக 500 எண்ணிக்கை வரை குறைந்து கொண்டே வருகின்றது. உலகச் செய்தியில் கனடாவின் டொரண்டோ நகரில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். உக்ரைன் தலைநகர் ஹீப் மீது ரஷ்யா ஏவுகணைகள் ட்ரோன்களை ஏவி கடும் தாக்குதல் நடத்தியதில் 6 பேர் பலியாகினர், 21 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தனது நியாயமான இறையாண்மை உரிமையை அச்சுறுத்தலாய் சிந்திப்பதாக வடகொரியா குறை கூறியுள்ளது. அமெரிக்காவே தற்காலிக சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தலைமை மதகுரு அய்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு வெளிப்படையான கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு ஈரானை குறிவைத்து 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண ஜனநாயக கட்சி எம்பியான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரோஹன்னா பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகளால் ஆயுத முனையில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் சிதைந்து வரும் மின்சார கட்டமைப்பு காரணமாக கியூவாவில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக நாடு தழுவிய முழு மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. கரீபியன் தீவு நாடான பஹாமாஸில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 10 பேர் உயிரிழந்தனர். உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு அபாயகரமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய AI தொழில்நுட்பம் ஒன்று கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளது. சீனாவில் இளைஞர் ஒருவர் தமது நண்பரின் பெயரில் உயில் எழுதி வைத்தது இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவகத்தில் ஏற்பட்ட தீச்சம்பவத்துக்கு காரணமான ஊழியரை மன்னித்த உரிமையாளருக்கு பாராட்டு குவிகின்றது. பீனட் பட்டர் என்னும் வேர்க்கடலை வெண்ணெய் கலவை பலருக்கும் பிடித்தமான உணவாக அமைந்துள்ளது. விளையாட்டுச் செய்தியில் ஹட்டன் டன்பார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் ஹட்டன் லீக் மேயர் கிண்ண உதைப்பந்தாட்ட தொடரின் 2வது சுற்று போட்டியொன்றின் போது இரு அணிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் 56 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 20-20 சர்வதேச போட்டித் தொடரை இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. தென்னமெரிக்க நாடான பெருவில் பிறந்த கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுக்கு நோர்வே வீரர் எர்லிங் ஹாலண்டிங் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் விளையாடிய தென்னாப்பிரிக்காவின் எய்டன் ஏடம்ஸ் காலமானார். அவருக்கு வயது 25. இங்கிலாந்து கால்பந்து அணி தலைவர் ஹாரி கேன் தாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் கோல்ஃப் விளையாடியதை உறுதி செய்துள்ளார். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகிறார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 383.14%, இந்திய பெறுமதியில் 109.02%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.60%, இந்திய பெறுமதியில் 95.49%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.15%, இந்திய பெறுமதியில் 118.15%, ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.76%, இந்திய பெறுமதியில் 127.96%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 337.5%, இந்திய பெறுமதியில் 67.44%. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிஸ் லாட்சியம் அழந்திருக்கும் வீட்டி கேசன்கரி, காலியா கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: பூமிக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பொன்னிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டி மார்க்கெட்.

தேன்மலை நிகழ்ச்சிக்காக அவளுடன் காற்றுக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:10 to 5 வரை இடம்பெறுகின்றது தேன்மலை. அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி லாலா ரவி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரது தெருவில் இன்றைய தேன்மலை ஒளிபரப்பாகிறது. அந்த வகையில் அவரது முதலாவது தேன்மலையாக ஒழிக்க வருகிறது கடல் திரைப்படத்திலிருந்து.

0: சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணிக்கொண்டு வார்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் லால் அரவி அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இருந்து.

0: கடித நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
1: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
0: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில்
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: 65
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்
0: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

கவுன்சில் ஆட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.

ஒலித்த அந்த பாடல் திருடால் திருடால் திரைப்படத்தில் இருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் நினைத்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்காக தொடர்கிறது லாலா ரவி அவர்களின் பாடலில் இருந்து ரட்சகர் திரைப்படத்தில் இருந்து.

நேரம் சரியாக 4:43 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் லாலா ரவி அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது உயிரே திரைப்படத்திலிருந்து.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் லாலா ரவி அவர்கள். அந்த வகையில் அந்த அவரது தெரிவில் முதலில் ஒலித்த அந்த பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்து ஒலித்திருந்தது, தொடரும் பாடலாக ஒலிக்கிறது. நூல்வேலி திரைப்படத்தில் இருந்து

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசர் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

ஒழித்த அந்த பாடல் கோவில்புரா திரைப்படத்திலிருந்து ஒழித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலை நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்க விரும்பினால் உங்களுக்கு பிடித்தமான 8 அல்லது 10 பாடல்களை நீங்கள் எழுதி அனுப்பி வைக்கலாம். நீங்கள் எழுதி அனுப்பி வைத்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பெயர்களிலும் உங்களுடைய தேன்மலை ஒளிபரப்பாகும். நீங்கள் பாடல்களை எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வைக்கலாம். அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி லாலா ரவி அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது கல்கி திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்த அந்த பாடல் தரிசனம் திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. நேரம் சரியாக 5:16. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரமும் தேன்மலை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தேன்மலைக்காக பாடலில் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் திருமதி லாலா ரவி அவர்கள் பிரான்சிலிருந்து. அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உழுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிந்து வந்திருக்க எந்த நாளும் உன்னோட இது கீழே இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்
4: உனக்கு நல்ல சக்தி.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

0: நேரம் சரியாக 5:19. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. எண்ணும் அழுத்தம் எண்ணமழுத்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் அழுத்தம். எண்ணமழுத்த நிகழ்ச்சியானது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பு எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் அந்த தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் பாவித்து தான் நீங்கள் அந்த தரப்பட்ட அந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எண்களை தொடர்ந்து தரவு. தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் வரும் நீர் வந்து 5 கேள்விகளை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து வருவர் 4 கேள்விகள், அதனைத் தொடர்ந்து 3, அதனைத் தொடர்ந்து 2, 1 என்ற அடிப்படையில் நீங்கள் வரும் நீர்கள் அந்த கேள்வியை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். தரவைத் தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதன் ஊடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்கள் 100, 10, 50, 2, 1, 4. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 523. அந்த 523 எவ்வாறு வந்தது என்பதை இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். மீண்டும் உங்களுக்காக அந்த இலக்கங்களை தருகின்றேன். 100, 10, 50, 2, 1, 4. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 523. சரி, மீண்டும் ஒரு முறை இலக்கத்துக்குள் போய் நாங்கள் தரவுக்குள் செல்லலாம். உங்களுக்கான இலக்கம் 100, 10, 50, 2, 1, 4. கண்டுபிடிக்க வேண்டியது 523. சரி, உங்களுக்கான இந்த வாரத்திற்கான முதலாவது தரவாக வருகிறது. இந்த வாரத்திற்கான உங்களுக்கான முதலாவது தரவு போட்டிகளில் வரக்கூடியது. போட்டிகளில் வரக்கூடியது, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட போட்டிகளில் வரக்கூடியது. சரி, நீங்கள் வைபரோடு இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப்போடு இணைந்து கொள்ளலாம். 0109 உங்கள் 4 இலக்கங்கள், 4 இணைப்புகள் இருக்கிறது. நீங்கள் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் 4 இணைப்பிருந்தால் நீங்கள் வரமாட்டீங்க, 1, 2 போய்க்க வந்து வருவீங்க. சரி, வந்துருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீங்களா? இது வந்து 4 எழுத்துக்கள்.
1: போட்டிகளில்
0: வரக்கூடியது. போட்டிகளில் வரக்கூடியது. மெய்யெழுத்து வந்து குறில்.
1: வரிசையில வருமா?
0: காண வரிசையில வராது. இன்னும் 2 கேள்வி இருக்கு உங்களுக்கு. கேள்வி சானாவிலேயே தொடங்குமா கேக்குறீங்களா?
1: போட்டியில்
0: வரக்கூடியது. போட்டியில் வரக்கூடியது.
1: இன்னொரு
0: கேள்வி இருக்கு உங்களுக்கு.
1: இரண்டாவது
0: எழுத்து வந்து மெல்லினம். மெல்லினம் சாணாவில் ஆரம்பிக்குது, இரண்டாவது எழுத்து மெல்லினமா இருக்குது, ஒரு மெய் எழுத்தும் இல்ல. போட்டிகளில் வரக்கூடியது. மொத்தம் 4 எழுத்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். மீண்டும் இணைந்திருங்கள். தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் நலமா இருக்கீங்களா?
2: கேக்குதா?
0: ஓ, நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. வெப்பத்துல வக்கீர வாங்கி இல்லாம ஓடி ஒழிச்சிட்டு
2: வெளியால போக மாட்டேன்.
0: வீட்டுல இருப்பேன், சில வேலை எரிச்சல் வருது.
2: வீட்டுல
0: மூளை வேலை செய்யாத மாதிரி இருக்கும்.
2: உங்க சரியான புக்கு தான். கணக்கு செய்தனா
0: சொல்லுங்க.
2: 10 × 50 = 500 வந்து 4 × 100 பிரிச்சா 25. வந்து அதுல இருந்து 2 × 23 வந்து 500 × 23 = 523 தர 1
0: 523 வேற முறை இருக்கு.
2: போட்டிகளில் வரக்கூடியதுன்னு சொன்னா போட்டிகளில் வரக்கூடிய முடிவா அல்லது அந்த போட்டி பொறாமை அந்த இதுகள் அந்த
0: எங்களோட குணாதிசயங்கள்லன்னு சொல்றீங்க? குணாதிசயம் இல்ல, இதுல அந்த போட்டிகள் நீங்க முதல் கட்ட போட்டிகள் வர்ற முடிவுகளோட சம்பந்தம் இருக்கு. ஓ, அதுகளோட சம்பந்தம் இருக்கு.
2: ஆனா மெய்யெழுத்து இல்லையா? கேட்கலாம்.
0: மூன்று மூன்று இருக்கு. மூன்று தான் இப்பதானே ஒன்று கேட்டீங்க. சில இடங்கள்ல அது வந்து ஏமாட்டமா இருக்கா? அதான், சில இடங்கள்ல ஒரு ஏமாட்டம் இருக்கும். ஏமாட்டம்
2: தோல்வி வெற்றி மாதிரி ஒரு முடிவுண்டு தானே சொன்னீங்க, அப்படியான ஒரு விஷயம் தானே?
0: அந்த அந்த முடிவில் சம்பந்தம் இருக்காமா?
2: சம்பந்தம் இருக்குது. 2வது எழுத்து மெல்லினம்.

0: கூட்டுக்கு வரக்கூடியதுல சபதம், சபதம்,
1: சபதமா? சபதம் வேற, அது என்ன நான் மெய்யெழுத்து இல்லையென்று சொல்லி இருக்கிறேன். அப்ப சபதத்துல வந்து உம்மன்னா வருது வேற, அது நீங்க மெய்யெழுத்து இல்லாம குத்துவார எழுத்து இல்லாம ஜோசிங்கவா, அதுக்கு அதோட அந்த தரவுக்கும் பொருத்தமா இருக்கணும். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். இந்த வாட்ஸ்அப் வயோருக்கு இணைப்பை ஏற்படுத்துபவர்கள் நீங்கள் இங்க வாட்ஸ்அப் பக்கம் அங்கும் அங்க வரலாம்.
2: வணக்கம் ராஜேந்திரன்,
1: சொல்லுங்க. முடிவுல வர்ற மாதிரி இருக்குமா, அதுன்ற முடிவா வெட்டி தோல்வியோட சம்பந்தப்பட்டதா ஆண்டு எல்லாம் கேட்டு இருந்தா இல்ல
2: சொன்னாவது
1: சமநிலை ஏன் சொல்லி சும்மா சொல்லி பார்க்க போறோம்
2: ரெண்டு சொன்னீங்க மூன்றாவது மெல்லினம் சொல்லிட்டீங்க, மற்றது முற்பாதி கொண்டு குறைசி படுத்திட்டேன்.
1: சரி, எல்லாம் பொருந்தி இருக்குது. ஓகே, உங்களுக்கு எல்லாம் நீங்க இப்ப சமநிலை என்ற சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. சமநிலைன்றத வந்து ஏன் சும்மா சொல்லி பாக்குறீங்க? இப்ப இவ்வளவும் சொல்றீங்க, இவ்வளவு உங்களுக்கு இவ்வளவும் பொருத்தமா இருக்குது, அதோட தரவுக்கு வந்துட்டு தரவுக்கு பொருத்தமா இருக்கா இல்லையா? சும்மா சொல்லக்கூடாது, அதுதான் என்று சொல்லணும். அப்பதான் நாங்க கொண்டு தரவு கொண்டு வராங்களுக்கும் சமநிலை என்பது சரியான பதில். போட்டிகளில் வரக்கூடியது, போட்டி வந்து போட்டிகளில் வந்து சமநிலையில் முடிகிறது தானே. சில சந்தர்ப்பங்களில் வந்து பார்வையாளர்கள் எல்லோருக்கும் பங்கு பெற்ற எல்லாருக்குமே ஒரு ஏமாட்டமாக இருக்கும், அது சமநிலையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சில போட்டிகளில் இப்போ இந்த திருப்பி அதுக்கான பிந்து அதிலிருந்து வைப்பார்கள். சில இடங்களில் வந்து சமநிலை, சில அங்கே வர படிப்பு சம்மந்தமாக ஏதாவது என்ன பயிற்சிகள் அந்த அதுகள் அப்படியான இடங்கள்ல வந்து சமநிலை வந்து இப்ப ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு எல்லாருக்கும் அது கொடுக்கலாம், அது வந்து மாற்றம் இல்லை. ஆனா அது அந்த வேற வேலைக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஏமாற்றம் வேறங்க, நான் மட்டும்தான் வரணும்ன்றது அப்படி. ஆனா இது சமநிலை தான் சரியான பதில். பாராட்டுக்கள்,
2: நன்றி,
1: நன்றி. தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்,
3: வணக்கம்.
1: நிலமா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் களைப்பு வெயிலுக்கு.
3: எனக்கும்
1: தான் களைப்பா இருக்கு, வீட்டு வந்து இங்க வந்து
3: சொல்றீங்களா?
1: கணக்கு சொல்றேன், குறிச்சு கொடுங்கப்பா. 100, 10, 50, 2, 1, 1, 1, 1, 4. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து
3: 523.
1: இப்ப உங்களுக்கு தரவு தாரன் இப்ப முதலாவது பொருத்தமா இருக்கா?
3: போடுறேன், அப்பதான் நான் ரெடியாகி போட்டேன். அதால எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தது. சொல்லுங்க,
1: உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது. பழுதை தடுக்கக்கூடியது, பழுதை பழுதா போறது பழுதாகிறத வந்து தடுக்கக்கூடியது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற

0: ஆறு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. ஆறு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற பழுதை தடுக்கக்கூடியது இதான் உங்களுக்கான தரம். பாலினம் பிற்பாதி. ஒரு மெய்யெழுத்து இருக்குது, பானாவில் ஆரம்பிக்குது, மொத்தம் ஆறு எழுத்துக்கள். பழுதை தடுக்க கூடியது உங்களோட கேள்வி முடிஞ்சு.
1: கணக்கையும்
0: செய்துட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த ஆக்கள் குறைவா இருக்கு. நம்ம அங்கே எல்லாரும் வெயிலுக்கு அங்கே போயிடணுமா? விடுமுறைக்கும் தொடர்ந்து வந்திருப்போர். வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க.
2: இடையில
0: வரும். இடையில வரும்.
2: அது என்ன இனம்?
0: அந்த மெய்யெழுத்து வந்து பாலினம். ரெண்டாவது எழுத்து இடையினம். கடைசி எழுத்து வந்து வல்லினம். வல்லினம் ரெண்டாவது எழுத்து இடையினம், கடைசி எழுத்து வல்லினம். மெய்யெழுத்து இடையில இருக்கு, அது வந்து வல்லினம். கேள்வி முடிஞ்சது. நான் இல்லதில்ல, நான் அண்ணே முடிஞ்சிட்டு உங்களுக்கு இருக்கா? நீங்க என்ன? நீங்களா?
2: அண்ணன்
0: இல்ல, தான் இருக்கு. என்ன ரெண்டாவது எழுத்து என்ன இனம்? மெய்யெழுத்து என்ன இனம்?
2: மெய்யெழுத்து என்ன இனம்?
0: கடைசி வந்துட்டு என்ன இனம்? மெட்டது மெய்யெழுத்து எங்க வருது? டெய்லியா கடைசியிலயா? அவ நாலு கல்லி முடிஞ்சு. நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர். வணக்கம்.
3: வணக்கம் கேமா, நான் பிலோமினா.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா? சில நேரங்கள் அதிகமா இருக்கும்.
3: அதிகமா தான் இருக்கு. சரி, உங்களுக்கு வாழ்த்துகள் குறிக்கேன்னு பிரேமா. கேமா கேமா, இப்ப கணக்கு சொல்றது ஒன்றும் இருக்குது. நூற நாலால பிரிச்சா இருபத்தஞ்சு, பிறகு அங்க ரெண்டும் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றால பிரிக்கனா ரெண்டு, பிறகு அந்த இருபத்தஞ்சு ரெண்டால கழிச்சா இருபத்தி மூணு, அந்த அஞ்சூறு இருபத்தி மூணு கூட்டா 523. இது வரை இல்லைன்னா
0: அவ வந்து இதே மாதிரி தான் செய்தவா? நீங்க இப்ப ரெண்டையும் மூண்டையும் கூட்டிட்டு ரெண்டு ஒண்டால பெருக்கிட்டு போய் அந்த ரெண்டை கழிக்கிறீங்க.
3: அவ வர மறுச்சு.
0: அவ வந்து அவன் வந்து ரெண்டு கழிச்சு போட்டு இந்த எல்லாம் செய்த பிறகு அந்த ஒன்று மிச்சம் இருந்தபடியா ஒன்றால பிரிச்சோ பெருக்கியோ
3: விட்டவன். சரி சரி, நான் இது பதப்படுத்துறதுதான் எடுத்த மண்டைக்குள்ள வந்ததுதான். நீங்க நடுவுக்குள்ள இட இன மண்டலம் சொன்னீங்க, அதை கண்டுபிடிக்கல.
0: தடுக்க கூடியது
3: அதுவும் வரலாம். பதப்படுத்துறதுதான்
0: தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஆம் சொல்லுங்க.
4: மூன்று கேள்வி கேட்கலாம்.
0: மூன்று கேள்வி கேட்கலாமா?
4: என்னென்ன
0: மொத்தம் ஆறு எழுத்துக்கள்,
4: உணவு பொருளை பழுதார தடக்கக்கூடியதா அல்லது எங்க ஏதாவது
0: உணவுக்கும் வரம், உணவுக்கும் வரம், எல்லாத்துக்கும் வரம். எங்க எங்க நீங்க பழுதா போற தடுக்க போறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வரம் வந்து. இப்ப நீங்க ஒரு ஒரு கட்டிடத்தின் வந்துட்டு சேதம் அடைகிறத தடுக்கிறதுக்கு கூட வரம், உணவு பழுதா போறதை தடுக்கிறதுக்கும் வரம். சாதாரணமா நீங்க வச்சிருக்கிற உங்களோட உடைகள், உங்களோட ஒவ்வொரு உங்களோட பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்குலயும் வரம். பொதுவான சொல், பொதுவா எல்லாவுடைய பக்குவப்படுத்தி வச்சாலும் சிலது வந்து அதையும் மீறி வந்து பாதுகாக்க இல்லாம போயிரும். பக்குவப்படுத்தி வைக்கிறதுன்றது எனக்கு அதோட கொஞ்சம் கொஞ்சம் தொடர்பு இருக்குதான். நீங்க இப்ப ஒரு ஒரு விடயத்தை பாதுகாக்கிறதுன்றது வந்துட்டு முறைப்படியும் பாதுகாக்கலாம்.
4: நாங்க சில பொருட்கள்ல இந்த போலியா இதுகள்ல சுத்தி வைப்போம் அல்லது பிரிட்ஜுக்கு வைப்போம்.
0: அந்த அதுக்கு வந்து இதுக்கு முறை இருக்கு, ஆனா நேரடியா இது முறையத்தான் நான் இந்த சொல்ல குறிக்கல. நேரம் சரியாக 5:39 நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் எண்ணமழுத்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். எண்ணமழுத்தும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: ரஜன்,
0: சொல்லுங்கள். உங்களுக்கு ரெண்டு கேள்வி.
2: அந்த மெய்யெழுத்து ஒன்றுதான் சொன்னீங்க,
0: ஆம்,
2: அது இப்ப என்ன வருமா?
0: வரும், வரும்.
2: அப்ப இன்னொரு கேள்விக்கு இப்ப உறுதிப்படுத்தும். ரெண்டாவது இடம் என்ன மட்டும் சொன்னீங்க,
0: ஆம்,
2: அது டிராவல் என்ன வருமா?
0: வரும்.
2: பராமரிப்பு,
0: பராமரிப்பு என்பது
2: சரியான உடல்
0: வருத்தமா இருக்கா? பராமரிப்பு என்பது சரியான பதில். ஆமாம், பாதுகாக்க பழுதை தடுக்கக்கூடியது வந்து நீங்கள் பராமரிக்கிறது வந்து பழுதை தடுக்கிறதுக்கு தாங்க, நாங்கள் பேணி பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த பராமரிப்பை வச்சுருப்போம். பராமரிப்போம், பராமரிக்கிறதுக்கு முறை இருக்குது. நான் பராமரிக்கிற எல்லா விடயத்தையுமே பராமரிக்கலாம், உறவுகளை கூட பராமரிக்கலாம். அந்த வகையில் பராமரிப்பு என்பது சரியான பதில். பாராட்டுக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: உங்களோட
0: நாட்டுலயா கேக்குதா? உங்களை வேற வீட்டுக்கு கொள்றோம் உங்களோட ஆர்வத்துக்கு. நான் உங்களுக்கு புது தரவு தரவா, ஆனா உங்களோட இணைப்பு கொஞ்சம் இதா இருக்கேன்னா, விட்டு விட்டு வருதா? கணக்கு சொல்றீங்களா? 4, 100, 10, 50, 2 திருப்பி சொல்லுவா? 100 இருக்குதா? 100, 10, 50, ஓ ரெண்டு இருக்கு
2: பாராட்டுக்கள்.
0: ஆமா பாராட்டுக்கள். இல்ல இல்ல இது இது வேற முறை. ஓ
2: சரியா.
0: உங்களுக்கு அணைந்து அடுத்த தரவாக வருகிறது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டினா இப்ப நீங்க அங்க நிக்கிறபடியா என்ன செலவு தரலாம் சொல்றேன். இலங்கையும் எதிர்பார்ப்பது, இலங்கையும் எதிர்பார்ப்பது, இதுதான் உங்களுக்கான தரவு. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற நான்கு எழுத்துக்கள் கொண்ட சொல்லும், நான்கு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற இலங்கையும் எதிர்பார்ப்பது. மெய்யெழுத்து இல்ல, மெய்யெழுத்து இல்ல, மெல்லினத்துல தொடங்கும். மாமா வரிசை, மாமா வரிசை, மா மகளுக்கு வார. ஓ மகரம், மகரம். ம் மானாவிலேயே தொடங்காது, மானாவிலேயே தொடங்காது. இன்னும் ஒரு கேள்வி, மீனாவிலே வராது. நன்றி நன்றி நன்றி கணக்குக்கு வராட்டுக்கள். நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள்.

0: ஆமாம், நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கோம், நேரையும் பார்க்கலாம். வணக்கம். ஆமாம், கேட்டீங்களா என்ன தர வந்து? இலங்கையும் எதிர்பார்ப்பது.
1: மூணாவில்
0: தொடங்கும்.
1: ரெண்டாவது
0: எழுத்து வேலினம். எதிர்பார்ப்பது.
1: என்ன சொன்னீங்க
0: தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆம், சொல்லுங்க.
2: மூன்று
0: கேள்வி.
2: நாட்டுக்கு
0: சப்போர்ட் பண்றதா, இங்க இருக்கிறத சப்போர்ட் பண்றதா, அதுக்கான குழப்பம் வந்து உண்மையில நான் நினைக்கிறேன். நான் வந்து சில நாடுகள் ஆண்டுகளாம் அந்த மரோ குளையாடைக்குல வந்து அநேகமான வீடுகளில் வந்து மரோ அந்த கொடியெல்லாம் வச்சிருந்தாரு. அதை நான் யோசித்தேன், அவர்களுக்கே இவ்வளவு குழப்பமா இருக்கும், இதுக்கு இதுக்கா அதுக்கான ஒரு குழப்பம்.
2: எதிர்பார்ப்பது உண்மையா அந்த அந்த அரசியல் விஷயமாவா அல்லது அந்த
0: அரசியலுக்கு? இப்ப நீங்க டூரிஸ்ட் சொல்லி சொன்னா, டூரிஸ்ட் வருகைய வந்துட்டு நீங்க அரசியலோட எடுப்பீங்களா, தனிய வந்து வேறுபடுத்துவீங்களா, இல்ல அதுக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஒரு அரசியல் இருக்கும் வந்து
2: இருக்கும். ஓ, அப்படியான ஒரு விஷயமா?
0: ஓ, அப்படித்தான வந்துட்டு இப்ப அவர்களுக்கு அந்த ஒரு இப்ப அரசுக்கு அந்த நாட்டுக்கு நன்மை பயக்கிற மாதிரி இப்ப வந்து டூரிஸ்ட் வரையினம் என்று சொல்லி சொன்னா, நாட்டுக்கு அதால ஒரு வருமானம் ஒரு நன்மை ஒன்று கிடைக்குது இல்ல, அது இந்த எதிர்பார்ப்பு உண்டா வைக்க இருக்கு. அது மாதிரி
2: ரெண்டாவது எழுத்து வல்லினத்துல பிற்பாதி
0: சொன்ன
2: மெய் எழுத்து இல்லாதது.
0: மெய் எழுத்து இல்ல, கடைசி எழுத்து வல்லினம். இலங்கையும் எதிர்பார்ப்பது.
2: என்ன
0: விஷயம் நான் வரையில சொல்லு,
2: ஞாபகம்
0: திரும்பி வாங்க வந்திருப்ப. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு வந்து ஸ்கந்தா அவர்கள் இந்த இணைப்பில் வந்து முயற்சிக்கிறார். நான் அது இணைப்பு வந்துட்டேன், நான் எடுத்தபடியாக வர முடியலை. இணைந்து கொள்ளுங்கள் அந்த 09 இணைப்பில் காத்திருப்போர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
1: ரெண்டு
0: கேள்வி கேட்கலாம். ஆம்,
1: மூன்றாவது
0: எழுத்து படி கேட்கலாம். ஓ, கேட்கல.
1: அது என்ன இனம்?
0: இடையினம்.
1: இடையினம்
0: முதலீடு
1: என்னென்ன
0: முறையில முன்னேறலுமோ எல்லாத்தையும் செய்யணும்ன்ற ஒரு இது வந்துட்டு ஏழுமோ இல்லாதோ இருக்கும். எதிர்கால தேவைக்காக வந்து இந்த பண வீக்க முதல்ல வந்து சமாளிக்கிறதுக்கான என்ற ஏற்கனவே வந்து நொந்து நூலா போய் இருக்கணும். முதலீடு என்பது சரியான பதில். பாராட்டுக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அடுத்த ஆளு கொடுக்கவா? அப்ப தரவா வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
3: முதலீடு
0: முதலீடு எல்லா பக்கத்தாலையும் பெறுமே. நான் வேற நாடுகள் தங்கட நாட்டுல வந்து முதலீடு ஆகணும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. தாங்கள் வந்துட்டு இன்னொன்னுல வந்து முதலீடு செய்து தங்கட இத வந்து மீண்டும் கொண்டு போகணும் முன்னேற்றமான்றது உண்டு. எல்லா விதத்திலயும் முதலீடுன்றது இலங்கைக்கு தற்போதைய எதிர்பார்ப்பும் ஒரு தேவையாகவும் இருக்குது. சரி, உங்களுக்கு தரவு தரவாக
3: கேட்டு பாக்குறேன்.
0: உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது. அதிக விபத்துக்களை சந்திக்க கூடியவர்கள். அதிக விபத்துக்களை சந்திக்க கூடியவர்கள். இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்டு சொல்லும். இருக்கு மூணு கல்வி கேட்டுட்டீங்க.
3: அதாவது முதலாம் எழுத்து வந்து மெல்லினத்தில குறில நடில
0: குறில்
3: மெல்லினத்தில குறில் குறில
0: மானாவே இருக்குது அதுல கேள்வி முடிஞ்சது.
1: பூஜ்ஜியம்
0: 9 முயற்சித்தவர் துண்டிக்கப்பட்ட பிறகும் ஆக்கள் இருக்கணும் என்று நான் வச்சிருந்துட்டேன். என்ன நீங்க முயற்சிக்கலாம். வாட்ஸ்அப் ஊடாகவும் வரலாமா?
1: சரி, நான் முதலீடு கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுவேன் கணக்கே செய்து கொண்டிருந்த முதலீட்டையும் நீங்க சொல்ல சொல்லாதையும் ஒன்றிருந்தேன். அப்ப முதலீட்டை சொல்லி போட்டு கணக்க சொல்லுவோம் பார்த்தேன். கணக்கு வந்து
0: 50 × 2 = 52
1: 100 × 52 = 5200
0: 5200
1: பிரிச்சால் 10 = 520
0: 524
1: 524
0: மானாவில தொடங்குது, மானாவில மானாவிலேயே தொடங்குது. மானாவில தொடங்குறது ஆறு எழுத்துக்கள் கொண்டது, கடைசியில ஒரு மெய்யெழுத்து இருக்குது. ஒரு மெய்யெழுத்து தான் இருக்கு, அது கடைசியில இருக்குது. அதிக விபத்துக்கள் சந்திக்க கூடியவர்கள், இதுதான் உங்களுக்கான தரவு. இனி நீங்க நாலு கேள்வி கேளுங்கள். இடையினம் யானாவும் இல்ல டானாவும் இல்ல.
1: அப்ப
0: இன்னொரு கேள்வி,
1: மூன்றாவது எழுத்து என்ன?
0: மூன்றாவது எழுத்து வந்து இடையினம். கேள்வி முடிஞ்சது, கேள்வி முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு அது ரெண்டாவது லானா வரிசைன்றது தெரியுது, மூன்றாவது இடையினம்ன்றது தெரியுது. ஒரு மெய்யலத்திற்கு கடைசியில் இருக்குது, மாணவில் ஆரம்பிக்கிறது. அதிக விபத்துக்கள் சந்திக்கக்கூடியவர்கள் தான் தரவு. என்ன சொல்ல போறீங்க? நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் ரெண்டு மலத்து முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வாட்ஸ்அப்பில் இருந்த இவர் கெனி என்றவர்கள் வந்திருந்தார். கண்ணன் நேரத்துக்கு முதல் நான் அவரை மறந்துட்டேன். எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு நாங்கள் தான் அதை வந்து சரிப்படுத்த வேணும். நீங்கள் வந்து இணைப்பு ஏற்படுத்தின பிறகும் அது தண்டபாட்டுக்கு அந்த இதுக்கு போயிடும். ஒரு ஸ்லீப்பிங் மோட்லதான் இருக்கும், அது கரப்பாக இருக்கிறபடியே அதில் ஆள் இருக்குதா இல்லையான்னு சொல்லி எங்களால் தெரியாமல் இருக்குது. அதால் நானும் மறந்து போயிட்டேன். வாட்ஸ்அப்பில் வைவரில் அந்த பிரச்சனை இல்லை, வாட்ஸ்அப்பில் அந்த பிரச்சனை இருக்கிறபடியாக ஜெனியை அண்டனவர்கள் மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் துண்டிச்சுட்டு போயிட்டீங்க போல இருக்குது. வணக்கம், வணக்கம். அவர் சென்று விட்டார். தொடர்ந்து அரணைப்பில் வந்தவர்கள் வந்திருப்போர், வணக்கம்.
4: ரகனராஜன்
0: சொல்லுங்க.
4: சந்திக்க கூடியவர்கள் அப்ப ரெண்டாவது இடையினம், மூன்றாவது இடையினம் என்ன?
0: ரெண்டாவது வந்து இடையினம், மூன்றாவது இடையினமாம்.
4: கடைசியில வர மெய்யெழுத்து என்ன இனம்?
0: இடையினம்
4: தான் ஒரு கேள்வி.
0: ரெண்டு கேள்வி.
4: ரெண்டாவது வந்து இல்லையன்றபடியா லானா வரிசையில, அது குறிலோ நொடிலோ?
0: அந்த ரெண்டாவது வந்து நெடில்.
4: நெடில் அதுக்கு சந்திக்கக்கூடியவர்கள்.
0: இன்னும் ஒரு கேள்வி.

0: கடைசி டைனமிட்னு சொன்னீங்க, அது வந்து முட்பாதியோ பிற்பாதியோ?
1: பிற்பாதி கல்லு முடிஞ்சது. கடைசி வந்து பிற்பாதியில வர்ற இடையினத்துல வர மெய் எழுத்து. அதிக விபத்துக்களை சந்திக்க கூடியவர்கள். சொல்லி பார்க்க போறீங்களா, எதுவும் போயிட்டு வர போறீங்களா? நன்றி, மீண்டும் சரி தொடர்ந்து இணைப்பில் வந்துருப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சீமா. நான் பிள்ளையானவர் சொல்லுவோட வந்துட்டு விடுப்பேன், இணைப்ப துண்டிக்க கூடாது நீண்டுட்டு. நான் மதுபானிகள் கொண்டு வந்தேன்.
1: மதுபானிகள் என்றா?
2: அவைகளும் விபத்து சந்திக்க கூடியவதான்.
1: மது பாவிக்கிறவர்கள், நாங்க மது பாவனையாளர்கள் அப்படி ஏதாவது சொல்றோம். நாங்க
2: மதுபாவனிகள் வந்து நான் இருக்கேன் மூலையில அப்படி வந்துட்டு உள்ளே தெரியாது. நான் பாத்துடுங்களை சொல்றேன்.
1: இல்ல நீங்க சில பேர் இருக்கலாமா? எனக்கும் அந்த சொல்லு தெரியல. அதான் அதுதான் சொல்லுன்னுதான் நான் கேட்டு இருந்தேன்
2: உங்கள்ட்ட.
1: இதுக்கு இதுக்கு வராது. அதிக விபத்துக்களை சந்திக்க கூடியவர்கள் இந்த இதுல சொன்ன மதுபானிகள், சரி அந்த மது பாவனையாளர்கள், போதையில் இருக்கிறவர்கள். ஐயோ நல்ல சொல்லிருக்கு, இதுக்கு எனக்கு சொல்ல வருதில்லை. சரி, குடிகாரர்கள் சொன்னா கூட தான் நின்று அதுல. சரி, இப்போ குடிக்கிறவர்கள் வந்து அவர்கள் வந்து சந்திக்க மாட்டார்கள் வந்து விபத்துக்கள். அவர்களால் மற்றவர்களுக்கு தான் விபத்து ஏற்படும், அதால அவர்கள் இல்லை. வந்திருப்போர் வணக்கம்.
0: வணக்கம், ரஜினி என்றேன்.
1: சொல்லுங்க.
0: நீங்க
1: வந்து ரெண்டு அவாக்கு அவாக்கு ரெண்டு இருந்தா வாசு கேக்கல
0: கேக்கல கேக்கல அதிக விபத்துகளை சந்தியக்கூடியவர்கள்
1: மதுப்பிரியர்கள். அது வித்தியாசம் இருக்கு சொல்லு. அந்த என்னன்னு சொல்றது, அதுக்கு மதுப்பிரியர்கள் என்று. சரியா,
0: மூன்றாவது எழுத்து இடையினு சொன்னீங்க, அது வாவன்ன வருமா?
1: இல்ல வராது. என்ன அந்த மூன்றாவது எழுத்து தொடர்பா அவ வந்து ரெண்டு இடையினம்னு சொன்னா மூன்றா, நீங்க அது முற்பாதியன்னு சொன்ன நான் மேரி கிடக்கு எனக்கு இல்லையா?
0: அது முதல் ரெண்டாவது எழுத்து.
1: ரெண்டாவது எழுத்தா? ஓ சரி, இப்ப இது தொடர்பா நீங்க ரெண்டு கேள்வி கேட்க போறீங்க.
0: மூன்றாவது எழுத்து
1: வா
0: என்ன வருமோ?
1: வராது.
0: வராது. அதிக விபத்துகளை சந்திக்கக்கூடியவர்கள் அதுவும் உடையணும்னு சொன்னீங்க. உட்பாதிப்பாதி தெரியல. சரி, நாலாவது கேட்டு பார்க்க மாட்டேங்குது. நாலாவது என்னேனம்? சரி, மீண்டும்
1: கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த சொல்லு வந்து இலகுவான சொல்லு. இலகுவான சொல்லுண்டு நான் ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, உங்களோட அந்த முதலாவது எழுத்துட உங்களுக்கு முதலாவது எழுத்து தெரிஞ்சிருக்கிறபடியா நான் சொல்றேன். அதிக விபத்துக்களை சந்திக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு முதலாவது எழுத்து என்ன எழுத்துன்றது தெரியும். கடைசி எழுத்தும் நீங்க ஓரளவுக்கு ஊகிச்சிருப்பீங்க வந்து என்ன இட இனத்துல பிற்பாதியில வேற எழுத்துக்கள் ஒரு எழுத்துன்றது. ஒரு எழுத்து தான் மெய் எழுத்தாவே இருக்குது. மிச்சம் ரெண்டாவது இடை நீங்க இணைந்து கொள்ளுங்கள். வந்து வைபரூடாக இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப்பூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பூடாக நான் இனி வந்து அது நித்திரையாக இருந்தாலும் கொஞ்சம் எழுப்ப பார்க்குறேன். சரி, வைபரூடாக வந்திருப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்களுக்கு ஒரு கேள்வி.
3: நான் அதில் முயற்சி செய்தவரையும்
1: நீங்கள் இங்கேயும் முயற்சி செய்யலாம். சைவர் 09க்குமா? 9. இப்போ ஒருவர் வர சொல்லுங்க.
3: அதிக விபத்துக்களை சந்திப்பவர்கள் மதுப்பிரியர்கள் இல்ல, அது
1: வராதுதான்.
3: இது ஒரு அந்த தொழில் சம்பந்தமா போற ஒரு ஆக்களை குறிப்பிட்டு சொல்ற
1: சொல்லுக்கு
3: தொழில்
1: என்னன்னு
3: கேக்கலாம்.
1: சொல்லுங்க.
3: ஒரு கேள்விதான் கேக்கலாம், அப்படியே சொல்லி பாக்குறேன்.
1: சொல்லுங்க.
3: மலையேறிகள்.
1: மலையேறிகள் என்பது
3: சரியான பதில்.
1: பாராட்டுகள். மலையறிகள் தான் சரி. ஆனா தொழிலுக்கு மலையறவே மலையேறது வந்து அவர்கள்ட்ட அந்த ஒரு சிலர் வந்து சாதனைக்காக மலையேறுவார்கள், சிலர் வந்து பொழுதுபோக்குக்காக மலையேறுவார்கள், சிலர் வந்து அந்த பொழுதுபோக்குன்றது வந்து சில கணக்கு விடயங்களுக்குல வரும் அவர்கள்ட அந்த என்னன்றது அழுத்தங்கள் மேலாழுத்த அந்த இதுகளை ஒரு ஒரு என்னன்ற ஒரு என்ஜாய் பண்றது அவர்கள் கணக்கு விடயங்களுக்குல வருது அது. இப்போ நாங்கள் மரதனோட போடுறோம் உதாரணத்துக்குன்னு சொல்லி சொன்னோம், அதுக்கு நிறைய காரணம் இருக்கும் அந்த மாதிரி மலகுறது வந்து அவர்கள் தங்கட ஒரு சுய விருப்பத்தின் அடிப்படையிலான மலையிறார்கள். மலையறிகளை வந்து அப்படித்தான் இப்ப ஒரு வேலையா வந்துட்டு மலையில ஏறி என்ன செய்வினாம், அது சில நாடுகள்ல இருக்கு மலையில ஏறுனாத்தான் அவர்களுக்கு சில வழியே ஏதாவது ஒரு தொழில் ரீதியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
3: தேயிலை புடுங்குறதெல்லாம் மலையேறுறது,
1: அது மலையேறுறது இல்லை, அது வந்து கொழுந்து பறிக்கிறது, அது மலைப்பாங்கான இடத்துல வந்து பயிரிடுவார்கள். அந்த தேயிலை வந்துட்டு அந்த அப்படித்தான் அந்த தண்ணி வந்து அப்படி வடிகிற இடங்கள்ல தான் அந்த பயிர் வந்து செய்யலாம். கொம்பு தேன் சொல்லுவார்கள், மலையில தான் தேன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா மலையில ஏறணும், சாதாரணமா காட்டுல இருந்தா காட்டுல ஏறணும். அவர்கள் மலை இப்ப தேன் எடுக்கிறவர்கள் நாங்க மலையறிகள் என்று சொல்ல மாட்டோம், மலையறிகள் என்று சொல்லி பொதுவா அந்த சொல்லு வந்து மலையேறுகள் தான் குறிக்குது.
3: சம்பந்தமாயும் இருக்கு, கூடுதலான எங்களுக்கு தெரிஞ்சது அந்த பொழுதுபோக்கு அல்லது சாதனை அப்படிக்குத்தான்.
1: ஓ, சாதனைக்கு நீங்க சொல்ற, சரி, சாதனை சாதிக்கிற கூடுதலா சாதனைக்காக வந்து மலையேறுவார்கள். இப்ப இங்க இந்த நாட்டுல இப்ப இந்த ஆல்ப்ஸ்ல வந்து எல்லாம் பனியில வந்து ஏறுவார்கள் கூடுதலா. இப்ப இந்த தரவு கூட அந்த அடிப்படையில தான் அதிக விபத்துக்களை சந்திக்கக்கூடியவர் அவர்கள்லாம் வந்து அந்த மற்ற கல் மாதிரி மலையில ஏறுவர்களும் அந்த உயிரை பணையம் வச்சுத்தான் ஏறுகிறார்கள். கூடுதலாக ஆண்டுதோறும் இது வந்து அதிகமா இருக்கு. சரி, அந்த
3: தரவு இருக்கா?
1: ஓ, தரவு இருக்குது, தரவு தரவா உங்களுக்கு?
3: இன்னும்
1: நிக்கணும்
3: எடுத்துட்டு
1: பாராட்டுக்கு நான். சரி, வந்திருப்போம். வணக்கம். தங்கட தேவையை கருதி ஏறத்தான் வேணும்.
0: நேபாள பக்கம் எல்லாம்
1: பார்த்தோம், நீங்க சொல்ற சரியா,
0: நிறைய பார்க்கவே குழந்தை பள்ளத்துக்கு வந்து விழுங்க.
1: அந்த உலகத்திலேயே அந்த அதிக உயரமான ஒரு இதா வந்து நேபாளம் தானே இருக்கு. அந்த கூட எல்லா அந்த மக்கள் சாதாரணமா வசிக்கிற மலையோட
0: மர பலகை அடுக்கி கல்லே மடுக்கிட்டு வெளியில வச்சுதான் சமைப்பினா.
1: உங்களுக்கு இந்த வாரத்துக்கான குழம்பு எழுத்துக்கள் லொத்தோ லொத்தோ லொட்டரி அக்காவுக்கு வர இக்கண்ணா, குமுதத்துக்கு வர கூனா, லட்டுக்கு வர டூனா, அட்டைக்கு வர இட்டண்ணா, சுகத்துக்கு வர சூனா, பிறகும் லொட்டரிக்கு வர லோனா. சொல்லி எனக்கு வாயில வருது. ரெண்டு தரம் வரும், ரெண்டு தரம் எழுத்த சொல்றேன். லோனா, இக்கண்ணா, கூனா, டூனா, இட்டண்ணா, சூனா, லோனா. இந்த எத்தனை எழுத்து தந்திருக்கிறேன்? ஏழு. உங்களுக்கு தரவு தரவா? இது சொல்ல போறீங்க, வா. இவன் குழம்பு நிலத்து கேட்டவொடனே ஷியாமலாக்கா வரா.
0: லொட்டு லொசுக்கு,
1: லொட்டு லொசுக்குன்னு சொல்றீங்களா? அப்படி என்ன பேச்சு வழக்குல
0: சொல்றீங்க
1: அந்த விஷயத்த? அப்ப நாங்க சொல்லட்டும் பாராட்டு தரவு தாரன் உங்களுக்கான தரவு வந்து இது இலகுவான தரவா மனதிலும் இருக்கக்கூடியது, மனதிலும் இருக்கக்கூடியது உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற நான்கு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு, நான்கு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற மனதிலும் இருக்கக்கூடியது.
0: மனதிலும் இருக்கக்கூடிய என்ன இனம்?
1: பலினம்.
0: குறிலோனடிலோ
1: குறில்
0: எழுத்து வைத்தன
1: ஒன்று
0: தெரியும்.
1: நன்றி, தொடர்ந்து காத்திருப்போம். வணக்கம்.
2: இன்னொரு
1: பொருள் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு வந்து சொல்லி இருக்கீங்களா?
2: அதை அடிக்க இது வருது மிதிலையில இந்த ஒரு ஓவிய பாணிக்கு பேர் மதுபாணியா.
1: ஓவியங்களுக்கு அந்த ஓவியங்கள் வந்து என்ன பாணியில என்று சொல்லி ஒவ்வொரு ஓவியங்கள ஒவ்வொருத்தர் வேற இதுகள் இருக்கு. அப்ப அந்த அதுக்கு இருக்கலாம் நம்ம இந்த படி பாக்கலாம்.
2: இவர்களால
1: மற்றவர்கள் சந்திப்பார்கள். நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வைவர் ஊடாக காத்திருப்போர். வணக்கம்.
4: வணக்கம்.
1: ஓ சொல்லுங்கள், இது கண்டுபிடிச்சிங்களா என்ன உலகம் நடத்து? இதுக்கு குலம் நடத்து கொண்டு வந்தனா இல்லாட்டி தரவுல கொண்டு வந்திருப்பா? அப்படியா, திருப்பியும் அப்ப அது அது ரெண்டாந்திரம் வந்தபடியா அதுவும் லொட்டு லொசுக்கு தான். தரவு வந்து நான் கொடுத்த தரவு மனதிலும் இருக்கக்கூடியது, மனதிலும் இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு வந்து பலினத்துல பிற்பாதி சொல்லுங்க. நான்கு எழுத்துக்கள், நான்கு எழுத்துக்கள். அந்த முதலாவது எழுத்து வந்து பல்லினத்துல பிற்பாதி, ஆனா தானா இல்ல, தானா வரிசை இல்ல. வேற இப்ப நீங்க நாலு கேள்வி கேட்கலாம். நான்கு, நான்கு கேள்வி. ஓ, என்னாவ கேள்வி கேட்கல. பானா வரிசையில குறில் கேட்டவா? குறில் குறில் கேட்டவா? பானாவிலேயே தொடங்கும், பானாவிலேயே தொடங்குமாம். மனதிலும் இருக்கக்கூடியது,
4: மனதிலும் இருக்கக்கூடியது.
1: கேட்டவே உண்டு.
4: அது கடைசியில வருமா?
1: இல்ல, இடையில வரும், இடையில வரும்.
4: அந்த மெய்யெழுத்து என்ன?
1: மெல்லினம்.
4: மெல்லினம்,
1: ஆ மெல்லினம். இன்னும் ஒரு கல்லி இல்லைங்க, மேட்டை ஃபோனில் ஆக்கள் இருக்குன்னா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்களா. அந்த மெய்யெழுத்து எந்த இடம் இடையில வரமான்னு சொன்னோம்னா எத்தனையாவது இடம்னு சொல்லணுமா? நீங்கள் வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரெண்டாவதுல இருக்கா மூன்றாவதுல இருக்கா? இப்போ உங்களுக்கு இடையில இருக்கிற இடம் ரெண்டு இடம்
4: தான்,
1: மூன்றாவது இடத்துல இருக்கு. கேள்வி முடிஞ்சு.
4: நன்றி,
1: மூன்று இணைந்திருங்க.

0: சரி, நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தொடர்ந்து வந்திருக்கும் நேரை முடித்துக் கொள்ள, வணக்கம். ஆமாம், எத்தனாவா? நாலு கல்வி, நீங்க மூணு கல்வி.
1: ரெண்டாவது
0: பல்லினத்துல பிற்பாதி இல்ல. ஐயோ இல்ல, நான் தான் மாறிட்டேன். நான் ஒரு பிரேக் எடுத்ததுல டிரெக்ஷன் மாறிட்டு மூளை. சரி, இப்ப அது அது அதுக்குள்ள நான் என்னோட பக்கம் தான் பிள்ளையா. ரெண்டாவது நீங்க இப்பதான் கேக்குறீங்க, கேளுங்க. ரெண்டாவது எழுத்து என்ன இனமா?
1: நீங்களும்
0: மாறிட்டீங்க.
1: இன்னும்
0: ஒரு கேள்வி. மனதிலும் இருக்கக்கூடியது. நீங்க கண்டுபிடிக்காட்டி சுகம் இல்லையன்றது இலகுவா இல்லையன்றது கண்டுபிடிச்சா இலகு.
1: சரி, கடைசி எழுத்து என்ன? கடைசி எழுத்து என்ன?
0: கடைசி எழுத்து வந்து வேல்டினா. வேல்டினா.
1: சரி,
0: நன்றி. அடுத்தடுத்துல நேர்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் விழுபட்டா நான் கொஞ்சம் உதவி செய்யறேன். வந்திருப்போம். வணக்கம்.
2: முதல்
0: தொடர்ந்து வாய்வருடாக காத்திருப்பவர், வணக்கம். சொல்லுங்க.
3: நான்
0: தான் கதைக்கிறேன்.
3: அப்ப கந்தா காண்ட குரல் வருது.
0: அது நீங்க உங்களோட வானொலியில.
3: எனக்கு
0: உதவி கிடைச்சிருக்கண்டா?
3: ஓ, ஏனென்றால் எனக்கு
0: உங்களுக்கு தெரிஞ்சது பொதுவா இல்ல இருக்கும். இப்ப உங்களுக்கு பானாவில ஆரம்பிக்கிறது தெரியும். தரவு வந்து மனதிலும் இருக்கக்கூடியது. மனதிலும் இருக்கக்கூடியது மன சம்பந்தமான இதுலயே வந்து இது இந்த சொல்ல வந்து நாங்க பாவிப்போம். இருக்கக்கூடியது பானாவில ஆரம்பிக்கிறது. மொத்தம் நான்கு எழுத்துக்கள். ரெண்டாவது எழுத்து வந்து இடையினத்துல முட்பாதி. மூன்றாவது எழுத்து வந்து மெய் எழுத்து. ஒரு மெய் எழுத்து தான் இருக்கு, அது மெய் எழுத்து. கடைசி எழுத்து வந்து வேல்டினா. இவ்வளவும் உங்களுக்கு தெரியும். ஆனா மனதுல இருக்கக்கூடிய அந்த சொல்லு மட்டும் இன்னும் தெரியாது. நீங்க இப்ப கண்டுபிடிக்க போறீங்க.
3: கண்டு மனதில் கணக்கு எடுக்குதா என்ன
0: மனதில் நிறைய இருக்கு அந்த இருக்கிறதுல.
3: அப்ப ரெண்டாவது இடத்துல
0: கொண்டு தான் இருக்கணும்.
3: வரும்
0: என்னத்துக்கு அந்த ரெண்டாவது இடத்துலயா தெரியும். இன்னும் ஒரு கேள்வி நீங்க கேட்கலாமா?
3: மூன்றாவது எழுத்து மெய்யெழுத்து அது என்ன இனம்?
0: மெல்லினா. மெல்லினா. நேரங்கொண்டிருக்கிறது. இதுல ஒரு பொதுவா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான உதவி செய்யறேன். என்னன்னு சொல்லி சொன்னா இந்த சொல்லு வந்து தொக்கி நிக்குது, தொக்கி நிக்குது. இப்ப பூரணமா வந்து நிறைவா நிறைவு பெறாம அந்த சொல்லு வந்து ஒரு தொக்கி நிக்கிற மாதிரி. இப்ப அதோட நாங்க வேற சொற்களை வந்துட்டு வேற இதுகளை வந்து ஏன் மனத்தை கூட கேட்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க. இப்ப அந்த உதவியா இருக்கா?
2: பரிந்து
0: என்பது தவறான பதில். நன்றி. என்ன எங்க ஹோட்டல் விட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சொல்லு நான் தொக்கி நிக்குது தொங்கி தொக்கி நிக்குதுன்னு சொன்னா பிறகு பரிந்து என்றது அது ஒரு அளவு பூர்ணமாக்கப்பட்டிருக்கு. வந்திருப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்கந்தா அவர்கள் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? உங்களுக்கு நடுகளுமே இணைப்பு அந்த இணைப்புல வரைக்கும் துண்டிக்கப்படுகிறது. என்ன என்ன செய்யறது? அப்ப முயற்சிங்கள் சொல்லோடவா கூட அந்த சொல்லோட வந்திருக்கலாம். மீண்டும் வந்திருப்போம். வணக்கம்.
4: மனதுல
0: வரைக்கும் என்னது அது எல்லாருக்கும் இருக்கும் பரந்த மன. அந்த இது வந்து என்ன சொல்றது ஓபன் மைண்ட் சொல்லுவார்கள் அந்த பரந்துபட்ட மனம். இப்ப எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி எடுத்துக்கொள்ற தன்மை. இப்ப நாங்க வந்து ஒரு விஷயத்த நாங்க சிந்திக்கிற மாதிரி தான் எல்லாம் இருக்கணும், நாங்க பாக்குற மாதிரி தான் எல்லாரும் பார்க்கணும்ன்றத தாண்டி என்ன சொல்றது அதைத்தானே குறிக்குது பரந்துபட்ட மனப்பான்மைன்றது. தாராள மனப்பான்மை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ற பக்குவம். மற்றவர்கள் இருக்கணும் எதிர்பார்க்கல தான் எல்லா பிரச்சனையும் வருது. பொது உடங்கள்லயும் சரி தனிப்பட்ட வாழ்க்கை. சரி உங்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்த நேரோட முடிக்க நன்றி. சரியா இப்ப பிறந்தோட வந்திருக்கோம்.
1: நான்
0: வந்து முதல்வர் உதவி செய்திருந்தேன், அதோட வந்து நீங்க மனத்தை ஜெயிக்கலாம் சொல்லியிருந்தேன். அப்பவும் தொக்கி நிக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு ஏற்படுது. என்ன பரிந்து மனம் என்றைக்கு அங்கேயும் அங்காலையும் ஏதோண்டு எதிர்பார்க்குது. பரந்த மனம்ன்றா பூத்தியா முடிஞ்சு. பாராட்டுக்கள் உங்களுக்கும் நன்றி. நேரம் சரியாக 6:27. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் எண்ணுமலத்து முயற்சியோடு இணைந்திருந்தோம். எண்ணுமலத்து முயற்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்தோம் அந்த நிகழ்ச்சியை சோடை போகாமல் இணைந்து கொண்டு நகர்த்திய அந்த நேர்களுக்கும் கேட்டுக்கொண்ட நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய எண்ணுமலத்தும். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியோடு. நன்றி. நன்றி. வணக்கம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல.

0: ஆலயத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: நேரம் சரியாக 6:29 நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் செயல் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது.

டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணுமலத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம் வருகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியினூடாக வார வாரம் உங்களுக்காக ஒரு சிறுகதை ஒளிபரப்பாகும். அந்த கதையை உள்வாங்கி அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் நீங்கள் இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் இணைந்து கொண்டு கூறலாம் என்பதை நேர்களுக்கு அறியத்தந்து இன்றும் உங்களுக்காக ஒரு சிறுகதை காத்திருக்கிறது. அந்த கதையோடு இணைந்திருப்போம்.

0: உங்களுக்கான சிறுகதை.
1: இனி தேவதியின் அழுகை ஓயப்போவதில்லை. நரேனுக்கு தெரிந்துவிட்டது. இனி அவன் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அவள் கண்ணீரை துடைக்க சக்தி இல்லை. ஏன்? திருமணமாகி 5 வருடங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை. கோவில், குளம், வைத்தியர் என்று எல்லா தரப்பையும் பார்த்தாகிவிட்டது. கற்பப்பை சற்றே சரிந்திருப்பதாக சொன்னதால் சத்திர சிகிச்சை செய்து அதையும் சரி செய்தாகிவிட்டது. ஆனால் தேவதி தரித்த கற்பங்கள் ஓவரசிலேயே தங்கி வளர்ச்சி பெறாமல் சத்திர சிகிச்சை ஆன போது தேவதி துவண்டு போனாள். அதன் பிறகு கற்பப்பையில் பைபராய்ட் என்ற கட்டி வந்துவிடவே கற்பப்பையை எடுக்கும்படியாகிவிட்டது. இனி தாய்மை என்பது கனவுதான், உறங்க தாயின் மடியும் வளர தந்தையின் தோளும் வாழ நம்பிக்கையெனும் தாரக மந்திரமும் இனி மறைந்து போன பழங்கதைகள். இவளுக்கு கிடைத்த இந்த பேறுகள் இனி இவள் வம்சத்துக்கு இல்லை. வம்சமே அற்று போய்விட்டது. பின் எங்கிருந்து வரும் வாரிசு? நரேன் இவளை தேற்றினான். இதோ பார் ரவிவதி, குழந்தை இல்லாட்டி என்ன? எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. தேவதி முகம் திருப்பினாள். பேசாமல் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். வேண்டாங்க, அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம்தான் வரும். ஒரு தாய் ஆக முடியலையேங்கிற தாழ்வு மனப்பான்மைதான் எனக்கு உள்வரும். எதை சொன்னாலும் அதைத்தான் அடைய முடியாத தாய்மையோடு தொடர்படுத்தி அழுவதே அவள் வழக்கமாகி போனது. நரேனுக்கு புரியவில்லை, என்ன வியாதி இது? தன்னைத்தானே நொந்து கொண்டு, தன்னைத்தானே கழிவிறக்கத்தால் இழிவுபடுத்திக் கொண்டு இந்த உணர்வுகளுக்கு என்ன வடிகால்? இந்த உணர்ச்சி சிறையில் இருந்து தேவதி எப்படி மீளப் போகிறாள்? இந்த மன இறுக்கமே வியாதியாகி அவளை ஒரு பைத்தியமாக்கி விடுமா? மனதத்துவ நிபுணரிடம் அழைத்து போக விரும்பினால் சம்மதிக்காமல் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள். நரேன் விட்டுவிட்டான். அன்று அலுவலக

இருந்து நரேன் வீடு திரும்பிய போது வீட்டு வாசலே கேட்டுக்கு அருகில் ஒரு நாய் படுத்திருந்தது. இவனை கண்டதும் சட்டென்று குறைக்க ஆரம்பித்த போது தேவதி உள்ளே இருந்து வந்தாள். ரோசி சும்மா இரு, அது நம்ம சார், உன்னோட எஜமான். ரோசி என்ற அந்த நாயம் ஏதோ புரிந்து கொண்டதை போல் அவனை பார்த்து வாலாட்டி விட்டு அவனை முகந்து பார்த்து விட்டு உள்ளே அனுமதித்தது. என்ன ரேவதி, இது புதுவரவா? ஏதோ ஒரு தெருநாய் சாப்பிட்ட இலைய வெளியே போட வந்தேன், மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுச்சு. சொன்னாலும் கேட்காமல் வாசல்லே பழியா கிடந்தது, பாவமா இருந்தது. சரியென்று கேட்டை திறந்து விட்டேன், பால் விட்டேன், இப்போது சோறு போட ஆரம்பித்தேன். நல்ல வாட்ச் டாக் தனியா அழுதுட்டு இருக்கிற எனக்கு இது ஒரு ஆறுதலா இருக்கு. நரேன் பேசவில்லை. ஏதோ இந்த அளவுக்கு அவள் மனம் இழகி ஒரு நாயின் மீது பாசம் காட்டக்கூடிய வகையில் விரிவடைந்தது பற்றி மகிழ்ச்சி. இது தாய்ப்பாசம் அல்ல, நாய்ப்பாசம். மெல்ல மெல்ல நாயின் நெருக்கம் பெருகிவிட்டது. அதற்கு ஒரு கழுத்து பட்டி, பிஸ்கட், சோறு போட தட்டு, பால்விட குவளை, இரவு படுக்க மெத்தி என்று வாசல் வரண்டாவில் அதன் சாம்ராஜ்யம் தான். நரேன் மறுப்பு சொல்லவில்லை. இப்போதெல்லாம் சங்கிலி போட்டபடி ரோசியுடன் காலை நடைக்கு போகிறாள் தேவதி. ஏதோ தேவதியின் மன அழுத்தம் குறைந்தால் சரி. அன்று எங்க நம்ம ரோசி கற்பமா இருக்கு தெரியுமா என்றாள் தேவதி. ஸ்விட் தராத குறைதான், எனக்குத்தான் தாயாக கொடுப்பினை இல்லை, நாயாவது நல்லா இருக்கட்டும். வழக்கமான முத்தாய்ப்பு. அந்த வாசல் திண்ணையிலே அழகான இரண்டு புசுபுசுத்த குட்டிகளை ரோசி போட்டது. நரேனுக்கு இப்போது நிம்மதி. நாய்க்குட்டிகளுக்கு கண் திறக்கிறதோ இல்லையோ, இவனுக்காக அந்த ஆண்டவன் கண் திறந்து விட்டான். தேவதியின் மன இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது போன்ற உணர்வு. அன்றிரவு ரோசி திடீரென்று ஊளையிட்டது, குறைத்தது, அழுதது, என்னவாயிற்று? இவர்கள் இருவரும் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தார்கள். நாய்க்குட்டிகள் இருந்த இடம் காலியாக இருந்தது. யாரோ குட்டிகளை தூக்கி சென்றிருக்கிறார்கள். எதிர்த்த ரோசியை கல்லறிந்து காயப்படுத்தி இருக்கிறார்கள். ரோசியின் காலில் நெற்றியில் எல்லாம் ரத்த காயம். ரோசி ரேவதியை மோந்து பார்த்து ஊளையிட்டது. என் குட்டிகளை கண்டுபிடித்துத்தா என்று கேட்பது போல் ஊளையிட்டது. இவள் புடவையை பிடித்து இழுத்து குட்டி இருந்த இடத்துக்கு கூட்டிச் சென்று ஓலமிட்டது. பார்க்க மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த வாயில்லா ஈவனின் தாய்ப்பாசம் நெஞ்சை பிழிந்தது. நாள் முழுவதும் குட்டிகள் கிடந்த இடத்தில் படுத்தபடி ஆகாரம் எதுவும் இல்லாமல் சக்தியின்றி ரோசி கிடந்தது ரேவதி பார்த்தாள். ஐந்தறிவுள்ள நாய்க்கு கூட இத்தனை தாய்மை உணர்வா? மீண்டும் தன் இயலாமை வேதனையெல்லாம் ரேவதியை தாக்கின. என்னங்க ரோசி, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. ஆகாரம் எடுக்காம அது கதர்றத சகிக்க முடியல, அதோட ஊழிய என்னால் தாங்க முடியல என்று அவள் நரேனிடம் சொல்லி அழுதாள். அன்று இரவு நிசப்தமாக இருந்த ரோசி ஏன் அழவில்லை? அழுதளது உயிரை விட்டு விட்டதா? ரேவதி மெல்ல கதவு திறந்து பார்த்தாள். அங்கு ரோசி படுத்திருந்தது. இவள் மதியம் போட்ட சாப்பாட்டை கூட சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதோடு ரோசியிடம் மூன்று சின்னம் சிறிய பூனைக்குட்டிகள் பாலருந்திக் கொண்டிருந்தன. இவளை கண்டதும் ரோசி மகிழ்ச்சியுடன் வாலாட்டியது. 10-15 நாட்களாகிய குட்டிகள் அப்போதுதான் கண் திறந்த குட்டிகள். அம்மா பூனை அடிபட்டு செத்து விட்டதோ என்னவோ, பால் தேடி வீதி வழியை அலைந்த அந்த குட்டிகளுக்கு இப்போது இந்த ரோசி நாய்தான் பால் கொடுக்கிறது, புரடம் கொடுக்கிறது. அந்த ஐந்தறிவு ஜீவன் தன் தாய்மை உணர்ச்சியை இப்படி வெளிப்படுத்துகிறதா? தன் இனம், தன் உறவு, தன் வம்சம் என்று பார்க்காமல் தாய்க்குரிய கருணையோடு தன் பாலை பருக கொடுக்கிறதா? உயிர் வாழ உறவுகள் தேவையில்லையா? உணர்வுகள் போதுமா? அன்பை தர வாரிசு தேவையில்லை, வம்சம் தேவையில்லை, வாஞ்சை போதும். நேசிக்கும் மனமும் அன்பை சுவாசிக்கும் இதயமும் இருந்தால் போதும். குனிந்து அமர்ந்தபடி ரோசியை தடவி கொடுக்கிறாள் ரேவதி. தன் அருகில் வந்து நின்ற தன் கணவனை பார்க்கிறாள் ரேவதி. எழுந்து நிற்கிறாள். நாளைக்கு நாங்கள் ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் என்று கண்ணீருடன் கூறிய ரேவதியை அணைத்தபடி நரேன் வீட்டுக்குள் போகிறான். விடிவது நமக்கு வயதாவதற்கு மட்டுமல்ல, நாம் வாழ்வதற்காகவும் தான் என்கின்ற புதிய பாடம் தேவதிக்கு புரிந்ததில் இவனுக்கு மகிழ்ச்சி அதிகம்.

0: நேர்ப்பு நிகழ்ச்சியாடி தமிழொலி தமிழொலியில் டியாடியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு சிறுகதை ஒலித்திருந்தது. அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் நீங்கள் இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் என்று மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டி நாங்கள் வந்திருக்க நீர்களை இணைத்துக் கொள்ளலாம். வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் என்பேமா, புஷ்பவதி சிவநாதன்.
0: ஆமா, உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமாக இருக்கிறேன். வேற்று வழியா இருக்கிறேன்.
0: உங்களுக்கும் வெப்பம் தானே?
1: இந்த மருந்தை கொஞ்சம் காத்தடிக்கிறேன்.
0: ஆமா,
1: அப்ப இருக்கிறேன். நன்றி வாழ்த்துகளும் குறிக்கொண்டு நல்ல ஒரு அருமையான கதை. இதுக்கு நான் தாய்மை என்ற ஒரு தலைப்பை வைக்கிறேன். அவ குழந்தை இல்லை என்ன உடனே ஒன்றும் செய்ய விரும்ப இல்லை, மேலே அலுவலச்சல்ல வேண்டி இருக்கிறா. உண்மையிலேயே நான் ரெண்டு வருடங்களுக்கு நான் குழந்தை இல்லாமல் இருக்கேங்க. என்னை போட்டு அவ்வளோ ஒளி எங்களுக்குள்ள இருக்கிற கவலையை விட ஒளியாக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம். அவ நான் கொழும்பில் இருந்தவரையா தப்பிட்டேன். இருந்தாலும் அந்த கோவில் திருவிழா அந்த நல்லூர் கோவில் திருவிழாவுக்கு போனா எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கலாம்.
0: அதை கேட்கறதுல நம்ம ஊர்ல வந்துட்டு பூச்சி புழு இல்லையான்றாங்க.
1: பூச்சி புழு இல்லையாண்டு அவன் நான் சொல்வேன். அது நான் பொறுத்தவரை அடிச்சு விட்டுருக்கேன். அதான் பூச்சி புழு அதான் பூச்சி புழு வேற இல்லையா, ஒன்றுமே இல்லையா, இன்னும் எவ்வளோ காலம் பட்டு சொல்லி எங்களோட அண்ணாண்ட மனைவியே சில அப்படி கேட்டு கவலைப்படுத்துவா.
0: என்ன
1: அப்ப கவலையா இருக்கும். அப்ப சில நான் கோயிலுக்கு போறதே தவிப்போம் போட்டு கூட யோசிக்கிறேன். நான் அப்படி இருந்தேன்.
0: உண்மையில அது ஒரு நாங்க இப்ப அந்த இதை கதை உரியாடுறோம். அந்த உண்மையில அந்த நிலைமையில இருக்கிறவர்களுடைய மனநிலைன்றது ஒரு
1: அதான் கூடுதலாக யாராவது குழந்தை இல்லாதவே வெளியில போவாயினம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அதுகளுக்கு போவாயினம். முன்னுக்கு கூட மாட்டினம் குழந்தை இல்லையென்று.
0: ஆனா அதப்பா அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அது மாறணும், மாற இல்லையன்னு சொல்லி சொன்னாலும்
1: மாறுதான். ஆனா அந்த காலத்துல நடக்கிறத இப்ப எங்களை சரி வழியாக்கள் குழந்தை இல்லாதாக்கள் அதான் வச்சிருக்கணும். வெளியில போனா முன்னுக்கு கூட ஆயினம் குழந்தையை பற்றி கேட்பினம் எனப்பான எல்லாம் செய்யலாம். ஐவிஎஃப் அது செய்யலாம் இது செய்யலாம் இங்க போங்க அங்க போங்கன்னு டொக்கஸாகவே மாறிடுவினம் என்ன.
0: ஆனா அந்த இப்ப ஒரு ஆளை வந்து இப்ப அங்க முதல் இருந்த அந்த நடைமுறை வந்து ஒரு விதத்துல அது தவறு. இப்ப ஒரு ஆளை நாங்க அவருக்கு குழந்தை இல்லையன்னு சொல்லி நாங்க எங்களுடைய ஒரு இதுல நாங்க முன்னுக்கு அவரை விடிய இல்லையன்னு சொல்லி சொல்றோம்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு சந்தோஷமா இருக்கிற இடத்துல அவற்ற மனநிலைன்றது அவருக்கு அது ஒரு தாக்கம். அவருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து அந்த தன்னை வந்து புறக்கணிச்சது வந்து அவருக்கு ஒரு வேதனையா கொடுத்து இருந்தோண்டே இருக்கும். அந்த அந்த தன்மை வந்து இப்ப நாங்க எந்த இடத்துல அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டாரோ அந்த இடத்துல வந்து இப்ப இவர்கள் நல்லதை விரும்பி செய்யற அந்த இதுல ஒரு அது நேரடியா ஏதோ ஒரு சின்ன ஒரு தாக்கம் ஒன்றது இருக்கும். அந்த இயற்கையில இருக்கும்
1: இருக்கும் அம்மா. அத உணர்ந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியக்கூடியதா எனக்கு அருகில் இருந்து நான் பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கணும். இப்படியான குழந்தை இல்லாத கேள்வி இருக்க கூடாது. அதில் சந்தோஷப்படுத்துற மாதிரி வேற வழியில கலைக்கணும். நல்ல
0: விதிகளை எல்லாரையும் ஒரு இடத்துல ஒரு கொண்டாட்டம் என்றது சந்தோஷமான விஷயம். ஒரு சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் அது ஒரு திருப்தி ஒரு சந்தோஷமான ஒரு இதை குடுக்கலதான் நாங்க என்னத்தை எதிர்பார்த்து அந்த இதை செய்யறோமோ அதுக்கு ஒரு இது கிடைக்கும் பலன்.
1: அதை உடனே சொல்லுவீங்க அம்மா அப்படின்னு சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை எத்தனை சிலைய பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பிள்ளைய பெற்று கொண்டு என்ன செய்யறோன்னு தெரியாம உங்களுக்கு இல்லாம போச்சுனோ வெளியில இந்த கவலை அவைகளுக்கு இருக்கிற மாதிரி கவலையை தூண்டி
0: விடுகிறேன். தெரியாம அவர்களை இவர்கள் அறியாமலே வந்து காயப்படுத்தி விடுவார்கள். மேலும்
1: குறிப்பாக தெரிகிறது இப்ப உபாலான்னு ஒரு குழந்தை வர முடியாம இருக்கு தெரிஞ்சிட்டு. அப்ப அப்ப கணவன் அவர் அதை சுட்டியே அவர் வேற வந்து கவனமா பாக்குறாரு அவ. ஆனா ஒரு சில கணவன் உன்னால என்ன குழந்தை இல்லையென்னு திரும்ப இன்னொரு மறுமணம் செய்ய போறதும்
0: பரவாயில்ல. அங்கேயும் இருக்கா சில வேலை இவர் விட்ட மறுமணம் செய்தா பிள்ளைகள் இருக்கும்.
1: அதுதான் அதுதான். அப்ப அப்படி நான் உனக்கு பிள்ளை நீ எனக்கு பிள்ளையா நாங்க வாழுவோம் இல்லாட்டி இன்னொரு பிள்ளையை எடுத்து வளர்ப்போம். இப்ப பாருங்க மனம் மாறி அதில் ஒரு குழந்தைய எடுத்து வளர்ப்போம்ன்ற அளவுக்கு வந்துட்டு நம்ம என்ன தாய்மை இல்லாமல் இருந்து பட்ட ஒரு கொஞ்ச காலத்துல பட்ட பாடலும் வாக்க முழுக்க தாய்மையே இல்லாமல் இருந்தா எப்படியாக இருக்கும் என்பதை நினைக்கும் பொழுது இவன் அவர்கள் கூட நல்ல காரியங்களுக்கு நீங்க போங்க முன்னுக்கு.
0: அது அந்த உண்மையில அது வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் அது ஒரு தாக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்ப நாங்க சமூகத்துல இப்ப எல்லா இடங்கள்லயும் அந்த குழந்தைகள் அவர்களோட இருக்கிற அந்த ஒரு குடும்பங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல குத்தி கொண்டே இருக்கும்
1: வாழ்ங்காலம் முழுக்க அது ஒரு வேலைதான். நம்ம ஒன்றும் செய்யலாது. சில வேளாண்கள் அப்படியானவர்களோட நாங்க கதைக்கும் பொழுது கதைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிள்ளை இருக்கும் எனக்கு இந்த பொண்ணை சொல்றதுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு ஒரு தெரியும் இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்க எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். அப்படி சொன்ன உடனே ஒரு வேதனை தானே அம்மா அப்படியானதோட நான் சிலமும் அனுபவிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதை இந்த கதையை கொண்டு எனக்கு அதான் வருகிற வரும் அவதானமாக அவர்களோடு மனதை நோவடிக்காம கதைக்க பழக வரும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது என்று கூறிக்கொண்டு வாசித்த தர்ஷனுக்கு நன்றி. நல்லா விளக்கம் கூடியதாக அழகாக ஒரு இடத்துல விட்டு தொடங்குற இடத்துல அழகாக தந்திருந்தார். அதற்கு நன்றி அம்மா. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. ஆமாம், புஷ்பதி விஸ்வநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் தன்னுடைய தலைப்பை தாய்மை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கங்கம்மா. யோஜனி மகாராஜா கிடைக்கிறேன்.
0: நிலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்கள் நிலமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்களா?
0: இவர் ரஞ்சி ரவி அவர்களா? ஓ, அவர்களை
2: சந்தித்திருந்தேன்.
0: ரவி அவர்கள் இருந்தாராம். அவருடைய
2: கவலைப்படாமல் அவன் சந்தோஷப்படுத்தி ரெண்டும் அவன் கவலையா இருக்க அந்த ரோஜி நாய் தானே இவன் இந்த மனத்தை மாத்தி
0: தந்தவன்.
2: அந்த ரோஜி நாய் இந்த இதை பார்த்துட்டு தான் அந்த பாச உணர்வு அவளை பார்த்துட்டு தான் அவன் கொஞ்சம் மனதில் மாறிதா இருந்து அதுக்கு வெளியே அந்த நாய்க்கு வந்து அப்படி நாய காலையில இருந்து கவலைப்பட்டாலும் அந்த தூரக்குட்டிகளை கொண்டு வந்து அது பாசமா இதன் அந்த தாய்மையை பற்றி யோசிக்கிறா
0: என்ன
2: என்ன ஒரு பிள்ளை இருந்தாலும் பாசமா வளர்க்கிறான் வளர்க்கலாம் தானே என்ற ஒரு உணர்ச்சி அந்த நாய் ரோஜி நாய் தான் அவன் வந்து விளங்கப்பட்டி அவன் நிறைய எவ்வளவு பாடுபட்டியும் அவ பாடுபடுத்தியும் அவ அதை உணர இல்லை. அந்த நாய் ரோஜி மூலம்தான் அவ அந்த
0: நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி.
2: வணக்கம். நன்றி.
0: ஆமாம், ஜோதிஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்திருந்தார்.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கான கதையோடு நேர்கள் அந்த கருத்துக்களோடு இணைந்திருந்தார்கள். இணைந்து கொள்ளும் நேர்கள், நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நகர்த்தக்கூடியதாக இருக்கும்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம் திரு, நிலமா இருக்கிறீங்களா?
1: நினைச்சு ஒரு காய்ச்சல் மாதிரி வந்துட்டு டக்கன் அந்த ஒரு மாதிரி இருக்குது. இப்பதான் வந்து நானா அது ஒரு சொல்லவே முடியாம இருக்கு அவளாக எல்லாமே அந்த வெப்ப இந்த தாக்கம் வந்து அமுக்கமா இருக்கு.
0: இன்னைக்கு வந்து அதிகம் தானே 37 மற்ற போறத நேரம் இந்த மாலை நேரத்துலதான் அது அதிக உச்ச வரம்பு.
1: அது என்ன பஸ்ல வந்து இன்றைக்கு அந்த ஏசி இல்லாத ஒரு பஸ் அது 40 நிமிஷம் பஸ்ல இருந்து வந்தா அந்த மயக்கம் வராத ஒரு குறாதான். சரி நாங்க இதுக்கு போவோம். நான் வந்து இதுக்கு வந்து ரெண்டு கலப்பு வச்சு எடுத்தேன். நான் என்னன்னு சொல்லிட்டோம்னா ஊட்டெடுக்கும் தாய்மை என்றும் எடுத்தேன். நான் தாய்மையும் வடிவங்கள் என்னும் எடுத்தேன். நான் உண்மைக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசம் என்ன சொல்லல அந்த குழந்தை இல்லாத கண்டுல இந்த கதையின் கரு வந்து என்னன்னு சொன்னா அந்த தாய்மை என்பது வந்து உடல் எல்லாம் உயிரின்ற மாதிரி அந்த கதையின் கரு. இன்னும் வந்து இந்த சமூகம் வந்து வாரிசு இல்லாதது மலடி என்று சொல்லி இந்த பெண்களை மதிப்பிடுது. பெண்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் அதை பற்றி பெருசாக கவலைப்படாது. ஆனா இப்ப ஜெனரேஷன் எங்கேயும் ரகசியம் ஆண்டாலும் காதுக்குள்ளையாவது சொல்லி அப்படி கொஞ்சம் தவிக்கிற மாதிரி ஒரு இது வந்து இருக்குது. அந்த ஒரு சுருங்கி போறமே அந்த ஒரு
0: சொல்லி சொன்னா இப்ப இனி வர்ற இதுல பெருசா இருக்காது. அடுத்த ஜெனரேஷன் வந்து பிள்ளைகள் எல்லாத்தையும் தாண்டி தங்களுக்கு பிள்ளைகள் வேணுமா வேணாமான்றதை தாங்களே முடிவெடுக்கிற ஒரு பக்குவத்தோடையும் இருக்கு. நம்ம அந்த பிள்ளைகள் வேணாமன்னு தாங்களே வந்து முடிவெடுக்கிற இதுலயும் இருக்கிறார்கள்.
1: ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு குற்றம் நாளைக்கு முதல்த்த நான் பார்த்தேன். அந்த அமெரிக்காவில இங்க ஒருத்தர் ஆய்வுல வந்து அவங்க சொல்லுறார்களாம் சொல்லி சொன்னா அந்த இளம் சமுதாயத்தை கேட்டுக்கிற நாங்க வந்து எந்தெந்த வாழ்க்கையை கொண்டு நிறுத்துறதுக்கே என்னென்ன வருமானம் காரணம் இருக்குது. இதுக்குள்ள நாங்க இனி குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு அவர்களை பெற்று வளர்த்து அவர்களை பாடசாலைக்கு விட்டு அவர்களை நிலப்படுத்துறதுக்கு வந்து இந்த வருமானம் காணாதுண்டு. அந்த அப்படி ஒரு அதாலேயே நாங்க இருக்க மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும்ன்ற இது கொள்கைக்கு வந்துட்டார்கள். அதாலே அடுத்த ஜெனரேஷன் வந்து இதை பற்றி பெருசா கவலைப்படாது. மற்ற வந்து இந்த கதை வந்து பெற்றெடுத்தால் தான் தாய் என்ற தாய் அந்த விதியை உடைக்கு வந்து அன்பு செலுத்துறது எல்லாம் தாய்மைதான் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவா பொம்மைக்கு வந்து நீங்க யாரும் மண்ண எனக்கு சொல்லுங்க நான் நிப்பாட்டுறேன். என்னன்னு சொன்னா உண்மையில வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஓட்டம் இந்த கதை வந்து அந்த மனைவிண்ட வலி கணவனின் இயலாமை அந்த நான்க வருகை அதன் சட்டம் பெண்ணந்த குட்டிகளை ரொம்ப புயரம் பெருந்த பூன குட்டிகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவம் வந்து அந்த படிப்படியாக அந்த மனச வல்லங்களை வந்து அந்த அரிஸ்கட்டி உருகி உருகி போறது மாதிரி அந்த கட்டம் கிட்ட கட்டமா போய்கொண்டிருக்கு அந்த கதையின் அந்த ஓட்டம் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கதை ஓட்டம் வந்து மற்றது வந்து அடுத்தது வந்து என்ன சொல்லுவாங்க இங்க வந்து இந்த நாயன்னு நாங்க சொல்றது வந்து அந்த ஒரு விலங்குன்றதை கூட அது ஒரு ஒரு அஞ்சறி ஜீவன்ன்றதை கூட ஒரு நிபந்தனையற்ற அன்புந்த குறியீடு அந்த அந்த கதைய திருப்பம் வந்து
0: தாய்மை என்றது எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த அதை வந்து ஒரு அன்பறிவு ஜீவனோட ஒப்பிட்டு அந்த தாய்மைய வந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார் ஆசிரியர் வந்து.
1: அதான் சார் நம்ம தண்டை குட்டிகளை இழந்தாலும் தண்டை பிள்ளைகளை இழந்தாலும் அந்த தாயை இழந்த குட்டிகளை வந்து அந்த வேறு இனம் அந்த வேறு இனமா இருந்தா கூடி தண்டை பால குடுத்து அங்க வந்து தந்து ஒரு இதா வச்சு தந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டது வந்து ஒரு மனித குலத்துக்கே ஒரு சிறுபடு மாதிரி ஒரு கதை வந்து மதம் வந்து உண்மையாவே சில இடங்கள்ல அந்த வீடியோக்குள்ள நானும் பார்த்திருக்கிறேன். நாய் நாய்க்குல போய் குட்டி பால் குடிக்குது, பபூன போய் பால் குடிக்கிறது, அந்த பசு மாட்டுல போய் நாய்க்குட்டி பால்
0: குடிக்கிறது வந்துட்டு அந்த சில நேரங்கள்ல அந்த பிள்ளைகள் போய் நேரடியாக
1: அது அந்த பசு மடம்பி பேசாம நிக்கும் ஒரு தாய். அந்த தாய்மை என்றது வந்து எல்லா உயிரினத்துக்கும் அந்த எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா தாவரங்களுக்கு கூடி பாருங்க, அந்த தாவரங்களை கூடி நாங்கள் தொட்டு கதைச்சு அணைச்சு வச்சதுல அதை இந்த வளர்ச்சி வந்து கூடுதலா இருக்குது. அதை நாங்க ஏன்ச்சு தான் வந்து கவனிக்காம விட்டமா இருந்து வந்து சொல்லிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் அது இந்த வளர்ச்சி குறையுது. அந்த திருப்பதியில எல்லாம் அந்த இசைய கேட்டுத்தானே நம்ம திருப்பதியை சுற்றி இருக்கிற மரங்கள் வந்து செழிப்பா இருக்குதாம். அந்த சொல்லியே நகல் வந்து இங்கிட்டாங்க. இந்த கதையில வந்து அந்த எல்லா சம்பவம் தேவையில்லாத வசனங்கள் ஒன்றுமே இல்ல. எல்லா சம்பவமும் எல்லா கதைகளும் ஒரு ஆழமான உணர்வு தான். அந்த நாயின் ஒரு நாய் எப்படி சுத்தினு சொல்ற மாதிரி அந்த குழந்தை அந்த தான் இப்படி எடுத்து அதான்
0: வளர்த்து அதான் ஆரம்பத்துல அவ வந்து இன்னொரு பிள்ளைய இப்ப தனக்கு பிறக்காத ஒரு பிள்ளைய வந்து தனக்கு அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் அவட்ட இருக்கே இல்ல. இப்ப இந்த அந்த நாய் வந்து இன்னொரு இனம் ஒரு பூனைன்ற குட்டிக்கே பால் கொடுக்குது. அப்ப அந்த இப்படி ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு இவ்வளவு இது இருக்கேக்கல, அந்த தாய்மை இவ்வளவு அழகானதான்றது அவளுக்கு அப்பதான் தெரிய வருது. அப்ப அதுக்கு பிறகுதான் அவ அந்த இதுக்கு
1: கூடுதலா பாருங்க, குழந்தை இல்லாதவர்கள் அல்லது குழந்தை இருந்து விட்டு பின்னர் தன்மையில இருக்கிறார்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. அது அது வந்து அந்த ஒரு ஐந்தர ஜீவனா இருக்கலாம். இப்ப பலருக்கு வந்து இந்த ரேடியோ வந்து ஒரு ஒரு குழந்தை மாதிரி இருக்குது. அது அது உபரிதெடுக்கும்னா அது அதே அதே உணர்ந்து கொள்ளுற உணர்வு பூர்வமான ஒரு இதுதான். அது அது தாங்களாவே அதை உணர்ந்து கொள்ள வேணும். என்ன சொல்லிச்சுன்னா இப்ப அந்த அவ வந்து அந்த இந்த நாயை இப்படி வழியா அந்த கட்டம் வரைக்கும் பார்த்த சந்தோஷத்தை பாத்தீங்களா, அந்த அந்த தந்த வீட்டுல ஒரு இது நடந்த
0: இவாக்குள்ளயும் தாய்மை இருக்குன்றது ஒவ்வொரு நகத்துலயும் என்ன சொல்லி சொன்னா அந்த இதுக்கு உடுப்பு அந்த இது கழுத்து பட்டி வாங்குறதுல இருந்து படுக்கிறதுக்கான படுக்க விரிப்புல இருந்த ஒரு பிள்ளைய வந்துட்டு எப்படி கவனிப்பாவோ அந்த உணர்வு அவாக்குள்ள அந்த நாய் ஏற்படுத்திட்டு
1: தண்ணி அறியாமல் அங்க வந்து தாய்மை வெளிப்பட்டுக்குது. அதான் இந்த தாய்மையின் வடிவம், அந்த தாய்மையின் வடிவங்கள் வந்து வேறுபடுகுது. அந்த தாய்மை தண்டை குட்டியா இழந்தாலும் பூனை குட்டியா எடுக்குது. இவாக்கு தனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி சொன்னாலும் பேருந்து நாயை வந்து தன்னை குழந்தையா தாய் அந்த தாய்மை உணர்வோட பாக்குறா. அதுக்கு அதை கவனிச்சு கொண்டு தெரிஞ்சு அப்படி பாக்கல வந்து அந்த கதையின் நிறைவு வந்து அந்த தாய்மையை பெற்றெடுப்பதுல இல்ல. தாய்மைன்றது வந்து பெற்றெடுப்பதில் மட்டும் இல்ல, அந்த அரவணைப்பும் அந்த உணர்வும் தான் தாய்மை என்று சொல்லுது. தாய்மை என்பது வந்து
0: ஒரு குழந்தைய பெற்றாத்தான் இல்ல, தாய்மை என்றது ஒரு ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளயும் இருக்கிற ஒரு உணர்வு என்றது என்றத நீங்க பெண்ன்றது இது நான் சொன்னேன் உதாரணத்துக்கு. இது நீங்க இருக்க முதல் பியூருக்கா அந்த ஒரு சின்ன ஒரு தலைப்புல நாங்க உரையாடணும் அது
1: வெளியில
0: கொண்டு வரையில
1: அதான் அந்த தாய்மையை பற்றி கதை கேட்கல. நாங்க கதைத்தோம் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு மரம் ஒரு ஒரு பெண் வந்து குழந்தை இல்லாம அந்த வீட்டுக்கு மரமங்களா போய் அவங்க அவருக்கு வந்து குழந்தைகள் கிடைக்கல. அது அதாவது சேர்ந்து ஒரு அந்த வீட்டு முக்கியத்துல வந்து ஒரு மரமும் இருக்கு. அந்த மரமும் அந்த பூக்கையில தண்ணியில என்னைக்குல அந்த மாமியார் சொல்லுவாவும் இந்த மரத்தை வெட்டி எரிஞ்சிடுவோம் அண்டு. அப்ப அந்த அந்த பொண்ணுன்னு செய்யாம போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சி நானும் எனக்கும் குழந்தை பிறக்க நானும் பூக்கல நீயும் பூக்கல உன்னை வெட்டி தெரிய போயினும் எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுவாளாம். அழு வெற்றவங்க பிறகு என்ன பிறகு அந்த பூ அந்த மரத்துல இருந்து பூ இருக்குமா அதை பார்த்தோன்னு சொல்லணும். இல்ல இல்ல வெட்டாலும் இந்த மரம் பூக்க வலிச்சுட்டு அந்த மரத்துக்கு கூடி உணர்வு இருக்குது. நாங்க அந்த அந்த இது வந்து நாங்க நல்ல வடிவாத ஒரு காராஞ்ச நாங்கள் எங்களுக்கு அது என்னென்ன காண்டு கஷ்டம் அந்த வழியில வராம போயிட்டுது. அந்த தாய்மை என்றது வந்து இவ்வளவு ஒரு புனிதமானது. அதான் நாங்க பெற்றாத்தான் பெற்றாத்தான் தாய்மை வர வேணும் இல்ல. ரோட்ல போயத்துல ஒரு குழந்தை விழுந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஒடிக்க தூக்கினாலும் அங்கேயும் தாய்மை தான் இருக்குது. அந்த அந்த தாய்மை என்றது வந்து ஆணுக்கும் தாய்மை இருக்குது, பெண்ணுக்குத்தான் தாய்மை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆணுக்குள்ளவும் தாய்மை இருக்குது, ஆணுக்குள்ளவும் அந்த இப்பதான் பெண்களை விட ஆண்கள் தான் குழந்தைய வந்து ரொம்ப கவனிக்கிறார்கள் எல்லாருமே. அந்த அந்த கொண்டு திரியறதுல இருந்து விருதுகளை வந்து முன்னுக்கு தூக்கி கொண்டு திரியறதுல இருந்து சிங்கவான தள்ளி கொண்டு போறதுல இருந்து எல்லாம் வந்து பெண்களை விட ஆண்கள் தான் கூட போகிறார்கள். அந்த தாழ்வுன்றது ஆணுக்குலயும் இருக்கு பெண்ணுக்குலயும் இருக்கு சகலவிலையும் இருக்கு. சகல ஜீவராசிலயும் அந்த தாய்மைன்றது இருக்குது. அது தாய்மை வந்து எல்லா எங்க இருக்குதோ அங்கே எல்லாம் போற்றப்பட வேணும் என்று சொல்லி கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நிச்சயமா நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 6:58 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நேரம் சரியாக 6:59. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி இந்த கதைக்கு வந்து ஆசிரியர் இந்த கதையினுடைய ஆசிரியர் இந்த இட்ட தலைப்பு வம்சம் வம்சம் என்ற தலைப்பில் தான் அந்த கதை வந்து ஆசிரியர் தந்திருக்கின்றார். வம்சம்ன்றது அடுத்த தலைமுறை அந்த அடிப்படையில் தரப்பட்டிருக்கிறது. நாங்களுக்கு அந்த கதை வந்து இப்போ இவர் நீர்கள் இணைந்து கொண்டவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட சொன்ன மாதிரி தாய்மையைத்தான் அந்த கதை உணர்த்தது. வம்சம்ன்றது தான் அந்த கதையினுடைய தலைப்பு. இந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து விமலா ரமணி அவர்கள் தான் இந்த கதை எழுதியிருக்கின்றார். அவர் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரண்டு. அவர் தொடர்பான சிறு குறிப்போடு நிகழ்ச்சியின் நிறைவு கொண்டு வருகின்றேன். விமலா ரமணி தமிழ் எழுத்தாளர். பொது வாசிப்புக்குரிய நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதியவர். நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் என 1000+ படைப்புகளை வந்து அவர் எழுதியிருக்கின்றார். விமலா ரமணி February 5 தேதி 1935 வந்து பிறந்திருக்கின்றார்.

அதோட சின்ன ஒரு தகவலாக 1955 அவர் திருமணம் செய்தான்றது வந்து விமலா ரமணியின் கணவர் வந்து ரமணி. ஆமாம், விமலா ரமணியின் சிறுகதைகள் வந்து யூடியூப்பில் வந்து பதிவேற்றப்பட்டு வரந்தோன்றிருக்கிறது இப்பொழுதும். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அந்த வகையில் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கதையை வந்து இனி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளிலும் இவருடைய கதையை ஒளிபரப்பாகலாம். அந்த வகையில் அந்த ஆசிரியருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செம்படுத்துக்கள், கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர்.

முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலில் நிகழ்வு நேற்று சனிக்கிழமை திருகோணமலை மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் ஓய்வு பெற்ற உயர்ஸ்தானிகரை தமிழிசக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ராசமாணிக்கம் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை பார்க்கும்போது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை பெரும் கேள்விக்குறிக்கு உள்ளாக்கியுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையை அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடன் ஒத்துழைப்புடனும் செயற்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் தாக்கம் உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு இந்த மாத இறுதியில் பிரான்சிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள இருந்த ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க தனது விஜயத்தை இந்த வருட இறுதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது நிறைவேற்றுத்துறையால் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் லஞ்சம் அல்லது பரிசாகவே கருதப்படும். நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும். ஆகவே ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டுவர வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்தார். சிறந்த பொது போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்தும் நோக்கில் கொத்தணி பேருந்து நிறுவனம் முறைமையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவை அனுமதி அண்மையில் கிடைத்துள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ராட்நாயக்க தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் ஆரம்பகட்ட இழப்பீடு மாத்திரமே என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த இழப்பீட்டுத் தொகை குறித்து எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏ சி கஜநாயக்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2 மில்லியனுக்கும் அதிக தொகையை மொத்த இழப்பீடாக வழங்குவது குறித்து திணைக்களம் தற்போது பரிசீலித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்பதற்காக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். பொறுப்பேற்க முடியாது என்று ஒருபோதும் குறிப்பிடவில்லை. பொறுப்பில் இருந்தும் விலகவில்லை. எதிர்க்கட்சியினர் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணை சிறந்த முறையில் அரசாங்கமாக எதிர்கொள்வோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹசன நாணிக்கார தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரியா வெளியில் ஆசிரியர் ஒருவர் நேற்று சனிக்கிழமை பாம்பு தீண்டியதில் உயிரிழந்துள்ளார். பண்டாரியா வழியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 54 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்களுடன் 36 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா 50,000 ரூபாய் பெறுமதியான போலி நாணயத்தாள்களை உடமையில் வைத்திருந்த நபருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை கைப்பற்ற தங்களது சட்டசபை உறுப்பினர் ஒருவரை விலைக்கு வாங்க பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் 30 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக முதல்வர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் நடைபெற்ற தமிழக வெட்டிக்கழக நிகழ்ச்சியில் முதல்வர் ஜோசப் விஜயின் பேச்சு கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ மேற்கொண்டு வரும் விசாரணை பாதிக்கும் வகையில் உள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக சார்பில் சிபிஐ இயக்குநரிடம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜூலை 4 முதல் 10 வரையிலான இந்த வாரத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத் துறையினர் நடத்திய அதிரடி சோதனைகளில் லஞ்சம் வாங்கிய 7 அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் தரப்பு ஆதரவாளர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை கொலை செய்ய சி வி சண்முகம் முயற்சி செய்வதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் பசுபதி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். மத்திய பிரதேச இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் 12 மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை பிறப்பு சராசரியாக 500 எண்ணிக்கை வரை குறைந்து கொண்டே வருகிறது. தென்னிந்தியாவில் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 88. தென்னிந்தியாவின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் ஜானகி அம்மா. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபரண தங்கம் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் உலக செய்திகள். கனடாவின் டொரண்டோ நகரில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தனது நியாயமான இறையாண்மை உரிமையை அச்சுறுத்தலாக சித்தரிப்பதாக வடகொரியா குறை கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. வட்டாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு ஒளியும் வரை நீரிணையை மூட இருப்பதாக அது கூறுகிறது. ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அல் ஹமேனியின் இறுதிச் சடங்கின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு வெளிப்படையான கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு ஈரானை குறிவைத்து 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கிறது என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் சிதைந்து வரும் மின்சார கட்டமைப்பு காரணமாக கியூபாவில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக நாடு தழுவிய முழு மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. சீனாவில் 900,000 அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிவிட்டனர். பாவி சூறாவளி நெருங்குவதால் அந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்ஸ்டாகிராம் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய AI தொழில்நுட்பம் ஒன்று கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளது. உணவகத்தில் ஏற்பட்ட தீ சம்பவத்திற்கு காரணமான ஊழியரை மன்னித்த உரிமையாளருக்கு பாராட்டு குவிகிறது. சீனாவின் ஹெனான் மாநிலத்தில் சம்பவம் நடைபெற்றது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். அட்டன் டன்பார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் ஹட்டன் லீக் மேற்கின் உதைப்பந்தாட்ட தொடரில் 2 சுற்று போட்டியொன்றின் போது இரு அணிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவுக்கு எதிரான 2020 சர்வதேச போட்டி தொடரை இங்கிலாந்து கைப்பற்றியது. உலகக்கிண்ண காற்பந்தாட்ட காலிறுதிப் போட்டியில் நோர்வேயை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி 4வது முறையாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் அரையிறுதி சுற்றில் சுவிட்சர்லாந்துடன் மோதிய ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அரையிறுதி சுற்றில் இனி அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் மோத இருக்கின்றன. பிஃபா உலகக்கோப்பை காற்பந்து தொடர் வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த அணிகளின் பட்டியலை பிஃபா வெளியிட்டுள்ளது. அதில் 5 முறை உலகக்கோப்பை வென்ற பிரேசில் அணி 247 கோல்களுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. 4 முறை உலகக்கோப்பை வென்ற இத்தாலி 128 கோல்களுடனும் 5ஆம் இடத்தில் உள்ளது. 10வது இடத்தை ஹங்கேரி ஸ்வீடன் அணிகள் தலா 87 கோல்களுடன் பங்கிட்டுள்ளனர். உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் விளையாடிய தென்னாப்பிரிக்காவின் ஜெய்டன் ஆடம்ஸ் காலமானார். அவருக்கு வயது 25. அவர் எப்படி இறந்தார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் அனுசனை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trdtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலி நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.14% இந்திய பெறுமதியில் 109.02% 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.60% இந்திய பெறுமதியில் 95.49% 1 சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கை பெறுமதியில் 415.15% இந்திய பெறுமதியில் 118.15% 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.76% இந்திய பெறுமதியில் 127.96% 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05% இந்திய பெறுமதியில் 67.44% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லை கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்
4: 11 13 rue Caille 75 Mendy Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர் கார்லாகோனே சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
8: நிலைய கலை நேரம் மாலை 7:16 ஐக்கிய ராஜ்யத்திலே மாலை 5:16.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளிலே வளமை போல் நின்றும் தொடர்கின்றது. நேர்நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு வானிலைகளிலே இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்குமே எங்கள் வானொலியோடு உறுதுணையாக இருப்பதற்காக நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் உதவிகளுக்கும் என்றென்றும் நன்றிகள். முதல்ல வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வரவேற்றுக் கொள்ளுகிறோம்.
1: நன்றி. எங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு வணக்கம் கூறிக்கொண்டு.
0: என்ன சரியான குளிரா இருக்கு போல? என்ன
1: நடக்குது. அதுல கூறிக்கொண்டு வானொலியில இந்த ரெண்டு பின்னால கலகலப்ப ரஞ்சி ரவியாங்க வந்து நல்ல இருக்கிறது கேட்கல சந்தோஷமா இருக்கு. அவங்களோட கலைச்ச நாங்கள் அந்த நிகழ்வு நல்ல அப்படிங்கிற சந்தோஷமானக இருக்கிறது.
0: வந்து வானொலி தொடர்பான நிறைய அனுபவங்களை பார்த்து கொண்டு போகிறார்கள்.
1: ஓ வந்து எல்லாம் பார்த்து கொண்டு நாங்க சந்தோஷம் கேட்டு கொண்டு இன்னைக்கு இந்த காலம் தெரிஞ்சாக்கும் நாங்க இந்த எல்லாம் வந்தது எந்த காட்சி இந்த கேட்டு கொண்டு இருந்தாங்க.
0: அப்படி ஒவ்வொரு காலம் வந்தீங்கடா தான் நல்ல இயலுமே வந்துவிடும்.
1: இல்ல நீ எல்லாம் அது டவுட் எல்லாம்
0: அதெல்லாம் அதுக்கான ஒழுங்குகள் சொல்லுவார்கள்.
1: வீட்டில்
0: அதுதானே கீது இருக்கு.
1: சரி பாப்பா, நான் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தெரியும்
0: தானே. இதெல்லாம் இயலக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இருபத்தஞ்சாம் தேதி அந்த சந்தோஷத்திலேயே நீங்கள் நடக்கிற நீங்கள் ஓட தொடங்கிடுவீங்க.
1: நான் ஓடுவேன், இந்த வீட்டுல இருக்கிற அவர் அகடல் ஓட தொடங்கிட்டார்.
0: அதெல்லாம் விஷயம் தெரிஞ்ச அவரும் ஓட தொடங்கிடுவார்.
1: அதெல்லாம் ஓட்டம் சரி, அது நீங்க இறகன்ற கையில இருக்குது. சரியாக நிகழ்ச்சியில நல்லா இருக்கின்றது. ராஜா எனது இந்திய நட்சத்திரம் போட்டவர்.
0: என்னத்துல போட்டவர்?
1: வீட்டுக்கு சரஞ்சலி கொண்டு கணக்கெல்லாம் போட்டு விட்டவர்.
0: வீட்டை வீட்டை வந்ததா? அது வீட்டை வந்ததா? உங்களோட வீட்டை வானலைகளில் வராத கேள்விகள் எல்லாம்
1: கேட்டுறேன்.
0: வானலைகளில் இதுவரை வராத கேள்விகள்
1: எனக்கு அது சரிப்படி வராது. செக் பண்றேன். அப்ப அதெல்லாம் கேட்டு வந்துக்கணும். மற்றது ரவிச்சி ராஜேந்திரன், மற்ற 4 மணி நடக்கிற சிந்தன ஜுவரல்கள், மற்றது எல்லாம் கேட்டிருந்தார். எல்லா கலைஞர்கள் கலைஞர்கள் எல்லாருக்கும் தான் நண்புகளை பார்த்து கூறிக்கொண்டு நிச்சு நான் மரம் தோணி அந்த கோபால சிங்கம் அவை நல்ல கேட்டு
0: கோபால சிங்கம்
1: ஓரையும் மற்ற இல்ல கதை கதை கேட்கணும். கதை வெளிப்பட்டு கேட்டு கதை சொன்ன கதையை தயாரிச்சு தயாரிக்கல வாசித்தா தரிசனமும் சொல்ல மறந்து வரேன். சொல்ல வருவேன் கதை சொன்ன உடனே அது எனக்கு எல்லாம் மறக்குது. அதான் நான் அதிகமா எடுக்கிறேன். இல்ல எழுதி வச்சுட்டு முக்கியமான நிறைவெடுப்பேன். அப்ப நாங்க சந்தோஷமா இப்பொழுது போனது ரெண்டு வானொலியில கலகலப்பா இருந்தது. அது ஒரு
0: ஆற்ற கதை உங்களோட கதையா என்ற கதையா அது வந்தது?
1: சந்தோஷம் எல்லாருக்கும் நண்பர்களை மாற்றம் குறிக்கொண்டு என்ன கலெக்டர் என் கைகளை கேட்டு கொண்டிருக்க போறேன்.
0: அப்ப காதல் நல்ல கூர்மையா தீட்டி வச்சிருங்க.
1: ஓ கேப்பன் கேப்பன் எழுதி வைப்பேன். ஆட்களிடம்
0: அமெரிக்கா ராஜா மாதிரி எழுதி வச்சு வந்து கதையுங்க.
1: ஓம்
0: சரியா, நன்றி
1: நன்றி
0: நன்றி. இவர் மனதில பதிச்சு வச்சுதான் கதைக்கிறவர். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: நான் பாரதி. பாரதி
2: அவர்களையும் உண்மையாங்கவே இல்ல. நீரளை பத்தி புரிந்து கொள்ளும் இல்ல. உங்களில் உங்க வரவேற்புக்கு நன்றி சொல்லி கொண்டு கேட்டி வானொலியில் அநியமாக இல்லை நிகழ்ச்சிகள் கேட்கிறேன்னா பங்கு பெற்றிருக்கிறாரோ ஆனால் கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் ரெண்டு வாரத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். ஜெர்மனியில இருந்து ஒருவர் வந்த நேர் நிலத்துல கண்ட பாட்டுக்கு கவச்சு கொண்டிருந்தவர். அதுவும் உங்கள உங்களோட வாழ்க்கையே வானொலி கண்டே தியாகம் செய்து வானொலி வளர்ச்சி கண்டே உருகி கொண்டிருக்கிற
0: உங்களை நாங்களே தானே
2: உங்களா செய்யறீங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் சவசனத்துல நீ நான் எல்லாம் ஒரு மேல இல்லைங்க வச்சு அம்மா அப்பா அவர்கள் ஆசிரிய தொழிலும் கூட புனிதமானது. ஆசிரிய தொழில இருக்கிற ஒரு தாய் தாப்பன் அதுவும் இறந்தவர்களை அவைகளை பற்றியும் வளர்த்து சும்மா தாய் தாப்பனையும் வளர்த்து கதைச்சு சரியான மோசமா கதைச்சு உங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி இல்லாம அப்படி இல்லைங்க கதைச்சதா பிறகின் மொத்தோட வானொலிக்கு வார வானொலிக்கு வாரது பிரச்சனை இல்லை. இனிமேல் நீங்கள் நேரம் தொடங்க முதல் சொல்லுங்க தயவு செய்து தண்ணி அடிச்சுட்டு வந்தவர்த்தரும் கதைக்க வர வேண்டாமண்டு நியாயமா கதைக்கிறதுக்கு நேர்மையா வாங்குவோம்னு சொல்லுங்க தயவு செய்து. என்ன நாங்கள் நிறைய பெண்ணையர்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வானொலியை நேசிக்கிறோம். அந்த நாள்ல இருந்து கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். ஆனைப்படை ஆனைப்படையில் இப்படி கண்ட கண்ட கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டு வாரவையா நீங்கள் உடனே அறிவிப்பில கொடுங்க. நீங்கள்
0: என்னத்துக்கு சொல்றவர்கள் சந்திரனை பார்த்து ஏதோ குலைச்சதுண்டு சொல்லி ஏதோ சொல்றது
2: அது என்ன சொன்னாலும் ஆனா நீங்களும்
0: எல்லாரும் நீங்க கவலைப்படாதீங்க.
2: ஒத்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா அப்படி இருக்கிறீங்க. முந்தி அப்படி இல்லை. நீங்க உடனே நேருக்கு நேராக இருந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்ப விட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படி கவச்சவர் சரி தவறுதலா கதைச்சுட்டா வந்து முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்க வேணும். பொது இடத்துலதானே நேர் நிறத்துலதானே கதைச்சுவார். நேர் நிறத்துல வந்து தண்டவரா கதைச்சுட்டு மன்னிப்பு கேட்டிருக்க வேணும். அப்படியும் கேட்கல. அதை இன்னும் நியாயப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனை முடிஞ்சா முடிஞ்சது என்று விட்டுற வேணும். அதை இன்னும்
0: நாங்கள் செய்யறோம்.
2: நானுமா படுத்த அதை இன்னும் பெருசாக்குற மாதிரி இன்று காலையிலையும் திருசபா கரீஸ்வரன்
0: மறைமுகமா தாக்கினதா மற்றவர்களோட கதைக்கு போட்டு அதுக்கான முடிவை அறிவிக்கிறோம்.
2: அது முடிவு அறிவிச்சு ஆனா அவர் அப்படி கதைச்சவர் உங்களை அப்படி இழிவுபடுத்தி கதைச்சவர் மன்னிப்பு கேட்கணும் வந்து நேர் நேரத்துல. எனக்கு அதுதான் முக்கியம். நல்ல கதை நாளைக்கு
0: இன்னும் மற்றவர்களிடம் கதைச்சு போட்டு அவருக்கு என்ன செய்யறதை முடிவெடுக்கிறோம்.
2: நாலு பேர் வந்து கதைச்சிட்டு இப்படி முந்தி கொஞ்ச நாள் கொஞ்ச காலத்துக்கு முதல் திருஜுவன் அவர்களுக்கு ஒரு ஆள் கேட்கலாம் தடை செய்ததல்ல மூணு நாலு மாசம்
0: அனுமதிக்க முடியாது. அவர்கள் தாங்களே வேறு வேறு இடங்கள்ல போய் குலைக்கிற மாதிரி குலைக்கலாம்.
2: இப்ப நடந்தாலும் நான் ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டேன். நான் வந்து கேட்டேன் மற்றது வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம் தரமா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல சில நிறைய இருக்குதான்.

0: ഞങ്ങൾ ഇരിക്കുന്നത്. അല്ലാതെ വാനലി പങ്കുപറ്റാവുന്നാലും കേട്ടുകൊണ്ട് ഞങ്ങളെന്ന വിനയ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക, വാനലിനോട് പാടിക്കൊണ്ടേയിരിക്കും, നല്ല നേഴ്ച പോയിക്കൊണ്ടേയിരിക്കും. ഇതന്ന നേരങ്ങളെ ഇപ്പൊ കേൾക്കാൻ മനമില്ല, മൂടൻ ഓഫ്
1: ആണിട്ട് വേറെയും ചിലർ അപ്പടി ശബ്ദം തരുന്നുണ്ട് കുറിപ്പിടുകിറാർ, അത് ഫാനാലതാണ് തരുന്നത്.
0: നിങ്ങളും കടന്ന കാലം ഇത്രമതി ഹൊളണ്ടില്ല, ഇത്രമതി നെഞ്ചം മറപ്പതില്ലേ, അത് ഓളി വരപ്പായിക്ക് പെരിസ അലറി വന്ന അത് അലറി നമ്മാതിരി അത് അതെയും കാണിച്ചു കൊള്ളുന്നു കൊഞ്ചം ഹൊളാന്ത തൊല്ല വന്ദന നന്ദി വണക്കം.
1: சரி, நன்றி, உங்களுக்கும் நன்றிகள். நீங்க வேணுமெண்டா யார அறிவிப்பாளர்ண்ட பேரை சொன்னீங்கண்டா தான் அவர்களுக்குள்ள முரண்பாடு இல்லாமல் இருக்கும்.
0: இல்ல முரண்பாடு இல்ல, பொதுவாண்டான
1: அது ஆண் அறிவிப்பாளர்களுக்கு வரையில பெண் அறிவிப்பாளர்களுக்கு மட்டும்தான் வருது.
0: நான் கூட அஞ்சிலேயிருக்கலாம், கூட்டி பிராச்சு அப்படி இருந்திருக்கலாம். இது இவருக்கா கவனிக்க சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் செய்யக்குள்ள ஒரு ஒரு நாளைக்கு மட்டுமா பதிவு பண்ணிட்டு அவையர்களை கேட்டு பார்க்க சொல்லுங்க அப்படி இருக்கு.
1: ஆண் அறிவிப்பாளர்களுக்கு வரையில
0: அது எனக்கு தெரியும் என்ன கேட்டால். நன்றி,
1: சரியா.

0: சூரியாடி போனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு உட்கா வந்துட்டு போகாமல் ரெண்டு தரம் வந்து கதையத்தில் அவ்வளவு பாசத்தை வெளிக்காட்டி இருந்தார்கள். கேட்டுக்கொண்டு கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது. தர்ஷன் ஜெயமணியில் இருந்து வந்த ரவி ரஞ்சினி குடும்பம் மற்றும் நாகேந்திரன் ரஜினி பிள்ளைகள் பிள்ளைகள் கூட நீங்கள் உங்களோட இதுக்கு போங்கன்னுட்டு விட்டுடுவீங்கள். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் வந்தது வந்திருக்கீங்கன்னு சொல்லிக்க மேலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படியாக 30 வருடங்கள் சும்மா இல்லை என்று நகர்த்தி கொண்டு செல்வது அதுக்கு அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துகள். அன்பு பரிமாறி ராஜாண்ணா கூட ஞாயிற்றுக்கிழமை என்று பார்க்காமல் அவர் வந்திருக்கிறதாக கேள்வி சொல்லிக்கொண்டு கேட்டி கொண்டிருந்தேன். எனவே அதுக்கும் அவர்கள் வந்து இணைந்த எல்லோருக்கும் நன்றி கூறி ஹேமா சோபிதா எல்லோரும் அவர்களை சந்தித்திருப்பார்கள். கேமா சொன்னா தானே பார்த்து கண்டு நான்ண்டு நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அவர்கள் கதைக்கிறதுக்கு முயற்சித்தார்கள். நேற்று மைக் சரியா வேலை செய்யல, அதில் கதைக்க முடியாமல் போய்விட்டது. அவர்கள் அன்புக்கும் அவர்கள் வந்ததுக்காக நாங்கள் மனமாற அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சிகள் யாவும் மிக அருமை. சென்ற செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஐயாவோடு சச்சியானந்தம் ஐயா அவர்களோடு உரையாடி இருந்த பொழுது மிக அழகாக எனக்கு வந்து அவரை பற்றி கூடாம நான் கேட்கவில்லை. தர்ஷன் அவர்கிட்ட கவி ஒன்றையும் காணவில்லை. அப்படி காணாமல் போனால் அவரை தேடிக்கொண்டிருப்பவர்களை தேடி பிடிப்பார்கள் தானே இந்தியாவில் தேடுவார்கள். ஆனால் இவர்களை தேடவில்லை. இப்ப எங்க போனது என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை.
1: யாரு
0: அந்த அந்த சாமி யாராரு
1: நித்யானந்த சாமி
0: யாரோ

0: எங்க இருக்கிறாருன்னு அறந்ததுன்னு தெரியல. அதான் ரடி சிலவில் அந்த இதுகளில் வரும் யாராவது கதைப்பார்களும் கேட்டாலும் அதை பற்றி விளையாடுவார்கள் அப்படியே காணி இல்லை. ஆனால் அது நுரம்ப அந்த இந்த பக்தர்கள் இருக்கிற வேறு நீங்கள் அந்த அந்த நித்திரவுகள் அந்த என்ன செய்ய வேணும் அந்த இரவில் அந்த சிந்திக்க வைக்கிறது அதுகளை பற்றியெல்லாம் தந்து போட்டிருந்தீங்க தானே ஐயாவோட காய்ச்சி கொண்டிருக்கீங்க. அதுகள் எல்லாத்தையும் கேட்டேன் விட்டது ஐயாண்ட உரையாடல்களும் நன்றாக கேட்கக்கூடிய அந்த ஜனா சீதா வந்து சீதை வந்து ஏன்னா நீ சொந்த பிள்ளைகள் ஏன்னா எனக்கு அண்டை தான் தெரியும் இரவு நீ சென்ற ஐயா உரையாடும் பொழுதுதான் ஊர் மேலதான் அவற்ற சொந்த மகள் என்றும் லக்ஷ்மணன் அவர் தான் ஏதாவது பெயர் கண்டுபிடிக்க முடியாம யோசிச்சு கொண்டிருந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க. நல்ல எல்லா கதையும் கூறி கேட்க மேலேயே அருமையாக இருந்தது. சாக்லேட் நாள் வந்து ஒவ்வொரு டைம் எடுத்து வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அங்கே இங்கே போய் போய் மாறி மாறி ஒவ்வொரு கதைகளையும் இந்த ஒரு மணி நேரத்தை தாண்டி நீங்கள் கொஞ்சம் தொடங்க லேட் ஆகிட்டுது. கொஞ்சம் நீங்கள் பதினொன்றரை பன்னெண்டு டைமுக்கு பன்னெண்டரை அப்படி தான் முன்னரே விஷயம் பன்னெண்டு பதினெட்டோ என்னவோ இருக்கவோடு நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன்னா நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது.
1: என்ன போட்டிருந்தீங்க?
0: நன்றி சொல்லி போட்டிருந்தேன். நன்றி இங்கிலீஷ்ல சொல்லி நான் தங்கியோ லிஸ்னிங்னு சொல்லி போட்டு விட்டுருந்தேன். எனவே ஐயா அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு தெரியுமா தர்சன் அவர் இங்க அந்த ஒரு கைலாச ஆண்டுல அப்படி போய் இருக்கலாமா அப்படி இருக்க விடுவீனமா
1: நீங்களும் பெரிய காசு வச்சிருப்பீங்கண்டா உங்களுக்கு கண்டே சில சில தீவுகளை விலைக்கு வாங்கலாம். வாங்கி அங்க அது உங்களோட சட்டத்துக்கு கூட தான் அது வேற நீங்களே அந்த பகுதிக்குரிய சட்டம் இருக்கும். ஆனா அந்த அதுக்குள்ள உள்ளக சட்டம் வந்து உங்களோட சட்டமாகவே இருக்கும். அவரை நினைச்சா இந்தியா நினைச்சா இப்பவோ அவரை கைது செய்திருக்கலாம். ஆகவே அதுக்குள்ள அரசியல் அதுகள் எல்லாம் இருக்கு
0: இருக்கு. ஓகே அதுதான் ஒன்றும் வெளியில் வருது இல்லை ஒன்றும் தெரியலை. ம் அரும் ஒரு மதுரையில் அந்த ஒரு பெரிய இதில் இருந்து வந்தவர் தானே வேற என்ன ஏதோ மதிய மதுரை ஏதோ ஒரு இது ஒன்றிலிருந்து இதாக இருந்து தான் வெளியில் வந்தவர் என்னுடையால் என்ன தெரியாதபடியாக தான் கேட்டேன். கணக்கமாக இந்த அமெரிக்காவிலாம் இவரை அவரோட பின்னால் தொடர்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த
1: எல்லா நாடுகளிலும் மற்றது அவர் நல்ல ஆற்றலுடையவர். அவருடைய எண்ணலை திறந்து வைய ஏதோ ஒன்று சொல்லி அதுலேயே எல்லாம் அவர் எழுதுகிற கட்டுரைகள் எல்லாம் வந்து நல்ல கதைகள் அதற்றி எல்லாத்தையும் ஆளுமை உடையவராக இருக்கிறார். மற்றது வேறு வேறு மொழிகளிலும் வந்து திறமை உடையவராக இருக்கிறார்.
0: நன்றியும் பாராட்டுகள் இப்படி அவருக்குண்ட வாரதுகளை எங்கள் நாங்கள் அவருக்கு பெற்றுக்கொள்வோம். தெரிஞ்சப்பறதான் நான் கதை கேட்க மற்றவர்களுக்கு சொல்லினேன் சீதா வந்து உண்மையா மகள் இல்லை மகள் தத்தெடுத்த மகள் என்றதே எனக்கு உண்டாகித்தான் தெரியும்.
1: அவரை ஒரு வாரிசாக நியமித்திருந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு?
0: இல்ல யார
1: இவரைத்தான் நித்யானந்த சுவாமிகளை ஒரு வாரிசாக அறிவிக்கப்பட்டு பிறகு அதுக்கெல்லாம் எதிர்ப்புகள் வந்து சரி அதை நான் செவ்வாய்க்கிழமை சொல்லி கூட கேளுங்க. பெரும் கோடிக்கணக்கில் பணம் புடங்குற இடத்துக்கு அவரை தான் வாரிசாக அவர் வந்திருந்ததும் இந்த சிக்கல்களை உருவாக்கியது அவருக்கு.
0: சின்ன பிள்ளைகள் இந்த அவர்களையும் தண்ணி பெற்றோர்களை தாண்டி இந்த பிள்ளைகள் இவரோடைய இருக்க போறேன் நாங்கள் உங்கள்கிட்ட வர
1: மாட்டோம். அந்த கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர் ஒருவர் தனக்கு வருத்தத்தை ஒரு சின்ன ஒரு கட்டித்தான் பிடிச்சவர் அவ்வளோத்துடைய அவருக்கு அந்த தொய்வு வருத்தமே இருந்த இடம் இல்லாமல் போயிட்டது. அதனுடைய கஷ்டத்தால தான் அதை அந்த நோயினுடைய தாக்கத்தாலே ஜெர்மனியிலெல்லாம் வைத்தியம் செய்த இயலாத்திலான் அவர் நாட்டுக்கு திரும்பி போயும் அங்கேயும் அந்த சிக்கல் இருந்த நேரம் இவர்கிட்ட ஆச்சிரமத்துக்கு போன நேரத்தில் அவர் ஒரே ஒருக்கா அவரை கட்டி பிடிச்சதோடே அந்த நோயே இல்லாமல் போன அறிகுறியே இல்லாமல் போனதாலான் அவருக்கு இவரில் நம்பிக்கை வந்தது. அவர் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்கிற இல்லையா. ஆனால் கடைசியாக அவர் தான் எனக்கு சொன்னார் இவர் தமிழரண்டபடியால் தான் இவருக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துருக்குறாங்க ஒரு தமிழன் போல் வர்றதை விரும்ப மாட்டார்.
0: கொண்டு வாங்க நல்லதா போச்சு இப்படி ஒரு கேள்வி கேட்டது நன்றி. நான் அடுத்த செவ்வாய் தரதை தரும் பொழுது கேட்குறேன் தர்சன் மற்றது நாங்கள் வந்து இன்று காலை நல்ல டோபிக் அந்த ஆத்திரத்தை கொண்டு வந்தார் கேது. ஆனால் பலரும் ஆத்திரத்துக்குள்ள கதைக்காமல் போய் வெளியில் நின்று கதைத்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும், ஆத்திரம்னா பெண்களுக்கு மட்டும் என்று சொல்லுகிறது, அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதனால பெண்கள் மட்டும் ஆத்திரப்படக்கூடாது, ஆண்கள் ஆத்திரப்படலாமோ?
1: ஆத்திரம் ஒரு ஆளுக்கு வரையில்லை என்று சொன்னா அவர் இருந்து இருந்தேன் பிரயோசனம்.
0: ஆத்திரம் எல்லாருக்கும் வரும்,
1: வர வேணும், வர வேணும், ஆனா என்னென்னத்தை பொறுத்து வர வேணும் என்ற மாதிரி இருக்கு.
0: ஆத்திரத்தை பத்தி கதைக்காக வேறு இடங்கள் எல்லாம் மாறி கதைத்திருந்தார்கள். நானும் கேட்டு கொண்டிருந்தேன், எங்க அந்த நேரத்தில் அங்க கலையத்துல உறவுகள் இருந்ததால யாரு கேது அதை சரியா உள்வாங்காதபடியால் திருப்பி பதில் சொல்லாம விட்டுட்டு இருந்தார். நானே இப்படி கேது இருக்கிறாருன்னு நானே யோசித்து கொண்டிருந்தேன். பெண்களை சாடக்கூடாது, பெண்களை மாதிரி தான் ஆண்கள், ஆண்களுக்கு கோசிப்பு செய்யவே இல்லையா? பெண்கள் மட்டும்தானா சொல்லினும் பொய் சொல்லுங்க, பொய் சொல்லாம நடந்ததை என்னென்ன நடந்தது என்று சொல்றதுல பெண்கள்ல கோயிச்சோ பெண்களை பேசியோ இல்லை.
1: பாத்திரம்ன்றது வந்து ஆறறிவு ஜீவனுக்கு மாத்திரமல்ல, ஐந்தறிவு ஜீவன்களுக்கு மாத்திரம் வரும்,
0: வரும். அதை விட நாங்க பெண்களை குறைவாக சொல்றவர்களுக்கு சகோதரங்கள் இல்லையா? அது அந்த நேரத்தாக தான் யோசிச்சேன். ரெண்டு மூன்று பேர் அதை பெண்களை எடுத்து வச்சு, பெண்கள் வந்து தாய், உங்களை பெத்தவே ஒரு தாய்.
1: சில நேரம் அவைக்கு வீட்டுல வந்து அவர்களை ஒண்ணும் செய்யலாத்தால இதுல வச்சு சொல்லலாம் வழிக்கிடணும் மாதிரி.
0: பெண்களை பெற்றது தாய், சகோதரன் தமக்க தங்கச்சியோடு வாழ்ந்தது தாய், பெண்ணு மனைவியை ஒடிச்சு திருமணமாகி ஒரு பொம்பளை பிள்ளை பெற்ற அவங்க கூட அவங்க பொம்பளை பிள்ளையே நாங்கள் கேவலமா சொல்றோம்.
1: நீங்க அந்த நிகழ்ச்சியில தான் அதை பற்றி போய் கருத்து சொல்ல வேணும்.
0: அப்படி சொல்லக்கூடாது, ஒரு ஆள் கருத்துக்கு நாங்கள் போய் திருப்பி கருத்து சொல்லக்கூடாது, நேர் நேரத்தில் நாங்கள் சொல்லலாம்.
1: அது சரியான, நீங்களும் உங்களுடைய கருத்தை வந்து சொல்லலாம். ஆத்திரம் வந்து பெண்களுக்கு மாத்திரம் வாரதில்லை, ஆண்களுக்கும் மாத்திரம் வரும், ஐந்தறிவு ஜீவன்களுக்கும் வரும்,
0: எல்லாருக்கும் வரும் மாத்திரம்.
1: சுற்றுச்சூழலுக்கு இவ்வளவு இடையூறு இதுகள் வருகிறது என்று சொன்னா மரங்களுக்கு மாத்திரம் வருகிறது.
0: நாங்க அன்பாக சகோதரிகள் அப்படியே என்று நாங்க அன்பா கதைத்துட்டு ஒரு நாளும் எனக்கு யாரா இருந்தா இவன் நாங்கள் ஒரு ஆணை கூட நாங்கள் அவர்களை கூடாமல் நாங்க சொல்றவியல் கோவக்காரவியலுக்கு என்ன விட்டு கொடுக்கணும் நாங்க அப்படி கதைக்கிறீங்க பெண்கள். ஆனால் ஏன் பெண்கள் அந்த ஒரு பெத்த தாய் சகோதரங்கள் சாத்தாண்டி பிள்ளைகள் இருக்கீங்க அப்படி நாங்கள் கதைக்கிறத சிந்திக்க வேணும். அவளை அந்த நாங்க யாரோடையும் பிரச்சனைக்கோ சண்டைக்கோ வரையில யோசிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய.
1: நீங்கள் நீரை சூடாக்க நீருக்கே ஆத்திரம் வந்துதான் கொதிக்குது.
0: அடுத்தது தர்ஷன் சிந்தனை சிதறல்கள் நல்ல கதைகள் நல்ல வடிவா கொண்டு வரீனா அந்த சிந்தனை சிதறல்கள் என்ற அந்த கூடுதலாக ஒரு ஆறு ஏழு கதைகள் அதை கொண்டு வரலாம். அதுக்குள்ள நல்ல நல்ல ஆழம் நல்ல நட்டி வீட்டு நிரம்ப இருக்குது, அதுகளையும் கூட உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம். ஆறு மூன்று பேரும் சிறப்பாக அதை நகர்த்தி கொண்டு போயினோம். அந்த அட்ட சிந்தனை சிறு மூன்று பேரும் சொன்னால் காணும், மட்டுமடிக்கும் இன்னும் கூட கொண்டு வந்து தரவணும் நாங்கள் எதிர்பார்க்கிறேன். நல்ல வாசிக்கிறது படித்தது பிடித்தது அப்படி என்றெல்லாம் இவர்களால் செய்ய முடியும். எனவே நாங்கள் குறை சொல்வதாக இல்லை, இன்னும் கணக்கை கொண்டு வந்து எங்களுக்கு தாங்குவோம் சொல்லி அவர்களையும் கேட்டு வேண்டிக் கொண்டு மற்றது இந்த நிகழ்வு மற்றது வந்த உறவுகளில் வரும் மற்றும் பிறந்த நாள் சில வேளை யாராவது நான் பிறந்த நாள் வாழ்த்தாது விட்டால் அனைவருக்கும் இந்த கிழமை கொண்டாடியவர்களுக்கு இனிய பிறந்த தின திருமண தின வாழ்த்துகள் கூறுவதோடு வெச்சம் வந்ததால ஓரளவுக்கு போய் லைன் எடுத்து கலைக்கக்கூடியதாக இருக்கிறது தர்ஷன். நீங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சீங்களோ இன்னும் உங்களுக்கு தெரிய இல்லை, இருந்தாலும் நீங்கள் இப்ப நான்கு அழைப்பு வந்து எல்லாரும் நீக்கி லைன்ல நின்று ஒரு பாட்டு கேட்க போனா ஒரு 20-25 நிமிஷம் தேவைப்படுகிறது அன்று சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது. ஆனா பாட்டு கேட்க வருமெண்டா ஒரு லைனை எடுத்து வச்சு போட்டு வேலை செய்து கொண்டு வந்துட்டு அடுத்தது நாங்கள் என்று கண்டுபிடிச்சா வந்து இருந்து கலைக்கலாம் தானே என்பதை கூறிக்கொண்டு இப்படி விடாமிணைப்புகளை தந்து சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு சென்றும் அனைத்து ஆண் பெண் அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு இப்படி ரேடியோ ஸ்டேஷன்ல இப்படி நிகழ்ச்சியை செய்ய ஃபேன் போடாம செய்ய இல்லாத நான் சில இடங்களை பார்த்துருக்கிறேன். இந்த மிஷின்கள் அந்த இதுகளெல்லாம் கொதிக்கும், நீங்களெல்லாம் அவ்வளோ ஹீட்டுக்குள்ளதான் அந்த குளிர் நேரத்துல உங்களுக்கு தெரியாதுன்னு எல்லாம் இருக்கும். இந்த வெப்ப நேரத்துல அந்த இதோடுக்குள்ள நிக்க ஃபேன் இல்லாம நீங்க இருக்கலாது. அதால நாங்கள் அந்த அதிர்ந்து வர குரல்களை பெரிதாக
1: நீங்களும் கேட்டிருக்கிறீர்களா? அப்படி அதிர்ந்து வரை
0: தெரியும், அது ஃபேன் வேலை செய்யறபடியேதான் அப்படி வருதுன்னு நான் ஊகித்து கொண்டு நான் அதை பற்றி கூறுவேன். ஏனென்றால் அந்த வெக்கைக்கு இருக்கலாது அனிதர்ஷன் பாட்டுகள் அதுகள் அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அவ்வளவு அந்த மோடங்கள் அந்த இதுகள் எல்லாம் சரியான ஒக்கையாக இருக்கும். ஒரு 35-40 இருந்தா நீங்க ஃபேன் போடத்தான் வேணும், போடாம செய்யலாது. அப்ப அந்த சத்தம் பெறும் தான் அப்படியா? நான் அதை இதுக்காகத்தான்
1: செய்தி வாசிக்கைகளை எல்லாம் அதறி கொண்டு வர அஞ்சு
0: என்னன்னா அவ்வளவு நீங்க 10-15 நிமிஷம் செய்தி வாசிக்கிறீங்க இல்ல. அப்ப அந்த நேரத்துல அவ்வளவு அவக்கையா இருக்கும், தண்ணி குடிக்க தோண்டும் அப்படி என்று அவ்வளவு கடினம் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போகின்றோம். மற்றும் அனைத்து இந்த பிள்ளை இந்த பாடி வரும் இந்த முகம் இருக்கு சென்ற வாரம் 6 பேரும் உடனுடனடியாக வந்து புதன்கிழமை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி கொண்டார்கள். நான் கிட்டத்தட்ட 13-14 பேர் புள்ளி போட்டிருந்தோம். கடினமாக இருந்தது புள்ளி போடுவதற்கு. என்னென்னா நல்லா கடைசியாக வந்து பாடுறவர்கள் கூட நல்லா பாடினோம். அப்போ ஓரளவுக்கு என்னாடி எந்த அளவு நான் வேண்டாம் வருப்பா போடவில்லை எந்த அளவு பார்த்து போட்டிருந்தேன். மற்றும் இந்த முதலாவது இடத்தை பெற்றவர்களுக்கு பரிசு கொடுப்பதாக கூறியிருந்தாரு. சாரி, ஜெயமல்ல இருந்த அந்த ஐயா சந்திரசேகரம் ஐயா ஒரு புத்தகம் பரிசாக கொடுப்பதாக கூறியிருந்தார்கள். அவற்ற முனைவுக்கு நன்றி கூறி அவரையும் வாழ்த்தி கொண்டு தர்ஷன் அன்பாக விடை வருகிறேன். அடுத்து எங்களை பாண்டியன் அவர்களோடு வியாழக்கிழமை தந்திருந்தீங்க, முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த என்ன காவேரி தண்ணி இது பற்றிய
1: அணகட்டுறதை பற்றின
0: அணகட்டுறதோ நல்லா தெரிஞ்சு எல்லாம் அந்த மாதிரி காட்சி கொண்டிருந்தார். முழுமையாக கேட்டுதான் நாம் இந்த தூக்கத்துக்கு சென்றிருந்தேன். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி தர்ஷன். இந்த இன்றைக்கு என்ன எடுத்து வர போறீங்க அரசியல்?
1: இன்றைக்கு அரசியல் சமூகம் இடையில சம்பந்தன் அவர்களுடைய நினைவு தினம் நடைபெற்றது. அவருடைய சாதனைகள், அவருக்கு நம்மோர்கள் கொடுத்த வேதனைகள் அவை தொடர்பாக கருத்துல நீங்களும் சம்பந்தன் அவர்களை சம்பந்தன் ஐயா அவர்கள் தொடர்பாக நீங்கள் கேள்விப்பட்ட செய்திகள் இருந்தா நீங்களும் வந்து சொல்லலாம் வாட்ஸ்அப்ல அல்லது வைபர்ல.
0: சரி, நன்றி தர்ஷன், நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். இங்கே அடுத்து நேரிடம் செல்வதற்கு முன்பாக வைபரூடாக சுவிஸ்லிருந்து ராஜன் நினைக்கிறேன், அவரையும் வரவேற்று அழைத்துக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் தர்ஷன், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக உரையாடி கொண்டிருக்கிறோம்.
2: ஓகே, நலமா இருங்கோ, எல்லாம் நல்ல சுகத்தோட இருக்கணும் கொண்டு இரவணை பண்ணி கொண்டு. நான் இந்த அம்மாவோட போன மாதம் ஜூன் மாதம் 10-ஆம் தேதி நடந்த ஆத்மசாந்தி பிரார்த்தனைக்காக அந்த பிரார்த்தனைக்கு அறிந்து எனக்கு டெலிபோன் மூலமாக இரங்கலையும் மன ஆறுதலையும் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், வானொலியில வந்து சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும், மற்றும் டிஆர்டி வானொலியில் நடத்தும் அன்பு நேயர்கள் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் அனைத்து உள்ளங்களும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் தர்ஷன். நன்றி, வணக்கம்.
1: நீங்க வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளலாமா?
2: அடுத்த
1: நேரின் பக்கம் செல்லலாம். வந்திருப்போர் வணக்கம்.
3: நிகழ்ச்சிகளுக்கு
1: வார இல்லையா? கதை சொல்லும் நேரம் அதுகளுக்கு எல்லாம்
3: எனக்கு வேலை செய்து கொண்டே இருந்தேன்.
1: திருவர்களுக்கு நிகழ்ச்சி இருக்கே இல்லையா?
3: வாரே
1: இல்லை ஒரு நாள்
3: முதல் வந்து முதல் ஆரம்பத்துல
1: அது எங்கட அம்மா எல்லாம் வந்தவா
3: இல்ல அம்மா முதல் ஒரு ஆள் வந்தவ இல்ல சீரண்ட மாதிரி அந்த குரல் அந்த ஆரிய பெட்டி எல்லாம் காய்ச்சி கொண்டு இந்த
1: செய்திகள் வாசிக்க கூட அதறி கொண்டா வருது
3: இல்ல அதர்றது சத்தம் வேற முந்தினா
1: சொல்லுங்க கதைக்கிறவிட்ட குரலையும்
3: எக்ஸ்ட்ரா சத்தம் வரும்
1: எனக்கும் சொல்லி இருந்தார் செய்தி அறிக்கைகள்ல வந்து சில நேரத்துல சரியா வந்து கொண்டிருக்கும் படக்கண்டு அதிர்ந்து ஒரு
3: இயந்திரங்களும் கூடுதலா அப்ப அதுக்கு நீங்க ஃபேன் போட்டு ஆகணும் ஃபேன் போட முடியாது இந்த வெக்கங்கால குளிர்காலம் வேற வெக்கங்கால அது கிடு கிடு கிடு சத்தம் சத்தம் பண்ணுறது அதிர்றது அதிராது தர்சன் பின்னாலும் கிடுக்கிறோம் சத்தம் கேட்கும் அதான் நல்ல சில நேரங்கள் அதிர்றது அதிர்றது இல்லை அது பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு மேலதிகமான சத்தம் கேட்கும் கூறிக்கொண்டு இந்த வாரம் பிறந்தா கொண்டாது அனைவருக்கும் பிறந்தா வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு திருமண நாள் திருமணம் ஏற்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இந்த வர சோக சம்பவங்கள் ஏற்பட்ட அவர்களோடு நானும் அவரோட பகிர்ந்து கொள்ள கூறிக்கொண்டு சார் இந்த வாரம் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருந்தேன் நிகழ்ச்சியை பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தேன் இன்றுதான் எனக்கு வானிலை வேலை செய்யாட்டி எனக்கு கஷ்டம் தர்சன் ஏன்னா அது இயக்கி இயக்கி இயக்கி கடைசியா பலர் போன் பண்ணி கேட்டு இருந்தேன் வாரம் வாரம் வாரம் வரவே இல்லை நான் இந்த வாரம் கொஞ்ச நேரத்தை வாரம் அவர் சில அவர்கள் தங்கள் வேலையில் இருந்த ஞாயிற்றுக்கிழமை தானே அவர் தங்கள் சிலர் தாங்க தூர போயிட்டோம் பின்ன நைட்டுக்கு இரவைக்கு தான் வருவோம் எல்லாம் கூறியிருந்தார்கள் அப்புறம் நானே இயக்கி இயக்கி இயக்கி கடைசியா நீங்க சொன்னீங்க பாரதிய வந்த நேரம் வந்த அவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தா தர்சன் ஏதோ அறிவிப்பாளர் பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தா இடையில தான் நான் கேட்க முடிஞ்சது எனக்கு அந்த சத்தங்களை என்னையோன்னு சொல்லிக் கொண்டுதான்
1: இந்த சத்தத்தை தான் சொல்லி இருந்தார் அதிர்ந்து வர்றது
3: அழைக்காமல் அமர்த்திய உடனே அது தானாகவே வந்து சேரும் அதே நீங்க எந்த பைபருக்கும் வெச்சப்புக்கும் சொல்றீர்கள் அறிவிப்பாளர்கள் இதையும் சொன்னா எங்களுக்கு ஒரு இலகுவா இருக்கும் தர்சன் அது முந்தி நான் கூறியிருக்கிறேன் என்ன சொன்னா நாங்க இந்த இலக்கத்தை அழைத்து கொண்டிருக்காமல் நாங்க இந்த அமர்த்தின உடனே நேரடியா அந்த இலக்கம் எந்த இலக்கம் நாங்க கடைசியா அழைத்திருக்கிறோமோ அதை நாங்க ஒண்ணு செய்ய ஒரு இலக்கத்தை அமர்த்தாமல் தன்னடியா வந்து செய்யறோம் அதே ஒருக்கா நீங்க சொல்ல வேண்டும் என்றது எனக்கு ஒரு இது தர்சன் இது ஒரு பல முறை நான் கூறியிருக்கின்றேன் தர்சன்
1: சரியா
3: அது அதை கொஞ்சம் கவனித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொள் ஆனா இந்த வியாழக்கிழமை மதியத்துல மறுவலை போகிறதா
1: என்ன வியாழக்கிழமை அரசியல் சமூகமோட மறுவலி இருப்பு போறது
3: நான் அன்னைக்கு தான் கேட்டேன் இவ்வளால தெரியாது என்ன நம்ம இவ்வளாலும் வீட்டுல நிக்கிறல தானே இப்பதான் நான் வீட்டுல நிக்கிற வியாழக்கிழமை வந்து வியாழக்கிழமையில வெளியில போயிருவேன் அப்ப அது எனக்கு தெரியாது வியாழக்கிழமை போயிட்டு வந்தேன் அப்படியே
1: வியாழக்கிழமை அரசியல் சமூகமோட மறுவலிறப்பு மணிக்கூர் தடவை தொடர்ந்து 12 மணிக்கு பிறகு போவோம் செவ்வாய்க்கிழமையில உதவுமான கட்சியின் மறுவலிறப்பு
3: அது தெரியும் செவ்வாய்க்கிழமை அது தெரியும் இது அன்றைக்கு தான் தற்செயலாக வானொலி இயக்கிய போது இந்த என்ன கைதாளியில இது போய்கொண்டு வந்து அப்ப எனக்கு அதை உங்கள்ட்ட கேட்கணும் கேட்டுக்கொண்டு அடுத்து நாங்கள் அலைஞ்சா திரும்பினா சில மித்திர குழம்பி விடும் இந்த எல்லாம் வைத்து தனி படுக்கிறது இந்த காலத்துல எல்லாம் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் தேசன், அந்த எல்லாம் இங்கே தந்திருக்கிறாங்க எனக்கு, என்னங்க இதாக நடந்தா அமர்த்தினா பெற வேண்டாம், அப்போ அது அங்கெல்லாம் அமர்த்தப்பட்டு கொண்டு பயந்து பயந்து அங்கெல்லாம் திரும்ப வைக்கலாம், சில நீச்சல் குழந்தை குழந்தை விடும், அப்புறம் சரியான நீச்சல் வைக்கல உங்களோட வானிலை ஏதாவது நிகழ்ச்சியை போய் கொண்டிருக்கும், அப்படியா சந்தர்ப்பங்களும் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு வந்து நான் காலமிலிருந்து எந்த வித வானிலை இது உங்களோட எந்த வானிலையும் கேட்கவில்லை, எல்லாத்தையும் முயற்சி முயற்சி செய்து செய்து கொண்டே இருந்தேன். இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க போய்விட்டது எங்க என்ன போனான்னு தெரியவில்லை. இப்ப நேரடியா கொடுத்த ரேடியோ மட்டும் வேலை செய்து மற்ற எதுவுமே வேலை செய்ய இயங்கவில்லை, ரேடியோ ஆம்ப்ளிஃபையர் எதுவுமே இயங்கவில்லை. நான் ரேடியோவுக்கு ஹெட்போனை மட்டும் கொடுத்து போட்டு கேட்டு போதான் இவட வந்தது என்பதை கூறிக்கொண்டு நன்றிகள் வாழ்த்துக தர்சன், தொடர்ந்து கொள்வன் தர்சன், நன்றி வாழ்த்துக பாட்டு, நன்றி வணக்கம்.
1: நன்றி. இனி தொடர்ந்து இங்கே வைபரூடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தர்சன்.
1: வணக்கம்.
4: நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும் அம்மாளாச்ச பிரார்த்தித்துக் கொண்டு 10ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடிய கேதீஸ்வரனின் மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தில் சார்பில் எப்போதும் நல்லாக படிச்சு முன்னுக்கு வரவணும்னு வாழ்த்தி கொண்டு, நேற்று சந்திரசேகரம் அண்ணாவின் பேரன் துசியந்தன் பிறந்த நாளை கொண்டாடினவர், அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் நல்ல பிள்ளையாக படித்து முன்னுக்கு வரவணும்னு வாழ்த்தி கொண்டு, என்னுடைய இன்றைய நேர ஒலிபரப்பு செய்த சோபிதாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நெஞ்சம் பரப்பதில் ஒலிபரப்பு செய்த பண்பான அறிவிப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பாக விட கொள்கிறேன் தர்சன்.
1: நன்றி. உங்களுடைய ஆக்கங்களை அனுப்பி வைத்தமைக்காக உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
1: நன்றி. இதை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இங்கே காத்திருக்கிற நேயரை பார்க்கலாம். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் உரையாடுங்கள். வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவர் கேட்கவில்லையா? வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவர் நீங்கள் காத்திருக்கிறீர்கள், உரையாடுங்கள். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர்
5: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். இப்பதான் கேட்கிறது, சொல்லுங்கள்.
5: நான் ஜெனிகரைக்கிறேன் லண்டன்ல இருந்து. நிலமா இருக்கிறீங்களோ?
1: ஆமாம், சொல்லுங்கள்.
5: நீங்க தொடர்ந்து நிலமா இருக்கவங்களை வாழ்த்தி கொண்டேன்னா, அன்பான நேர்கள் அனைவருக்கும் நலம் கேட்டுக்கொண்டேன்னா, அறிவிப்பாளர்களுக்கும் அவர்களுடைய தயாரிப்பாளர் நிகழ்ச்சிகளை தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டேன்னா, மிகவும் சிறப்பாக இருக்கும்போது அவ்வப்போது நானும் கேட்டுக்கொள்வேன். தொடர்ந்து எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒன்று உங்கள்ட்ட அன்பாக கேட்கிறோம், நீர்கள் சார்பில் கேட்கிறதுக்காக நினைந்து கொண்டேன் நானுன்னா, சனிக்கிழமையில நடக்கிற போட்டி நிகழ்ச்சி, காலமே நடக்கிற கணேஷ் அவர்களின்ற போட்டி நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 15 பேருக்கு மேல பங்கு பெற்ற நாங்கள் நினைக்கிறவர்களாலும் என்ன இல்லை கூட பங்கு பெற்ற நாங்கள். ஆனால் செய்தி போயிட்டு அதுக்கு பிறகு தொடங்குறபடியா 10:20 எங்களோட நேரம் 10:20 பிறகு, யூரோப் நேரம் 11:20 பிறகுதான் தொடங்கும். கேள்வி தந்து முடியவே 10:30 ஆகிவிடுமண்ணா. ஆனால் அதுக்கு பிறகு பேந்தி போது ஒரு பாட்டும் போடுவார். பாட்டு போட்ட பிறகு கிட்டத்தட்ட 20 அல்ல 25 நிமிடங்கள்லாம் நாங்கள் எல்லோருக்கும் அந்த கேள்வியில பங்கு பெற்றதுக்கு, போன முறையெல்லாம் கென பேர் வந்து எல்லோருமே வந்து முறப்பாடு பங்கு பெற்ற முடியாமல் 3-4 பேருக்கு மேலே என்று நினைக்கிறேன் பங்கு பெற்ற முடியலன்னு வந்து கணேசன் அவர்களோட எல்லாரும் கொஞ்சம் முரண்பட்டு நாங்கள். அதால உங்கள் அவர்கிட்ட நேர் சொன்னாங்க எங்களுக்கு செய்திய முதல் செய்தியா அல்லது பிறகு செய்தியா 10 மணி செய்தி அல்லது 11 மணி செய்தியில கொஞ்சம் குறைச்சோ அல்லது விட்டோ ஏதோ எங்களுக்கு உதவி செய்யலாம் தானே, நீங்க தரலாம் எல்லாரும் ஆர்வத்துல பங்கு பெற்றோம் நாங்கள்னு சொல்ல, அவர் சொன்ன தன்னால தனியே செய்யலாம் யார் சொன்னா தான் கேட்கணும் அப்ப சொன்ன முடிஞ்சால் அவர் அந்த அதுவும்
1: பாட்டா செய்தியா முக்கியம், பாட்டா செய்தியா
5: செய்தி முக்கியம்னா செய்தி ஒரே முதல் செய்தி தானே அடுத்ததுக்கும் போகும். பாட்டு போட தேவையில்லை, வரையன் பாட்டு போடுறேன் தெரியல, இப்பதான் தொடங்கி இருக்கிறார், இப்ப இந்த சுற்று தான் பாட்டு போடுறார். ஆனா அது நாங்கள் கேட்கல, இதையும் நாங்கள் நேரடியா அவருக்கு இப்படித்தான் நீங்க செய்வோம் நீங்க சொல்லலாம்னா நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் அன்பாக கேட்டு நாங்கள் அவர் சொன்ன தர்சன் நாட்டாங்க கேட்கணும் மட்டும், அப்ப அதுக்காக கேட்டுதான். இது எந்த தனிப்பட்ட ஒரு கருத்து மட்டும் வந்து இல்லை, நீர்கள் எல்லோருமே நாங்கள் ஒரு ஆதங்கம் என்ற எல்லாருமே ஒரு ஆர்வத்திலான் பங்கு பெற்றாங்கள், எல்லாரும் கூடுதலா எல்லாரும் பங்கு பெற்றார்கள்.
1: எத்தனை மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடியும்?
5: பதினொரு மணிக்கு முடியும். எங்கட நேரம் பதினொன்றா யூரோப் நேரம் பன்னெண்டு மணிக்கு அது முடியும். அது முடிய அடுத்த நிகழ்ச்சியும் அவருடைய நிகழ்ச்சி தான். அவர் ரெண்டு மணி தீரம் அவர் செய்கிற நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு செய்தியை கட் பண்ணி ஓ அல்லது குறைச்சோ ஏதோ ஒன்று.
1: அப்ப பன்னெண்டு மணி ஞான் செய்திய பன்னெண்டு மணிக்கு செய்தியை போடாமல் விடட்டும்.
5: அப்படி நீங்கள் சொன்னீங்களா அவர் செய்வார், ஏதாவது ஒரு உதவி செய்தீங்களா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ன்றது
1: அன்பா. ராஜாவுடைய கதைக்கு முடிவெடுக்கட்டும். இந்த ராஜா தான் இங்கே இருக்கிறவர், அப்ப அவருக்கு தான் அது இந்த இதுகள் எல்லாம் விளங்கும்.
5: நீங்க சொன்னீங்களா அவசியம் செய்யல நன்றி அண்ணா, நன்றி வணக்கம் அண்ணா,
1: நன்றி. சரி, அவருக்கு நன்றியை தெரிவித்து இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் தர்சன், நான் வரதராஜா கலாராணி கதைக்கிறேன். நீங்கள் நிலம் தானே?
1: நிலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
6: நீங்கள் நிலமா இருக்க உணமுண்டு வேண்டிக் கொண்டு தர்சன். இந்த வேரம் பிறந்த நாள் வந்த அனைத்து பிறந்த நாள் திருமண நாள் அந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதில் ஒன்பதாம் தேதி என்ற மகன்ற பிறந்த நாளும் வந்தது, அதுக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நேற்று கேதுவின் பிள்ளைக்கு நான் எடுக்கிறேன்னா, நேற்று முந்தின நாள் வந்து லைன் கிடைக்க இல்லை.
1: என்ன பேர் சொல்லி இருந்தார்கள் கேதுவின்
6: மகள்? ஆரணி.
1: ஆரணிக்கு?
6: சனி வந்தது ஒரு பிறந்த நாளும் திருமண நாளும் நேற்று இல்ல, நேற்று வந்தது அதுக்கு லைன் கிடைக்கல, இன்றைக்கு ஒன்றும் இல்லை. அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தர்சன். இப்ப இவ ஜெனி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு ஒரு கணேசின்ற நிகழ்ச்சியில வந்து நாங்கள் அந்த எங்களுக்கு கஷ்டமான நேரம் அது, இருந்தாலும் நாங்கள் அதில் ஆர்வத்தோட பங்கு கொள்றோம். நாங்கள் அவர் ரிங் பண்ணி கொண்டே இருக்கும், சிலதை எடுக்கவும் மாட்டார். அப்ப அது அதால நான் அவரோட நேர் எடுத்து கொஞ்சம் முரண்பட்டேன். நான் என்னண்டா அது டென்ஷனா இருக்குது. அப்ப நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு நேரத்தை ஒதுக்கி பவ சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தந்தா நாங்க எல்லாரும் வந்து அதுல கலந்து கொள்ள வேணும். அதை உங்கள்கிட்ட தாழ்மையாக நானும் கேட்டுக்கொண்டு, மற்றும்படி அனைத்து நிகழ்வுகளும் நல்லா நடக்குது, அதுகளுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மென்மேலும் மலிர வேணும் என்று வேண்டி இவிட வருகிறேன் தர்சன். நன்றி.
1: உங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இங்கே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
7: தேவன்
1: அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம், சொல்லுங்கள்.
7: நீங்க நன்மாரி பண்றது இது சந்தோஷம் தர்சன். மற்றது நான் நேர்கள் கோக்க கூடாது, ஆனால் அந்த கேமமா சோபிதான் நிகழ்ச்சி வந்து எனக்கு அந்த பெருசா தடை என்று எனக்கு தெரியல. சின்ன சத்தத்தை பற்றி நாங்கள் அதாவது பொதுப்புல வந்து கடமை செய்யணும், நாங்கள் சின்ன சத்தத்தை நாங்கள் பெருசுப்பட்ட கூடாது. எனக்கு அது பெருசா சத்தமா கேட்க தெரியல, அதை இந்திய கடத்து ஆளுக்கு அடிவிடக்கூடாது என்று சொல்லி கொண்டு சில நீச்சியில் போதர்சன் மற்றது சொல்ல நான் முக்கியம் வந்த காரணம் நீ போன அந்த சுவிஸ்லேட் ஒரு கேள்வி கேட்டீங்க, மன் ராகுன் என்று சொல்லி மென்ஷன் ராகுன்னு சொல்லி அது
1: கேள்வி மலைப்பிரதேசத்துல இருந்த ஒரு பகுதி உண்டு.
7: ஓ நான் சொல்லணும், அது ஈஸ்ட் யமன்ல வந்து அது யுனெஸ்கோ இதுக்கு அந்த அவங்க இதுல கிடைக்கு அந்த இதுல வந்து அந்த நிக்கல் அந்த அந்த கோப்பட எல்லாம் வந்து எடுத்த இடங்கள் அந்த செக்கிஷ அந்த அந்த ஏரியாவுக்கு அந்த போர்டு தான் அந்த இடம் இருக்குது. அது வந்து மெலத்த அந்த அந்த சொன்ன இது வந்து மெலத்தால் செய்யப்பட்டது, ரெண்டு
1: மரத்தால செய்யப்பட்ட சிலைகள்.
7: அப்ப அதுல வந்து
1: உருவ பொம்மைகள்
7: அது வந்து கிறிஸ்துமஸ் நேரம் தேசம் வந்தா அது இந்த தண்டு மெழுதுரிமை வச்சு வச்சு அந்த கொடுத்து விடுவாங்க. அது அது அவங்க ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே செய்ய அதான் அதான் அந்த ஒரு மெத்தால் செஞ்சப்பட்ட இதுதான் அது. அது அது வந்து இந்த அந்த ஒரு இந்த சிகார் சிகர் இதுக்கு தான் ஊது இந்த சிகாரில் அந்த அந்த அது அது ஒன்றும் பயல் இருக்கும், மற்ற சண்டு பக்கத்துல அந்த மெழுகு வைக்கக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்கும். அப்ப மக்கள் வந்து அந்த கிறிஸ்துமஸ் தான் கூட வந்து
1: பியர் ஃபெஸ்டிவல் நடக்கிற போதும் அது வைப்பார்கள்.
7: விளக்கம் சொல்லிக்கொண்டு மற்றது என்ன எல்லாம் காலமே ராஜனி வருவன் வருவன் மற்ற முடிஞ்ச என்ன பொறுத்தவரைக்கும் திறமை போகுது மற்றது எல்லா அடைவிப்பாளர் எல்லாருக்கும் நான் செய்த கடமைக்கு நான் சொல்லணும் ஆளுக்கும் இருக்கும் சொல்லிவிடும் பத்தாம் தேதி அந்த ஆடின் கேதுவானந்த மகளின் ஆடினு பிறந்தால் பத்தாம் தேதி வந்தது அவருக்கும் திருப்பியும் அந்த பிள்ளை ஆரோக்கியமா நல்லா படிச்சு நல்ல வரும் சொல்லி வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு தர்சனம் விடப்படுறது சந்திப்போம். நன்றி வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும். இங்க தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரின் பக்கம் செல்லலாம். பந்திரப்பூர் வணக்கம்.
8: வணக்கம் தர்சன், மேனேஜி கொள்ளுங்க. எனக்கு வெள்ளிக்கிழமை கேதுன்ற பிள்ளைன பேர்த்டே கேட்கலன்னா இரவு முக்கியல இரவுல படுக்கல எழும்பேக பேர்த்டே வாழ்த்து போயிட்டுது. நீசும் கேட்கல ஒன்றும் கேட்கல. அப்ப இன்றைக்கு இப்ப அம்மாவும் அது சொல்லத்தான் தெரியும். எனக்கு மகள் செல்வி ஆரணி இன்னும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிள்ளை 16 பேர்த்து பெருவாள் வாழ்ந்து நல்ல பிள்ளையா நல்ல பேரெடுத்து நினைச்சது காரியம் எங்க கைகூடி நல்லா இருக்கணும்னு வாழ்த்துகிறேன். இந்த அறிவிப்பாளர்களோட பிள்ளைகள் அறிவிப்பாளர்களுக்கு பிறந்த நாள் வந்தா நாங்கள் விடக்கூடாது. அவர்கள் தங்களை எல்லாம் விட்டுட்டு வந்து எங்களுக்கு வந்து சரியக்க நாங்கள் எந்த குடும்பத்துக்கு ஒரு பிறந்த நாள் அன்றைக்கா வந்து வாழ்த்து வரும். எனவே கேதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் வாழ்த்த கிடைச்சதுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம் வந்தர்ஷன்.
1: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வைபரோடாக ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் பெறவேற்று இணைத்துக் கொள்கிறோம்.
9: வணக்கம் தர்சன்,
1: நலந்தானே ஐயா. நலத்தோடு உரையாடுகிறோம். நீங்களும் நலத்தோடு உரையாடலை தொடங்க போறீர்கள்.
9: இல்ல இல்ல இல்ல, என்னன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கன்னா நான் ராஜாவாசி காலையில போனாங்க ஹோட்டல்ல இருந்துட்டு இப்ப வந்து கொண்டிருக்க இன்னொரு 3 மணிக்கால மாங்க வீட்டை போய் சேர்றதுக்கு அவர்கள் அந்த இடையில கோஃபியல் இதுகள் பாத்ரூம் யூஸ் பண்ணுவார்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மனைவி எல்லாம் போட்டுனா நான் அப்ப உங்கள் நீங்கள் ராஜான்னு அனைத்து அறிவிப்பாளர்கள் அத்தனை நேயர்கள் எல்லாம் சும்மா இருக்கணும்னு அம்மனை வேண்டியுள்ளேன். வேண்டி இடத்துல விழுந்து 3 முறை அவ முத்தமுட்ட நிலத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் அங்க வந்தீங்களானே நான் ஏன் மந்திரான்னு சொன்னால் சகோதரி பாரதி வந்து சொல்லி இருந்தா அது உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் ஜெகன்ற நிகழ்ச்சியில இவர் வந்தவர் எங்களோட வன்குவார் குணம் வந்தவர் குணம் வந்து சொன்னார் ஜெகன் இது சத்தம் குறைவா வருது ஒரு அலறிக்கொண்டு ஒரு மாதிரி வருதுன்னு ஜெகன் சொன்னார் இந்த வெயில் நேரத்துல இந்த ஃபேன் கூடுதலா அந்த ஸ்பீட் கூடுதலா இருக்கிறவுடைய தான் அப்படி வருதுன்னு சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு கிளியர் ஆக்குவோம் என்று வந்தேன்.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர்வாக்கெல்லாம் வணக்கம். ராஜா அவர்களுக்கு தான் அவரோட தொடர்பு இருக்கு, அடுத்த நிகழ்ச்சியிலே அவர் அதை பற்றியும் வந்து சொல்லுவார்
1: நினைக்கிறேன். தெரியவில்லை வந்தேன், அவர் ஊருக்கு போய் சேர்ந்தாரா என்னண்டா ஒண்ணுமே தெரியவில்லை சார். சார் அதான் ஒரு விளக்கமா சொன்னாருண்டா உங்களுக்கு பிளாங்க வந்தேன் சார். நன்றி.
0: சரி, நன்றி.

கணேசவர்கள் அதுக்கு விளக்கம் தந்திருக்கின்றார். அதாவது தான் ஆரம்பத்தில் வந்து கேள்வியை கொடுத்தால் உடனடியாக நீங்கள் இணைவதில்லையா, அப்போ நீங்கள் வருகின்ற வரையில் தான் அது காண்டி பாடலை போடுவதாகவும், நீங்கள் உடனடியாக கலந்து கொண்டால் அந்த பாடல் போட வேண்டிய நடைமுறை இருக்காதென்று குறிப்பிடுகின்றார்.

சென்னைகளே இத்துடன் இன்றைய நீர் நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நிலைய கலிய நேரம் சரியாக 8:13 மக்கராட்சியத்தில் 7:11 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியிலே இனி தொடர்கின்றது.

இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலேயே தொடர்கின்றது. அசலும் நகலும். முதல்ல அசலாக ஒலிக்கவிருக்கின்ற பாடலானது அரவிந்தன் என்ற திரைக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாநதி சோபனா ஆகியோர் பாடியது. பாடலை இயற்றியிருக்கின்றார் பழனி பாரதி. யுவன் சங்கராஜாவின் இசையமைப்பிலே இந்த பாடல் அசலாக ஒலிக்கிறது.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது அரவிந்தன் என்ற திரையில் இருந்து பழனி பாரதி அவர்கள் இயற்றிய பாடல். யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாநதி சோபனா ஆகியோர் பாடியது. இனி அதே பாடல் எம் என் உதயன் அவர்களது குரலிலே நகலாக ஒலிக்க வருகிறது.

அதாவது நகலாக ஒலிக்கின்ற அந்த பாடலானது சிமுல்லே உதயன் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த நூலிலிருந்து பாடல் வருகுதில்லை. அவர் கேட்டுக்கொண்டிருந்தால் அதனை மீண்டும் கேட்கக்கூடிய வகையிலே அப்படியே அந்த பாடல் போடுகிற போது சுற்றி கொண்டே இருக்க ஒழிய பாடல் வருகுதில்லை. அவர் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த பாடலை மீண்டும் அனுப்பி வைத்தால் அந்த பாடலை இணைத்துக் கொள்கிறோம். தொடரும் அசலும் நகலும் நிகழ்ச்சியினூடாக இனி அசலாக வருகிறது சங்கீத வானிலை என்ற திரையில் இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து இயற்றிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் ஆகியோரின் குரலிலே ஒலிக்க வருகிறது.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது சங்கீத வானிலை என்ற திரையிலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து இயற்றிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் ஆகியோரின் குரலிலே அசலாக ஒலிக்க கேட்டீர்கள். இனி நகலாக ஒலிக்க வருகிறது பேபி சிவா குழுவினரது குரலிலே.

உடனடியில் அசலும் நகலும். நிலைய கலை நேரம் இரவு 8:30 நிமிடம், அகராட்சத்திலே இரவு 7:30 நிமிடம் தொடர்கின்றது. அசலாக ஒலிக்க வருகிற பாடலானது அம்பிகாபதி என்ற திரையிலிருந்து. சனாத்தனம் அவர்கள் இயற்றிய பாடல், ராமநாதனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன், பானுமதி ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது அம்பிகாவதி என்ற திரைக்காக ஜி ராமநாதன் அவர்களது இசையிலே. சந்தானம் அவர்கள் இயற்றிய பாடல், டி எம் சவுந்தரராஜன், பானுமதி ஆகியோரின் குரலிலே ஒலித்த அந்த பாடலானது இங்கே தொடர்கின்றது.

இது அசலாக ஒலிக்க வருகின்ற பாடலானது பறக்கும் பாவை என்ற திரைக்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

கட அந்த பாடலானது பறக்கும் பாவை என்ற திரைக்காக மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். டி எம் சந்திராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது. அதே பாடல் சச்சி அவர்களது குரலே ஒலிக்க காத்திருக்கிறது.

நகலாக சுவிஸ் சைக்கி குழுவினரது குரலே ஒலிக்க கேட்டீர்கள். இனி அசலாக தொடர்கின்ற பாடலானது பாய்மர கப்பல் என்ற திரைக்காக கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா ஆகியோர் பாடிய இந்த பாடல்

அசலாக ஒலிக்கின்ற அந்த பாடலை முழுமையாக தர முடியாமைக்கு வருந்துகின்றோம். இனி அதே பாடல் நகலாக ஒலிக்க வருகிறது சத்யராஜா அபிவரதன் ஆகியோரின் குரல்லே வானலைகளில்.

0: நகலாக அந்த பாடலை தந்திருந்தார்கள் சத்யராஜா அபிவரதன் குழுவினர். கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியில் அசலும் நகலம். நிறைய கல நேரம் இரவு 9:01, அகிராட்சியத்திலே 8:01.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
8: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
7: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
7: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolivisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனின் இரண்டாவது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று திருகோணமலை மாநகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் கட்சித் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச்செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தார்கள். அத்துடன் பிரசபை மற்றும் மாநகரசபை பிரதிநிதிகள், கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். விளக்கேற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ரா சம்பந்தனின் அரசியல் பயணத்தையும் தமிழர் சமூகத்துக்கான பங்களிப்புகளையும் நினைவுகூறும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நினைவு பேருரையாற்றி ரா சம்பந்தனின் தலைமைத்துவம் மற்றும் அரசியல் சேவைகளை நினைவு கூர்ந்தார். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட யாழ் உரும்புராய் கற்பக பிள்ளையார் வீதி மக்கள் பாவனைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது.
1: கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் குறித்த 1.5 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி 74.5 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து பேருந்துகள், நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக், பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன், இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன் உள்ளிட்ட அரசு உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர்.
2: பாரியளவில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு போலீஸ் நீதிமன்றம் ஊடாக தண்டனை வழங்கப்பட்டு வருகின்றது. இதனால் இந்த மோசடிக்காரர்களுக்கும் மோசடி ஊடாக பணம் சம்பாதித்தவர்களுக்கும் சில ஊழல்மிக்க அதிகாரிகளும் சில ஊழல்மிக்க அமைச்சர்களும் உதவிகளை செய்திருந்தார்கள். ஆனால் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்றன தராதரம் பார்க்காமல் இவ்வாறான மோசடிக்காரர்களுக்கு எதிராக தண்டனை வழங்குவதால் இன்று உயர்மட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிகள் அதிகளவாக குறைந்துள்ளன. எங்களிடம் பணம் இருந்தாலும் சில வேலைகளை செய்து கொள்ள முடியாமல் போயிருந்தது. இவ்வாறான காரணங்களினாலேயே எமது கிராமங்களின் அபிவிருத்திக்கு சில தடைகள் ஏற்பட்டன. இந்த கிராமிய அபிவிருத்திக்காக இந்த அதிகாரிகளுடன் இணைந்து அதனை சரியாக செய்வதற்கு நீங்கள் இன்னும் முன்னோக்கி வாருங்கள். அடுத்த மாதம் நல்லூர் கோவிலின் திருவிழா நடைபெற உள்ளது. அதே போன்று மடு திருவிழாவின் பிரதான உற்சவமும் ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது. இவை இரண்டிற்காகவும் போக்குவரத்து துறையில் ரயில் சேவை மற்றும் பஸ் சேவைகளூடாக மால் வழங்கக்கூடிய அதிகபட்ச சேவையை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம்.
3: பாராளுமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தான் சட்டங்களை.
0: இந்த கருத்தானது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் அவர்களது.
3: பாதுகாப்பான சட்டம் இன்றைக்கு நாங்கள் இருப்போம், எங்க பிள்ளைகள் இருக்க போயிடும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டத்தை ஏற்றுகின்ற கட்டமைப்பு இன்றைக்கு உருவாக்கி கொண்டு போறோம். எளிமையிலும் இந்த போதைப் பொருள்களோ உழைச்சி காணிகன்றதோ எல்லாம் ஒழுங்குமுறை வந்துட்டு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை சீர் செய்யணும்னு தேவை இருக்குது. அப்பதான் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் இவ்வளவு சொல்றாங்க, ஒரு சின்ன அசம்பாவிதத்தை. அப்ப மக்களை புரியாத வழியை சேர்த்துருக்காங்க. நாங்க ஒண்ணு செய்யல, எல்லாம் செய்யல, நாங்க உண்மையா செய்யலன்றோம். திருவடி பாருங்க, இவரையும் இந்த அரசாங்கம் வந்தது கிராமங்களுடைய வளர்ச்சியிலே அதிக அக்கறையாக இருக்கின்றது. கிராமங்களின் வளர்ச்சி தான் கிராமத்தின் வளர்ச்சியாக இருக்கும். எனவே இந்த கிராமங்களை வளர்த்திருப்பதிலே உள்ளூர் வீதிகளை நாங்கள் பிரதான நகரங்களோடு இணைப்பது கட்டாயம் உள்ளது.
0: இந்த கருத்தானது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களது. தொடர்ந்து தங்களை சிறையில் அடைத்தால் தங்களது அரசாங்கத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட நபர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று மனிதநேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக இதுவரை பிரிந்திருந்த நாங்கள் ஏன் ஒரே மேடையில் ஒன்றிணைந்தோம், மனிதநேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இன்று குருநாகலில் இந்த கருத்துக்களை தெளிவுபடுத்தியுள்ளார்கள்.
4: ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சாமர சம்பத் தசநாயக்கு, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரன் மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் ரோஹித் அபேகுணவர்தன ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், நிமல் சிரிபாலடி சில்வா, பியால் நிஷாந்த், லசந்த அழகியவண்ண, பிரேம்நாத் சி தொளவத்து, ஜெயரத்ன ஹேரத் மற்றும் அகில விராஜ் காரியவசம் உள்ளிட்ட குழுவினர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர்.
5: அச்சம் கொடுத்து பதவிகளை கொடுத்து எம்மை சிறையில் அடைக்கலாம் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்.
0: இந்த கருத்தானது புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பந்த் தசநாயக்க அவர்களது.
5: ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் இரண்டு வருடங்களின் பின்னர் எமது அரசாங்கம் வந்து மீண்டும் அந்த வழக்குகள் அனைத்தையும் விசாரித்து அவர்களை சிறையில் அடைக்கும் நாள் வரும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். லஞ்சம் கொடுத்து நியமனங்களை பெற்று, லஞ்சம் கொடுத்து பதவிகளை பெற்று அவ்வாறான வழக்குகளை விசாரித்து எம்மை சிறையில் அடைப்பது செல்லுபடியாகுமா? நீங்கள் நீதியரசர்களுக்கே கற்றுக் கொடுத்த மனிதர், தயாசரிக்கும் கற்றுக் கொடுத்த மனிதர் அல்லவா? அது செல்லுபடியாகுமா? ஜி எல் பீரிஸ் செல்லுபடியாகாது என கூறுகின்றார். அப்படி என்றால் அதை தயார் செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்ய முடியாது. இந்த நாட்டில் லஞ்சம் கொடுத்து பதவிகளை கொடுத்து அவ்வாறு நியமித்து மக்களை சிறையில் அடைக்க வந்த காலம் முடிந்து விட்டது. இந்த மேடையில் நாம் தெரிவிக்கின்றோம், நாம் ஒன்றிணைவோம். ஜனாதிபதி தேர்தலில் நாம் ஒன்றிணைய வேண்டும். ஒரு ஜனாதிபதி தேவை என்றால் நாம் உருவாக்குவோம். நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து இந்த நாட்டை உருவாக்கி இவர்களை விரட்டி இவர்களை வீட்டிற்கு அனுப்பும் நாள் மிக அருகில் வருகின்றது. அதற்கு பெரிய அளவில் தயாராகுங்கள்.
6: இங்கு எனக்கு ஒரு பெரிய தனிமை உணர்வு ஏற்படுகின்றது. அதாவது நமது சுகீஸ்வர பண்டார் இங்கே இல்லை. இன்று அவர் சிறைச்சாலையில் உள்ளார். நமது முதலாவது பழிவாங்கல்.
0: இந்த கருத்தானது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர் அவர்களது.
6: இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடும், நாம் உங்களுக்கு பயந்து பின்வாங்க மாட்டோம். இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் வேலை திட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து குருநாகல் மாவட்டத்தில் மாத்திரமல்ல முழு இலங்கையிலும் இதனை கொண்டு சென்று பொதுவாக அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு மேடையை உருவாக்கி நமது அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் அன்போடு இந்த வேளையில் நினைவூட்ட விரும்புகின்றேன். எனவே யாராலும் இதிலிருந்து தப்பி விட முடியாது. தனித்தனியாக அதிகாரம் பெற்றுக் கொள்ளும் செயல்முறைக்கு பதிலாக பொதுவாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் இடத்திற்கு இதனை தள்ள வேண்டும். இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் இருக்கும் அனைவரும் மாத்திரமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் கூட்டணி, பொதுஜன பெரமுன ஆகிய அனைவரையும் சிறிய விடயம் ஏதேனும் இருந்தால் அதனை வைத்து உள்ளே தள்ளுகின்றார்கள். 20, 25, 30 வருடங்கள் அமைச்சு பதவிகளை வகிக்கும் போது சிறிய தவறேனும் எம்மால் கண்டறியப்படலாம். இங்கு இருக்கும் அனைவரும் திருடர்கள் அல்ல, வேலை செய்த மனிதர்கள். ஆனால் அந்த வேலைகளில் ஒரு சிறிய பகுதியை தொட்டால் பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் உள்ளே தள்ள முடியும். இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சி மாத்திரமல்ல, எமது நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து எமது நாட்டு மக்களை ஒன்றிணைத்து இந்த செயலுக்கு எதிராக நாம் வீதியில் இறங்குவோம் என்பதை அனுரகுமார் திசாநாயகருக்கு இந்த வேளையில் குருநாகலிலிருந்து நினைவூட்ட விரும்புகின்றோம். அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, இதனை செய்ய முற்பட வேண்டாம்.
5: நாம் ஒன்றிணைந்த எதிர்கட்சியை உருவாக்கினோம். இந்த அடக்கு
0: இந்த கருத்தானது புதிய ஜனநாயக பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன அவர்கள்.
5: அதே போன்று இந்த வேலை திட்டத்திற்கு சர்வாதிகாரத்துக்கு எதிராக எழுந்திருக்கின்றோம். வருடத்தின் இரண்டாவது கொண்டாட்டம் வருகின்றது. செப்டம்பர் 21 வருடத்தின் இரண்டாவது கொண்டாட்டம் வருகின்றது. அந்த செப்டம்பர் 21 இரண்டு வருட பூர்த்தியை கொண்டாடும் போது நாம் அரசாங்கத்துக்கு சொல்கின்றோம், நீங்கள் இரண்டு வருடங்களை கொண்டாடும் போது உங்கள் அளவுகோளால் அளந்து பாருங்கள். அன்று திசை காட்டி அரசாங்கத்தினை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் உங்களுடன் உள்ளார்களா என்பதை திரும்பி பாருங்கள் என்ற செய்தியை நாம் உங்களுக்கு கூறுகின்றோம். ஒன்றிணைந்த எதிர்கட்சியாக நாம் கட்டியெழுப்பும் முகாமோடு அன்று திசை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்த எதிர்கட்சியோடு ஒன்றிணைவார்கள் என்ற செய்தியை இந்த வரலாற்று சிறப்புமிக்க குருநாயகளில் இருந்து வழங்குகின்றோம்.
6: இந்த சிறைகளில் அடைப்பதாக கூறியவுடன் எமது சில தலைவர்களைப் போல
0: இந்த கருத்து ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அவர்களது.
6: சார், என்னை மட்டும் கைது செய்யாதீர்கள், ஐயோ எங்களை சிறைக்கு அனுப்பாதீர்கள் என்று நாம் முழக்காலிட்டு செல்வோம் என்று நினைக்க வேண்டாம். இவ்வாறான சவால்களை வென்று எதிர்காலத்தில் இந்த நாட்டின் அனைவருக்கும் சமமாக சட்டத்தை கொண்டு வந்து நீதியின் அடிப்படையில் சட்டத்தின் ஆட்சி நிலவும் ஒரு சுதந்திரமான நாட்டை உருவாக்கவே இந்த மேடையை அமைத்தோம் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன்.
7: பொதுஜன பெருமனவின் மகர காரியாலயம் திறக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அங்கு உரையாற்றியவர்களின் அவதானம் வழக்குகள் மற்றும் கைதிகள் குறித்து காணப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு முன்னாள் அமைச்சர்களான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, இந்திக அனுருத்த உள்ளிட்ட குழுவினரின் பங்கேற்புடன் இந்த பிரதான காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது.
8: அரசியல்வாதிகளை இப்போது கைது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள்.
9: இந்த கருத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக்கா அவர்களது.
8: செய்கிறார்கள், ஊடக நாடகங்களை காட்டுகிறார்கள், அடக்குமுறையை கையாள்கிறார்கள், அச்சுறுத்தி விடுக்க முயற்சிக்கின்றார்கள். இருப்பினும் அவற்றுக்கெல்லாம் மொட்டுக்கட்சியினான நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை. எந்த காரணம் கொண்டும் பின்வாங்கப் போவதில்லை. அடக்குமுறையை ஏவி அச்சுறுத்தி மொட்டுக்கட்சியை வீழ்த்தலாம் என எக்காரணம் கொண்டும் நினைக்க வேண்டாம் என ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் கூற விரும்புகின்றோம்.
10: நாம் எந்த காரணம் கொண்டும் எமது அரசியல் பயணத்தையோ அல்லது அரசாங்கத்தையோ ஜனாதிபதியை நியமித்து முன்னெடுக்க
9: இந்த கருத்து முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்களது.
10: பயணத்தை நிறுத்தப் போவதில்லை. பயம் என்றால் என்னவென்பதை மொட்டுக்கட்சி அறியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நகர கடைகளில், வீதிகளில், கிராமங்களில், பஸ்களில், ரயில்களில், அரசு அலுவலகங்களில் யார் தகுதியானவர் என பேசுகின்றார்கள்? நாமல் ராஜபக்சவை பற்றி பேசுகின்றனர். அதனாலேயே நாமளை தாக்குகின்றார்கள். அதனாலேயே நீதிமன்றத்தை காட்டுகின்றார்கள். அதனாலேயே குற்ற புலனாய்வு பிரிவினர் போலீஸ் இளைஞ ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவை காட்டி பயமுறுத்துகின்றார்கள்.
11: முற்போக்கு முகாம்களை நாம் ஒரே இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்.
9: இந்த கருத்து முன்னாள் பிரதி அமைச்சர் இந்திக்க அனுரத்தா அவர்களது.
11: அப்படி ஒரே இடத்திற்கு கொண்டு வந்தாலேயே வரவிருக்கும் தேர்தல்களில் இந்த அரசாங்கத்துக்கு சவால் மிக்கதொரு போராட்டத்தை கொடுத்து இந்த அரசாங்கத்தை விரட்டியடைத்து மக்கள் நிம்மதியாக மூச்சுவிடக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்பதை உங்களுக்கு கூறுகின்றேன். இவர்களை விரட்டுவதற்கு நாம் ஒன்றிணைவோம் என இன்று சொல்கின்றார்கள். இவர்களை விரட்டுவதற்கு நாங்கள் ஒன்றிணைவதற்கு தயாராக இருக்கின்றோம் என நாளை சொல்வார்கள். எனவே இவர்களை விரட்டும் இந்த போராட்டத்தின் படைத்தளபதியாக, போராட்டத்தின் முன்னோடியாக எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய நம்பிக்கை மிக்க எதிர்காலத்தை கண்முன்னே காட்டக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதராக நமக்கு தெரிவது எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்சவை சுற்றி மாத்திரமே அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுவே.
8: நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதிலே அதிகரித்தமையினால் எதிர்கட்சியை சார்ந்த ஊழல்வாதிகளை தற்போது ஓலமிட ஆரம்பித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் செல்வராஜ் தெரிவித்துள்ளார்.
12: உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அல்லது நீதியரசர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களுடைய கடமைகளை செய்வதற்கு அரசாங்கம் வயதை நீடித்திருக்கின்றது. இந்த வயதை நீடித்திருப்பதன் பிரதிபலனாகவே எதிர்கட்சியை சார்ந்த பிற்போக்குவாத அரசியல்வாதிகள் துள்ளி குதிக்கின்றார்கள். நீதியரசர்களுக்கு அரசாங்கம் வயதை நீடித்திருக்கின்றது, பழிவாங்குவதற்கென்று. பழிவாங்க வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் ஒன்றரை வருடங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் சரத் பொன்சேகா அவர்களை பழிவாங்கினார். அதே போல் கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு செயல்பட்டது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். நீதியின் ஊடாகவே விசாரணைகளை முன்னெடுத்து அதற்கு நீதித்துறையே தண்டனை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சரத் பொன்சேகாவை போன்றோ அல்லது உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை போன்றோ பழிவாங்கும் நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என்பதை எதிர்கட்சியினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எதிர்கட்சியை சார்ந்த ஊழல்வாதிகள் இப்பொழுது இந்த ஓலம் இடுகிறார்கள், ஓலத்தை இடுகின்றார்கள். வேறு எதற்காகவும் அல்ல. வழக்குகள் தங்களுடைய வீட்டுக்கதவை தட்டுகின்ற பொழுது தாங்கள் குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்கும் நிலைமை அருகில் இருப்பதால் இவர்கள் இன்று ஓலம் இடுகிறார்கள்.
0: தொடர்ந்து, இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் ஓய்வு பெற உள்ள உயர்ஸ்தானிகரை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ராசமாணிக்கம் நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் தனது பணிக்காலத்தில் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்காக அவருக்கு எமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் சாணக்கியன் தரப்பினர் தெரிவித்துக் கொண்டார்கள். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் வாழ்வாதாரம், மனிதாயமான தேவைகள், நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி, மனித உரிமைகள் மற்றும் நிலையான சமாதானத்தை வலுப்படுத்த முயற்சிகளில் அவர் வழங்கிய ஒத்துழைப்பை நினைவு கூர்ந்தார்கள். அதேபோன்று தமிழ் அரசியல் கட்சிகளுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு தமிழர் மக்களின் அரசியல் மற்றும் மனித உரிமை சார்ந்த விடயங்களை கவனத்துடன் செவி மடுத்து அவற்றை சர்வதேச மட்டத்தில் புரிந்து கொள்வதற்கான சூழலை உருவாக்க அவர் மேற்கொண்ட பங்களிப்பையும் பாராட்டினார்கள். மேலும் மனித உரிமைகள், பொறுப்பு கூறல், நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகிய விடயங்களில் சுவிட்சர்லாந்து தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்தார்கள். அதுடன் எதிர்காலத்திலும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், நீதி, நல்லிணக்கம் மற்றும் நிலையான அரசியல் தீர்வை நோக்கிய முயற்சிகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பும் அக்கறையும் அவசியம் என்பதையும் வலியுறுத்தினார்கள். இறுதியாக தனது எதிர்கால பணிகளிலும் தனிப்பட்ட வாழ்விலும் அனைத்து வெற்றிகளும் நலன்களும் கிட்ட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான நட்புறவு மேலும் வலுப்பெற வேண்டும் என்ற விருப்பத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து 36 ஆண்டுகளாக தமது காணிகளை இழந்துள்ள மக்கள் ராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி இன்று பலாலி சந்தியில் 4வது தடவையாகவும் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளில் ராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளிலும் வர்த்தக நிலையங்களை அமைத்தும் சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். நீண்ட காலமாக நிலங்கள் மற்றும் வீடுகளின்றி இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் மக்கள் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார்கள். போராட்டத்தின் போது கொட்டகை அமைத்து போராட்டத்தை தொடர மக்கள் முயற்சித்த போதிலும் காவல்துறையினர் அதனை தடுத்தார்கள். இருந்தாலும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது பலாலி சந்தியில் மக்கள் தொடர்ச்சியாக தமது காணிமுட்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை பார்க்கும்போது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை பெரும் கேள்விக்குறியாக்கிவிட்டதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இந்த அச்சத்தை வெளிப்படுத்தினார். மேலும் சிறைச்சாலைகளில் கைதிகளும் மனிதர்களே என்ற வாசகம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அங்கு கைதிகள் மீது மிலைச்சத்தனமான கொடுமைகளை அரங்கேற்றப்படுவதாகவும் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்டுள்ளமையை மேற்கோள் காட்டி அவர் கருத்துக்களை தெரிவித்தார். இதேவேளை கைதிகள் யாராகவும் இருக்கலாம், ஆனால் அவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்வது அவசியம் என்றும் இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் தற்போது சிறைச்சாலைகளில் நிலவும் இவ்வாறான வன்முறை சூழலை நோக்கும்போது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் திட்டமிட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தாம் கருதுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் அவர்களது பாதுகாப்பு தற்போது பெரும் கேள்விக்குறியாகி இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், இவ்வாறான சூழலில் சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அதிகாரிகள் காட்டும் மெத்தன போக்கையும் அங்கு இடம்பெறும் மனிதரும மிருகளையும் அவர் இதன்போது கடுமையாக சாடியிருந்தார். 2027 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு வரவு செலவு திட்ட உரை 1/12/2026 அன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. நிதியமைச்சின் கூற்றுப்படி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் எதிர்வரும் செப்டம்பர் 18 வர்த்தமானியில் வெளியிடப்பட இருப்பதோடு அதன் 1வது வாசிப்பை 2026 அக்டோபர் 7 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அமைச்சுக்குமான செலவின மதிப்பீடுகளை உள்ளடக்கிய 2027 ஒதுக்கீட்டு சட்டமூல வரவு 2026 செப்டம்பர் 14 அமைச்சரவையின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்படும். வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் நவம்பர் 13 முதல் நவம்பர் 20 வரை நடைபெற இருப்பதோடு குளிர்ந்த விவாதம் நவம்பர் 21 முதல் டிசம்பர் 14 வரை நடத்த நிதியமைச்சு திட்டமிட்டுள்ளது. இலங்கையை அபிவிருத்தி பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்புடனும் செயற்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் தெரிவிக்கிறார். கூட்டு எதிரணியின் அரசியல் பிரமுகர்கள் சர்வமத தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடி வர நிலையில் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நமது நாட்டை முன்னேற்ற வேண்டுமாயின் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் மிக மிக அவசியமானது, நல்லிணக்கம் இல்லாத சூழலில் நாடு ஒருபோதும் முன்னேற்றத்தை அடைய முடியாதென்று அவர் குறிப்பிட்டார். எமக்கிடையே நிலவும் அனைத்து பிரச்சனைகளையும் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்த்துக் கொண்டு ஒற்றுமையாக அனைவரும் செயற்பட முன்வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெருந்தோட்ட பிரதேசங்களில் வாழும் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களின் காணி உரிமை தொடர்பில் பேசி பேசியே காலத்தை கடத்தியது போதும், இது தொடர்பில் தமது உண்மையான கொள்கை என்ன என்பதை அனுர அரசு இனியாவது உடனடியாக அறிவிக்க வேண்டும். இதை நான் திரும்ப பலமுறை பாராளுமன்றத்திலும் வெளியேயும் கூறிவிட்டேன், இப்போது மீண்டும் கூறுகிறேன். நீங்கள் உங்கள் கட்டன் பிரகடனத்தில் கூறி வாக்கு வாங்கிய மலேக காணி உரிமை என்ற கொள்கை என்னாச்சு என்றும் ஆளுகின்ற அனுரா அரசை கேட்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனுகணேசன் தெரிவித்திருக்கிறார். நாம் கோருவது களியாட்ட விடுதிகளை கட்ட அல்லது ஆடம்பர பண்ணை வீடுகளை கட்ட ஏக்கர் கணக்கில் காணி அல்ல. தம் 2000 ஆண்டு கால உழைப்பினால் வெளிநாட்டு வருமானம் கொட்டும் பெருந்தோட்டங்களை உருவாக்கிய மக்களும் அவர்களது பரம்பரையினரும் இன்றும் பெருந்தோட்ட பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்களாகவும் வேறு தொழில் முயற்சியாளர்களாகவும் வாழுகிறார்கள். அவர்களுக்கு வதிவிட மற்றும் வாழ்வாதார காணி துண்டுகள் அவசியம் என்பதே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கோரிக்கையாகும். லயன் குடியிருப்புகளை தவிர்த்து மலையக மக்கள் வாழும் காணிகள் சட்டவிரோதமானமை என்று அரசாங்கம் நினைக்கிறதா? நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளை பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை. தமது மன்றில் முன்வைக்கப்படும் சட்ட ஆவணங்களை வைத்தே நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குகின்றன. அதேபோல் பெருந்தோட்ட நிறுவனங்கள் குண்டர்படையை வைத்து அத்துமீறிய குடியேற்றங்கள் என்று மலையக மக்கள் வாழும் குடிசை குடியிருப்புகளை உடைக்கின்றன. இவை பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்பதை போன்று ஜனாதிபதி ஆந்திரகுமார தீசநாயக்கா, அமைச்சர் சமந்த வித்யாரண முதல் அரசிலே மலையத்தை பிரதித்துவம் செய்வதாக கூறிக்கொள்ளும் முழு அரை கால் மந்திரிகள் இனிமேலும் நாடகம் நடிக்க கூடாது. அமைச்சர் சமந்த வித்யாரண, பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தர்லிங்கம் ஆகியோர் நடத்தும் பெருந்தோட்ட அமைச்சில் தோட்ட முகாமைத்துவ கண்காணிப்பு பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது. இதற்கு மேல் காணி சீர்திருத்த ஆணைக்குழு என்ற ஒரு அரசு நிறுவனமும் காணி அமைச்சில் இருக்கிறது. தோட்டங்களில் வீடில்லா நமது மக்கள் கட்டும் கட்டுமானங்களை அத்துமீறியவை என்று கூறி வழக்கு போட அல்லது தடுத்து நிறுத்த அல்லது உடைத்து அகற்ற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்க நிறுவனங்கள் தான் அனுமதி வழங்குகின்றன. ஏனென்றால் தோட்ட காணிகள் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமானவை அல்ல, அவை அரசுக்கே சொந்தம். பெருந்தோட்ட நிறுவனங்கள் அங்கே நீண்டகால குத்தகைக்கே இருக்கின்றன. ஆகவே மலேக காணி உரிமை பற்றிய சட்ட உரிமை அரசாங்கத்துக்குத்தான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நல்லாட்சியின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துக்குள்ளே போராடி 7 பேச்சு காணி தனி வீடு என்ற சட்டப்படியான உரிமையை அமைச்சரவை அனுமதி பாராளுமன்ற ஒப்புதல் என்ற சட்டப்படி ஆரம்பித்து 200 வருட கால கொடுமையை 4 வருடங்களில் தீர்த்துவிட முடியாது என்பது புத்தியுள்ள எவருக்கும் புரிய வேண்டும். ஆனால் மலேக காணி உரிமை இயக்கத்தை சட்டப்படி ஆரம்பித்தோம், ஆரம்பித்த எங்களை தள்ளி வைத்து விட்டுத்தான் நமது மக்களும் தேவதூதர்கள் என்று இந்த அரசுக்கு வாக்களித்தார்கள். சரி, நடந்தது நடந்து விட்டது. நாம் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக ஆரம்பித்த சட்டப்படியான மலேக காணி உரிமை கொள்கையை முன்னே கொண்டு செல்லும்படிதான் இன்று அனுரா அரசாங்கத்தை கூட்டணி தலைவர் என்ற முறையில் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். அதற்கு அரசின் மலேக காணி உரிமை பற்றிய உண்மையான கொள்கை என்ன என்பது ஒளிவு மறைவில்லாமல் இனிக்கும் வார்த்தையாளங்கள் இல்லாமல் பகிரங்கமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதுவரையில் வீடில்லாத நமது மக்கள் பெருந்தோட்ட பிரதேசங்களில் கட்டுகின்ற கட்டுமானங்களை அத்துமீறியவை என்று கூறி வழக்கு போடும் அல்லது தடுத்து நிறுத்தும் அல்லது உடைத்தகற்றின் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் மனோகணேசன் குறிப்பிட்டார். நீர்வழம்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் தாக்கம் உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு இந்த மாத இறுதியில் பிரான்சுக்கு உத்தியோர்வ பயணம் மேற்கொள்ள இருந்த ஜனாதிபதி ஆந்திரகுமார தீசநாயக்கா தனது விஜயத்தை இந்த வருட இறுதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு

ஜிஎஸ்பி பிளஸ் வசதியானது தகுதி பெறும் வளரும் நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னுரிமை வழங்குகிறது. ஆனாலும் அதன் தொடர்ச்சியானது மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய 27 சர்வதேச உடன்படிக்கைகளை திறம்பட செயல்படுத்துவதை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது பொருளாதாரம் மற்றும் நிதி மற்றும் பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு தொடர்பான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் பிரான்சுடன் கையெழுத்திட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். விஜயத்துக்கு முன்னர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் உள்ளடக்கங்களை இறுதி செய்ய நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதியுடன் செல்லும் தூதுக்குழுவில் வெளிவுகார அமைச்சர் விஜிதகரத் மற்றும் நிதியமைச்சின் பிரதி அமைச்சர் ஆகியோர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்வதிலும் ஜனாதிபதி நிதியத்தை மக்கள் மையப்படுத்திய நிறுவனமாக மாற்றுவதிலும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற சரஸ்வதி திரியோ அபிமன் 2026 வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே பிரதமர் அதனை குறிப்பிட்டார். அத்துடன் நியூரோட்வெர்ன் டிசிலிசியா போன்ற விசேட தேவைகளை கொண்ட எந்தொரு பிள்ளையும் கல்வி முறைமையிலிருந்து ஒதுக்கப்படக்கூடாது என்று பிரதமர் குறிப்பிட்டார். விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வசதிகளை பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும், இதற்காக டிஜிட்டல் மயமாக்கல், விசேட தேவையுடையோருக்கான போக்குவரத்து வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் ஊடாக உள்ளடக்கிய கல்வியை வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். விசேட தேவையுடைய மாணவர்கள் நாட்டின் நிலையான அபிவிருத்திக்கு பங்களிக்கக்கூடிய பெருமதி மிக்க மனித வளங்கள் என்றும், ஒவ்வொரு தனிநபரின் மதிப்பையும் அங்கீகரிக்கும் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் பிரதமர் கரணி அமரசூரிய குறிப்பிட்டார். அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது நிறைவேற்றுத் துறையால் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் லஞ்சம் அல்லது பரிசாகவே கருதப்படும், நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும், ஆகவே ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வர வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தெலவத்தை தெரிவித்திருக்கிறார். புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியது. ஆனால் பதவிக்கு வந்து 2 நிறைவடைய இருக்கின்ற நிலையில் புதிய யாப்புருவத்துக்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் கூட இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் தமக்கு ஏற்றாற்போல் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து பிரதம நீதியரசர் உட்பட உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு வெளியானதன் பின்னர் தற்போது நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக தற்போது பதவியில் உள்ள நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது நிறைவேற்றுத் துறையால் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் லஞ்சம் அல்லது பரிசாகவே கருதப்படும், இது முறையற்ற செயலாகும். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதாயின் தற்போது சேவையில் உள்ளவர்களின் பதவிக்காலத்தை அதிகரிக்கக்கூடாது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் ஊடாகவே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக நீதிமன்ற சமூகம் மற்றும் நீதிபதிகள் சங்கங்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இது வரவேற்கத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் குறிப்பிடுகிறார். அவ்வாறாயின் அவர் பதவி விலகி சுயாதீன விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவரை பதவியில் வைத்துக் கொண்டு சுயாதீன விசாரணைகள் இடம்பெறும் என்று நம்பிக்கை கொள்ள முடியாது. நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது சிறந்தது. அதேபோல் ஜனாதிபதிக்கு எதிராகவும் குற்றப்பிரேரணை கொண்டு வருவது அத்தியாவசியமானது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்பாமல் அவர் தான் நீதித்துறையில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளார் என்று அவர் குற்றம் சாட்டினார். டிட்வா புயலின் பாதிப்புக்கு பிறகு முதன்முறையாக பேராதனை சந்திப்பு தொடர்ந்து நிலையத்திலிருந்து பிலிமத்தலாவ வரை தொடர்ந்து ஒன்று இயக்கப்பட்டுள்ளது. கண்டி தொடர்ந்து நிலையத்திலிருந்து சாலை வழியாக கொண்டுவரப்பட்ட ஒரு யந்திரம் மற்றும் 2 பெட்டிகளை கொண்ட தொடர்ந்து இவ்வாறு இயக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் சேதமடைந்த தொடர்ந்து தண்டவாளங்கள் சீரமைக்க தேவையான மூலப்பொருட்கள், யந்திரங்கள் மற்றும் பணியாளர்களை ஏற்றிச் செல்வதற்காகவே இந்த தொடர்ந்து மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது.
சிறந்த பொது போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்தும் நோக்கில் கொத்தனி பஸ் நிறுவன முறைமையை ஆரம்பிப்பதற்கு

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவை அனுமதி அண்மையில் கிடைத்துள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழு கூட்டம் அண்மையில் அமைச்சர் தலைமையில் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் கூடியது. 177, 170 மற்றும் 190 ஆகிய வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடும் பஸ்களை அடிப்படையாக கொண்டு முன்னோடி திட்டமாக இந்த கொத்தனி பஸ் நிறுவன முறைமை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் முன்னர் நடைமுறையில் இருந்த சாதாரண சேவை, அரை சொகுசு சேவை, சொகுசு சேவை மற்றும் அதி சொகுசு சேவை ஆகிய நான்கு வகைப்பாடுகளில் அரை சொகுசு சேவை மற்றும் அதி சொகுசு சேவை ஆகிய இரண்டு வகைப்பாடுகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரை சொகுசு பஸ் சேவை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் அதற்கான விடயங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் நீண்ட தூர மற்றும் குறுகிய தூர பஸ் சேவைகளுக்கான கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு விலை சூத்திரத்தை பயன்படுத்துவது நியாயமானது. நீண்ட தூர சேவைகளில் ஏற்படும் அதிக செலவுகளை கருத்தில் கொண்டு அதற்கான பஸ் கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு தனியான முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்படும். பஸ் தொழில்துறையை பாதுகாப்பதற்கும் பயணிகளின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலை குறைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் பஸ் கட்டணங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் அமைச்சர் அதிகாரிகளிடம் வினவினார். இதன்போது எரிபொருள் விலை குறைவடைந்தாலும் ஏனைய செலவுகள் தொடர்ந்து உயர்ந்த நிலையில் காணப்படுவது சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள். வீதி பத்துக்களை குறைத்தல், சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கான தனியான பாதைகளை அமைத்தல், வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள், பஸ் வண்டிகளில் பயணிகளுக்கு மீதிப்பணம் வழங்கப்படாமை தொடர்பான முறைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் குழுவின் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த விடயத்தில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி துறைகளுக்கு தொடர்புடையதாக பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு தலையீடு செய்யுமாறும் குழுத்தலைவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் 2003 அத்தியாயமான மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரினால் வெளியிடப்பட்ட 19 மார்ச் 2026 இடப்பட்ட 2480 கீழ் 22 இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் குழுவில் ஆராயப்பட்டு பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் உற்பத்தியாளர்களால் பாதுகாப்பு பட்டியல் பொருத்தப்படாத ஆசனங்களுக்கு பாதுகாப்பு பட்டியலை பொருத்துவதற்காக வழங்கப்பட்ட சலுகை காலம் போதுமானதாக இல்லை என்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த சலுகை காலத்தை 30/3/2026 முதல் ஆரம்பித்து 19/6/2026 வரை நீடிப்பதற்கு அந்த ஒழுங்கு விதி வெளியிடப்பட்டுள்ளது. அம்பகம பிரேசபைக்குட்பட்ட கினியந்தனைய நகரை சுற்றுலா பயணிகளை கவரும் பிரதேசமாக மாற்றும் திட்டத்தின் அடிப்படையில் கண்டியிலுள்ள இந்திய உதவி தூதுவர் வி எஸ் சரண்யாவுடன் அம்பகம பிரஸ் சபை தலைவர் கபில நாக்கதில தலைமையிலான குழுவினர் இன்று ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள். அந்த செயற்திட்டத்தின் இணைப்பாளரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் கண்டி மாவட்ட செயலாளருமான கணேஷ் குலந்திரன் இதுபற்றி தெரிவிக்கையில், இந்திய வம்சாவளி மலேக மக்களது வாழ்வாதார விடயங்களில் இந்திய அரசு பாரிய கரசனை கொண்டுள்ளதாலும் மலையத்தின் முக்கிய பிரதேசங்களில் ஒன்றாக அம்பகம பிரதேசம் உள்ளதாகவும், எனவே இது தொடர்பாக இந்திய உதவி தூதுராலயத்தின் கவனம் ஈர்க்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதன்படி இந்திய அரசின் உதவியுடன் சிறுவர் பூங்கா ஒன்றும் சனசமூக நிலையங்களின் அபிவிருத்திக்காக கணனி கூடம் ஒன்றும் அமைப்பதற்கான உத்தேச வரவு கோரப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கண்டி கட்டன் பிரதான பாதையில் அமைந்துள்ள கினியத்தேனை நகரம் பொதுவாக அந்த பாதை வழியே பயணிக்கும் வாகனங்கள் தரித்து நிற்கும் ஒரு இடமாக இருப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாத்துறையினருக்கு வசதிகள் அளிக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே மின்சாரத்தினால் இயங்கும் வாகனங்களுக்கான மின்னேற்றம் நிலையம் ஒன்று நிறுவுவதற்கு தனியார் முதலீட்டாளர் ஒருவர் முன்வந்துள்ளதாக தெரிவித்தார். இன்னும் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அதில் ஒரு கட்டமாகவே கண்டி இந்திய உதவி தூதுவராலயத்தின் ஊடாக சிறுவர் பூங்கா மற்றும் கணனி கூடம் என்பன அமைப்பது தொடர்பாக திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையிலேப்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் ஆரம்பகட்ட இழப்பீடு மாத்திரம் என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த இழப்பீட்டுத் தொகை குறித்து எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்கா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 2 மில்லியனுக்கு அதிக தொகையை மொத்த இழப்பீடாக வழங்குவது குறித்து திணைக்களம் தொடர்ந்து பரிசீலித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். உயிரிழந்த அதிகாரிகளின் இறுதி சடங்கு செலவுகள் அனைத்தையும் சிறைச்சாலைகள் திணைக்களமே ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை இந்த சம்பவத்தில் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இழப்பீடு வழங்குவது குறித்து திணைக்களம் அவதானம் செலுத்தி வருகிறது. காயமடைந்த 7 சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் கஜநாயக்கா மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலை தொடர்ந்து குற்றப்பிராய்வு திணைக்களகத்தில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருக்கிறது. அவற்றுடன் 1000க்கும் மேற்பட்ட தடிகளும் கம்புகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த துயர சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகள் உட்பட மொத்தம் 29 பேர் உயிரிழந்தார்கள். முதற்கட்ட விசாரணைகளின்படி கலவரத்தின் போது சிறைச்சாலையின் சமையல் அறைக்குள் நுழைந்த கைதிகள் அங்கிருந்த கூர்மையான ஆயுதங்களை எடுத்துக் கொண்டார்கள். மேலும் சமையல் அறையில் இருந்த தேங்காய்களை அடுத்து அதிகாரிகள் மீது வீசி தாக்கியுள்ளதும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் வேறு சிறைகளுக்கு தொடர்ந்து மாற்றப்பட்டு வருவது நேர்கள் அறிந்ததே. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பற்ற முறையில் செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா குற்றம் சாட்டியிருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே கருத்து வெளியிட்ட அவர், அதன்படி நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா பதவியிலிருந்து நீக்கப்படாமல் இந்த சம்பவம் தொடர்பில் நியாயமான விசாரணையொன்றை முன்னெடுக்க முடியாதென்று நளின் பண்டாரா குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசலை குறைப்பதற்காக புதிய சிறைச்சாலைகளை அமைப்பதை விடுத்து கைதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் மாற்று சட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நளின் பண்டாரா தெரிவித்தார். அத்துடன் வரலாற்று சிறப்புமிக்க போகம்புரை சிறைச்சாலை வளாகத்தை மீண்டும் சிறைச்சாலையாக மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா விமர்சித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்பதாக தெளிவாக தான் குறிப்பிட்டிருப்பதாகவும், பொறுப்பேற்க முடியாது என்று தான் ஒருபோதும் குறிப்பிடவில்லை என்றும், பொறுப்பில் இருந்தும் தான் விலகவில்லை என்றும், எதிர்கட்சியினர் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் அரசாங்கமாக தாங்கள் எதிர்கொள்வோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் பூரண விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிறை கைதிகளின் மனித உரிமையை பாதுகாப்பதை போன்று போலீஸ் உத்தியோகத்தர்களின் மனித உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உரிமைகளின் நிலை அடிப்படையில் வேறுபாடுகள் கிடையாது என்பதை எதிர்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்தும் கொள்கையிலிருந்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா விடுபட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டுவர உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து அவரிடம் மேலும் கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கும் அவர் பதிலளித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் துரதிருஷ்டவசமானது. மோதலில் உயிரிழந்த சிறை கைதிகள் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் இழப்பு கவலைக்குரியது. உறவுகள் இழக்கப்படும் போது அந்த குடும்பத்தின் வேதனை எவ்வாறு இருக்கும் என்பதை மனிதனாக தன்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு மற்றும் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் சிறந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. ஆகவே விசாரணைகள் வெளிப்படை தன்மையாகவே இடம்பெறுகிறது. சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசும் தரப்பினர் உயிரிழந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் மனித உரிமைகள் பற்றி பேசுவதில்லை. இது கவலைக்குரிய விடயம். சிறை கைதிகள் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. வகிக்கும் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித உரிமைகளை வேறுபடுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளில் நெரிசல், போதைப்பொருள் பாவனையை ஒழிப்பதற்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளினால் பெருமளவிலானோர் கைது செய்யப்படுகிறார்கள். அதனால்தான் சிறைச்சாலையில் நெரிசல் தீவிரமடைந்துள்ளது. இதனை எதிர்க்கட்சியினரும் குறிப்பிடுகிறார்கள். சிறைச்சாலைகளில் நெரிசல் காணப்படுவது என்பதால் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்யாமல் இருக்க முடியுமா? நீர்கொழும்பு சம்பவத்தில் தற்போது எவரையும் குற்றம் சாட்ட முடியாது, பழி சுமத்த முடியாது. முதலில் நிலைமை கட்டுப்படுத்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீனமான முறையில் விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும். சிறைச்சாலைகளின் நெரிசல் நிலையை கட்டுப்படுத்த சட்ட திருத்தம் ஊடாக விசேட கவனம் செலுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். புதிய சிறைச்சாலைகளை உருவாக்குவது அரசாங்கத்தின் நோக்கம் அல்ல. சமூகத்தில் குற்றச்செயல்களை ஒழிப்பதை பிரதான கொள்கையாக கொண்டுதான் நாங்கள் செயற்படுகிறோம். தண்டனை அளிக்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவது தொடர்பில் முறையான வழிமுறைகளை கையாள்வது குறித்து ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு தற்போது அதன் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறு சிறு குற்றங்களுக்காக தண்டப்பணம் செலுத்த முடியாமல் சிறையில் உள்ளவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்க விசேட கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை நெரிசல் பற்றி தற்போது ஆலோசனை வழங்கும் எதிர்க்கட்சித் தலைவர் 2024 ஆண்டுக்கு முன்னர் என்ன செய்து கொண்டிருந்தார்? நாட்டில் உள்ள சகல சிறைச்சாலைகளிலும் 10,000 கைதிகள் இருப்பதற்கான வசதி காணப்படுகின்ற நிலையில் தற்போது 27,000 பேர் வரையில் இருக்கிறார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் சிறைச்சாலை நெரிசலை ஏற்கனவே கட்டுப்படுத்தியிருக்கலாம். ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்தின் அறிக்கை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதால் சந்தேக நபர்கள் மாதக்கணக்கில் சிறைச்சாலையில் விளக்கமறியில் இருக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ரசாயன பகுப்பாய்வு திணைக்களகத்தில் 118 வெற்றிடங்கள் காணப்பட்டிருந்தன. தற்போது 78 பேருக்கு நியமனங்களை நாங்கள் வழங்கிவிட்டோம். சிறைச்சாலைகளிலும் ஆளணி பற்றாக்குறை காணப்படுகிறது. சிறைச்சாலை சேவைக்கு விண்ணப்பிப்பதற்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிதளவில் ஈடுபாடு காணப்படுவதில்லை. தற்போது சேவையில் உள்ள அதிகாரிகளின் சேவை காலத்தை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்தும் தற்போது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்க தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பொறுப்பேற்க முடியாதென்று ஒருபோதும் நான் குறிப்பிடவில்லை. பொறுப்பில் இருந்தும் விலகவில்லை. எதிர்க்கட்சியினர் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் அரசாங்கமாக நாங்கள் எதிர்கொள்வோம். எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை, அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் மீண்டும் இணைக்கப்பட்டவர்களில் 47% தவறான நண்பர்களின் சகவாசம் மற்றும் காதல் தோல்வி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மீண்டும் போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆளாகி விடுவதாக போதைப்பொருள் மறுவாழ்வு பணியகத்தின் தலைமை பணிப்பாளர் நாயகம் பிரிகேடியர் அமித் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், போதைப்பொருள் மறுவாழ்வு பணியகம் மற்றும் அபாயகரமான மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து நடத்திய அண்மைய ஆய்வின்படி புனர்வாழ்வு பெற்றுச் சென்றவர்கள் மீண்டும் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான காரணங்களை பகுப்பாய்வு செய்த போது பல முக்கிய விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதன்படி 47% புனர்வாழ்வு முடித்தவர்கள் தங்களின் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொண்டதாலேயே மீண்டும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக அதுதான் பிரதான காரணமாக இருக்கிறது. மேலும் அவர்கள் வாழும் சமூக சூழலின் தாக்கம் காரணமாக 24.5% குடும்பத்தினரின் முறையான அரவணைப்பும் கவனமும் கிடைக்காததால் 23% பேரும், தாங்கள் வேலை செய்யும் இடங்களில் உள்ள சூழல் காரணமாக 22% பேரும், காதல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் இதர காரணங்களால் 4% மீண்டும் போதைக்கான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த ஆய்வின் மற்றொரு முக்கிய கண்டுபிடிப்பாக பெரும்பாலானவர்கள் தங்களின் 11 முதல் 13 வயது கிடைப்பட்ட பள்ளி பருவத்தில் தான் முதன் முதலில் புகையிலை, சிகரெட் மற்றும் பீடி போன்றவற்றுக்கு அடிமையாகி பின்னரே கடுமையான போதைப்பொருட்களுக்கு மாறியது தெரிய வந்துள்ளது. மேலும் போதைப்பொருள் பயன்பாட்டில் கல்வி பின்னணி முக்கிய பங்கு வகிப்பதும் கண்டறியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புனர்வாழ்வு மையங்களில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 76% பேர் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரை அல்லது அதற்கு குறைவாக படித்தவர்களாக இருக்கிறார்கள். மாறாக உயர்தரம் வரை கல்வி கற்றவர்களில் போதைப்பொருள் பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக, அதாவது 13% மட்டுமே இருக்கிறது. இதன் காரணமாக பிள்ளைகளை சாதாரண தரத்துடன் நிறுத்திவிடாமல் அவர்களை உயர்கல்வி நோக்கி ஊக்குவித்து வழிநடத்த வேண்டிய பெரும் பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமூகத்துக்கும் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். இளம் தலைமுறையினரை இந்த போதையிடமிருந்து பாதுகாக்கும் நோக்கில் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 20 லட்சம் பேரை சென்றடையும் வகையில் 1050 விழிப்புணர்வு திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் December 31st 1278 விழிப்புணர்வு திட்டங்களை நடத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது வரை 600 திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் சுமார் 62,000 பேர் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். போதைப்பொருள் மறுவாழ்வு மற்றும் ஒழிப்பு என்பது வெறும் அரசாங்கத்தின் நடவடிக்கை மட்டுமல்லாமல் அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும். புனர்வாழ்வு மையங்களில் இவர்களின் ஆளுமை திறன், தலைமைத்துவ பண்புகள் வளர்க்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் சிறந்த குடிமக்களாக அவர்கள் மாற்றியமைக்கப்படுகிறார்கள். எனவே புனர்வாழ்வு முடிந்து மீண்டும் சமூகத்துக்கு திரும்பும் இவர்களை தனிமைப்படுத்தாமல் சமூகம் அவர்களை இன்முகத்தோடு ஏற்று அரவணைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்தார். வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் சந்தையில் கடுமையான சிக்கல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். நாட்டின் வாகன தேவை தற்போது ஓரளவுக்கு பூர்த்தியாகியுள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த முறை வாகன இறக்குமதியின் மூலம் கிடைக்கும் வரி வருமானம் வீழ்ச்சியடையும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிரம் ஆகஸ்ட் மாதம் 15th பிறகு வாகன இறக்குமதி கொள்கையை நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கம் எடுக்க இருக்கும் தீர்மானம் இதில் மிக மிக முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளின்படி மேலதிக கூடுதல் கட்டணங்களை விதிக்க முடியாதென்றாலும் அரசாங்கம் இந்த கூடுதல் கட்டணங்களை நீக்கினால் மீண்டும் சந்தையில் ஒருவித அதிர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் இருந்த வாகனங்களுக்கான கடும் தேவை தற்போது பெரும்பாலும் பூர்த்தியாகியுள்ளதாலும் இறக்குமதியாளர்கள் தேவையான அளவு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாலும் வாகன பதிவுகள் படிப்படியாக குறைந்து வருகின்றன. இதன் விளைவாக வாகன இறக்குமதி வரி வருமானம் கடந்த ஆண்டின் நிலையை எட்டாது என்பது அவரது கணிப்பாக இருக்கிறது. தற்போது வாகனங்களுக்கு 150% மற்றும் 200% போன்ற மிக அதிக இறக்குமதி வரி விதிக்கப்படுவதால் தொடர்ந்து இத்தகைய வரிகளை விதிப்பது நியாயமற்றது என்று சுட்டிக்காட்டும் தனநாத் பெர்னாண்டோ அரசாங்கம் ஒரே தரப்பினரிடமிருந்து தொடர்ந்து வரிகளை அறவிட்டு அவர்களை சிரமத்துக்கு உள்ளாக்காமல் அரச செலவினங்களை சரியாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கான அத்தியாவசிய சீர்திருத்தங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் வரி வருவாயை ஓரளவுக்கு அதிகரிக்க முடியும் என்றும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்லும் என்ற வலுவான சமிச்சையை சந்தைக்கு வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2022 விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 55,000 மெட்ரிக் டன் OMP உரத்திலிருந்து பெருமளவிலான உரம் முறைகேடாக கையாளப்பட்டதான தகவல்கள் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கம்பகா மரந்தகமுல பிரஸ்தில் உள்ள தனியார் தென்னை உரம் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் ரகசியமாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் 350 அதிகமான அரசுக்கு சொந்தமான உரம் உடைகளை நுகர்வோர் அதிகார சபை மற்றும் திவிலிப்பிட்டிய காவல்துறை அதிகாரிகள் இணைந்து மீட்டிருக்கிறார்கள். தனியார் உரம் தயாரிப்புக்காக இந்த மானிய உரம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்பட்ட நிலையில் இத்தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது பொது சொத்து சட்டத்தின் கீழ் மிருவாங்குடை நீதிமன்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரிய வழியில் ஆசிரியர் ஒருவர் நேற்று பாம்பு தீண்டியதில் உயிரிழந்தார். பண்டாரிய வழியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 54 வயதுடையவரே உயிரிழந்தவர். பண்டாரிய வழியில் தனது வீட்டில் இருந்து வயல் அறுவடை வேலைகளுக்காக சென்றபோது வயலில் இருந்த பாம்பு அவரை தீண்டியிருக்கிறது. பின்னர் அவரை மகளடி தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு பூதனா வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டு சென்றபோது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து போனார். இவரது சடலம் மட்டக்களப்பு பூதனா வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அம்பலாங்குட பிரசபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான அமித் சத்ரங்க சபரநாயக்கா சட்டவிரோத துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். பத்தேகம தித்தெலியாவில் உள்ள தனது வீட்டில் தங்கியிருந்த போது சந்தநபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து சட்டவிரோதமாக வைத்திருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மத்துகம இந்தகுட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத நபர்களால் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்திய காவல்துறை இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்கிறது. மாத்தளை லக்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிவிலவாடிய பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 45 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்து போனார். நேற்றிரவு அந்த பெண் அருகில் உள்ள வீடொன்றுக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யானை தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் லக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கிவிலவாடிய பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்களுடன் 36 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரான பெண் மட்டக்குளி பகுதியைச் சேர்ந்தவர். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து 1 கிலோகிராம் 140 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 338 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் வியாபார நடவடிக்கைகளுக்காக சென்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி அவரிடம் இருந்த ஒரு தொகை பணம் இருவரால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட முதியவர் நேற்றைய தினம் சந்தையிலிருந்து நவாலி நோக்கி செல்லும் வீதியூடாக தனது வியாபார பணிகளுக்காக சென்று கொண்டிருந்தார். இதன்போது மோட்டார் சைக்கிளில் அந்த வீதியால் வந்த 2 நபர்கள் முதியவரை வழிமறித்து மோவரி அல்லது இடங்கேட்பது போல் பாசாங்கு செய்துள்ளார்கள். முதியவர் அவர்களுக்கு பதிலளிக்க முற்பட்ட வேளையில் திடீரென அவர் மீது தாக்குதல் நடத்திய அந்த நபர்கள் அவர் வியாபாரத்துக்காக தன்னிடம் வைத்திருந்த ஒரு தொகை பணத்தை பலவந்தமாக பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார்கள். இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்ற வீதிக்கு அருகில் உள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள CCTV பாதுகாப்பு கவராக்களில் இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கக்கூடும் என்று பாதிக்கப்பட்ட முதியவர் தெரிவிக்கிறார். இந்த சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு உத்தியோகமாக தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் CCTV காட்சிகளின் உதவிகளுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். வவுனியாவில் 50,000 ரூபா பெறுமதியான போலி நாணயத்தாள்களை உடமையில் வைத்திருந்த நபருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வவுனியாவில் கடந்த 2011 மே மாதம் காலப்பகுதியில் 50,000 ரூபா போலி நாணயத்தாளை உடமையில் வைத்திருந்த நபருக்கு எதிராக வவுனியா மேல்நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட மீள் விசாரணையின் போது குற்றவாளிக்கு எதிரான வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்புக்காக தியதியிடப்பட்டது. இதன்போது சந்த நபருக்கு எதிரான முதலாம் குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு அப்பால் வழக்கு தொடர் தரப்பினால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார். அதற்கிணங்க அந்த குற்றச்சாட்டுக்கு 2 வருட கால சிறை தண்டனை மற்றும் 1,00,000 ரூபாய் அபராத தொகையை செலுத்த தவறின் 1 ஆண்டு கால சிறை தண்டனை என்று கட்டளை வழங்கி தீர்ப்பளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் வியாபாரத்துக்கு சென்ற முதியவர் ஒருவரது பணமானது இருவரால் அடித்து பறிக்கப்பட்டதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த பகுதிகளில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தின் கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் 1 வார காலத்துக்கு இணைய வழியூடாக முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் டெங்கு நோய் பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு மாணவர்கள் விடுத்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக்க கர்ணத்திலக்க தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் பல்கலைக்கழகத்தை மூடுவது தொடர்பான எந்தொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று துணைவேந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் 11 மாவட்டங்களில் உள்ள 60 அதி அபாய வலயங்களை மையப்படுத்தி கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு அதி அபாய வலயங்களின் எண்ணிக்கை 175 உயர்ந்துள்ளது. 2026 ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 67,000க்கு அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இந்த வருடத்தில் இதுவரையில் 47 உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது. அதன்படி சப்ருகோமா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை முன்னறிவிப்பில் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தொடரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியை கைப்பற்ற தங்களது சட்டசபை உறுப்பினர் ஒருவரை விலக்கு வாங்க பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் 30 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக முதல்வர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார்.
2: மொத்தம் 95 இடங்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநரால் நியமிக்கப்படும் 5 பேர் நீங்களாக தேர்தல் நடத்தப்பட்ட 90 இடங்களில் 48 தொகுதிகளை தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணி வென்றது. சுயேட்சைகள் 4 பேரும் ஆதரவளித்த நிலையில் 52 எம்எல்ஏக்கள் பலத்துடன் தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் திரு உமர் அப்துல்லா ஆட்சி நடத்துகிறார். இந்நிலையில் 29 எம்எல்ஏக்களை வைத்துள்ள பாஜக பின்வாசல் வழியாக ஜம்மு காஷ்மீரில் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக அவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தங்களது கட்சி எம்எல்ஏ ஒருவரிடம் பாஜகவை சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் மூலம் 20 முதல் 30 கோடி ரூபாய் ரொக்கத்துடன் அமைச்சர் பதவியும் வழங்கப்படும் என ஆசை வார்த்தை கூறி கட்சி தாவலுக்கு பேரம் பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனை அந்த எம்எல்ஏ ஏற்க மறுத்துவிட்டதாகவும் தங்களை பலவீனமாக கருத வேண்டாம் என்றும் திரு உமர் அப்துல்லா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாஜகவால் ஒருபோதும் பின்வாசல் வழியாக முன்வரிசைக்கு வர இயலாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கோரி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் ஜூலை 20 டெல்லி ஜந்தர் மந்தரில் தேசிய மாநாட்டு கட்சி போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் முன்வைத்துள்ள குதிரை பேர குற்றச்சாட்டை காஷ்மீர் பாஜக மறுத்துள்ளது. பேரம் பேசியது தொடர்பான ஆதாரங்களை திரு உமர் அப்துல்லா வெளியிடாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று அக்கட்சி எச்சரித்துள்ளது.
0: தொடர்ந்து அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் பாடுவதை தடுப்பவர்களுக்கு சிறைத்தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு தீர்மானித்துள்ளது.
2: இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கும் மத்திய அமைச்சகங்களுக்கும் புதிய அறிவுறுத்தலுடன் கடிதம் எழுதியுள்ளது. அதன்படி அதிகாரப்பூர்வ அரசு நிகழ்வுகளில் முதலில் மாநில பாடலை பாடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதமான ஜனகணமன ஆகியவை பாடப்பட வேண்டும். இவை இரண்டும் பாடப்படும் போது வந்தே மாதரம் முதலிலும் அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக ஜனகணமன பாடலும் இடம்பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவற்றை பாடும்போதோ அல்லது இசைக்கும் போதோ சரியான வரிகள், உச்சரிப்புகள் மற்றும் விதிகள் துல்லியமாக பின்பற்றப்பட வேண்டும் என உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடப்படுவதை தடுப்பவர்களுக்கோ அல்லது அதை அவமதிப்பவர்களுக்கோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய மத்திய அமைச்சரவை கடந்த மே 5 தேதி ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து ஜூலை 20 அன்று தொடங்கவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தேசிய அவமதிப்பு தடுப்புச் சட்டம் 1971 திருத்த மசோதாவும் தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
0: தொடர்ந்து இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 3 நாடுகள் பயணத்தின் கடைசி கட்டமாக பிரதமர் மோடி நியூசிலாந்து நேற்று முன்தினம் அங்கு சென்றடைந்தார். இந்த நிலையில் பிரதமர்கள் மோடி லக்சனடியான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒக்லாந்தில் நேற்று நடந்தது. இந்த சந்திப்பில் 10 ஒப்பந்தங்கள் உட்பட 18 முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது. கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக நிகழ்ச்சியில் முதல்வர் ஜோசப் விஜயின் பேச்சு, கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ மேற்கொண்டு வரும் விசாரணையை பாதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திராவிட முன்னேற்ற கழக சார்பில் சிபிஐ இயக்குநரிடம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. திருவாசகத்தை பொருளுணர்ந்து படித்தால் நல்ல நெறியில் வாழ வழிவகுக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழுமத்துக்கு எதிரான பண மோசடி வழக்கில் புதிதாக 1021 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடவுச்சீட்டு நேர்காணலுக்கான காத்திருப்பு நேரம் ஒரு மாத இடைவெளியாக அதிகரித்துள்ளது. இதனால் அவசர தேவைக்காக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். மேகதாது அணைவகாரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் முதலமைச்சர் விஜய்தான் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியிருக்கிறார்.
2: சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினையை தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டிய நீரை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
3: காங்கிரசை பொறுத்தமட்டும் இப்பவும் சொல்றேன், குறுகை சாடிப்படிக்கு காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக தண்ணீர் திறந்து விடும். தண்ணீர் திறந்து விடாம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கதோ அல்லது மேட்டூர் அணைக்கு தண்ணி வராமல் இருக்கிறதோ துரோகம். இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது. இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து தமிழ்நாடு அரசு பொறுத்தமட்டும் இதை சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும்.
2: மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒற்றுமையாக உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் அந்த ஒற்றுமை இல்லை என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். மத்திய அரசு சுமூக தீர்வு காணாமல் இரு மாநிலங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் நாடகத்தை மோடி அரசு அரங்கேற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
0: தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையான இந்த வாரத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் நடத்திய அதிரடி சோதனைகளில் லஞ்சம் வாங்கிய 7 அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அரசு அலுவலகங்கள் மற்றும் எல்லைச் சாவடிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனைகளில் கணக்கில் வராத 22,33,970 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் நேரடி மேற்பார்வையில் மாநிலம் தழுவிய ஒழிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அரசு பள்ளியில் தமிழக வெற்றிக்கழக நிகழ்ச்சியை நேரலை செய்த விவகாரத்தில் மேலும் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.
2: கரூர் வெண்ணைமலை பகுதியில் தாவேகா சார்பில் நேற்று முன்தினம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரு விஜய் பேசியதை கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வகுப்பறையில் நேரலையாக ஒளிபரப்பிய வீடியோ பரவியது. இதற்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மல்லிகா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது தயக்கமின்றி கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் அரசு நிகழ்ச்சியை ஒளிபரப்பியதாக கரூர் மாவட்டம் மகதானபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ராஜேஸ்வரி என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
0: தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் தரப்பு ஆதரவாளர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை கொலை செய்ய சி வி சண்முகம் முயற்சி செய்வதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பசுபதி பரபரப்பு புகார் அளித்துள்ளார்.
4: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் பகுதியில் உள்ள திருமண மண்டபம் ஒன்று அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிமுக மாவட்ட செயலாளரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான பசுபதி தலைமையில் இந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான சி வி சண்முகத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த சி வி சண்முகத்தின் ஆதரவாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட வல்லம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினரை அழைக்காமல் கூட்டம் நடத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக காலை முதலே அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி கூட்டரங்கிற்கு வருகை தந்த போது திருமண மண்டபத்தின் நுழைவாயில் எதிரே திரண்ட சி வி சண்முகத்தின் ஆதரவாளர்கள் அவருக்கு குறுக்காக நின்று பசுபதிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. இந்த மோதலில் சி வி சண்முகம், பசுபதி ஆகிய இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியை போர்க்களமாக காட்சியளித்தது. இந்த மோதல் தீவிரமடைந்ததை அடுத்து சி வி சண்முகத்தின் ஆதரவாளர்கள் திருமண மண்டபத்தின் பிரதான வாயிலை பூட்டினர். இதனால் உள்ளே செல்ல முடியாமல் மாவட்ட செயலர் பசுபதி வெளியே நின்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதிமுக கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த போலீசார் மோதலில் ஈடுபட்ட கூட்டத்தை கலைக்க முயன்றனர். அதே நேரத்தில் பசுபதியின் ஆதரவாளர்கள் திருமண மண்டபத்தின் கிரில் பூட்டை அதிரடியாக உடைத்துக் கொண்டு கூட்டரங்கிற்குள் நுழைந்தனர். பின்னர் செயல் வீரர்கள் கூட்டத்தை முடித்துக் கொண்டு தனது ஆதரவாளர்களுடன் விழுப்புரம் நோக்கி சென்ற பசுபதியின் கார் மீது மர்ம நபர் கற்களை வீசினார். இதைத் தொடர்ந்து பசுபதி ஆதரவாளர்கள் கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கார் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பசுபதி ஆதரவாளர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதனிடையே செஞ்சி காவல் நிலையத்தில் பசுபதி புகார் மனு அளித்துள்ளார். அதில் தன்னை கொலை செய்ய முயற்சிக்கும் சி வி சண்முகம் மற்றும் அவரது சகோதரர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
5: என் தலைக்கு பக்கத்தே பாருங்க, இந்த இடத்துல வந்து பெரிய கருங்கல், அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என உயிர் போயிட்டு இருக்கும், இல்ல பின்னாடி உயிர் போயிட்டு இருக்கும். என்ன கொலை பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தோடைய சி வி சண்முகத்துக்கு வந்து அவருடைய பதவியை புடுங்கிய அவர் தவறு செய்த காரணத்தினால பொதுச் செயலாளர் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பதவி எனக்கு வழங்கினதால அந்த பதவி வரி பொறுத்து சி வி சண்முகம் அவங்க அண்ணனும் தான் இவங்கெல்லாம் தான் அடியாளை வச்சு ரெடி பண்ணிருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க?
4: அதிமுக உட்கட்சி கோஷ்டி மோதல் மீண்டும் வெடித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து தனது மகனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஒரு வார பயணமாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பிரிட்டன் தலைநகர் லண்டன் புறப்பட்டு சென்றார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்பநிதி லண்டன் மான்செஸ்டர் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மேம்பாடு தொடர்புடைய பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். அவர் பட்டம் பெறும் விழாவில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் கடந்த ஜூலை 4ஆம் தேதி லண்டன் சென்றார். தற்போது உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் நேற்று லண்டன் புறப்பட்டு சென்றார். சென்னையிலிருந்து காலை 9:50 அளவில் புறப்பட்டு சென்ற எமிரேட்ஸ் விமானத்தில் துபாய் வழியாக அவர் லண்டன் சென்றார். உதயநிதி ஸ்டாலினை சென்னை விமான நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்தார்கள். லண்டன் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு மூனாக்கானா ஸ்டாலின் உதயநிதி மற்றும் குடும்பத்தினர் ஜூலை 18ஆம் தேதி சென்னை திரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை ஆய்வு செய்யும் மத்திய உளவுத்துறை, தேசிய புலனாய்வு முகமை ஆகியவற்றின் கவனத்தை தற்போது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரள கடலோர பகுதிகள் அதிகம் ஈர்த்துள்ளன. இது வெறும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிராந்திய பிரச்சினை அல்ல, மாறாக இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடும் ஒரு சர்வதேச போதை பயங்கரவாத வலையமைப்பின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. புவிசார் கடல்வழி பாதையும் அரசியலும் இந்தியாவின் சுமார் 7,516 கிலோமீட்டர் நீளமுள்ள கடலோரத்தில் தமிழ்நாட்டின் 1,076 கிலோமீட்டர் கடலோர பகுதிகள் மிக மிக முக்கியமானவை. சர்வதேச கடல் எல்லையான பாக் நீர்ணை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் இலங்கைக்கு மிக அருகில் உள்ளதால் இவை கடத்தல்காரர்களின் பிரதான இலக்காக மாறியிருக்கின்றன. மத்திய உளவுத்துறையின் சமீபத்திய அறிக்கைகளின்படி பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஹாஜி சலீம் போன்றோரின் வலையமைப்புகள் அரபிக்கடல் வழியாக குஜராத் மட்டுமன்றி லட்சத்தீவு, மாலத்தீவு கடல் பாதைகளை பயன்படுத்தி தமிழக கடற்பகுதியை அடைய முற்படுகின்றன. விழிஞ்சம் ஆயுத வழக்கு விவகாரத்தில் என்ஐஏ பதிவு செய்த வழக்குக்கு பிறகு திருச்சியில் உள்ள வெளிநாட்டினர் சிறப்பு முகாமில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இது தொடர்பான முக்கிய தடயங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த வழக்குகளில் எல்லாம் களத்தில் பணியாற்றியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்களே தவிர மூல காரணமானவர்கள் கைதாவதில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயக்கும் ஜாகி சலீம் போதைப்பொருள் ரகசிய கும்பல் இலங்கையைச் சேர்ந்த சில சட்டவிரோத குழுக்களுடன் இணைந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் 300 கிலோ ஹெரோயின், 5 AK-47 தானியங்கி துப்பாக்கிகள் மற்றும் 1,000 தோட்டாக்களை கடத்திய போது அந்த சதித்திட்டம் இந்திய கடற்படையால் நடுக்கடலில் முறியடிக்கப்பட்டது. அந்த வழக்கின் ஆழமான புலனாய்வு, கடத்தப்பட்ட பொருட்களின் இறுதி இலக்கு தமிழக கடற்கரை என்பதையும், இதன் மூலம் கிடைக்கும் பல கோடி ரூபாய், ஹவாலா மற்றும் கிரிப்டோ கரன்சி மூலம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு சென்றடைவதையும் இரண்டாண்டு புலனாய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. வெகு சமீபத்திய நடவடிக்கையாக கடந்த மே மாதம் தமிழகம், கேரளம் மற்றும் கர்நாடகத்தின் 19 இடங்களில் ஒரே நேரத்தில் என்ஐஏ சோதனைகளை நடத்தியதில் வணிக ரீதியான லொரியொன்றிலிருந்து 89,600 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் 10,500 டெனினேட்டர்கள் போன்ற பெருமளவிலான வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மாநில எல்லை சோதனைகளை தாண்டி வணிக ரீதியான பெருமளவிலான வெடிபொருட்கள் கடத்தப்பட்டிருப்பது உள்நாட்டு பாதுகாப்பில் உள்ள முறையான குறைபாட்டை வெளிப்படுத்துவதால் இதில் மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக தலையிட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அத்துடன் இந்த கடத்தலின் பின்னணியில் உள்ள நிதி பரிமாற்றம், கடல் வழியாக தமிழகத்துக்குள் கொண்டுவரப்படும் போதைப் பொருட்கள் தென் மாநில நகரங்கள் மூலம் கேரளம் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இலங்கைக்கு கடத்தப்படுவது தொடர்பாக உளவு அமைப்புகள் கவலை கொண்டுள்ளன. மத்திய பிரதேச இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் 12 மணி நேரத்துக்கு மேலாக மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
2: மத்திய பிரதேசத்தில் கடந்த 2023 டாடியா சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட அப்போதைய உள்துறை அமைச்சர் திரு நரோட்டம் மிஸ்ரா காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியடைந்ததால் பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்தும் அவரால் பதவியில் நீடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் மோசடி வழக்கு ஒன்றில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததால் பதவி பறிப்போனதால் டாடியா எம்எல்ஏ திரு ராஜேந்திர பாரதியின் பதவி பறிப்போனது. இதையடுத்து வரும் 30ஆம் தேதி அத்தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் திரு நரோட்டம் மிஸ்ரா பணிகளை தொடங்கிய நிலையில் திரு அசுதோஷ் திவாரி என்பவரை பாஜக வேட்பாளராக கட்சி தலைமை அறிவித்தது. இதனால் வெகுண்டு எழுந்த பாஜகவினர் குவாலியர் ஜான்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் குதித்தனர். இதனால் போக்குவரத்து ஸ்தம்பித்து நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் தேங்கின. மறியலில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கலைந்து போகுமாறு எச்சரிக்க அவர்கள் சரமாரியாக கற்களை வீசியதால் பதற்றம் அதிகரித்தது. நிலைமையை சமாளிக்க அவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அந்த இடமே போர்க்களமாக மாறியது. கல்வீச்சால் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் போலீசார் சிலரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கிய போராட்டம் 12 மணி நேரத்திற்கு மேல் நீடித்ததால் வாகனங்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. முன்னாள் அமைச்சர் திரு நரோட்டம் மிஸ்ராவுக்கு ஆதரவாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திரு மிஸ்ராவுக்கு சீட் மறுக்கப்பட்டதை கண்டித்து மாவட்ட தலைவர் முதல் கவுன்சிலர்கள் வரை அடுத்தடுத்து பலர் பதவி விலகி வருகின்றனர். கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடி பாஜக தலைமைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது.
0: தொடர்ந்து உத்தரகாண்டில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் பலத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 120 சாலைகள் மூடப்பட்டிருந்தது. மகாராஷ்டிராவில் சட்ட போராட்டம் நடத்தி தனது பேரனிடமிருந்து 8 ஏக்கர் நிலத்தை 90 வயது மூதாட்டி மீண்டும் பெற்றிருக்கிறார். பேரன் அந்த மூதாட்டியை கைவிட்டதே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது.
6: மகாராஷ்டிராவின் லாத்தூர் மாவட்டத்தில் உள்ள ரூய் கிராமத்தில் 90 வயது மூதாட்டி ஒருவர் சமீபத்தில் ஒரு சட்ட போராட்டத்தில் வென்றுள்ளார். தான பத்திரம் மூலம் தனது பேரனுக்கு வழங்கிய நிலத்தை அவர் இப்போது திரும்ப பெற்றுள்ளார்.
7: நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்தது. அதோடு அவர் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் என்றும் முடிவானது. அதில் ஒரு பகுதி வந்துவிட்டது. நீதி தொகை இன்னும் வரவில்லை.
6: ஹவுசாபாய் புகார் அளித்த பிறகு 3 ஆண்டுகள் அவர் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. இறுதியில் தீர்ப்பு அவருக்கு சாதகமாக அமைந்தது.
8: 90 வயது பாட்டி பேரன் தன்னை முறையாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று புகார் அளித்திருந்தார். அதன் பிறகு அவர் தனது நிலத்தை மீண்டும் பெற்றுக் கொண்டார். அவரிடம் 3 ஹெக்டேருக்கும் அதிகமான, அதாவது சுமார் 7.5 முதல் 8 ஏக்கர் வரையிலான நிலம் இருந்தது. அதை அவர் தனது பேரனின் பெயருக்கு மாற்றி கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பேரன் அவரை பராமரிக்கவில்லை. இருதரப்பு வாதங்களையும் அப்பாட்டியின் விளக்கத்தையும் கேட்டறிந்த பிறகு அந்த தான பத்திரம் ரத்து செய்யப்பட்டு நிலம் மீண்டும் அப்பாட்டியின் பெயருக்கே மாற்றப்பட்டது.
9: கிராமின் பாகாத் ஜமீனியோர் ஹோனாரி வாத் நவீன் நஹித்.
6: கிராமப்புறங்களில் நிலம் தொடர்பான பிரச்சனை ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அத்தகைய ஒரு பிரச்சனையில் போராட இந்த பாட்டிக்கு இது ஏற்ற வயதல்ல. அவருக்கு நிலத்தை விட ஆதரவு தான் தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஆதரவு கிடைக்காத போது 90 வயதிலும் கூட தனது உரிமைக்காக போராடி வெற்றி பெற்றார். இருப்பினும் இந்த பிரச்சனை இந்த பாட்டியுடன் மட்டும் முடிந்து விடுவதில்லை. ஏனெனில் பல நேரங்களில் வயதான பெற்றோரை உறவினர்கள் முறையாக கவனித்துக் கொள்வதில்லை. ஹவுசாபாயின் வயதை கருத்தில் கொண்டால் நகரத்திற்கு சென்று சட்ட போராட்டம் நடத்துவது அவருக்கு மிக சவாலான காரியமாக இருந்தது. அத்தகைய சூழலில் அவரது மற்ற உறவினர்கள் அவருக்கு துணையாக நின்றனர்.
10: நான் அவரை காரில் அழைத்துச் செல்வேன், ஏனென்றால் அவரால் நடக்க முடியாது. பேருந்தில் ஏறவோ இருசக்கர வாகனத்தில் செல்லவோ முடியாது. ஆனால் வழக்கு விசாரணைக்கு வரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவரை சரியான நேரத்தில் அங்கு அழைத்துச் சென்றோம். எல்லா இடங்களிலும் அவர் மிக சிறப்பாக செயல்பட்டார். நீதிமன்றம் முதல் மற்றும் இரண்டாவது தளங்களில் இருக்கும். படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் போது அவர் மிக சோர்வடைவார். ஆனால் நாங்கள் அவருக்கு ஊக்கம் அளித்தோம். நாம் இதை செய்தே ஆக வேண்டும் என்று கூறினோம். ஏறும் போதெல்லாம் வழியில் 2-3 இடங்களில் ஓய்வெடுப்போம். அவர் மிகவும் களைப்படைவார். ஆனாலும் மனம் தளர வேண்டாம் என்று அவரிடம் சொல்வோம்.
6: பேரன் தரப்பு விளக்கத்தை அறிய பிபிசி மராத்தி சேவை பல முறை முயன்றது. ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. தனது துணிச்சலால் அந்த பாட்டி தனது நிலத்தை மீண்டும் பெற்றிருக்கிறார். அதற்காக பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல சட்டம் 2007 உதவியை நாடினார். இந்த சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்தின் சப் டிவிஷனல் அதிகாரி ஒரு தீர்ப்பாயமாக செயல்படுகிறார். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் எளிய விண்ணப்பத்தின் மூலம் தங்கள் பகுதிக்குரிய SDO அதிகாரியிடம் நீதி கோரலாம். இதற்காக வழக்கறிஞரை அமர்த்த வேண்டிய அவசியம் இல்லை.
8: பெற்றோரை பிள்ளைகள் முறையாக பராமரிக்காத பட்சத்தில் பெற்றோர்கள் இந்த தீர்ப்பாயத்தை அணுகி நீதி பெறலாம். இச்சட்டத்தின் கீழ் 2 வகையான உதவிகளை பெற முடியும். முதலாவதாக, பிள்ளைகளின் பொருளாதார வசதிக்கேற்ப பராமரிப்பு அல்லது மருத்துவ செலவுகளுக்காக மாதந்தோறும் பராமரிப்பு தொகையை பெறுவதற்கான ஏற்பாடு. இரண்டாவது, பராமரிப்பு நிபந்தனையின் பேரில் பெற்றோர்கள் தங்கள் நிலம், சொத்து, மனை அல்லது வீட்டை பிள்ளைகளின் பெயருக்கு மாற்றிக் கொடுத்திருந்து பின்னர் பிள்ளைகள் அவர்களை பராமரிக்க தவறினால் அந்த தானப்பத்திரம் அல்லது அது தொடர்பான ஆவணத்தை ரத்து செய்யும் அதிகாரம் இந்த தீர்ப்பாயத்திற்கு உண்டு. ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதை ரத்து செய்வதற்கான வழிமுறைகள் இந்த சட்டத்தில்
6: உள்ளன. தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் அறிக்கை ஒன்றின்படி இந்தியாவில் உள்ள பெரும்பாலான முதியவர்கள் தங்கள் முதுமை காலத்திற்கு தயாராக இல்லை. அவர்கள் பெருமளவில் மற்றவர்களையே சார்ந்துள்ளனர். இப்படியான சூழலில் அவர்களின் பிள்ளைகளும் அரசும் அவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அந்த அமைப்பு கூறியுள்ளது.
0: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் மீண்டும் நிரந்தரமல்லாத உறுப்பினராக தேர்வாக பிற நாடுகளிடம் ஆதரவு கோரும் அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை நியூயார்க்கில் அடுத்த வாரம் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொடக்கி வைக்கிறார். தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாமின் புகுவோக் தீவுக்கு அருகே கடலில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களில் 10 தமிழர்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல கைத்தொலைவீசி நிறுவனம் ஒன்று தனது விநியோகஸ்தர்களை சிறப்பு சுற்றுலாவுக்காக அழைத்து சென்றபோது இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது.
2: தனியார் செல்போன் தயாரிப்பு நிறுவன ஏற்பாட்டில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த விநியோகஸ்தர்கள், கடை உரிமையாளர்கள், ஊழியர்கள் என சுமார் 100 பேர் வியட்நாம் நாட்டிற்கு சுற்றுலா சென்றனர். அவர்கள் வியட்நாமின் குபுகுவாக் தீவில் உள்ள சுற்றுலா தலமான ஹான்மே ரூத் நகோய் என்ற இடத்திற்கு தனித்தனி குழுவாக மோட்டார் படகுகளில் சென்று கொண்டிருந்த போது ராட்சத அலை மோதியதில் ஒரு படகு தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதனால் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மற்ற படகுகளில் சென்றவர்கள் மீட்டனர். எனினும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இவர்களில் திருச்சியைச் சேர்ந்த அழகுராஜன், ஷேக் அப்துல்லா, பாலாஜி, சேலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர், அரூரைச் சேர்ந்த செந்தில்குமார், திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரவிசங்கரன், வேலூரைச் சேர்ந்த வினய்குமார், கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த பாபு உள்ளிட்ட 10 பேர் அடங்குவர். சுற்றுலா சென்றவர்கள் வலியான தகவல் அறிந்து உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர்.
11: கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அவங்க கிட்ட கான்டாக்ட்ல இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
2: படகு விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, தூதரகம் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியும் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில், உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைந்து கொண்டுவர தமிழ்நாடு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் உள்ளோருக்கு தரமான சிகிச்சை கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே உடல்களை உரிய முறையில் தாயகம் கொண்டு வருவதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள சேலம் டிஐஜி திரு சந்தோஷ் ஹதிமேனியை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது.
0: தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை பிறப்பு சராசரியாக 500 எண்ணிக்கை வரை குறைந்து கொண்டே செல்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. பெற்றோரின் வருமானம் குறைவு காரணமாக குழந்தைகள் பெற்றுக் கொள்வதை குறைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு குழந்தையை பெற்று அதை படிக்க வைத்து திருமணம் செய்யும் வரை பெற்றோர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, உணவு பழக்க வழக்கம், போதைப் பொருட்களின் பயன்பாடு உள்ளிட்ட காரணங்களாலும் குழந்தை பிறப்பு குறையும். இதுகுறித்து ஈரோடு அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் கார்த்திகேயன் கூறுகையில், கடந்த காலங்களில் கூட்டு குடும்பம் என்பது அதிகமாக இருந்தது. இதனால் பெண்களுக்கு குழந்தைகளை வளர்ப்பது என்பது எளிதாக இருந்தது. ஒரு பெண் 10 மேற்பட்ட குழந்தைகளை சுகப்பிரசத்தில் பெற்று வளர்த்து வந்தார். ஆனால் தற்போது பெரும்பாலானோர் திருமணமான உடனேயே தனிக்குடித்தனம் சென்று விடுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு குழந்தைகளை வளர்ப்பது சிரமமாக மாறிவிட்டது. குடும்ப கட்டுப்பாடு என்பது கடந்த காலங்களில் தெரியாமல் இருந்தது. இதன் காரணமாகவும் குழந்தை பிறப்பு வீதம் அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது குடும்ப கட்டுப்பாடு குறித்து அனைவரும் தெரிந்திருப்பதால் 1 அல்லது 2 குழந்தைகளோடு நிறுத்தி விடுகிறார்கள். இதுவும் குழந்தை பிறப்பு வீதம் குறைவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. கருக்கலைதல், குறைப்பிரசவம் போன்றவை ஹார்மோன்கள் மாறுபாட்டால் ஏற்படுகிறது. மேலும் உணவு பழக்க வழக்கம், பணிச்சுமை, உடல் ரீதியான மாற்றங்கள், போதை பழக்க வழக்கங்கள் பொருளாதார ரீதியாக நல்லெல்லைக்கு வந்தவுடன் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது போன்ற காரணங்களாலும் குழந்தை பிறப்பு வீதம் குறைந்து விடுகிறது. எனவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தை பெற்றுக் கொள்ளும் காலங்களில் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக் கொள்வது நல்லது. பெண்களின் திருமண வயது 18 இருந்தாலும் 20 வயதுக்கு மேல் திருமணம் செய்து கொண்டால் நல்லது. ஒரு குழந்தை பிறந்த பின்னர் குறைந்தது 3 இடைவெளியில் 2 குழந்தை பெற்றுக் கொள்வது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்லது. ஒரு பெண் குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்றால் 22 நம்பி இருக்க வேண்டும். அதற்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாணம் கொப் கவுண்டியில் கூகுன்றுவனத்தின் சிரேஷ்ட பொறியியல் முகாமையாளராக பணிபுரிந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 57 வயதுடைய சீட்டல் வெர்னசியன் என்ற பெண் கணவரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப தகராறினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்தில் தம்பதியினரின் 23 வயதுடைய மகனும் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் வீட்டின் வெளிப்புறத்தில் உயிருக்கு ஆபத்தில் படுகாயங்களுடன் இருந்த மகனை மீட்டெடுத்தார்கள். தொடர்ந்து வீட்டுக்குள் நடத்திய சோதனையில் பல துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் அந்த பெண் கண்டெடுக்கப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொலையாளி என்று சந்தேகப்படும் பெண்ணின் கணவரை போலீசார் அந்த வீட்டிலே வைத்து எந்தவித எதிர்ப்புமின்றி கைது செய்தார்கள். அவர் மீது கொலை குற்றம், கொடூர ஆயுதங்களை கொண்டு தாக்கியமை மற்றும் துப்பாக்கி தொடர்பான குற்றச்சாட்டுகள் உட்பட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அவர் பிணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். உயிரிழந்த பெண் தொழில்நுட்ப துறையில் 2 மேலான அனுபவம் மிக்க ஒரு சிறந்த தலைவராக மதிக்கப்பட்டவர். அவர் ஜோர்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் துறையில் பட்டம் பெற்றவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. கூகுள் நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்த அவர் அதற்கு முன்னதாக த ஹோம் டிப்போ போன்ற முன்னணி நிறுவனங்களின் பிரதான டிஜிட்டல் தொழில்நுட்ப திட்டங்களுக்கு அவரே தலைமை தாங்கியிருக்கிறார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதில் தீவிரமாக செயல்பட்ட அவர் ஜோர்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தின் கணினியல் கல்லூரியின் ஆலோசனை குழுவிலும் அங்கம் வைத்தவர் ஆவார். தென்னிந்தியாவின் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 88. தென்னிந்தியாவின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் ஜானகி ஆவார்.
2: 7 இந்திய திரை இசையில் கோலோச்சிய ஜானகி தமது 88 வயதில் வயது மூப்பு காரணமாக மைசூருவில் காலமானார். 1938 ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்த ஜானகி 3 வயது முதலே இசை பயிற்சி பெற்று 1956 அகில இந்திய வானொலி இசை போட்டியில் வென்று குடியரசுத் தலைவரிடம் பரிசு பெற்றார். 1957 விதியின் விளையாட்டு படத்தில் முதல் முதலாக பாடிய நிலையில் அந்த படம் வெளியாகவில்லை. 1962 வெளியான கொஞ்சம் சலங்கை படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனே தேவா பாடலில் காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நாதஸ்வர இசையுடன் போட்டி போட்டு பாடி தென்னிந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் இந்த இசைக்குயில். இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிளியில் 3 பாடல்களை பாடி அசத்தினார். 2 மலையாள படங்கள் மற்றும் இளையராஜாவின் இசையில் செந்தூரப்பூவே, இஞ்சி இடுப்பழகா என 4 முறை தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். ஏ.ஆர். ரஹ்மானும் ஜானகியின் குரலை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி ரசிகர்களுக்கு இசை விருந்து படைத்தார். ஜென்டில்மேன், கிழக்கு சீமையிலே, ஜோடி, சங்கமம், முதல்வன், உயிரே போன்ற படங்களின் பாடல்கள் மூலம் இசைக்குயில் அடுத்த தலைமுறையையும் ஆட்கொண்டார். வேலையில்லா பட்டதாரி படத்தில் அனிருத் இசையில் ஜானகி பாடிய அம்மா அம்மா பாடலை பாடித்தார். இன்று அவருக்கு இசை அஞ்சலி செலுத்துகிறது ஜென்சி தலைமுறை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 17 மொழிகளில் 40,000 அதிகமான பாடல்களை பாடிய ஜானகி தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என போற்றப்படுகிறார். மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்துக்கு இசை அமைத்துள்ளார். 33 முறை பல்வேறு மாநில விருதுகளை பெற்றுள்ள அவருக்கு 2013 மத்திய அரசின் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது 55 ஆண்டுகால அனுபவத்திற்கு தாமதமாக தரப்படுவதாக கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். ஜானகியின் ஒரே மகனான முரளி கிருஷ்ணா கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக் குறைவால் மைசூரில் காலமானதை அடுத்து மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் மருத்துவ

0: ரொம்ப விருப்பப்பட்டு எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பா இந்த வருஷம் இந்த வருடம் இயர் எண்ட்ல நான் வந்து கண்டிப்பா வருவேன் வீட்டுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க வீடு வந்து அங்கிருந்து ரொம்ப நியர் இருந்தது. ரொம்ப ஆசையா இருந்தேன் நான் இந்த இயர் எங்க ஜனக்கி அம்மா வீட்டுக்கு வருவாங்க. எங்க வீட்லயே ஒரு சாவாயிடுச்சோ என்ன அன்று மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிட்டு இருக்கு.
1: மேபி ஜானகி அம்மாவுடைய இந்த இழப்புங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக எங்களால் ஏற்றுக்க முடியலைங்க. என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி ரசிகர்களுக்கு வந்து அவங்களுக்கு வெறும் வெறும் பாடகி மட்டும் இல்லைங்க சார், எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மாங்க. நான் எங்கள் அம்மா பார்க்க வந்திருக்கேங்க சார். எங்கள் அம்மாவை இழந்துட்டேன் நான். என்ன மாதிரி எத்தனையோ கோடான கோடி ரசிகர்கள் அம்மாவை இழந்துட்டு நிற்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆறுதல் சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கலாங்க சார். கேட்டிருந்த என்னோட ஆயுச கூட நான் கொடுத்திருந்தேன்.
2: பாட்டெல்லாம் நாங்க எடுத்து பாடுறப்போ அப்ப அம்மாவை எங்க கூட நின்ன எங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அவ்வளவு அருமையா இருக்கும். இன்னைக்கு அவங்க போயிட்டாங்கன்ற ஒரு இழப்பை பாக்குறப்போ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. ஆனா அந்த நெஞ்சினையில நெஞ்சினையில அந்த பாட்டை பாடியிருக்காங்க பாருங்க. அப்படி உசுறு கொடுத்து பாடியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த பாட்டும். குறிப்பிட்ட அந்த பாட்டு மட்டுமல்ல அத்தனை பாடல்களுமே அவங்க அவங்கனால என்னென்ன திறமைகள் இருக்கோ அத்தனை திறமைகளும் வேரிவேஷன் கொடுத்த அத்தனை ஆம்பளை குரல் பாடியிருக்காங்க, பொம்பளை குரல் பாடியிருக்காங்க, அதெல்லாம் குழந்தைங்க வயசு பாடியிருக்காங்க, வயசான மாதிரி பாடியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இணை யாருமே கிடையாது. ஜானகி அம்மாவுக்கு இணை ஜானகி அம்மா மட்டும்தான்.
3: இனி கோடைக்கானலில் பிரபல்யமாகி வரும் சாகச சுற்றுலாவில் புதிய இடங்களை ரசிக்க ஏராளமான இளைஞர்கள் படியெடுத்து செல்கிறார்கள்.
4: மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானலில் அண்மை காலமாக புதிதாக அறிமுகமாகியுள்ள அட்வென்ச்சர் டூரிசம் எனப்படும் சாகச சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கின்றன. பெப்பர் ஃபால்ஸ், 360 டிகிரி பழனி திருக்கோயில் வியூ பாயிண்ட், பழங்குடியின பகுதிகள், 3 ஆற்று ஓடை பகுதிகள் என இந்த புதிய இடங்களின் பட்டியல் நீள்கிறது. பெப்பர் ஃபால்ஸ் குளியலும் மலை உச்சியிலிருந்து சுற்றி பார்க்கும்போது கண்ணில் படும் அழகான பசுமையான மலை பள்ளத்தாக்குகளும் தனி சுவாரஸ்யம்.
5: இங்க பெப்பர் ஃபால்ஸ் வந்துருவோம். இப்போ முன்னாடி நாங்க கொடைக்கானல் வந்த விட இப்போ நல்லாவே எல்லாமே மாறிடுக்கு. எப்பவுமே நார்மலா போற அந்த பைன் ஃபாரஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நிறைய வியூ பாயிண்ட், ஜீப் சஃபாரி, நீங்க ஜீப்ல வந்தா அவங்களே எல்லாத்துக்கும் கூட்டு போயிருக்காங்க. நீங்க டிஃப்ரெண்டான கொடைக்கானல் வந்து இப்ப பாக்கலாம். அதுவும் இப்போ சென்னையில இருக்க கிளைமேட்டுக்கெல்லாம் இப்போ இங்க வந்தாலே வேற ஏதோ உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு.
4: கொடைக்கானலில் இயற்கை அழகை அனுபவிக்க ஏராளமானோர் அங்கு செல்வது வழக்கம். வார இறுதி நாள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் மட்டுமே குவிந்த சுற்றுலா பயணிகள் இப்போது சாகச சுற்றுலாவை அனுபவிக்க வார நாட்களிலும் செல்ல தொடங்கியுள்ளனர்.
3: இது இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபிடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாவுக்கும், கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,300 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். கனடாவின் டொரண்டோ நகரில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அங்கு சலசா ஒன் ஸ்டேர் கிளியர் என்ற லத்தீன் கலாச்சார விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கானோர் திரண்ட நிகழ்ச்சியில் திடீரென்று சலசலப்பு ஏற்பட்டதாகவும் பலர் ஓடத் தொடங்கியதாகவும் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்தார்கள். நடந்ததை அறிந்து கனடிய பிரதமர் மா கானி இறந்தோரின் குடும்பத்தாருக்கு இரங்கலை தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணைகள், ட்ரோன்களை ஏவி கடும் தாக்குதல் நடத்தியதில் 6 பேர் பலியாக 21 பேர் படுகாயமடைந்தார்கள். இதற்கு பதிலடியாக ரஷ்ய துறைமுகத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதில் கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றன. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 4 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் நேற்று காலை ரஷ்ய ராணுவம் ஏவுகணைகள் ட்ரோன்களை

0: தரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 6 பேர் பலியானார்கள், 21 பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ரஷ்யா 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட மொத்தம் 12 ஏவுகணைகளையும் 121 ட்ரோன்களையும் ஏவியது. இதில் பெரும்பாலான ட்ரோன்கள் மற்றும் சில ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி தெரிவித்தார். ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யாவின் அசோவ் துறைமுகத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 21 டேங்கர் கப்பல்கள், 2 சரக்கு கப்பல்கள் மற்றும் பல்வேறு சிறிய படகுகள் சேதமடைந்தன என்று உக்ரைன் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா கூறுகையில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 1 கொல்லப்பட்டார். ட்ரோன் தாக்குதலில் 4 கப்பல்கள் மட்டும் சேதமடைந்தன. உக்ரைன் ஏவிய 178 ட்ரோன்கள் இடமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கு முன்பே கீவ் நகரின் சொலோமின்யான்ஸ்கி, டெனாஸ்கி மற்றும் டினிப்ரோவ்ஸ்கி பகுதிகளில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக உக்ரைன் அவசர சேவை பிரிவு தெரிவித்தது. இந்த தாக்குதலில் சொலோமியான்ஸ்கியில் உள்ள 3 மாடி கட்டிடம் மற்றும் சேமிப்பு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. டினிப்ரோவ்ஸ்கியில் மற்றொரு கட்டிடம் தீப்பற்றி எரிந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் தனது நியாயமான இறையாண்மை உரிமையை அச்சுறுத்தலாக சித்தரிப்பதாக வடகொரியா குறை கூறியிருக்கிறது. துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சநிலை சந்திப்புக்கு பிறகு வடகொரியா அவ்வாறு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளிடமிருந்தே அணுவாயுத ஒழிப்பை தொடங்க வேண்டும் என்று வடகொரிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. வடகொரியா தனது அணுவாயுதங்களை கைவிட வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகளின் முயற்சிகள் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அது கூறியிருக்கிறது. நேட்டோ ராணுவ கூட்டணியை வலுப்படுத்தி அதன் ஆயுத செலவை அதிகரிப்பதாக வடகொரியா விமர்சித்துள்ளது. ஆசிய பசிபிக் நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை நேட்டோ விரிவுபடுத்துவதையும் அது கண்டித்துள்ளது. நேட்டோ மாநாட்டில் 50 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவே தற்காலிக சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கிறார். சண்டை நிறுத்தம் முடிந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு ஈரான் அவ்வாறு பதிலளித்துள்ளது. ஈரான் கோர்முஸ் நீரினை திறந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஓமானில் விரைவில் பேச்சு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையை தொடர ஒப்புக்கொண்டுள்ளதான தகவல்களும் வந்திருக்கின்றன. இதற்கிடையில் கோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த வட்டாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு ஒளியும் வரை நீரிணையை மூட இருப்பதாக அது தெரிவித்திருக்கிறது.
1: அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு ஆர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா தலையீட்டை நிறுத்தும் வரை கப்பல் போக்குவரத்து வழித்தடம் மூடப்படும் என ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஆர்முஸ் நீரிணையை மூடுவதாக அந்நாடு அறிவித்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது 3 நாட்களாக வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் ராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன. இதனிடையே ஈரானின் உச்ச தலைவராக இருந்து கொல்லப்பட்ட அயதுல்லா அலி கமேனிக்கு இறுதி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்வோம் என எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி மக்கள் பேரணி சென்றது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தன்னை கொலை செய்ய ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரானை நோக்கி 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 1000கணக்கான ஏவுகணைகளை ஏவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதிபரான தன்னை படுகொலை செய்யவோ அல்லது படுகொலை செய்ய முயற்சித்தாலோ அந்நாட்டை அழிப்பதற்கான உத்தரவுகளை ஏற்கனவே பிறப்பித்துள்ளதாகவும் 1 காலத்திற்குள் ஈரானை முற்றிலுமாக அழித்தொழிக்க தயாராக இருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது 3 நாட்களாக வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் ஆர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது தலையீட்டை நிறுத்தும் வரை முக்கிய கப்பல் போக்குவரத்து வழித்தடம் மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலைகள் உயர்ந்துள்ளதை அடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்தது. தற்போது ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்பு கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் மிக கடுமையாக அதிகரிக்க கூடும் நிலை உருவாக்கியுள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் அதியுத் தலைவர் அயத்தல்லா அலி கொமேனியின் மரணத்துக்கு நிச்சயம் பழிவாங்கப்படும் என்று அவரது மகனும் ஈரானிய புதிய அதியுயர் தலைவருமான அயத்தல்லா முஸ்தபா கொமேனி நேற்று வெளியிட்ட எழுத்துப்பூர்வ அறிக்கை ஒன்றில் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார். கடந்த வாரம் அவரது தந்தையின் இறுதி சடங்குகள் தொடங்கியதிலிருந்து புதிய அதியுயர் தலைவர் விடுத்துள்ள முதலாவது பொதுச் செய்தி இதுவாகும். இந்த அறிக்கை ஈரானிய அரசு தொலைக்காட்சிகளில் வாசித்து காட்டப்பட்டுள்ளது. பழிவாங்குதல் என்பது நாட்டின் கோரிக்கை என்றும் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பழிவாங்கும் நடவடிக்கையானது ஈரானை மட்டும் சார்ந்திருக்கவில்லை என்றும் அது உலகெங்கிலும் உள்ள சுதந்திரமான மக்களை பொறுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குற்றவாளிகள் மற்றும் அவமானத்துக்குரிய கொலையாளிகளிடமிருந்து தியாகியான தலைவர் மற்றும் இந்த இரண்டு போர்களிலும் தியாகிகளான அனைவரினதும் ரத்தத்துக்கு பழிவாங்குவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். நாங்கள் அங்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது மிக விரைவில் நிறைவேற்றப்படும். உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு சுதந்திர மனிதனும் இந்த தெய்வீக பணியின் ஒரு பகுதியை நிறைவேற்றுவார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. போரின் தொடக்கத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் அயத்தல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டார். அவர் 37 ஆண்டுகள் ஈரானை ஆட்சி செய்திருந்தார். மார்ச் 8ஆம் தேதி ஈரானின் புதிய அதியுயர் தலைவராக முஸ்தபா கொமேனி நியமிக்கப்பட்டார். சக்தி வாய்ந்த ஈரானிய புரட்சிகர காவல் படையின் முழுமையான ஆதரவோடு அவர் இந்த பதவிக்கு வந்த போதிலும் பதவியேற்றது முதல் இன்று வரை அவர் ஒருமுறை கூட ஈரானிய மக்களின் முன்னிலையில் தோன்றவில்லை. அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய அதே வான்வழி தாக்குதலில் முஸ்தபா கொமேனியும் சிக்கியிருந்ததாகவும் இதனால் அவரது முகம் சிதைவடைந்து பலத்த காயங்களுக்கு உள்ளானதாக சிரேஷ்ட உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்கு பின்னர் அவரது புகைப்படம், காணொளி அல்லது குரல் பதிவு எதுவுமே வெளியிடப்படாததால் ஈரானுக்குள் பெரும் நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. புதிய தலைவர் காயமடைந்திருந்தாலும் அவர் தங்களுக்கு முன்னால் தோன்ற வேண்டும் என்று ஈரானிய மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய படைகளுக்கு இடையே ஏற்பட்ட தொடர் ஏவுகணை தாக்குதல்கள் 4 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே எட்டப்பட்டிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீது பெரும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த ஒப்பந்தம் இறுதியில் தங்களுக்கு பெரிய பொருளாதார நன்மைகளை தரும் என்று ஈரான் நம்புகிறது. தற்போதைய மோதல்களால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக நேற்று முன்தினம் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட இறுதி சடங்குகளுக்கு பின்னர் மறைந்த தலைவர் அலி கொமேனியின் உடல் நாட்டின் மிக புனிதமான வழிபாட்டு தலத்தில் நேற்று முன்தினம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் தலைமை மதகுரு அயத்தல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வெளிப்படையான கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு ஈரானை குறிவைத்து 1000 ஏவுகணைகள் தயார்நிலையில் இருப்பதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானின் முன்னாள் அதியுயர் தலைவர் அயத்தல்லா அலி கொமேனியின் உடல் கடந்த வியாழக்கிழமை மக்காத் நகரில் உள்ள கரம் இமாம் ஸ்ட்ரேசா புனித தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த அவரின் உடல் 132 நாட்களுக்கு பிறகு உடல் அடக்கம் செய்யப்பட்டது ஏன்? இது தொடர்பான கேள்விக்கான பதில்,
2: அயத்துல்லா அலி காமனேயின் மரணம் அறிவிக்கப்பட்ட விதமும் அவரது உடலை அடக்கம் செய்வதில் ஏற்பட்ட நீண்ட தாமதமும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. இஸ்லாமிய மற்றும் மத விதிமுறைகள் பற்றிய விவாதங்களும் இதில் அடங்கும். காமனேயின் இறுதிச் சடங்குகள் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இறுதிச் சடங்குகளை ஒருங்கிணைக்கும் குழுவின் செய்தி தொடர்பாளர் இமான் அத்தர் சாதே இது பற்றி பேசியிருந்தார். உயிரிழந்தவர்களின் உடல்கள் மத மற்றும் சட்ட விதிமுறைகள் முழுமையாக இணங்க மிகுந்த மரியாதையுடனும் கவனத்துடனும் பாதுகாக்கப்பட்டன. அவை எங்கும் அடக்கம் செய்யப்படவோ அல்லது வேறு எந்த இடத்திலும் தற்காலிகமாக வைக்கப்படவோ இல்லை என அவர் கூறியிருந்தார். எனினும் அத்தர் சாதே இந்த ஷரியா விதிமுறைகள் குறித்து விரிவாக விளக்கவில்லை. ஆனால் இஸ்லாமியர்களிடையே அறியப்பட்ட தற்காலிக பாதுகாப்பு முறையான வதிஹ குறித்து அவர் குறிப்பிட்டார்.
0: உடலுக்கு சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது.
2: இஸ்லாமிய போதனைகளின்படி ஒருவர் மரணமடைந்த உடனேயே அவரது உடலுக்கு சிறப்பான மரியாதைக்குரிய நிலை வழங்கப்படுகிறது. இஸ்லாமிய மதத்தில் மரணமடைந்தவரின் உடலுக்கு மரியாதை செலுத்துவதிலும் அதன் கண்ணியத்தை பாதுகாப்பதிலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதனால்தான் மரணமடைந்தவரின் உடலை விரைவாக அடக்கம் செய்வதும் அவருக்குரிய மரியாதையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இது குறித்து மத ஆய்வாளர் ஹசன் ஃபர்ஷ்தியான் பிபிசி பாரசீக தூதரக சேவைக்கு அளித்த பேட்டியில் விளக்கமளித்துள்ளார். ஷியா சமூகத்தில் மரணமடைந்த ஒருவரின் உடலுக்கும் உயிருடன் இருக்கும் ஒருவருக்கு கொடுக்கப்படும் அதே அளவிலான மரியாதை வழங்கப்படுகிறது என்றார். மரணமடைந்தவரின் உடலுக்கு மரியாதை அளிப்பதற்கு குறைந்தது 3 முக்கிய காரணங்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். முதலாவது, ஒவ்வொரு மரணமடைந்தவருக்கும் பொதுவாக குடும்பத்தினரின் உறவினரும் இருப்பார்கள். அவர்களின் உடலை அவமதிப்பது அந்த குடும்பத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தும். 2, மரணமடைந்தவரின் உடலுக்கு மரியாதை செலுத்துவது சமூக ஒழுக்க நெறியின் ஒரு பகுதியாகும். எந்த மனித உடலையும் அவமதிப்பது சமூகத்தின் இந்த பொதுவான மதிப்பீட்டை பாதிக்கிறது. 3, மரணமடைந்த ஒருவரின் நினைவுகளும் அவர் விட்டு சென்ற அடையாளங்களும் அவரது உடல் உட்பட அவருக்கு பின் வாழும் குடும்பத்தினருக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகவும் மதிப்பு மிக்கதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கின்றன. பாமனேயின் உடல் அடக்கம் தாமதமானது குறித்து ஹசன் ஃபஷ்தியான் கூறுகையில், உடலை விரைவாக அடக்கம் செய்வது ஷரியாவில் பரிந்துரைக்கப்படும் நடைமுறையே தவிர ஷியா சமூகத்தில் அது கட்டாயமான மதக்கட்டளை அல்ல என்றார். அவரின் கூற்றுப்படி ஷியா மரபில் மரணமடைந்தவரின் கண்ணியத்தை பாதுகாப்பதே முக்கியமானது. அதேவேளை சில சுன்னி அறிஞர்கள் ஒருவர் இறந்த அதே நாளிலேயே அடக்கம் செய்வது சிறந்தது என்று வலியுறுத்துகின்றனர். முன்னொரு காலத்தில் உடல்களை நீண்ட காலம் பாதுகாக்கும் வசதிகள் இல்லாததால் அவற்றை விரைவாக அடக்கம் செய்வது அவசியமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் தடயவியல் விசாரணைகள், நிர்வாக நடைமுறைகள் மற்றும் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் போன்ற காரணங்களால் அடக்கம் தாமதமாகலாம் என்று ஹசன் கூறுகிறார். சமீபத்தில் காமினேயின் உடல் கோம் நகரில் வதீக அடக்கம், அதாவது தற்காலிக நம்பிக்கை அடக்கம் முறையில் அடக்கம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை ஈரான் அதிகாரிகள் மறுத்தபோது இந்த அடக்குமுறையை பற்றி பல கேள்விகள் எழுந்தன. இது பற்றி விளக்கிய ஹசன், இந்த வகையான அடக்கம் ஷியா மரபிலும் காணப்படுகிறது. இதில் உடல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்படுகிறது. பின்னர் உரிய நேரத்தில் விரும்பிய இடத்திற்கு கொண்டு சென்று இறுதியாக மீண்டும் அடக்கம் செய்யப்படுவதாக அவர் விளக்கினார். காஜார் மற்றும் பஹ்லவி ஆட்சி காலங்களில் ஈரானில் சில மத குடும்பங்கள் தங்கள் உறவினர்களின் உடல்களை முதலில் தற்காலிகமாக அடக்கம் செய்து பின்னர் நஜப் அல்லது கர்பலாவுக்கு எடுத்துச் சென்று மீண்டும் அடக்கம் செய்வது வழக்கமாக இருந்ததாக ஹசன் கூறுகிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக ஹிஸ்புல்லாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா 2024 செப்டம்பரில் உயிரிழந்தாலும் அவரது இறுதிச் சடங்கு சுமார் 5 மாதங்களுக்கு பிறகு 2025 பிப்ரவரி 23 அன்று நடந்தது. இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு உடலை எவ்வளவு காலம் பாதுகாத்து வைக்கலாம் என்பதற்கு குறிப்பிட்ட கால வரம்பு இல்லை என்றும், மரணத்துக்கும் அடக்கத்துக்கும் இடையிலான காலம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடலாம் என்றும் ஹசன் ஃபர்ஷ்தியான் கூறுகிறார். உடலுக்கு உரிய மரியாதை செலுத்தப்படுவதும் நாட்டின் சடங்குகள் மற்றும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதும் தான் முக்கியமானது என ஹசன் வலியுறுத்துகிறார்.
0: தொடர்ந்து அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண ஜனநாயக கட்சியை பாராளுமன்ற உறுப்பினரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரோகண்ணா பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகளால் ஆயுதம் முனையில் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார். மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறிகள் தொடர் தாக்குதல்களால் முற்றிலும் சிதைக்கப்பட்ட கிர்பேட் ஜனுடா என்ற பாலஸ்தீன கிராமத்தை ரோகண்ணா மற்றும் அவரின் குழுவினர் கடந்த வியாழக்கிழமை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அமெரிக்க தயாரிப்பான M4 ரக அதிநவீன துப்பாக்கிகளை ஏந்திய இஸ்ரேல் குடியேறிகள் அவர்கள் பயணித்த வாகனத்தை மறைத்து 1 மணி நேரத்துக்கு மேல் தடுத்து வைத்தார்கள். சம்பவத்தை விவரித்து ரோகண்ணா மேலும் கூறுகையில், ஆயுதம் ஏந்திய வன்முறையாளர்கள் எங்களை அச்சுறுத்தியதோடு இஸ்ரேல் ராணுவத்துக்கு தகவல் அளித்து வரவழைத்தார்கள். இஸ்ரேல் ராணுவத்தினர் எங்களுக்கு உதவாமல் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கே ஆதரவாக நின்றார்கள். இதையடுத்து எருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உதவியை நாடிய பின்னர் அங்கு வந்த உள்ளூர் காவல்துறையினர் தலையிட்டு எங்களை மீட்டெடுத்தார்கள். பாலஸ்தீனர்களின் மனித உரிமைகள் மற்றும் காசா தாக்குதல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க தவறினால் நாம் தார்மீக ரீதியாக சமரசம் செய்து கொண்டதாகிவிடும். இந்த சம்பவத்துக்கு பிறகு 2028 அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முடிவில் நான் மேலும் உறுதியாக இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேற்றங்கள் சட்டவிரோதமானவை என்று ஐக்கிய நாடுகள் கூறி வரும் நிலையிலும் இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளைத்தான் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேல் குடியேறிகளின் வன்முறை நடவடிக்கைகள் ஜனநாயக கட்சியினரிடையே இஸ்ரேல் மீதான ஆதரவை கணிசமாக குறைத்திருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் சிதைந்து வரும் மின்சார கட்டமைப்பு காரணமாக கியூபாவில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக நாடு தழுவிய முழு மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. கியூபாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகளுக்கு எதிரான அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலை தொடர்ந்து கியூபாவில் கடந்த ஜனவரி முதல் எரிபொருள் தட்டுப்பாடு வரலாறு காணாத அளவை எட்டிவிட்டது. கியூபா தனது ஒட்டுமொத்த எரிபொருள் தேவையில் 40% மட்டுமே உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கடந்த மார்ச்சில் இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயும் ஏப்ரல் இறுதிக்குள் தீர்ந்து போனது. தற்போது எரிபொருளை சேமிப்பதற்காக கியூபா அரசு திட்டமிட்ட மின்வெட்டு நடவடிக்கைகளை அமல்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக கடந்த திங்கட்கிழமைக்கு பிறகு மீண்டும் முழு மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரிபியன் தீவு நாடான பஹமாஸில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 10 பேரும் உயிரிழந்து போனார்கள். பகமாசின் தலைநகரான நாசுயுவில் உள்ள லிண்டன் பிண்டலிங் சர்வதேச விமானத்திலிருந்து புறப்பட்ட அந்த செஸ்னா 402 ரக சிறிய விமானம் சப்த் அண்ட்ரோஸ் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வடக்கு அண்ட்ரோஸ் கடல் பகுதியில் திடீரென விழுந்து நொறுங்கிவிட்டது. விபத்துக்குள்ளான பிளமிங்கோ ஏர் நிறுவனத்தின் மற்றொரு விமானத்தில் முன்னதாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு நடுவானில் இருந்த நசாயாவுக்கு திரும்பியதும் பயணிகள் இறங்கிய பின் அந்த விமானம் தீப்பற்றி எறிந்ததும் தெரிய வந்துள்ளது. அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த இரண்டு விபத்துகளின் பின்னணியில் இந்த நிறுவனத்தின் விமான சேவை தற்காலிகமாக முடக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் 900,000 அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிவிட்டார்கள். பாவி சூறாவளி நெருங்குவதால் அந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாளில் தாய்வான், பிலிப்பைன்ஸ் ஆகியவற்றை இந்த சூறாவளி புரட்டி போட்டுள்ளது.
3: பசிபிக் பெருங்கடலில் உருவான பவி என்ற அதிதீவிர புயல் சனிக்கிழமை காலை ஜப்பானின் தெற்கு தீவான இஷிகாகியை தாக்கியது. கனமழைக்கு இடையே பேரிரைச்சலுடன் கடும் காற்று வீசியது. மணிக்கு 200 கிலோமீட்டர் வரை காற்று வீசலாம் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனால் தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஒரு சில வாகனங்கள் மட்டுமே சாலைகளில் செல்வதை காண முடிந்தது. பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் பேரிடர் மேலாண் படையினர் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பான் ஏர்லைன்ஸ் மட்டும் சுமார் 100 விமானங்களை ரத்து செய்திருக்கின்றது. தைவானை தாக்கிய பவி புயல் படிப்படியாக வலுவிழந்தாலும் உயிரிழப்பை தடுக்க அந்நாட்டு அரசாங்கம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. 920 சர்வதேச விமானங்களும் 280 உள்நாட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பவி புயல் சீனாவை நோக்கி நகர்வதால் ஆரஞ்சு நிற புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பெய்ஜிங்கில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு ஜெஜியாங் மாகாணத்தில் 500,000 அதிகமானோரும் அண்டை மாகாணமான புஜியானிலிருந்து 100,000 பேரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பவி புயலால் பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மின்டானோ பகுதியில் கொட்டிய கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் வரை உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன.
0: சீனாவின் கிழக்கே உள்ள வென்சோப் நகரில் இன்று சூறாவளி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு 10 மில்லியன் பேர் வசிக்கிறார்கள். பிரதத்தை தடுக்க மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்படுவதாக வென்சோப் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு அபாயகரமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது ஆண்டுக்கு சுமார் 20.6 மில்லியனாக இருக்கும் புற்றுநோய் பாதிப்புகளின் எண்ணிக்கை 2050 ஆண்டளவில் 35 மில்லியனாக உயரும் என்று அந்த நிறுவனம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதய நோய்களுக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோயாக புற்றுநோய் உள்ளது. மருத்துவத்துறையில் அபரிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் புற்றுநோயை தடுக்க முறைகள், ஆரம்ப கால கண்டறிதல் மற்றும் அனைவருக்கும் சமமான சிகிச்சை கிடைப்பதில் இன்னமும் முன்னேற்றம் தேவைப்படுகிறது. புற்றுநோய் பாதிப்பை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகள், ஆரம்ப கால பரிசோதனைகள் மற்றும் தரமான சிகிச்சை முறைகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தனிநபர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ள அவசியமானது என்று குறிப்பிடப்படுகிறது. இன்ஸ்டாகிராம் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய AI தொழில்நுட்பம் ஒன்று கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து திடீரென்று நீக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா மியூசிமேஜ் என்ற புதிய AI தொழில்நுட்பத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை அறிமுகப்படுத்தியது. இந்த வசதியை பயன்படுத்தி பொதுவெளியில் இருக்கும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் உள்ள புகைப்படங்களை கொண்டு இவரும் AI மூலம் புதிய படங்களை உருவாக்க முடியும். இந்த வசதி பயனர்களின் அனுமதியின்றி அவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்த வழிவகுப்பதாக கூறி கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. குறிப்பாக பயனர்கள் அனைவரும் முன்னிருப்பாகவே இதில் இணைக்கப்பட்டிருந்தது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் தனியுரிமையை மீறுவதாக சக் அஃப்ரா மற்றும் பிரவசி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன. மக்களின் கருத்துக்களை தவறாக கணித்து விட்டதாக ஒப்புக்கொண்ட மெட்ரா நிறுவனம் இந்த வசதியை உடனடியாக திரும்ப பெற்றுள்ளது. மேலும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் மக்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. சீனாவில் இளையவர் ஒருவர் தமது நண்பரின் பெயரில் உயிரெழுதி வைத்தது இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 19 வயது லீக்கு ஆபத்தான விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகம். அவர் 20 மில்லியன் யுவான், அதாவது 2.9 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சொத்து வைத்திருக்கிறார். லீயின் பெற்றோர் வாரத்து பெற்று புதிய வாழ்வை தேடிக்கொண்டார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் குறைந்ததால் இணக்கமும் குறைந்தது. ஆனாலும் பெற்றோரின் சொத்து லீயை வந்து சேர்ந்தது. ஆபத்தான விளையாட்டால் உயிரிழக்கும் வாய்ப்பு அதிகம் என்று லீ உணர்ந்தார். தாம் மறைந்தால் பெற்றோரின் புதிய உறவுகள் சொத்தை பெறக்கூடாது என்று அவர் எண்ணினார். சொத்து நண்பரே சென்றடையட்டும் என்று அவர் உயிர் எழுதினார். அது குறித்து இணையவாசிகள் கருத்து பதிவிட்டார்கள். எதிர்காலத்தில் லீ தமது முடிவை மாற்றிக்கொள்வார் என்று சிலர் தெரிவித்தார்கள். அவரை போன்ற நண்பர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஒருவர் ஏக்கத்தை வெளியிட்டுள்ளார். உணவகத்தில் ஏற்பட்ட தீச்சம்பவத்துக்கு காரணமான ஊழியரை மன்னித்த உரிமையாளருக்கு பாராட்டுகள் குவிகிறது. சீனாவின் கெனோன் மாநிலத்தில் சம்பவம் நடந்தது. தவறைத்த ஊழியர் 27 வயது லியூ வேலை முடிந்ததும் எண்ணெய் பாத்திரம் வைக்கப்பட்டிருந்த அடுப்பை அவர் அணைக்க மறந்துவிட்டார். சமையலறை, சரக்கு கிடங்கு உள்ளிட்ட இடங்களில் தீ பரவியது. லியூ தீய அணைக்க முயன்றார். உணவக வாடிக்கையாளர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். யாருக்கும் காயமில்லை என்றாலும் உணவகம் பெருமளவில் சேதமுற்றது. இழப்பை ஈடுகட்ட மாதந்தோறும் தம் சம்பளத்தில் ஒரு பகுதியை தருவதாக ஊழியர் தெரிவித்தார். ஆனால் உரிமையாளரோ அதை மறுத்துவிட்டார். ஊழியர் கடனில் தவிப்பதை பார்க்க தான் விரும்பவில்லை என்று உரிமையாளர் தெரிவித்தார். உரிமையாளரே இழப்பை ஏற்கப் போகிறார் என்ற செய்தி பரவியதும் பலரும் அவருக்கு ஆதரவு கரத்தை கொடுத்துள்ளார்கள். உணவகம் அமைந்திருந்த இடத்தின் உரிமையாளர் வாடகையை குறைத்தார். ஊழியர்கள் நன்கொடை கொடுத்தார்கள். பெனுட் பட்டர் என்ற வேர்க்கடலை வெண்ணெய் கலவை பலருக்கு பிடித்தமான உணவாக இருக்கிறது. ரொட்டியில் அதை தடவி சாப்பிடுவது வழக்கம், அதாவது பானில். நெதர்லாந்தில் சுமார் 360 கிலோகிராம் கலவையை சிலர் தரையிலேயே தடவி இருக்கிறார்கள். 15,000 ரொட்டிகளில் தடவி சாப்பிடக்கூடிய அளவு அது என்று குறிப்பிடப்படுகிறது. காலம் சென்ற கலைஞர் விம்டி சிப்பர்ஸை நினைவு கூறும் விதமாக அவ்வாறு செய்வதாக ஒரு அறம் பொருளகம் கூறுகிறது. 83 வயது சிப்பர்ஸ் கடந்த மாதம் காலமானார். பெனுட் பட்டர் வேர்க்கடலை வெண்ணெய் கலவையால் நிறைந்த தரை அவரின் பிரபலமான படைப்புகளில் ஒன்று. பிண்டா கசுவலர், அதாவது பெனட் பட்டர் தரை என்பது படைப்பின் பெயராக இருக்கிறது. வித்தியாசமான யோசனைகளுக்கு வடிவம் கொடுக்கும் சிப்பர்ஸ் கண்ணாடி உப்பு போன்றவற்றையும் தரையில் நிரப்பியதுண்டு. மியூசியம் பொஜமன் வென் பென்னிங்கன் என்ற அரும்பொருளகம் இப்போது ரொட்டடாம் நகரில் சிப்பர்ஸின் தரையை மீண்டும் படைத்திருக்கிறது. 2 மாதம் வரை அது காட்சிக்கு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகளில், ஹட்டன் டன்பார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் ஹட்டன் லீக் மேற்கண்ண உதைப்பந்தாட்ட தொடரின் 2 சுற்று போட்டியொன்றின் போது இரு அணிகளுக்கிடையே கடுமையான மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று யங்மேட்ஸ் மற்றும் நோர்வுட் சன்ரைஸ் ஆகிய உதைப்பந்தாட்ட அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியின் போதுதான் இந்த வன்முறை இடம்பெற்றிருக்கிறது. போட்டி நிறைவடைவதற்கு 7 நிமிடங்களை எஞ்சியிருந்த வேளையில் மைதானத்தில் 2 அணி வீரர்களுக்கிடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியது. இந்த சம்பவம் நடக்கும் போது யங்மேட்ஸ் அணிக்கு 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் இருந்தது. களத்தில் பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த பார்வையாளர்கள் பலரும் திடீரென மைதானத்துக்குள் அத்துமுறை நுழைந்ததால் கைகலப்பாக மாறியது. இந்த சம்பவம் குறித்து ஹட்டன் போலீசாருக்கு உடனடியாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து விளையாட்டு மைதானத்துக்கு விரைந்த போலீஸ் அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக போட்டியின் எஞ்சிய 7 நிமிட ஆட்டத்தையும் வேறொரு மைதானத்தில் நடத்துமாறு நோர்வுட் சன்ரைஸ் அணியினர் போட்டி நடுவர்களிடம் கோரிக்கை விடுத்தார்கள். இந்திய அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் 56 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 20-20 சர்வதேச போட்டி தொடரை இங்கிலாந்து கைப்பற்றியிருக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதலாவது போட்டியில் முடிவேதும் புறப்படாத நிலையில் அடுத்த மூன்று போட்டிகளையும் வென்றிருந்த இங்கிலாந்து தொடரை கைப்பற்றுவதை ஏற்கனவே உறுதி செய்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஐந்தாவது போட்டியையும் வென்றமையை தொடர்ந்து 4-0 என்ற ரீதியில் தொடரை கைப்பற்றியிருக்கிறது. சிம்பாவேக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் வங்கதேசம் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்து தொடரை இழந்த வங்கதேசம் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் 6 வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட காலிறுதி போட்டியில் நோர்வேயை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி 4வது முறையாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது.
4: அமெரிக்காவின் மியாமியில் நடைபெற்ற இப்போட்டியின் தொடக்கம் முதலே இரு அணி வீரர்களும் துடிப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். போட்டியின் 36வது நிமிடத்தில் நார்வே வீரர் ஆண்ட்ரியா ஷெல்ட்ரூ முதல் கோல் அடித்து தனது அணிக்கு முன்னிலை பெற்று தந்தார். இருப்பினும் போட்டியின் முதல் பாதியின் கூடுதல் நேரத்தில் 47வது நிமிடத்தில் இங்கிலாந்து வீரர் பெலிங்ஹாம் கோல் அடித்து ஆட்டத்தை சமனுக்கு கொண்டு வந்தார். போட்டியின் 2வது பாதியில் போட்டி நிறைவடையும் தருவாயில் பெலிங்ஹாம் 2வது கோல் அடித்து தங்கள் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். முடிவில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வீழ்த்தி 3வது அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றது.
0: தொடர்ந்து உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் அரையிறுதி சுற்றில் சுவிட்சர்லாந்துடன் பொருதிய ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் வென்றது. அரையிறுதி சுற்றில் இனி அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் மோத இருக்கின்றன. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் 4 அணிகளும் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. அவை பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, அர்ஜென்டினா அணிகளாகும். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த அணிகளின் பட்டியலை பிஃபா வெளியிட்டுள்ளது. அதில் 5 முறை உலகக்கோப்பை வென்ற பிரேசில் அணி 247 கோல்களுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. 4 முறை உலகக்கோப்பை வென்ற இத்தாலி 128 கோல்களுடன் 5வது இடத்தில் உள்ளது. 10வது இடத்தை ஹங்கேரி, ஸ்வீடன் அணிகள் தலா 87 கோல்களுடன் பங்கிட்டிருக்கின்றன. தென்அமெரிக்க நாடான பெருவில் பிறந்த கிட்டத்தட்ட 500 குழந்தைகளுக்கு நோர்வே வீரர் ஏர்லிங் ஹாலண்டின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நோர்வே வீரர் ஹாலண்ட் கால்பந்து ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறார். இந்த உலக கிண்ணத்தில் அவர் இதுவரை 4 போட்டிகளில் 7 கோல்கள் அடித்துள்ளார். ஹாலண்டின் பல முக்கிய கோல்கள் மூலம் நோர்வே முதல் முறையாக காலிறுதி சுற்று வரை முன்னேறியிருந்தது. இந்த நிலையில் பெருவில் 468 குழந்தைகளுக்கு ஹாலண்ட் என்ற பெயரும், 91 குழந்தைகளுக்கு ஏர்லிங் ஹாலண்ட் என்ற முழுப்பெயரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரு ரசிகர்கள் முன்னணி ஆட்டக்காரர்களின் பெயர்களை பிள்ளைகளுக்கு வைப்பது புதிய விடயமல்ல. அங்கு கிட்டத்தட்ட 3500 மெஸ்ஸிகள், 1200 ரொனால்டோக்கள் இருக்கிறார்கள். பிரேசிலின் நெய்மார் பெயரில் கிட்டத்தட்ட 34,000 பேர் அங்கே இருக்கிறார்கள். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் விளையாடிய தென்னாப்பிரிக்காவின் ஜெய்டன் ஆடம்ஸ் காலமானார். அவருக்கு வயது 25. அவர் எப்படி இறந்தார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஆடம்ஸ் கேப்டவுனில் உள்ள அவரின் வீட்டில் இறந்து கிடக்க காணப்பட்டதாக தெரிகிறது. அதிகாரிகளின் விசாரணை தொடர்கிறது. தென்னாப்பிரிக்கா அதன் இளம் திறனாளர்களில் ஒருவரை இழந்து விட்டதாக அந்த நாட்டு விளையாட்டு கலை கலாச்சாரத்துறைக்கான அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் தென்னாப்பிரிக்கா நோக் அவுட் சுற்று வரை முன்னேற உதவியவர் ஆடம்ஸ். அவர் விளையாடி சில வாரங்களில் இறந்திருப்பது வருத்தமாக இருப்பதாக பிஃபா அமைப்பும் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து கால்பந்து அணி தலைவர் காரிகென் தாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் கோல்ஃப் விளையாடியதை உறுதி செய்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னர் அதிபர் டிரம்ப் கேனை பாராட்டி சமூக ஊடகங்களில் பதிவிட்டார். அதில் தாமும் கேனுடன் கோல்ஃப் விளையாடியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். கென் அருமையான விளையாட்டாளர், கோல்ஃபிலும் சிறப்பாக விளையாடுபவர் என்று டிரம்ப் அவரை புகழ்ந்திருந்தார். அந்த சந்திப்பு சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததாக கென் தெரிவித்தார். புளோரிடா மாநிலத்தின் பாம்பிச் நகரில் இருந்த போது டிரம்ப் அழைப்பு விடுத்திருந்ததாக கென் பகிர்ந்திருந்தார். டிரம்புடன் கோல்ஃப் விளையாடிய ஒரு அற்புதமான அனுபவம் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முதிர்ந்த வயதில் அவரை போல் சிறப்பாக கோல்ஃப் விளையாட வேண்டும் என்று தானும் ஆசைப்படுவதாக கென் தெரிவித்திருந்தார். லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செக் குடியரசைச் சேர்ந்த லிண்டா நோஸ்கோவா வெற்றி பெற்று தனது 1வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான டிஆர்டி தமிழொலி டாட் காம் இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.14 இந்திய பெறுமதியில் 109.02 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.60 இந்திய பெறுமதியில் 95.49 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.15 இந்திய பெறுமதியில் 118.15 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.76 இந்திய பெறுமதியில் 127.96 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05 இந்திய பெறுமதியில் 67.44 கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அலி நிலைய கலை நேரம். இரவு 11:07 ஐக்கியராட்சியத்திலே இரவு 10:07.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு நம்பிடி நஷ்டம் உண்டு.

இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே இன்றும் தொடர்கின்றது.

0: இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே முதல்லே, அதாவது எதிர்கட்சி தலைவராக கூட கடமையாற்றிய தமிழரசு கட்சியின் தலைவராக நீண்ட காலம் அல்லது அதன் தூணாக இருந்த சம்பந்தன் அவர்களது 2வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று திருவண்ணாமலையில் நடைபெற்றிருக்கிறது. சம்பந்தன் அவர்களை பற்றி குறிப்பிடுவதானால் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அவர் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே பிறந்தவர்களில் ஒருவர். அத்துடன் தமிழரசு கட்சியை நீண்ட காலமாக பல்வேறுபட்ட சிதைவுகளிலிருந்து பாதுகாத்த ஒரு உறுதியான தூணாக இருந்தவர். அதைவிட அவர் எடுத்துக்கொண்ட லட்சியம் என்னவாக இருந்ததென்றால், பிற்காலத்தில் தான் இறப்பதற்கு முன்பாக அடுத்த சந்ததியினரை பாதுகாக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை எப்படியாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தை கொண்ட அந்த கொள்கையிலே மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆனால் அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டும் சில நெளிவு சுழிவுகளோடு அது எப்படியாவது அதை செய்து தான் இறப்பதற்கு முன்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார். ஆனால் சிங்கள பௌத்த பேரினவாதம் அதற்கான சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த இனத்தினரால் கூட அவரை பல வழிகளிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் எவ்வாறு அவமானப்படுத்தப்படுகிறாரோ அதே போல் அவரோடு இருந்தவர்களாலும் சரி, வெளியில் இருந்தவர்களாலும் சரி, இந்த வெளியிலே இருக்கக்கூடிய எச்சங்களினாலும் கூட அவர் மிகப்பெரிய அளவிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய வயது முதிர்ந்த காலத்தில் கூட. அதே நேரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட சில சில வெளிநாட்டு உளவுத்துறைகளுக்கு அவர் ஒரு விடுதலை புலியினுடைய அங்கத்தவர் மாதிரி பொய்யான நம்பிக்கைகளை சில அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தி இருந்தார்கள். அதனால் சில அதிகாரிகள் அவர் மீது பிழையான தீர்மானங்களை கொண்டு வந்த போது கூட ஓரளவுக்கு அவற்றை பின்னர் முறியடிக்கக்கூடியதாக இருந்தது. சரி, அது தமிழர்களுடைய குணம், அதை பற்றி பேசி பிரயோசனம் கிடையாது. அவரோடு நீண்ட காலமாக பழகியவர் எங்களுடைய தங்கவேல் ஐயா அவர்கள், அவரை வரவேற்று இணைத்து கொள்ளுகின்றேன். நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் தங்கவேல் ஐயா அவர்கள் வானிலைகளிலே இணைந்திருக்கிறார் மற்றும் அருள் அவர்கள் காத்திருப்பார் நினைக்கிறேன். சரி, இங்கே தங்கவேல் ஐயா அவர்கள் வணக்கம்.
1: வணக்கம் நிதர்சன், வணக்கம் நேரலே.
0: அவருடன் நீங்கள் நீண்ட காலமாக நெருக்கமாக பழகி இருக்கிறீர்கள்.
1: ஆமாம், நான் திருவண்ணாமலையில் பணியாற்ற காலத்தில், அது வந்து 57, 58, 59 அவர் அங்கே அதை அந்த நேரத்தில் அவர் ஒரு வழக்கறிஞராக அங்கே வழக்கறிஞராக இருந்தார் நீதிமன்றங்களில். அந்த நேரத்தில் அவர் அவரை பார்க்க நல்ல அழகான நல்ல தோற்றம். அதில் இருக்க ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால், அவர் அந்த மூமின மக்களையும் ஒரே நேரத்தில் நேசித்தார். அதற்கு சிங்களவர் மற்றது முஸ்லீம்கள்
0: அவருடைய அந்த தந்தையாருடைய அவருடன் பழகி இருக்கிறீர்களா? ராஜவரௌதியம் அவரார்
1: நாடாளுமன்ற
0: உறுப்பினரா இருந்தாரா?
1: ரெண்டு
0: பேரும் சொந்தம். அப்ப என்ன ரெண்டு பேருக்கும் ஒரே பெயர் வருது, ராஜவரௌதியம்?
1: குடும்ப பேரா இருக்கணும். இந்த ராஜவரௌதியம் இந்த மன்னர் காலத்தில் சில பேருக்கு இந்த வரோவியம் அந்த பட்ட பேர் மேத்தான் அது கொடுக்கப்பட்டது. பிறகு அப்படிதான் பிறகுதான் அவர்கள் சொந்தம் இல்லை. ஆனால் சொந்தம், ஆனால் தந்தை இல்லை. நான் அங்கே திருவண்ணாமலையில் கடமையாற்ற நேரத்தில் அந்த மெத்தர் ராஜவரோவியம் எம்பி
0: குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு பேட்டியின் போது, உடனடிய ஞாபகம்
1: வருவதில்லை.
0: யோகாம்பிகை,
1: யோகாம்பிகை, திருவண்ணாமலையில செல்வாக்கான குடும்பம்,
0: தேப்பன்ற தேப்பனுக்கு அருணாசலம் என்ற பெயர், அருணாசலம்
1: அருணாசலம் சொல்லினோம்.
0: கூடுதலாக அந்த பாராளுமன்றத்தில எல்லாம் வாசிக்கூட ராஜவிரோதயம் என்றுதான் குறிப்பிடுவார்கள்.
1: தகப்பனுடைய பேர் ராஜவிரோதயம் தான். ஆனா அந்த ராஜவிரோதயம் நாடாளுமன்ற முதல்ல இருந்த ராஜவிரோதயம்
0: அவரும் திருகோணமலையை சேர்ந்தவர் தானே? அவரும் திருகோணமலை தானே?
1: அவரும் திருகோணமலை தான். அவர் அந்த ராஜபிரோதயம் இருக்கிறதுல தான் நாங்கள் திருவண்ணாமலையில் வீரை பார்க்குறோம். அந்த காலத்து 57, 58, 59 அந்த காலப்பகுதியில் அவர்கள் செல்வாக்கான ஒரு குடும்பத்தை பிறந்த இவர் பிறந்த நாங்கள் இதற்கு அப்போ தான் இவர் சட்ட கல்லூரியை படித்து ஒளியேறி வந்து அப்போ தான் இவர் தன்னுடைய தொழிலை தொடங்குகிறேன்.
0: எத்தனை வயது இருக்குமா அப்பா அவருக்கு?
1: அவருக்கு பொருங்க, அவருக்கு எனக்கு ஒரே ஆண்டு தான் தந்து பிறகு நாங்கள் பிறந்த நாங்கள் ஒரே மாதம். அவரை அவர் பிப்ரவரி 5, நான் பிப்ரவரி 10, 1933. அவருடைய அந்த நேரத்தில் 50 என்றால் நினைக்கிறேன் ஒரு 28-27 வயது இருக்கும். 33-43
0: பிப்ரவரி 5 பிறந்தவர்.
1: விளையாட்டுகள்
0: விளையாட்டு துறையிலும் அந்த நேரத்தில் இளம் வயதுல சாதனை படைத்தவரா இருந்திருப்பார்
1: என்ன தெரியல, அது எனக்கு தெரியாது. ஆனா தொழில வேலை கவனம்,
0: அந்த வாழ்க்கை வரலாறு தொடர்பாக அவர் சிங்கள இடத்துல படித்த மாதிரி தானே முந்தி போட்டிருந்தார்கள். இங்கே தென்னிலங்கையில படித்த மாதிரி தானே முந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு.
1: என்னடா அவருக்கு சிங்களம் நல்லா தெரியும்,
0: ஆங்கிலமும் நல்ல ஆங்கிலத்திலும் உரையாடக்கூடிய முரட்டுவையில படிச்சிருக்கிறார் புனித செபஸ்டியான் கல்லூரியில
1: இருக்கலாம். அப்ப நினைக்கிறேன் இந்த தகப்பன் அங்க பார்த்துக்கலாம். அதால அவருக்கு அந்த
0: மற்றது யாழ்ப்பாணம் பத்திரி ஆசிரியர் கல்லூரியிலும் படிச்சிருக்கு,
1: என் பெற்றிலையும் அங்க படிச்சிருக்கிறார். நாங்கள் அவருடைய பேச்சுக்களை தொகுத்து 2012 கனடிய தமிழர் பேர வந்து ஒரு புத்தகம் கொண்டு வெளியிட்டேன். அதைத்தான் நான் தான் அதை தொகுத்து வெளியிட்டது. ஸ்பீச்சஸ் செலக்டட் ஸ்பீச்சஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் பை தமிழ் நேஷனல் அலையன்ஸ் சொல்லி அவருடைய பேச்சுக்களை நாங்கள் போட்டாங்க. அதனை பற்றி நூல் வடிவில் வந்த ஒரே ஒரு புத்தகம் தான் அது. நாங்கள் 2012 இங்கே டொரண்டோவில் வெளியிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அவரை பற்றி ஒரு ஆழமான வாழ்க்கை சரித்திரம், அவருடைய நாடாளுமன்ற பேச்சுக்கள் எல்லாத்தையும் தொகுத்து வெளியிட வேணும். அப்போ தான் எங்களுடைய வருங்கால சந்ததி அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
0: இளமக்கால அர்ப்பணிப்புகள் மற்றது சிங்களவர்களோடு ஏதாவது ஒரு விடயம் என்று சொன்னால் அவருக்கு சிங்கள மொழி நன்றாக தெரிந்ததால் நேரடியாக சென்று வாதாடக்கூடிய துணிவு பெற்றவராக இருந்தார்.
1: அந்த துணிவு எல்லாம் பெரிய ஒரு குணம் என்ன துணிச்சல்.
0: எந்த பிரச்சனையும் நேரடியாக சென்று ஒருவர் பாதிக்கப்பட்ட இன்னொருவர் பாதிக்கப்பட்டாலும் நேரடியாக சென்று அவருக்காக வாதாடக்கூடியவர் என்றுதான்
1: துணிச்சல் அவருக்கு இருந்தது. அது அவருடைய குடும்ப பிறப்பு காரணமாக இருந்து போனேன். மிஸ்டர் விக்ரம் சிங் கிடைப்பார் அந்த அடிபணிந்து சிவராஜிகள் அந்த இதெல்லாம் போட மாட்டார்.
0: பிறகு அவரை வந்து ஒரு அடி வருடியாக நம்மவர்கள் தான் உருவா அவருடைய உண்மையான குணம் அவரோட பழகியவரிடம் கேட்கிற போது தான் இப்பொழுது தெரிகிறது. ஆனால் நம்மவர்கள் பின்னர் அவரை ஒரு துரோகி மாதிரி தான் சித்தரித்த
1: இவர் வந்து
0: ஆனா பெரிய துரோகிகள், அதான் முகமுடி போட்ட துரோகிகள் இவரை துரோகியாக காட்டி எதிர சிங்கள பேரினவாதத்துக்கு உதவி செய்தார்கள். சிங்கள பேரினவாதத்தோட மறைமுகமாக மோமுடி அணிந்த தொடர்பில் இருந்து கொண்டுதான் இவரை துரோகியாக காட்டினார்கள். தேசிய தலைவர் படத்தையும் இதையும் வச்சுக்கொண்டு புலிக்கொடியையும் வச்சுக்கொண்டு உணர்வாளர்களாக காட்டிக்கொண்டு இன்னொரு முகமுடி அணிந்துதான் இந்த எங்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை வந்து எங்கள தமிழ் சமுதாயத்தில இருந்து அதாவது எந்த ஒரு விட்டு கொடுப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் துரோகிகளாக்கினார்கள்.
1: விடுதலை புலிகளை பொறுத்தளவில் அவர்களுடைய நம்பிக்கையில உரியவராக சம்பந்தம் இருக்கவில்லை.
0: இல்லை, அது பின்னர் கஜேந்திரகுமார் இந்த கஜேந்திரன் அவர்கள் வந்து அங்கே மாற்றி அமைச்சு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய எல்லாம் வெறியெல்லாம் அவமரியாதை செய்கிற மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள்.
1: அதான் இந்த போர் கடைசி காலத்துலையும் வந்து புலிகளுக்கும் குமார் ராஜேந்திர பொன்னம்பலத்துக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் புலிகளுக்கும் தான் அந்த தொடர்பாடல் இருந்தது ஒழிய சம்பந்தங்களுக்கு அந்த தொடர்பாடல் இருக்க இல்லை.
0: செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் அங்கால அவர்களுக்கான ஒரு ஆதரவாளர் மாதிரி காட்டி இப்போ நான் இலங்கைக்கு தமிழ்ச்செல்வன் அழைத்து போன போது என்னை யாழ்ப்பாணத்துக்கு அவர் செல்வராஜா கஜேந்திரனோட தான் தமிழ்ச்செல்வன் அனுப்பி வைத்தார். அப்போ அவர்களுக்கு இடையிலான உறவை காணக்கூடியதாக இருந்தது.
1: ஆனால் விவரப்படி இல்லாமல் சம்பந்தன் வந்து இலங்கை தமிழர் கட்சியினுடைய தலைவர், இலங்கை தமிழர் கட்சி பெரிய கட்சி, அதனுடைய அந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பில் இவரைத்தான் தலைவராக போட்டார்கள். அது அது தவிர்க்க முடியலை. அதனால கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய தன்னை தலைவராக தெரிவு செய்யப்படுகிறோம். இந்த சைக்கிள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சின்னம் என்றும் சொல்லி பார்த்தால் அது சரிவரே இல்லை. அந்த விஷயத்தில் விடுதலை புலிகள் புலப்பட இல்லை. இதரை தலைவராக போட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சின்னத்தை தொடர்ந்து பூர்த்தி சின்னமாகவே தொடர்ந்தார்கள். இவருடைய அந்த அடிப்படை அரசியல் கோட்பாடு என்னவென்று சொன்னால், ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழ் மக்களுக்கு உள்ளக சுயநிலை அடிப்படையில் வடகிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆட்சி, ஒரு சுயாட்சி விரிவாக்க வேண்டும் என்றுதான் இவருடைய விரிவாக்க வேண்டும் தான் இவருடைய அடிப்படை கொள்கை. இந்த உள்ளக சுயாட்சி சரிவரவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு வெளியக சுயாட்சி கோருவதற்கு உரிமை உடைய வந்ததும் அவருடைய அடுத்த கோட்பாடு. அதுபடியால் அவர் ஒரு நாள் அவர் விட்டுக் கொடுக்கல. அத இன்றைய கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தால் இலங்கை இன சிக்கலுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இந்த மூவின மக்களுடைய சம்மதமும் வேணும். நாங்கள் யாப்பை உருவாக்கினால் அந்த யாப்பை வந்து மூவின மக்களும் ஒத்துக்கொள்ளணும், அல்லது பிறகும் தொடர் இந்த புடுங்குபாடு பிறகும் தொடரும். அதனுடைய அந்த அளவில் அவர் பெரிய அவரே ஒரு பெரிய அரசியல் ஞானி என்று தான் அவர் சொல்லவும். அவருடைய இழப்பு பெரிய இழப்பு, ஆனால் தெரியாது அவருடைய வயது
0: சந்தோஷமாக கொண்டாடியவர்களும் இருக்கிறார்கள்.
1: அது
0: அவற்றை இழப்பை சந்தோஷமாக கொண்டாடிய தமிழர்களும் இருக்கிறார்கள்.
1: அவருக்கு நாங்கள் அவருடைய முதலாவது ஆண்டு அவர் வந்தபோது நாங்கள் ஒரு அஞ்சலி கூட்டம் வச்சு நாங்கள் பெரிய அளவு ஆக்குவதே இல்லை.
0: அந்த நேரத்திலே அவர்களுடைய கட்டுப்பாட்டு அவர்களே அவர்களுடைய இரண்டாவது முகமூடி தெரியாமல் எல்லோரும் அவர்களுக்கு பின்னாலவே நம்பினார்கள். இந்த வெளிநாட்டில் உள்ள கோஷ்டி தான் இந்த சிக்கலுக்கும் காரணம்.
1: அதாவது விடுதலை புலிகள் தவறு என்று சொன்னால் ஜனநாயக முகத்தை உலகத்தை காட்டுவதற்கு சம்மதனை பயன்படுத்தி போனோம். ஜனநாயக முகத்தை உலக நாடுகளுக்கு, ஆனா உலக நாடுகள் வந்து சம்பந்தம் விடுதலை புலிகள் ஆதரவாளர் என்று சொல்லி
0: அப்படியான மாயை வந்து இவர்கள் தான் சில சில அதிகாரிமார்கள் வந்து இவர்களிடம் போய் சாப்பிட்றதுக்கெல்லாம் போறவர்களுக்கு வந்து அவர் அது தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறார் என்று பொய்யான பிரச்சாரம் செய்து ஒரு கட்டத்தில் வந்து கனடா வந்து இவரை வந்து நாட்டுக்குள்ளே விடாமல் திருப்பி அனுப்புறதுக்கான வேலை திட்டத்திலும் அவரை அவமரியாதை செய்து டிபோர்ட் பண்றதுக்கு அளவுக்கு வெளிக்கிட்டது. தச்சீரா வந்து அந்த ஒருதற்கு என்ன நல்ல நம்பிக்கை உடையவர் என்றபடியால எனக்கும் அதுக்கும் தொடர்பில்லாட்டிலும் அவர் என்னட்ட கேட்டிருந்த போது நான் தான் பேசியிருந்தேன், நீங்க வாங்க அந்த சங்கரியும் அந்த நேரத்தில் வேற இருக்கிறாரன்ட்டு சொல்கிறீங்க, அவரை விடுறீங்க, இவரை அதை திருப்பி விட போகிறேன்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் வேணுமெண்டா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதுவங்க திட்டமிட்டு அவரை அவமரியாதை செய்கிறதுக்கு வேற அது இங்கே இருந்த இன்னொரு நாட்டில் இருந்தால் அவைக்கு அந்த தகவல் போனது, அவை வந்து திட்டமிட்டு இவங்க இப்படி தான் செய்வாங்க, நீங்கள் வேணுமெண்டா விமானியத்தில் மறைத்து உங்களுக்கு சந்தேகமான கேள்விகளை கேட்டு அவர்கிட்ட இருந்து கன விஷயங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், இப்படி இப்படி இந்த இந்த விஷயங்களில் அவர் உங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்வார், அப்படி செய்யாதேங்கன்னு சொல்லி பிறகு அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான விசா தான் கொடுத்தார்கள். என்னென்னா இறங்கினதுக்கு பிறகு அதில் ஒரு அதிகாரி ஒரு அவர் இளம் பெண் தான், ஆனால் நல்ல எங்களை பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர், மற்ற ஒரு நாளும் எங்களுக்கு துரோகம் செய்யாதவர், அவர் அந்த சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட சந்தித்து பல தெளிவுகளை பெற்று கொண்டிருந்தார், கன விஷயங்களை அவர்கிட்ட இருந்து படித்து கொண்டார்.
1: கனடிய இமிகிரேஷன் இமிகிரேஷன் அவருக்கு விசா கொடுக்காது, காரணம் அவர் விடுதலை புலிகள்
0: அவரை வந்து டிபோர்ட் பண்ண இருந்ததை நான் தானே இப்போ இந்த நீங்கள் இறங்குற இடத்துல வச்சு அவர்கிட்ட கதைச்சிட்டு உங்களுக்கு சந்தேகம் உண்டு, அவர் உங்களோட கேள்விகளுக்கு உதவி செய்யல அல்ல சந்தேகம் இருந்தால் பிறகு முடிவிடுங்கள், ஆனால் அவ என்ன கொடுக்காமல் திருப்பி விடாதேங்க, முதல்ல அவரோட கதையுங்க, பிறகு அவரோட கதைக்க கதைக்கத்தான் அவர்களுக்கு பல விடயங்கள் தெரிய வந்தது.
1: ஆமாம், அது இதே முரண்நகை எப்படி, அதாவது வந்து வெளிநாடுகள் வந்து கனடா உட்பட அவர் வந்து புலி ஆதரவாளர் நினைச்சது, புலிகள்
0: இவர்கள் தான் உருவாக்கினது, இவர்கள் தான் இங்கே ஒருதருக்கு வந்து அவரை ஆசியாக பொறுப்பானது தான் அவருக்கு, இவர்கள் சில நேரம் சாப்பிட போகிறது இதுகளை அவர் ஓசியில் சாப்பிட்றேன்டா நல்ல விருப்பமான அதிகாரி, அப்போ அவருக்கு சொல்ல தொடங்கிட்டார்கள், இவர் தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறார், தாங்கள் சொல்கிறது தான் அவர் செய்வார், மற்றது அவர் சுயாட்சியாக ஒரு நாளும் இயங்க முடியாதுன்றதை அவர் அறிக்கை அனுப்புகிறதா தான் அவன் வேலை. அப்போ அந்த இந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகு நியோ குண்டு தாக்குதலுக்கு பிறகு ஒரு தகவல் கிடைத்தால் இவர்கள் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு அனைத்து தகவல்களையும் கொடுக்க வேணும், அப்போ அந்த அடிப்படையில் தான் உங்களோட கனடிய அதிகாரிகள் வந்து இலங்கை பிற ஏசியா பார்க்குறவர்கள் வந்து இவர்கள் சொன்னதை இந்த அதிகாரி சொன்னபடியால் உண்மையாக இருக்க வேண்டும், பிறகு இவற்றை வண்டவாளங்களை பற்றி சொல்லி இப்படித்தான் நடக்கிறான்னு சொன்னது பிறகு தான் அவர்களுக்கும் ஒரு தெளிவு வந்தபடியால் அவரை பேர்ந்து நான் சொன்ன மாதிரியே
1: அவர் வந்து பகிரங்கமாகவே சொன்னார், நாங்கள் சொல்றது தான் நீங்கள் போய் பார்லிமெண்ட்ல பேசுவோம்,
0: அது அவர்களுக்கு அந்த உங்களோட நாட்டு அவர் இளம்பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு நல்ல அனுபவம் இருந்தபடியால் அவர் என்ன சரி அவரை இங்க வந்ததுக்கு பிறகு தான் கதைச்சு போட்டு முடிவெடுக்கிறேன், ஒரு நாள் கூடி அவரை திருப்பி விட இல்லை, ஏர்போர்ட்ல அவரோட கதைச்சு பல அவருக்கு அவரே வந்து ஒத்துக்கொண்டார், தனக்கு தெரியாத பல விஷயங்களையும் அவர்கிட்ட இருந்து அறியக்கூடியதா இருக்கிறது, மற்ற எல்லாற்ற பெயர்களும் இவ்வளவு வயது போனாலும் தனக்கே பெயர்கள்

0: அதுக்கு கொடுக்க வேண்டிய மகஜர் அல்லது புள்ளி விவரங்கள் எல்லாம் இவர் தான் செய்கிறவர். ஒரு இடத்துல ஏதோ இந்திரா காந்தி ஏதோ கேட்டதுக்கு உடனே அமரலிங்கம் இவரை பார்த்து இவர் வந்து திருவோணமலை குமாரம் இவரை கேட்டா எல்லாம் சொல்லுவாருன்னு சொன்னா இவரான் உடனே
1: என்ன அந்த அதிகாரி சொன்னார் தானுங்க கூடுதலான விஷயங்களே அவர்கிட்ட இருந்து அறியக்கூடியதா இருந்தாரு.
0: நீங்க
1: திருப்பி விட்டுருந்தீங்க என்னத்தை படிச்சிருப்பீங்க சமாளிச்சுட்டு அவர் மாதிரி கதை
0: அதனை பற்றி வீணாக அநாவசியமாக மற்றவர்கள் சொன்ன காரணத்தால
1: இந்த கோஷ்டி தான் அப்படி நம்ப வைத்தது. அவருக்கு புலிமுத்திரை குத்தினது இந்த புலிகோஷ்டி தான். நான் அவருக்கு புலிமுத்திரை குத்தி நான் இங்கேயுள்ள அதிகாரி ஊடாக அறிக்கை அனுப்ப பண்ணி அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்ய
0: வைக்கிறேன். அதான் நான் சொன்னேன், அண்டன் பாலசிங்கம் சொன்ன இவர்களுக்கு வன்னியில் போய் சந்திச்சிடக்க இவர்களுக்கு சொன்னது நாங்கள் சொன்னது தான் நீங்கள் போய் வாலிமனில் பேசணும்.
1: உங்களுக்கு சம்பந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா கனடா வந்து தனக்கு விசா தராமல் ரங்குற இடத்துல தான் தருகுதுன்னு சொல்லி சொன்னவரா?
0: எனக்கு திருப்பி விட்டுருப்பாங்க
1: நல்ல ஆழத்துக்கு அவர் எனக்கு என்னோட நல்ல நெருங்கி பழகிறபடியாலே எல்லா உண்மையோடையும் சொல்றவர். அவரும் வந்தா சந்தி அவரை இது விசாவிடான் அந்த அதிகாரிய சந்திக்கிறவர். அவர் நல்ல இவியலை பற்றி நல்லா போட்டு கொடுத்துருக்கிறார்.
0: தன்னால் முடியாவிட்டாலும் மற்றவனை பற்றி கூட சொல்லி அவனை அள்ளி வைக்கிறது தான் எங்கள் இந்த பிறவணி குணம். அவருடைய ஒரே ஒரு குறை என்னன்னு சொன்னால் அவருடைய காலத்தை எங்களுக்கு இந்த 13வது சட்ட திருத்தத்தை முழுமுனையாக கூட நிறைவேறவில்லை.
1: சரியான ஆதரவு கொடுத்ததே அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த நேரத்திலே ஆதரவு கொடுத்தவர்களாக இருந்தார்கள் சம்பந்தன் அவர்கள். எப்படியாவது இதை செய்து முடிக்க வேண்டும்
0: என்று அதுக்குதான் உண்மையில இன்றைக்கு வந்து எங்களுடைய பிரச்சனை வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில வந்து ஆண்டுதோறும் வருது. அதுக்கு கால்கோள் தவிர சம்பந்தம் தான். 2011 அவர் வந்து அவர் சுமந்திரன் மறைந்த மாவேசிய நாகராஜா பிரேமச்சந்திரன் இந்த 4 பேரும் இங்க அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவருடைய அழைப்பில் அமெரிக்காவில் வந்து 2 நாள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறது. அதுக்கப்புறம்தான் 2011 மனித உரிமை பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்தியா. அந்த தீர்மானம் வந்து இலங்கையை வந்து பாராட்டியது. அதாவது விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டிய இலங்கை அரசுக்கு பாராட்டுகள்னு சொல்லி அந்த பாராட்டிய தீர்மானம் நிறைவேறியது. ஆனால் இந்த சந்திப்பு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து கொண்டது தீர்மானங்கள் வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை கொடுக்கப்பட வேண்டும் அது சாரப்பட்ட தீர்மானங்கள் தொடர்ந்து இன்று வரை அது தொடர்ச்சியாக அது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதனால பெரிய அளவில் எங்களுக்கு இன்று வரை பெரிய அளவில் ஒரு பலன் தரப்பட்டாலும் அதற்கு அடிக்கோள் இட்டவர் வந்து சம்பந்தன் தான்.
1: அப்படியே காத்திருங்கள். அருள் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் அவருடைய கருத்துக்களுக்கும் சில நேரம் நீங்கள் பதிலளிக்க வேண்டி வரும். அவரையும் அணைத்துக் கொள்ளுகின்றேன். அருள் அவர்கள் வணக்கம்.
2: ஓ வணக்கம் தேசம். வணக்கம் தங்க வேலையா. நான் அருள் கதைக்கிறார்.
0: ஓ
2: ஓ என்னண்டா இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு சம்பந்தனையா நினைவு கூறுதல வந்திருப்பதில் வந்து மனவெடுத்தும் கூடிய ஒரு மகிழ்ச்சி. அவருடைய 2வது நினைவு விழா பாத்தீங்க.

0: இந்த இணையதளங்களோ அல்லது இந்த அதாவது ஒட்டுமொத்தமான இந்த சோசியல் மீடியாக்கள் சொல்வோம் நாங்கள் ஆங்கிலத்தில், எந்த இதிலும் வந்து இந்த தமிழ் தேசியத்தை எங்கட சம்பந்தன் ஐயா அந்த இதில் ஒன்றும் பரிமாறப்படவில்லை. ஏன்னு சொன்னா வந்து இந்த நம்மவர்கள் வந்து இவருடைய திசையை வந்து வேற திசைக்கு நோக்கி பயணிப்பதால போய்கொண்டிருக்கிறதால வந்து நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மாபெரும் தலைவருடைய இழப்புகள் வந்து மக்களிடையே வந்து கொண்டு செல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வந்து அந்த எதிராளிகள். இந்த சம்பந்தன் ஐயா அந்த கூட்டுகள் வந்து ஒரு எப்படி நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா வந்து அது ஒரு தீர்க்க தரிசனமான கூட்டுகள் தான். அது இன்னைக்கு அவர் அண்மையில் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டு வந்த கருத்துக்கள் என்னன்னு சொன்னா வந்து அதாவது வந்து
1: மக்களுடைய காசுகளை கொள்ளி அடித்தவர்கள் அவர்கள் என்றால் அவர்களுடைய இறப்புகளுக்கு பெரிய பெரிய இதெல்லாம்
0: போடுவார்கள்.
1: கொள்ளக்காரர்களாக இருந்தவர்களை வந்து நன்றாக கௌரவிப்பார்கள்.
0: கொக்கி இழுத்து இழுத்து சில நினைவுகளை பரிமாறிக்கொண்டிருக்கும் இந்த சமூக ஊடகங்கள் வந்து சம்பந்தனையான நினைவுகளை தவிர்த்தது வந்து ஒரு பரவர்த்ததுக்குரிய விஷயம் சொல்றது.
1: அவர் வந்து சரித்திரத்தில இருப்பார். இவர்கள் பாராட்டுவர்கள் எல்லாம் காணாமல் போனவர்கள் பட்டியல் கொஞ்ச காலத்துல இவர்களையே எல்லாரும் மறந்து போவார்கள்.
0: நான் இன்றைக்கும் வந்து அந்த ஆளுமை உள்ள தலைவர்கள் வந்து நீங்கள் விரல் விட்டெண்ணக்கூடிய பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சம்பந்தனையா முக்கிய இடத்துல இருப்பாரு. இதே போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு சுமந்திரனுக்கு ஒரு துரதிருஷ்டவசமானது. காலப்போக்கில் வந்து நாங்கள் வந்து வேதனைக்குரிய விஷயங்களை வந்து பரிமாறுற பட்டியல வந்து தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசின பெருந்தலைவர்கள பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போக போகுது. காரணம் என்று சொன்னா வந்து நம்ம சம்பந்தனையாண்ட இதோட தொடுத்து பார்த்தோம்னு சொன்னா வந்து நம்மவர்களுக்கு ஒரு அரசியல் பயிற்சி, அரசியல் பட்டறை, அரசியல் ஞானங்கள் சரியான குறைவு. அதுக்காக வந்து ஒட்டு மொத்தமா இல்லையன்னு சொல்லி கடந்து செல்ல முடியாது, இருக்கிறது. ஆனா இப்படியான ஞானங்கள் அந்த அரசியல் ஞானங்கள் என்று சொல்றது சொன்னா வந்து ஒரு தீர்த்தரசனமான முடிவுகளை சொல்லிக்கு வந்து நாங்கள் வந்து எடுத்த முடிவு தான் சரியென்று இருக்கிறது வந்து ஒரு விட்டுக்குறுப்பு இருந்திருந்தோம் சொன்னா வந்து இன்றைக்கு எங்களுடைய நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள், நிறைய இளந்தள முறையினர்கள் எங்களோட சேர்ந்து பயணித்திருப்பார்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் இருந்து எங்களோட இருந்திருப்பார்கள், எங்களோட இனம் வந்து ஒரு பெரிய ஒரு காப்பறன் மாதிரி நம்ம காப்பறன் மாதிரி இருந்திருப்பார்கள் நம்ம இனத்துக்கு. இன்னைக்கு பாத்தீங்களா அது எல்லாமே இல்லாம போய்விட்டது. வெறுபடவே எதிர்த்தவனால் பச்சை ஊற்றுவது என்னன்னு சொன்னா வந்து புலி துரோகி அல்ல இவன் இன துரோகி தமிழ் தேசியம்
1: அப்படி சொல்றவர் வந்து துரோகிகளுக்குள்ள பெரிய துரோகி ரெண்டு முகத்தோட வேலை செய்யற ஒருவர்.
0: இல்ல நான் வந்து உண்மையா வந்து யாருக்கும் எதிரி கிடையாது. நியாயமான கருத்தை சொல்ல வரைக்கும் வந்து என்ன எதிரி என்று சொல்லிக்க அதாவது நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கின்றேன். நீங்க தமிழ் தேசியமும் தமிழ் விடுதலை புரியலையும் வந்து தூக்கி பிடித்தா மாத்திரம் தான் தமிழ் தேசியம் வெல்லும் சொன்னா வந்து அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசியம் நீங்கள் வந்து எப்படி கரைக்க வேணும்னு இருக்கு. சம்பந்தனையா அவர் கூட்டு சொல்வார் அடிக்கடி மூவின மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தீர்வு இலங்கைக்குள்ள கிடைக்குமானால் அதே ஒரு மாபெரும் தீர்வா இருக்கும்னு சொல்லி அது உண்மை. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லூர் தொகுதியில வந்து யார் வென்றிருக்காரு எந்த கட்சி வென்றிருக்காரு கூட தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு அந்த கூட்டு படித்திருந்து என்று சொன்னால் அன்றைக்கு அந்த நியாயமான ஒரு நிலைப்பாடு வந்து நம்ம அவர்கள் சேர்ந்து எடுத்திருப்பார்கள் என்று சொன்னா வந்து இன்றைக்கு அப்படி ஒரு நிகழ்வுகள் ஏற்றுக்கொள்ள நிகழ்வுகள் வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சரியா குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு எங்களுடைய இழப்புகள் அதாவது பெருந்தலைவர்களுடைய அதிதீவிர ஒரு ஆர்வடங்கள் வந்து அடிபட்டு சிறந்த காரணம் வந்து எங்களுடைய ஏற்றுக்கொள்ளாதன்மை. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா புலமையில் இருக்கிறவர்கள் வந்து நான் ஒன்று கேட்கிறேன் வந்து நீங்க ஜெனிவாக்கு உங்களோட ஜெனிவா ஒன்று கூடலுக்கு வந்து வேனை கொண்டு போய் புகைப்படம் வைக்கிறதாலையும் நீங்க அதுல போய் நாலு பேச்சு பேசிட்டு வரதாலையும்
1: போத்தல்கள் எல்லாத்தையும் ரோட்ல போட்டு
0: ரோட்ல போட்டு வந்து அவர்கள் வந்து அதுக்கு ஒரு விமர்சனம் செய்யறதாலையும் இங்கே மக்கள் வந்து அதாவது சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்றைக்கு இரவில் நீங்கள் சோசியல் மீடியாக்கள்ல திறந்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்து அரசியல் கதைப்பவர்கள் வந்து எப்படி கதைக்கிறார்கள். அப்படி எப்படி இனத்துக்கு வந்து அரசியல் ஞான சூன்யம் என்றது வந்து வெறுமனவே வந்து சோசியல் மீடியாக்குள்ள முடங்கி போனது வந்து ஒரு துரதிருஷ்டமானது. அதாவது எப்படி வேண கொண்டு நீங்கள் ஐநா சபைக்கு முன்னாடி கூச்சல் விடுறதாலே வந்து எங்களுக்கு ஈழம் கிடைக்கும் என்று சொன்னா வந்து நீங்க எத்தனையோ கூட்டத்தொடர் போனாலும் வந்து கிடைக்கப்படுவதில்லை. வெறுமனவே உங்களோட புகைப்படங்களும் உங்களுடைய வாட்சியாளர்களும் வந்து ஒரு இனத்துக்கு ஒரு தீவை பெற்று தரும் சொன்னா இல்லை அது இல்ல. நீங்கள் இப்படியான ஒரு அரசியல் ஞானம் உள்ளவர்களை அரவணைத்து இந்த அரசியல் கூட்டு அதாவது வந்து ஒரு அதாவது அதாவது ஒரு நாட்டுக்குள்ள ஒரு தீர்வு வரவன் சொன்னா இப்படியான தீர்வு சாத்தியம்ன்றது அவர் ஒரு லோயர் படித்தவர் மக்களோட அரசியல் ஞானங்களை வந்து நுண்ணி விரல்ல வச்சிருக்கக்கூடியவர்.
1: அவர்கள் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லக்கூடியது வந்து இந்த நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆறால ஆர் சொல்றது அங்க நடக்கும் என்று சொன்னா, இந்த உள்நாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களும் ஆசியா அவற்றை பற்றிய காவல்துறைக்குள்ள முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களும், மற்றது இப்போ தூதுவரை விட அங்கே டிஃபென்ஸுக்கான அதிகாரிகள் கடமையாற்றுவார்கள் டெல்லியிலும் சரி இலங்கையிலும் சரி. ஆனால் இப்போ இலங்கையிலே அதை எடுத்து டெல்லிக்கு கொண்டு போயிட்டார்கள், பிரான்ஸ் சம்பந்தப்பட்டது ஜெர்மன் சம்பந்தப்பட்டது. அவர்கள் தான் சொல்கிற முடிவைத்தான் இவர்கள் என்னோட அரசியல்வாதி இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு போயிடுவார். இந்த அதிகாரிகள் தொடர்ந்து இருக்க போறவர்கள், அவர்கள் சொல்ற முடிவுக்கு எதிராக யாருமே அங்கே எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அவர்களுக்கு தான் நீங்க விளங்கப்படுத்த வேணும். அவர்களுக்கு நீங்க சரியான முறையில விளங்கப்படுத்தினா அவர்கள் வந்து அவர்கள் சொல்வார்கள், தங்களை பொறுத்தவரையில் என்ன செய்தாலும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் ஊடாகத்தான் தாங்கள் செய்ய முடியும்.
0: நீங்க இப்ப ஒரு வசனம் சொன்னீங்க வந்து சரியான முறையில் சொல்லி ஒரு மொழியாட சேர்த்து சொன்னீங்க. இந்த சரியான முறையில விளங்கப்படுத்த போன அரசியல் நம்ம தலைவர்கள் தான் வந்து விரோதிகளாக்கப்படுகிறார்கள். அந்த காலத்துல வந்து சுமந்திரம் எடுத்துக் கொள்ளுங்கள், நிதர்சனமான சில உண்மைகளை வந்து தமிழ் மக்களுக்கு இதுதான் இதுதான் சரியா இருக்கும் இதுதான், அதாவது என்ன அதாவது வந்து இன்னொரு பாதுகாப்பு நடவடிக்கையும் சரி இன்னொரு அரசியல் தீர்வும் சரி நியாயமான ஒரு கருத்தை சொல்ல போக்கு துறவியாக்கப்படுகிறார்கள். துறையாக்கப்படுறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா வந்து அவர் வந்து ஒரு சிங்கள இனவாதத்துக்கு சாதகமான ஒரு பதிலை சொல்லிக் கொண்டிருக்காரு. அப்படி அல்ல, இன்னைக்கு வந்து ஈழம் பண்றது நீங்க எவ்வளவு தூரம் எங்களோட கனவும் அதுதான், அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா சாத்தியமான ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னா ஓம்னு சொன்னா நீங்க அதுக்கான வேலைத்திட்டம் என்ற ஒரு கேள்வி இருக்கு. வருமானமே நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தடி பிடிக்கிறதும் கோட் பிடிக்கிறதும் நாலு பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்துறதும் சமூக ஊடகங்கள்ல வந்து நீங்கள் இரவுல வந்து தண்ணியை போட்டு காத்தி கொண்டிருக்கிறதால வந்து இடம் கிடைக்கும்னு சொன்னா வந்து அது இனத்துக்கு நீங்க செய்யற மாபெரும் துருவம். அரசியல் தலைவரோட ஆர்வலங்களும் இந்த அறிவியல் சார்ந்த கூர்மையும் வந்து நீங்க உற்று நோக்கி வந்து ஒரு அரசியல் பயணத்துல செயல்பட்ட மாத்திரம் தான் வந்து இதுக்கான
1: உங்களுடைய தாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள் வந்து எங்களுடைய அதாவது இப்படியா சிங்கள பௌத்த பேரினவாதம் செய்யறதே தொடர்ந்து பேசி பேசி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போறது தான் அவர்களுடைய நோக்கமே ஒழிய உங்களுக்கு உரிமை எடுத்து தாரது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. அப்படியே இப்ப இவ்வளவு காலமா பாராளுமன்றத்துக்கு போய் என்னத்தை சாதிக்க முடிஞ்சது?
0: சம்பந்தனோட நினைவு நாள்ல வந்து பல பேரிடம் கேட்க வேண்டிய பல கேள்வி இருக்கு. இன்றைக்கு கஜத்ரோகம் பண்ண வந்தாலும் சரி பல இந்த பட்டியலை எடுத்துக்கொள்ள வந்து நீங்கள் வந்து ஈழம் தான் தொடர்ந்து தீர்வுன்னு சொல்லுகிறீர்கள். ஓகே, நாங்களும் உங்கள் பின்னால் சரியாக இருக்கோம். என்ன தீர்வு திட்டத்தோட நீங்க எங்களுக்கு ஈழம் தரப்போ என்ன தரப்போ தரதுக்கான
1: சாட்சியம் திட்டம் என்ன?
0: அதான் நீங்க மக்களுக்கு முன்னால் அதை விரிவுபடுத்தணும். அதை வெறுமனவே நீங்க நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும் நாங்கள் அதை செய்யணும் சொன்னா ஒற்றுமைன்ற சொல்லுக்கும் இப்ப நாங்கள் கிடைக்கிற அரசியலுக்கும் எந்த வித சம்பந்தம் கிடையாது. எந்த ஒற்றுமை சிதைஞ்சு பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல சகாப்தம் ஆகிவிட்டது, ஒற்றுமை சிதைஞ்சு பல சகாப்தம் ஆகிவிட்டது. காரணங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிந்து கொண்டுதான் சரியா? இப்ப அது இல்ல பிரச்சனை. இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைமையுக்குள்ளால வந்து ஒரு அரசியல் தீர்வு நாங்கள் எப்படி காணலாம்ன்றதான் இப்போ ஒரு தீர்வா இருக்கும் தவிர நீங்க வெறுமனவே இதெல்லாம் தான் தனி முடிவு நாங்கள் பிரிந்து செல்வோம்ன்ற சொன்னா அதுக்கான அடித்தளம் என்ன இருக்கும் கொண்டா? கேள்வி அடித்தளம் என்ன இருக்கும் கொண்டா? பிரிந்து செல்வதற்கான அடித்தளம் என்ன வச்சிருக்கீர்கள்?
1: நீங்கள்
0: அரசியல் சாசனத்துல வந்து நீங்கள் வந்து சத்தியப்பிரமாணம் எடுக்க ஒன்றுபட்ட இலங்கைக்கு நாங்கள் வந்து இப்படியான சமாதானமும் பிரிவினையும் கேட்க மாட்டோம்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் சேர்ந்து பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்க எங்களை நோக்கி எங்களுக்கு நீங்க கிடைக்கிற போது ஒரு பச்சை பொய் சொல்லி மக்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறது வந்து அருள் போன்றவர்களால் ஏமாற்ற முடியாது. பல பேர் அப்படி இருக்கிறார்கள். ஏன் கேட்கலாம் இருக்க எனக்கு ஒரு வானொலி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அப்படியே நான் சொல்லக்கூடிய இருக்கு. இல்லாட்டா மக்களுடைய நான் சேர்ந்து ஒரு விவாதம் உடையதான் விவாதம் தான் செய்து கொண்டிருக்கான தவிர நான் எல்லா தமிழருக்கும் போய் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அவர்கள்லாம் புரிஞ்சிருக்க வேண்டும். அதை இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை நாங்கள் அனுப்புறோம். அவர்களை நாங்கள் இப்படி அதாவது ஒரு மேடை பேச்சாலையும் ஒரு கவர்ச்சி பேசாலையும் வந்து மக்களை கவரக்கூடிய ஒரு உணர்ச்சி பேசாலையும் பேசி போட்டு நாங்கள் அவர்களை வாக்கு போட்டு பார்லிமெண்ட் அனுப்பினா பார்லிமெண்ட்ல போய் நீங்க சத்தியப்பிரமாணம் எப்படி இருக்கிறீங்கன்னு பல மக்களுக்கு தெரியாது. பல மக்களுக்கு நீங்க தெரியாது. நீங்க தமிழகத்தின் மேலே ஆணையா நான் தேசிய தலைமை மேல ஆணையா எமது மக்கள் மேலே ஆணையா நாங்கள் எங்களை ஈழத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களை சீரர் மேல விட்டுக் கொடுக்க மாட்டோம் நீங்க சத்தியபிரமம் எடுக்கல. அது பல பேருக்கு தெரிந்த உண்மை, பல பேருக்கு தெரியாத உண்மையாக இருக்குது.
1: நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகாமல் விட்டுட்டோம் இருந்தா அது எதிரிகளுக்கு சந்தர்ப்பமாக போய்விடும். எங்களுடைய குரலை கொடுப்பதற்கு இப்படி இந்த இதை பாவிச்சுத்தான் போடும் என்று நியாயப்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள்.
0: உங்களுக்கு ஒன்று சொல்லாம வந்து நாளைக்கு கிழக்கு மாநிலம் வடக்குமான ஒரு தேர்தல் வரைக்கு வந்து கிழக்கு மாநிலத்தில் விடுதலை புலிகள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சவை. அன்றைக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு எங்களோட வாக்குகள் சிதைஞ்சு பல அதாவது சகோதரத்துவம்ன்றது வேற நாங்கள் எங்களுடைய இழப்புகளை அதாவது எங்களுடைய தனித்தருவம் இழக்கிறன்றது வேற. நாங்கள் வந்து பல இடங்கள் இழந்து நாங்கள் கிழக்கமான பகுதிகளில் இல்லை. இன்றைக்கு அதுண்ட அதுண்ட அதுண்ட நீட்சி தான் வந்து இன்றைக்கு இல்லாமல் போனது.
1: இந்திய ராணுவம் வந்திருந்த போது விடுதலை புலிகளுடைய அவர்களை இது ஒரு வகையிலே அவர்களுடைய போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நிலைமைக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமே நம்மவர்கள் ரோ சொன்னபடி செய்ததால தான் அவ விடுதலை புலிகள் அந்த யுத்தத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கே போனார்கள். ஆனால் அந்த ரோவோட சேர்ந்து இயங்கியவர்கள் இன்றைக்கும் தமிழர்களுடைய பிரதேசத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த இனத்தை இரண்டாக பிரித்து விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்தியாவை திசை திருப்புறத்துக்கான ரோவிந்த வேலைத்திட்டத்துக்கு கை கொடுத்து இப்போ ரோ அதிகாரிகளை வந்து சிங்கள பௌத்த பேரினவாதம் டிக்சித் போன்றவர்களையெல்லாம் பெரிய பெரிய தொகைகள் கொடுத்து அவர்களை தங்கட பக்கம் மாற்றியிருந்தார்கள். உங்களுக்கே தெரியும் முன்னர் கனிமொழி திருமாவளவன் அவர்கள் போன போது கூட அவர்களுக்கு எல்லாம் பெரிய அன்பளிப்பெல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் அந்த இந்திய ராணுவம் வந்திருந்த போது இந்திய ராணுவத்துக்கும் அதாவது ரோவுக்கு வந்து சிங்கள அதிகாரிகள் எல்லாம் நண்பர்களாக இருந்தபடியாலே எப்படியாவது குழப்ப வேணும் என்ற பெரிய அதிகாரிகள் தான் முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் செயற்பட்டு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த கொள்கையில உறுதியாயிருந்திருந்தா இந்த யுத்தமே வந்திருக்காதே. ஆற பயன்படுத்தி ரோ வந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த யுத்தத்துக்கு சரியான முறையில காய் நகர்த்தி யுத்தத்தை ஏற்படுத்தினதுக்கு உதவி செய்தவர்கள் இன்றும் தமிழர்களுடைய விடுதலை தொடர்பாக சொல்லுகிறார்கள் என்று அதை நம்புவவர்களும் இருக்கிறார்கள் தானே.
0: சம்பந்தன் போன்றவர்கள் சேனாதிராஜா போன்றவர்கள் நாங்கள் இழந்து நிற்கின்றோம். பெருந்தலைகளே ஒன்று பின் ஒன்று 1977 காலத்தில் இருந்த அரசியல் பெருந்தலைவர்கள் என்று பார்த்துக் கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கு விரல் எண்ணக்கூடிய ஒரு தரம் நீங்க சொல்லக்கூடிய அளவிலே இல்ல. என்ன பொறுத்தவரை அந்த அந்த அதை ஒரு இந்த நிச்சயா கொண்டு செல்லக்கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னா நான் பார்க்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு சுதந்திரோட சொல்லாம வந்து எங்களுக்கு தெரியாமலே அதாவது பல மக்களுக்கு தெரியாமலே பல நன்மைகளை தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர்கள் அவரை எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க நாளைக்கு என்ன விமர்சனம் செய்யலாம ஏற்றுக்கொள்ள
1: தயாரிகள் தனிப்பட்ட ரீதியிலேயே அவர்கிட்ட கேட்டிருந்த போது அவர் நஞ்சன் இப்படி உங்களை துரோகி அண்டு அவர் சொன்ன தான் இங்க பாராளுமன்றத்துக்கு போய்த்தான் தமிழர்களுக்கு செய்ய வேணும்
0: என்றதில்லை.
1: அதாவது தான் ஒரு இந்த விடயத்துல தமிழற்ற இந்த உரிமை தொடர்பாக ஏதாவது கட்டாயமாக நாங்கள் இருக்கிற நேரத்துக்குள்ள செய்து முடிக்கிறதுக்கான பதவி இல்லாட்டிலும் தன்னை அந்த வேலை தான் செய்து கொண்டே இருப்பேன்.
0: அப்படி ஒரு தலைவர்களை நாங்கள் வந்து உதாசீனப்படுத்தும் பட்சத்தில் வந்து இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் ஒரு பெருந்தலைவர்களை அந்நிய வெளிநாட்டிலிருந்து வர ஒரு உயர ஸ்தானிகர்கள் வந்து சந்திக்கக்கூடிய பெருந்தலைவர்களை நீங்க விரல் நீட்டி காட்டுற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. இப்போதைக்கு யாரும் இல்லை. அவர்கள் வந்து சிங்கள பேரினவாதம் என்று நீங்க சொல்லவும் கூட மொழியிலேயே சொல்லலாம். அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு என்ன செய்யலாம் என்று தீர்ந்து வந்து முடித்து கொண்டு போய்கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் சமுதாயத்தில் அப்படி ஒரு தலைவர்களை தேட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டுக்கொண்டு இருக்காரு. அப்படி இருந்த காலத்திலேயே வந்து இந்த பெருந்தலைவர்கள் நாங்கள் இழந்தது வந்து பெரும் மரவழுத்தத்துக்குரிய விஷயம் தான். இன்றைக்கு இரண்டாவது நினைவு நாங்கள் எடுத்து சொல்ற கட்டத்தில் வந்து சிறு சம்பந்தன் ஐயாவது நினைவு கூடுறதுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த டிஆர்டிக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து வந்து நீங்க என்ன சொல்ல வேணும்னு சொன்னா வந்து உண்மையான நிதர்சனமான ஒரு அதாவது சமூகத்துக்கு தேவையான உண்மையான கருத்துக்களை எந்த அரசியல்வாதியை சொன்னாலும் வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். உண்மையா வந்து விடுதலை புலிகளின் கீழையும் தமிழகத்தின் கீழையும் தான் நாங்கள் வந்து அந்த சொற்பு பதங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அது தப்பு. இன்றைக்கு சூழலுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்றைக்கு காலம் கடந்து உலகம் சுருங்கி வேறு நிலைக்கு போய்விட்டது. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற தீர்வுகள் அதாவது 3 சகாப்தமாக நடந்த போராட்டத்தும் இன்னுமே தீர்வடைக்காத ஒரே நாடு என்று பாத்தீங்கன்னா நடத்தாரு இனமாத்தான். காரணம் வந்து நிறைய அடுக்கி கொண்டே போகலாம். இந்த வானொலியில் நாங்கள் அடுக்கி விட்டோம், அடுக்கடுக்க அடுக்கி விட்டோம். இன்றைக்கு வந்து அதிர்ந்த நிகழ்ச்சியாக பல தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் எழுந்திருக்கிறோம், விடுதலை போராட்ட தலைவர் எழுந்திருக்கிறோம், மக்கள் எழுந்திருக்கிறோம், நிலங்கள் எழுந்திருக்கிறோம். நாங்கள் இழப்புகளை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விஷயம் வரைக்கும். காரணம் வந்து காரணம் என்று சொன்னா வந்து நாங்கள் எம்மோட இருக்கிற நம்பகத்தன்மை அதாவது நம்ம விட எதிரியை விட நமக்குள் இருக்கிற எதிரி வந்து எங்களுடைய மேலோங்கி இருக்கிறதா ஒரு காரணம். அதுக்கு நாங்கள் விட்டு கொடுத்த வழிகள் தான் முக்கிய காரணமா இருக்கிறது. அந்த வழிகளை நாங்கள் அடைக்கும் பட்சத்தில் வந்து
1: இன்றைக்கு அவர்கள் வசாவலான் பலாலி அப்படியே வந்து கட்டுவன் குடும்பசிட்டி என்றெல்லாம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த தனிப்பட்டவர்களுடைய காணி அப்ப அவர்களிடம் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டியானே, உங்களோட காணிக்குள்ள யுத்தம் முடிந்து இவ்வளவு காலமா ராணுவம் இருந்தா இருப்பீங்களா, அந்த கேள்விகளை தொடர்ச்சியாக அவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதானே. அதாவது தமிழ் மக்களுடைய காணி மாதிரி உங்களுடைய காணிக்குள்ள இப்படி ராணுவம் இருக்குமெண்டா என்ன செய்வீங்க?
0: இல்ல, ராணுவ விஸ்தரிப்பை பற்றி கேட்க வந்து உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் ஞாபகம் வர இல்லையா? தர்ஷன், உங்களுக்கு
1: யார் பத்திரிகையாளர்?
0: ஒரு சோண்ட ஞாபகம் உங்களுக்கு வர இல்லையா?
1: சோ வந்து அது நான் தானே அது உங்களுக்கு முதன் முதலா வாலியில சொன்னது 1985 அதாவது இந்த விடுதலை போராட்டத்தால் தமிழர்களுக்கு கிடைத்த நன்மை என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்ப அவர் சொன்னார், அண்டாபுரத்துல இருந்த ஆமியை ஒவ்வொருத்த வீட்டு வாசலிலும் கொண்டு வந்து சேர்த்தது ஆயுத போராட்டத்தால் ஏற்பட்ட நன்மை என்ன? 1985 பிப்ரவரி மாதம் வேற ஒருவர் கேட்டிருந்தார் துக்ளக் சோவிட்ட, அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து அன்றாபுரத்தில் இருந்த ஆமிய ஒவ்வொரு வீட்டு வாசலும் கொண்டு வந்து சேர்த்ததுதான், அது அதுதான் தொடர்ந்து நடக்க போகுதுன்றது பதில் அளித்தது.
0: அரசியல் ஞானம் வந்து அதுதான் அரசியல் ஞானம் பண்ணுவார்கள்,
1: அவர் உடனே துரோகி என்று தான் சொல்வார்.
0: நம்மவர்கள் வந்து இந்த தீர்வுகளை வந்து நீங்க கடைசி மட்டும் வந்து தமிழ் மக்களுக்கு நினைக்காதீங்க, அவர்கள் தீர்வு தாங்கட சதுரைக்கான தீர்வுகளை தான் அவர் எடுத்துக்கொள்கிறத தவிர தமிழ் மக்களுக்கான தீர்வு என்று சொல்லி அவர்கள் வருவாய் சொன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்த அரசியல் எங்களுக்கு இருக்கிற
1: ஜனநாயக ரீதியான தேர்தல் வந்துட்டா இந்த எங்களுக்கு ஓட்டு போடுவார்களா?
0: அதான் எங்கடைய இருக்கு அரசியல் கட்சியில் அத்தனையும் சேர்ந்து நீங்க கட்சி வேறுபாட்டிருங்க, உங்களோட கொள்கை வேறுபட்டிருங்க.
1: ஜனநாயக ரீதியா மாறினா எல்லார்ட்டும் அடிபணிஞ்சு போக வேண்டியது.
0: மாகாணங்கள் வேறுபட்டிருங்கள், மாநிலங்கள்
1: வேறுபட்டு சொந்த சதுரங்கள் சொந்த பெற்றோருட்டையே அடிபணிந்து போறதை விரும்பாதவர்களாகவே நம்மவர்கள் எல்லாருமே இருந்தார்கள்.
0: சந்திச்சிருக்கீங்களா
1: சம்பந்தர் அவர்களை?
0: சம்பந்தர் ஐயா ஒருக்கா சந்திச்சிருக்கேன் வந்து எங்களை
1: கருத்துக்கள் நாங்கள் உரையாடியது
2: சம்பந்தனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை தமிழினம் கொடுக்க இல்லை, அதுக்கு இந்த புதிய ஆதரவுதான் காரணம். உங்களுக்கு 2015 ஜனாதிபதி தேர்தலில் விக்ரம்சிங்கி தான் தான் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட போகிறான் என்று சொல்லி முன்வந்தபோது சம்பந்தம் சொல்லி போட்டால் நீ உன்னை ஆதரிக்க முடியாது, நீ இந்த எல்லா தேர்தல்களையும் தோக்குற ஒரு ஆள், தொடர் தோல்வியை சந்திக்கிறேன் நான், அதனால் உன்னை ஆதரிக்க முடியாது, வேறு யாரையாவது நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி அவர்கிட்ட முகத்துக்கு நேரே சொல்லி போட்டார். அதுக்கப்புறம் தான் சம்பந்தம் வந்து இந்த சந்திரியாபுரம் தொடர்பு கொண்டு இவர் சிறிசேனாவை வந்து ராஜபக்சேட கட்சியிலிருந்து பிரித்து கொண்டு வந்து அவரை வந்து ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தி அவரை வெல்ல விட்டது, அது பெரிய ஒரு ராஜதந்திரம். அதால் 2015 தொடக்கம் 2019 வரை, அதாவது மறுபடியும் கோத்தபாய வரை வரும்போது அந்த இடைக்காலத்தில் தமிழ் மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்தது. கிட்டத்தட்ட 48,000 அமைக்கிற காணி, நான் இராணுவம் பிடிச்சு வச்சிருந்த காணி, மொத்தம் 118,000 காணி, அதில் கடைசியாக 48,000 இருக்கிற காணியை வந்து விடுவிச்சது இந்த காலப்பகுதி தான். அதை விட 100,000 அல்லது 1,000,000 கைதிகளை சிறை கைதிகளை
1: அவர்களை மறைமுகமாக ஒருவரும் எதிர்க்காத மாதிரி புனர்வாழ்வுக்கு போறோம் என்று சொல்லியோ குற்றத்தை ஒப்புக்கொண்டு புனர்வாழ்வுக்கு போறோம் என்று அப்படி போய்கொண்டிருந்தவர்கள் அப்ப எல்லாரும் போயிடுவார்கள் என்ற உடனே இங்க உள்ள கோஷ்டியாக்கள் ஒருவரை ஏவி விட்டு நான் குற்றம் செய்யலே ஆனா சுமந்திரன் இப்படி சொன்னா தான் விடுவர் என்று சொன்னபடியால்தான் அந்த அப்படியே மறைமுகமாக விட்டு கொண்டிருந்த முறையை நிப்பாட்டினார்கள். இவர்கள் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள் உடனடியா உங்களோட குடும்பம் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து விடுவோம் என்று சொல்லி கடைசியா அவரே கைவிட்டார்கள் எல்லாரையும். அதுக்கு பிறகுதான் அவர் தான் செய்த தவற பேர்ந்து உணர்ந்து கொண்டு சிறையில இருந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறார். ஒருவர் புறங்க ஒருவர் லண்டன்ல இருந்து வந்திருப்பதாக குறிப்பிட்டார். அவர் அணைத்துக் கொள்ளுகிறேன். வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: ஆமாம்
3: நீங்க அந்த சம்பந்தனை பற்றி சம்பந்தன் ஐயா பற்றி கலைக்கிறீங்க தானே? அவர் ஒரு நல்ல தலைவர் தான் என்று நாங்கள் நிச்சயக்கொண்டது நாங்கள். ஆனால் போக போக மக்களுக்கு விளங்கிட்டு அவரால் ஒன்றும் நடைபெறப் போவதில்லை என்று. அதனால அவர் அவர் நான் அவர் இறந்து போனதா அவர் எங்கட வீட்டை வந்திருக்காரு எங்கள்ட்ட படுத்திருக்காரு எனக்கு தெரியும். அவரை நான் நேரா கண்டிருக்கிறேன் அவரை காய்ச்சிருக்கிறேன்.
1: எதிர்ப்பவர்கள் தேர்தல்ல நின்று தங்களுக்கு ஆதரவு இருக்கின்றதை காட்டி இருக்கலாம்.
3: அப்ப அவளை மக்களும் வாக்களிச்சாலும் கடைசியில வேறங்கோ அவற்றை அவற்றை இறுதிக்கு சரணமே போயில் ஒரு தினம் போயில் என்ன
1: அது அவருக்கு எதிரான பொய்ப்பிரச்சாரங்கள் பொய்ப்பிரச்சாரங்கள் செய்யப்பட்டா அதை நம்புறவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள்.
3: மக்கள்
1: புத்திசாலி தமிழர்களுக்கு இப்ப உரிமை கிடைச்சிருக்கு.
3: மக்களை முட்டாள வச்சு கொண்டிருந்தவர்கள் இப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சு வராங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் நடைபெறுகிறது. இப்ப முட்டாள இருந்தால் மக்கள் கொஞ்ச நாளா
1: மக்கள் முட்டாள அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதத்தை சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் சக்திகளை ஆதரிக்கிறதுக்கு போறார்கள் மக்கள் என்றா அவர்கள் புத்திசாலிகளா? கடைசி யுத்தத்துக்கு வீடு வீடா போய் வந்து ராணுவத்தை சீத்து கொடுத்தவர்களார் வீடு வீடா போய் சிங்கள மக்களை வந்து யுத்தத்துக்கு ராணுவத்துக்கு ஆக்களை சேர்த்து கொடுத்த அமைப்பு இது. ஜேவிபி தான் செய்தது. அப்ப எங்கட மக்கள் புத்திசாலித்தனமா இப்ப ஜேவிபிக்கு வாக்களித்து இவர்களை கடைசி மட்டும் உறுதியா இருந்தவர்களை தூக்கி அறிந்து விட்டு ஜேவிபி அதாவது தங்களை அழித்தவரை இப்ப மக்கள் வந்து இவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அழித்தவர்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்வோம் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்களே
3: அவர்கள் வந்து செய்வார்கள். இப்ப பாருங்க நீங்க அடுத்த கேள்விக்கு அடுத்தது இப்ப முதல்ல இப்ப மக்களையும் கொஞ்சம் புத்தி சுத்தாளி என்றா இதுலயும் மக்கள் கொஞ்சம் இதுலயும் புத்திசாலிதான் செய்து இவர் வந்தாலும் செய்வாருண்டு. ஆனா இவரையும் மக்களையும் மாத்தி போடணும் திருப்பியும் மாத்தி கொண்டு வரார்கள் ஜேவிபியும் ஒத்து கொள்றேன் மெட்டது. இப்ப சில சில ராஜா இவையெல்லாம் டக்ளஸ் இருந்தார் அங்க ரெண்டு இருந்தார் அவையெல்லாம் ஓரம் கட்டியாச்சு சுதந்திரனையும் ஓரம் கட்டியாச்சு. நீங்கள் சுதந்திரன் புகழ் வாடுறா நீங்கள் சுதந்திரன் சப்போர்ட் ஆனா
1: நாங்கள் ஒருதருக்கும் சப்போர்ட் பண்ண இல்ல. நாங்கள் நடைமுறை தெரிஞ்சபடியால சொல்றோம். உங்களோட பண அதிகாரம் பணபலமும் ஊடக இதுவும் இருந்தா நீங்கள் அவர்களை நேர்மையானவர்கள் நினைச்சா அது எங்கட பிழை இல்லையா? ஆனா உங்களுக்கு காலம் பதில் சொல்லும். ஆறு உண்மையானவர்கள் ஆறு உண்மை இல்லாதவர்கள் காலம் பதில் சொல்லும். எடுக்கிறதுக்கான அடுத்த வழி என்ன?
3: அடுத்த வழி என்ன அதான் கேட்டுக்கிறார் சிலர். அடுத்த வழி என்ன செய்யறது? நான் சிங்கள மக்கள் தான் போறாண்டு அவரையும் உங்களுக்கு பிடிக்காது. அவருக்கும் 24,000 பேர் வாக்களிச்சுக்கணும். நீங்க 5,000 வாக்களிச்சால ரேடியோ வந்து கலைக்க பண்றீங்க விளங்குச்சோம். ஆனா 24,000 எல்லாரும் ஓரம் கட்டுறீங்க. ஆனா அவர் என்ன என்ன பிள்ளை செய்தார் சொல்லுங்க.
1: என்ன பிள்ளை செய்தார்?
3: இல்ல நீங்க ஒரு ஒரு ஆளுக்காரன் ராமநாதன் அவர ரேடியோ வழியா நீங்க சேர்க்க மாட்டீங்க.
1: நீங்க கூட்டிக்கொண்டு வாங்க. நாங்க அவரை வேற வேற கூட்டிக்கொண்டு வாங்க. அவரை எங்கள்கிட்ட பதில் சொல்லி சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ஓம் என்று சொல்லிட்டு வந்து நாங்கள் அடிக்கடிக்கவே எடுக்காமல் விட்டவர். ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் நம்ம ஊர்களை போய் அவரை சந்திச்சு கட்டாயமா தான் எல்லாம் ஓமண்டு அந்த நேரத்துல தொலைபேசி அழைப்பையே நிப்பாட்டி
3: வச்சிருந்தேன்.
1: சரியான அவர் சரியான குண்டுகளோட தெரியறபடியாலே சரியான பாதுகாப்பு.
3: பாருங்க இப்ப அவர் வந்து உங்களுக்கு தான் காட்டுறானே, உங்களுக்கு முந்தைய உங்களுக்கு தெரியுமா பயந்து போடுறேன் தெரியுமோ.
1: அதான் அவர் அந்த தண்டை காணியில உள்ள குப்பைய பாம்புகள் அதுகளால பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுபவர்களுக்கு எல்லாம் துவக்கு காட்டுறவர் தான் உங்களுக்கு
3: நேர்மையானவர்கள்.
1: நான் வந்து சும்மா தமிழ் என்று கதைப்பேன், ஆனா என் வைஃப் எல்லாம் சிங்கிள் ஆள் தான், நான் டீல் பேச போறேன். ஜிவிபியான அந்த பெண்மணி சொன்னார், நீங்க டீல் பேச தேவையில்லை, எங்களோட வேணுமெண்டா இணைகிறதண்டா இணைஞ்சு கொள்ளுங்க, டீலுக்கு வேறு யாரையும் பாருங்க பேசி கலைச்சு அதனுடைய வெளிநாடாவ எல்லாத்தையும் நாங்கள் மொழிபெயர்த்து நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். அவருடைய குரல் அவரே ஒத்துக்கொண்டவர் தான் கேட்டது புள்ளிய என்று சொல்லி
3: இருக்கிறார். அவரது பேசிய இன்னும் கதைக்காரே அவருக்கு சேர்ச்ச குழு இறந்து கொண்டு யாரும் கஜேந்திரன் பொண்ணம்மா கதைக்காரா, துரிதரன் போய் சும்மா இருக்காத இவர் இன்னும் மக்களுக்காண்டி இன்னும் கதைக்காரே பாடிமன்ற பிரச்சனை கதைக்காரே நனஞ்சு ஆண்டு அவரால் கேட்டிருக்கேன். இந்த இதெல்லாம் காணி இந்த விஷயத்த கூட என்ன நீங்க கேட்ட சொன்னீங்க பாடிமன்றம் கதைக்கல, அவர் கதைச்சு அவருக்கு பதில் கொடுத்துருக்கு. அவர் சொல்லிப்பட்டார் என்ன தங்களோட செய்யலாது, இன்னும் ஹாஸ்பிட்டல் கட்டு தான் போறோம், ஆமிக்காபை செட்டா தான் போறோம், நாங்கள் என்ன மரக்கரை விக்கையில தோட்டம் செய்யல எல்லாம் செய்யணும் நல்ல பொறுப்பு இருக்கு. நீங்க அவர் வேற மாதிரி போவார் வேறங்க போடுறவர் பேசுறாரு, காணி சிங்கள ஊடகங்களை சொல்லி மற்ற இதெல்லாம் சொல்லணும்னு சொல்றாரு விடங்கச்சோ. அதாவது நாங்கள் வந்து யார் உண்மையா கலைக்கிறானோ யார் மக்களுக்காண்டிய கஷ்டப்படுறானோ அவனுக்கு தானே கஷ்டப்படுவானோ, இவ்வளவு எதிர்ப்போட இவ்வளவு இதோட அந்த வேலை செய்தானே இவங்கெல்லாம் யார் உண்மையா வேலை செய்யணும்? அப்ப எல்லாம் எல்லாம் எல்லாம் டிகிரிக்கு போறோம் மண்ட ரீதியில அவன் வந்து சென்னோ ஸ்டேடியம் கட்டுறான்னு கல்லை கொண்டு வந்து வச்சான், இவரே வழக்கு போடுறார் தெரியாமல் சும்மா சும்மா இந்த அருள் வந்து பழைய சீவசேனா ஒன்றின் எல்லாம் தமிழ்நாட்டு கொண்டே போனாதான் வித்தியாசம் என்ன வெளிநாட்டுக்கு போய் நாங்க நல்லா இருக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நல்லது இவரால நாங்க வெளிநாட்டுக்கு வந்து இங்க வந்து நல்லா இருக்கோம் அதான் சேர்த்துனா உள்நாட்டுல கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் தான்.
1: சரியா
3: நன்றி
1: சரி சரி தங்கவேலி அவர்கள் தொடருங்கள்.
2: ஒரே ஒரு வெளிநாட்டு நண்பரை இப்பதான் கேள்விப்பட்டேன், அவர் அவருடைய கருத்துப்படி மக்கள் வந்து சுமந்திரன் நிராகரித்து விட்டார்கள். சுமந்திரன் தலைவராக இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை கட்சியா இருக்கு.
1: பொருங்கள் அருள் மீண்டும் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன், அருள் சொல்லுங்கள்.
4: அவர் இப்ப ராஜபக்சாவுக்கு எங்க செய்து வந்த நேருக்கு தெரியாது, ராஜபக்சாவும் தாத்தாண்டார் அப்பாண்டார் தன் குடும்பம்
1: ராஜபக்சாவுக்கு தான் ஆதரவு கொடுக்க வேண்டும்.
4: ராஜபக்சாட பேரியாரு அம்மான்றார் இவர் கோமாளி வரதுலையா சொன்னா அவர் என்ன பற்றி குரல் எழுத்தபடியா தான் சொல்ல வேண்டிய காரணம் அவர் வந்து பழைய பல்லவை பண்ணிட்டு போறாரு. இன்றைக்கு பழவை வந்து என்றைக்குமே புதுமையானதுன்றது வந்து இன்றைக்கு காலப்போக்கில் உங்களுக்கு அரசியல் ஞானம் புரியும். ஒரு அரசியல்வாதி கூட்டம் இப்படி ஒரு கோமாளியை கொண்ட அரசியல் பார்லிமெண்ட்டுக்கு வச்சுலேயே தமிழ் மக்கள் படுற பாடு வந்து தமிழ் மக்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு
1: அடுத்தது இதெல்லாம் அதுக்கு பதில் கிடைக்கும்.
4: அதான் இன்றைக்கு சாவச்சேரி மக்கள் யோசிக்கிறார்கள் வந்து இவருக்கே நாங்கள் வாக்கு போட்டோம் சொல்லி. சரியா, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் போய் கேட்டு ஐயோ இவருடைய கூட்டம் வந்து இவர் வந்து துப்பாக்கி காட்டுகிறதை விட வந்து இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து அவரோட கேள்வி கேட்டார். இந்த வானில கேட்கலாம் நினைக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து ஆம்பளைகள் தானா, உலமைந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாம் வந்து உங்களோட புள்ளிகள் தானா, ஆயிரம் கேள்வி கேட்டார் தமிழ் மக்கள் பார்த்து. இந்த இவருக்கு ஒரு ஞானம் பெரியலையே அவருக்கு மரபணு சொல்லணும்னு சொல்லி. அவர் ஒரு அரசியல்வாதி ரெண்டு, இவர் வந்து இந்த அரசியல் சமூகம் அவர்கிட்ட பேரை பாவிக்கிறதை வந்து நான் வந்து உண்மையாக சொன்ன வந்து நன்மையாக கண்டிக்கிறேன். அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, அது அரசியல் கோமாளியாக மட்டும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்ன சொன்னால் கோபம் காரணம் மட்டும் நான் வந்து நாங்கள் பழைய பல்லவியை பாடுறோமாம். இன்றைக்கு அந்த பழைய பல்லவியில நீட்டி தான் அரசியலா போய்கொண்டிருக்கிறது வந்து இந்த வந்திருக்க நேருக்கு அரசியல் புரியவில்லை. காரணம் என்ன சொன்னா வந்து அர்ஜுனாவே அவர் எப்போ கண்டவர் அரசியலுக்குள்ள அவருடைய அரசியல் கூட்டு போடும்போது அவர் தன்னைத்தானே ஒரு ஜூட்டிப்பாளராயும் தன்னைத்தானே ஒரு ஒரு புலமிந்த மக்களிடம் ஒரு கூட்ட சொல்லுவது பண்ணதுக்காக கோமாளித்தனமான பேச்சுகளை
1: அதால வந்து அவருக்கு ஜூட்டி பதனால நிறைய வருமானம்
4: லாபம் வருது. அதுதான் அவருடைய அவர் எய்மே அதுதான். அப்ப அவர் வந்து அரசியல் கோமாளித்தனமாக காய்ச்சி கொண்டிருக்கிறது மற்றவர்கள் பல்லக்காட்டி தேசிய தலைவர் பல பேர் சிரிக்கிறார்கள். ஆனா நம்மவர்கள்லாம் ரசிக்கிறோம் என்று அவர் பேசிட்டு வந்துறாரு. அதாவது உங்களுக்கு என்ன கிடைச்சது என்று ஒரு கேள்வி இருக்குல்ல, அவருடைய பேச்சாலும் கூட்டாலும் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன கிடைச்சது, தமிழ் மக்கள் இப்படி கோமாளியை அனுப்பியிருக்காருதான் வந்து இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி அனுப்பல, இப்படிப்பட்டவரை அனுப்பினவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர் யோசிக்கிறவர்களுக்கு ஒரு பாலிமண்டல வந்து பல கேள்விகள் வந்திருக்கிறது தவிர இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு நல்லவர்களாகவும் அவருடைய பேச்சு கூட்டு வந்து தமிழ் மக்களை ஒரு முயற்சியை கொண்டு போறதாக அங்கே யாரும் கதைக்கவில்லை. இந்த வந்திருக்க வந்து கதைச்ச அன்பர் வந்து பல தடவை என்ன விமர்சிச்சிருக்கேன், நான் சைச்சு கொண்டு போயிருக்கேன், பரவாயில்ல அரசியல் தானே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனா வந்து அர்ஜுனாக்கு வக்காலத்து வேண்டிக் கொண்டு வந்து நம்ம அரசியல் தலைவர்களை பழமை அரசியல் கழிச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் சொன்னா வந்து நீங்க புது அரசியல் என்று சொன்னா நீங்க புதுமையான அரசியலுக்கு வாங்க, அரசியலமயப்படுத்துங்க மக்களை. நீங்க அதாவது அர்ஜுனா வந்து யார் அரசியலமயப்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற வழியை தான் அதாவது அவர் சொல்லுவார். வந்து என்னுடைய என்ன பேரை சொல்லுவார், தன்னுடைய கூப்பிடுவார் என்ன இந்த சிட்டுவை காணலையோ பட்டுவை காணலையோன்னு சொல்லி அவரைத்தான் அரசியலமயப்படுத்தி இருக்கிறார், அவரைத்தான் அரசியல் முதன்மையாக்குறாரு என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். அரசியல் முதன்மை வேட்பாளர் என்று அவரைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்த சொல்லி கேட்காம நீங்கள் வந்து வானொலியில்
1: அவரை விரும்பினார்ன்றா அவரை எங்களோட வானொலியில எங்களுக்கு பேட்டி தர அவருக்கு நாங்கள் நிச்சயமா
4: நானும் பல முறை அவர் இங்க வந்து நீ கேட்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்
1: உண்மையான
4: தூய்மையான அரசியல்வாதி கூட்டிக்கொண்டு சொல்லுங்கள். அவரை இந்த சமூகம் உடைக்கு வந்து பல பேர் பல கேள்விகளுக்கு காத்திருக்கிறார்கள். வந்து அரசியல் கேள்விகள் மாத்திரம் தான், அவர் மைய நைய புடைக்கிற மாதிரி கேள்விகள் இங்க வராது. இந்த மாநிலக்கு ஒரு தரம் இருக்கு, நிச்சயம் வராது. அது விமர்சனத்துக்குரிய மாதிரி வராது. என்ன நீங்க உங்களுக்கே தெரியும் போது டாக்டர் சிவானந்தாவுடைய 4 மணி மட்டும் நாங்கள் இதுல ஆனால் நீங்க போயிட்டு நாம இருக்க
1: கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி அவர்கள் எல்லாம் வந்து ஜெர்மனியில இருந்து இவ்வளவு நேரம் பேசினவர்,
4: பல நேர்கள் பல அரசியல் தலைவர்கள்
1: அவரிடம் தமிழற்ற உரிமையை தொடர்பாக கேட்டிருந்த போது அவர் என்ன பதில் சொன்னார், அதாவது இனி வருகின்ற இலங்கை என்பது தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற இது இருக்காது, நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில தான் உங்களோட தீர்வு திட்டம் அமையுமே ஒழிய வேறு ஒன்றும் அதில் இருக்க போகுது என்று நேரடியாகவே பதிலளித்திருந்தார்.
4: அரசியல் எது பழமை எது புதுமை என்று புரியவில்லை. அரசியல் என்றது வந்து எப்பவுமே புதுமைதானது, எப்பவுமே அரசியல்
1: தானது. கத்தினத்தி அவரெல்லாம் நேரடியாகவே எங்களுடைய கலையத்துக்கு வந்து போயிட்டு தந்திருக்கிறார்.
4: நான் வந்து அரசியலாக கொண்டு வச்சிருக்க வந்து அன்பு நேரருக்கு வந்து நான்
1: சோமவன்ச தேரர் அவரெல்லாம் இங்க நேரடியா வந்திருந்தார்கள்.
4: நிச்சயமா பல அரசியல் இப்ப இருக்கிற பெரிய அரசியல் அரசியல் தலைமைகளே வந்து இந்த வானொலிக்கு வந்த உணவர்கள் தான் அர்ஜுனாவை தவிர. காரணம் என்ன சொன்னா அவர் தமிழர்களுடைய பேர்களுக்கு தமிழ்ல பாடுபாடு சொல்றதுக்கு அவர் தயாரா இல்ல, சிங்களவர்களுக்கு மாத்திரம் அவர் குடபிடிக்கிறது தான் சரியா இருக்கிறது. ஏன் அவர் அந்த அன்பர் வந்து இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு முன்னால அவர் பேசின பேச்ச பாக்கவில்லையா, தனது தவப்பனாரு தாராரு டாமனவா டூமனவா கேட்டு நான் சிரிச்சிருக்கேன் சின்ன வயசுல என்று சொல்லி அதாவது இவர் கேட்கலையாத. அதாவது ராஜபக்ச சொல்லுவார் வந்து டாமனவா டூமனவா வந்துட்டான் வந்து போயிட்டாருன்னு சொல்ல முடிவெடுப்பு செய்யலாம் டாமினவா டூமனோட ஒரு காமெடி உண்டு, அதை சொல்லி சிரிக்கிறாரு அவருக்கு முன்னால. இதன் ஏ என்று சொல்ல போறாரு அதை வந்து அது பல வானொலி
1: தமிழர்களின் உரிமைக்காக அவர் அப்படி பேசியிருக்கிறார்.
4: அப்ப அதை கூட
1: தமிழருடைய உரிமையை நாமல் ராஜபக்சா தான் இனி வரும் காலத்துல தருவார்
4: பெரும் தலைவர். அதோட அது எங்க ராஜபக்ச தன்னுடைய அப்பா காரியம் சொல்லியிருக்காரு, தன்னுடைய தமையன் வந்து புலியில இருந்தவர், தன்னுடைய அப்பா வந்து ஏதோ ஒரு காடா இருந்தவர் எல்லாம் சொல்லி தன்னுடைய குடும்பத்தை வித்து பிழைச்சி அரசியல் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இனத்தையே வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இப்ப பார்லிமெண்ட்டு கலைச்சி கொண்டு ஒரு நாளுக்கு வக்காலத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல, எங்களுடைய அரசியல் கொச்சப்படுத்துறதால வந்து இந்த கூட்டம் நான் சொல்ல வேண்டி
1: வந்தது. அவரே குறை சொல்லாதீங்க, நாங்கள் சொல்லி எல்லாத்தையும் வந்தா தான் சிந்திப்பார்கள்.
4: இல்ல நிச்சயமா நான் அவரை கொஞ்சம் அவரை வந்து நான் அவமானப்படுத்தவில்லை, அவருடைய அவர் சொன்ன அரசியல் தலைமையை தான் நான் கொச்சப்படுத்துகிறேன். காரணம் வந்து அவருடைய நாங்கள் கொதிச்சு போயிருக்கிற அரசியல் தலைவர் எல்லாம் அவர் முருகர் என்ன எங்க பல இளைஞர் இங்க இருக்கிற பல இளைஞர்கள் வந்து அவரை ஊழல் பிரச்சியா இருக்கிறான்னு அவர் புரியவில்லை போல இருக்கு. அதான் எனக்கு அவர் மீது சந்தேகமா இருக்கு, இப்படி வந்து சொன்னார் கொண்டு வரீங்க நாங்கள் அவரோட நான் என்ன தவிர நீங்கள் கூட கலைக்கிற தயாரத்தான் இருக்கிறத சார். ஓகே நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி. சரி, தங்கவேலையா அவருடைய கருத்துக்களோடு நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம்.
2: இருந்து வாழ்க்கைக்கு வந்த நண்பர் அவர் வந்து மக்கள் வந்து சுமந்திர நிறுத்தி விட்டார்கள், அவர்கள் எல்லாரையும் உமர் அவர்கள் எல்லாரையும் நிறுத்தி விட்டார்கள். ஆக தமிழ் மக்கள் வந்து அரிசினாகத்தான் தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டோமே அந்த பாணியை பேசினார். அவர் வந்து சாவச்சேரியிலிருந்து கொஞ்சம் வாக்குகளால முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு வெளில போனவர். இன்றைக்கு வந்து எத்தனையோ போராட்டங்கள் நடக்குது, தையட்டியில காணி பிரச்சனை, கேப்பாப்பிலவில் நாட்டு பிரச்சனை, இந்த வடமராட்சியில காணி பிரச்சனை. இங்கே வந்து இவர் இப்போ இவருடைய தலைக்கழிப்பு காட்ட அங்கே எல்லாம் போயிருக்கிறாரா? அந்த மக்களுடைய பிரச்சனையை பெரிய பேர் பேசியிருக்கிறாரா? எல்லாம் பேசுறது எல்லாம் லூசுதனமான பேச்சு தான் பேசியிருக்கிறார். உண்மையில நாங்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து வெட்கப்படுவோம். அர்ஜுனா போன்றவர்களை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனதுக்கு வெட்கப்படுவோம். நீங்கள் சொன்னது போல இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நாங்கள் சந்திப்போம்,
1: இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடுவோம்.
2: இன்னொரு சந்தர்ப்பம் சந்திப்போம். நன்றி.
1: நன்றி.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 89 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்டே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு. இருபத்தி நான்கு மணி நேரமும் டிஆர்டி தமிழொலி.

சிலைகளை தொடர்ந்து டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து வானிலைகளிலே அதிகாலை வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து

0: பாசம் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. பி பி ஸ்ரீனிவாச ஜானகி பாடிய இந்த பாடலை கத்தீஜா விரும்பி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னால பூம்புகார் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துச்சு. இந்த பாடல் அதாவது டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை எனக்கு ஒளிபரப்புங்க அப்படின்னு வேலு சொல்லியிருந்தாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. நிச்சயம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. உங்களை பல பேர் தொடர்ந்து எஸ் ஜானகி பாடல்களை கேட்கணும்னு விருப்பப்படுறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு இன்பமான தகவல் என்னன்னா, இவ்வார நட்சத்திரம் எஸ் ஜானகியா நாங்க தேர்ந்து எடுத்திருக்கோம். அவங்களுடைய பாடல்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல இடம்பெறும் அப்படிங்கறத இந்த நேரத்துல பெருமையோட சொல்லிக்கணும். சரியா? அடுத்ததா புதுநெல்லு புது நாத்து பரத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெற போகுது. அதுக்கு முன்னால இப்போ மாணவர்களுக்கான நேரம் வந்தாச்சு. மாணவர்களே வானொலி பக்கமா வாங்க. ஜூரோங் ஈஸ்ட் ஆகிய பகுதிகளில் இருக்கிற அவங்களுடைய கிளைகள்ல புது விதமான நெகிழி பைகளை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அதுல பின்னால ஒரு காரணம் இருக்கு. அதாவது 30 விழுக்காடு மறுபயணி செய்யப்பட்ட நெகிழிகளால கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த கிரே வண்ணத்துல இருக்கிற பைகளை நாங்க தொடர்ந்து பயன்பாட்டுல வச்சிருக்கோம். உங்களுக்கே தெரியும், இங்க அதாவது ஃபேர் ப்ரைஸ்ல நீங்க இனிமே உங்களுடைய சொந்த பைகளை கொண்டு வாங்க அப்படிங்கிற திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். ஆனா அதையும் தாண்டி சிலருக்கு பைகள் தேவைப்பட்டதுன்னு சொன்னா, பைகளை நாங்க கொடுக்க ஆவலா இருக்கோம். காரணம், இது சுற்றுச்சூழலுக்கு இன்னும் உகந்த விதத்துல இருக்கும் அப்படின்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. கேக்குறதுக்கே பிரமாதமா இருக்குல்ல. இந்த கிரே வண்ணத்துல இருக்கிற பைகளை பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்குங்க, அது 30 விழுக்காடு நெகிழிகள் ஆல செய்யப்பட்ட மறுபயடு செய்யப்பட்ட பைகள் அப்படின்னு. சரி மாணவர்களே, தகவல் நான் சொல்லிட்ட கேள்விக்கு நீங்க தயாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 30 விழுக்காடு மறுபயணி செய்யப்பட்ட பொருட்களை ஃபேர் ப்ரைஸ் கிளைகள்ல அவங்க உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்தெந்த கிளைகள் அப்படின்னு தெளிவா நான் சொல்லியிருந்தேன். அதுல இரண்டை மட்டும் நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லெவெஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. இப்பவே மாணவர்கள் உங்களுடைய பதில்களை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேர், வயது, நீங்க படிக்கிற பள்ளி, அதுக்கப்புறம் பதில், இவற்றை தெளிவான குரல் பதிவா நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா பரிசை கொடுக்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க.
1: 96 போக்குவரத்து நிலவரம்
0: 6:27 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை ஹோகாங் அவென்யூ 10 அதற்கு அருகே உள்ள சாலையில் சாலை விளக்குகள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம்

0: எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல ஆதிராடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு 5 இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: பணக்காரன் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. இசைஞானி இளையராஜாவோட இசையில பாடல் இடம்பெற்றது. அதுக்கு முன்னால புதுநெல்லு புதுநாத்து படத்துல இருந்து பாடல் வந்துச்சு. எஸ் ஜானகி, இசைஞானி இளையராஜா, பிரியாத ஒரு கூட்டணி. அவங்களுடைய கூட்டணியில வந்த பாடல்கள் பல, அவற்றை நீங்க ஒளி 968 வர நிகழ்ச்சிகள்ல வெவ்வேறு விதமான பாடல்களை கேட்கலாம். மறக்காம எங்களோட இணைந்துருங்க. சரியா? பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. அதனை அடுத்து மாப்பிள்ளை பட பாடலும் உங்களுக்காக இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: செல்லும் PIE புகேட்டி மசாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்தில்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இன்றைய கூற்றை நமக்காக அனுப்பி வச்சிருக்காங்க ஜானகி லட்சுமணன். கூற்று எப்படி போகுதுன்னா, ஆனந்தம் மழையில் நனைந்த சிறகுகளை வெயிலில் சிலிர்த்து உலர்த்தும் சிட்டுக்குருவியின் வேகம் போல, மனதில் படிந்த கவலைகளை எல்லாம் ஒற்றை சிரிப்பில் உதறி தள்ளுவதே ஆனந்தம். பிரம்மாதமான இந்த கூற்றை அனுப்பி வைத்த நமது ஜானகி லட்சுமணன் அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லியே ஆகணுங்க. இன்று வாசிக்கிறேன். ஆனந்தம் மழையில் நனைந்த சிறகுகளை வெயிலில் சிலிர்த்து உலர்த்தும் சிட்டுக்குருவியின் வேகம் போல, மனதில் படிந்த கவலைகளை எல்லாம் ஒற்றை சிரிப்பில் உதறி தள்ளுவதே ஆனந்தம்.
1: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.

0: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-யின் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
1: எங்களுக்கு இன்னும் வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
1: எனக்கு எல்லாமே வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாம்பல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாந்தலியே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
2: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
3: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. காலங்காத்தால நம்ம உட்கொள்ற அந்த பானத்திலிருந்து தொடங்குது அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்திற்கு இப்போ சுட சுட பால் அருந்துற பழக்கம் உங்களுக்கு காலங்காத்தால இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பாலோட ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நீங்க அருந்துனீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அருந்துனீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒவ்வொரு நாளும் நீங்க செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய முட்டிகளை பலப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை படிச்ச உடனே அட நம்ம ஆளுங்களுக்கு இதை சொன்னா சரியா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் சொல்றேங்கிற ஒரே காரணத்துக்காக செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு மருத்துவரை நாடி இதெல்லாம் உங்களுக்கு சரியா ஒத்து வருமானு கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. மீண்டும் சொல்றேன், சுட சுட பால் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சோண்டு இந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு அதை அருந்துனீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அதை செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய முட்டிகள் பலம் பெறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: வணக்கம், என் பெயர் கேசிகா. நான் வீக்கு தொடக்கப்பள்ளி 4வது வகுப்பு படிக்கிறேன். எனக்கு 9 வயது ஆகிறது. இன்றைய கேள்விக்கான பதில் சைனா டவுன் பாயிண்ட் மற்றும் ஜூங் ஈஸ்ட்.
4: பிரம்மாதமா சொல்லிட்டாங்க. நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஃபேர் பிரைஸ் நிறுவனம் 30 விழுக்காடு மறுபயன்படுத்தி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், நெகிழி பைகளை அறிமுகப்படுத்திருக்காங்க. குறிப்பிட்டு 4 இடங்களை குறிப்பிட்டிருக்காங்க. டாசன், தோப்பாயோ, சைனாடவுன் பாயிண்ட், ஜூங் ஈஸ்ட் ஆகிய கிளைகள்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இந்த தகவலை சொல்லிட்டு அது சார்ந்து எந்த கிளைகள் நான் கேட்கும் போது டக்குன்னு பதில் சொன்ன நம்ம மாணவிக்கு வாழ்த்துகள். இவங்களை பத்தி சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒலி 9:00 கேட்டு வந்து ஒவ்வொரு முறையோ கேள்விகளுக்கு முயற்சி எடுத்து சரியான பதிலையும் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு மீண்டும் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. ஏற்கனவே அவங்க பரிசு எடுத்ததுனால இப்ப என்னால அவங்களுக்கு பரிசு கொடுக்க முடியாது. ஆனா இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புற முக்கியமான கருத்து என்னவென்றால், மாணவர்களே, முயற்சி செய்தாதான் வாழ்க்கையில பரிசு கிடைக்கும். உங்களை பலர் முயற்சி செஞ்சிருக்கீங்க, சரியான பதில கொடுக்கல. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நாளை என்ற ஒரு நாள் உங்களுக்கு வரும். அப்போ நீங்க முயற்சி செய்யுங்க, பரிசு உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். சரியா?
5: சகியே சகியே, சகித்தால் என்ன
6: உங்க விருப்ப பாடல்களோ?

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் புக்கிட்டி மசாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து நேர்ந்துள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை குவாங்ஜோ பேங்காக் லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை பெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜெட் ஸ்ராம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி மும்பை சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்த ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 7, மீடியாகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீயில் குறைந்தது 27 பேர் மாண்டனர். காயமடைந்த 63 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 22 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றனர். சட்டுச்சாக் வட்டாரத்தில் உள்ள ராங்விய நாலார் பிரவுட் மதுபான கூடத்தில் அசம்பாவிதம் நேர்ந்தது. பிரதமர் அனுடின் சான் விராகோல் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டார். தீ பற்றிய போது உள்ளிருந்த பலரும் கழிவறைக்குள் ஓடியதாக சம்பவத்தில் உயிர் தப்பியவர்கள் கூறியதாக பிரதமர் அனுடின் சொன்னார். மதுபான கூடத்தில் அவசர வெளிவாயில்கள் இல்லை என்றும் அவர்கள் கூறியதாக பிரதமர் குறிப்பிட்டார். சீனா தென்சீன கடல் வட்டாரத்தில் உரிமை கோருவதற்கு எவ்வித சட்ட ரீதியான அடிப்படையும் இல்லை என்று ஜப்பான், பிலிப்பீன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. அவற்றோடு சேர்ந்து மேலும் 11 நாடுகள் அது பற்றிய கூட்டறிக்கையை வெளியிட்டன. அனைத்துலக சட்டத்தின்படி சீனாவின் கூற்றுகள் அடிப்படையற்றவை என்று 10 முன் தீர்ப்பளிக்கப்பட்டது. சீனாவுக்கு எதிராக பிலிப்பீன்ஸ் அந்த வழக்கை தொடுத்து சாதகமான தீர்ப்பை பெற்றது. இருப்பினும் சீனா தீர்ப்பை தொடர்ந்து மறுக்கிறது. அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்ட 10 அனுசரிக்க நாடுகள் கூட்டறிக்கையை வெளியிட்டன. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டார். ஹார்முஸ் நீரணையில் செல்லும் வர்த்தக கப்பல்களை ஈரான் தாக்கக்கூடிய ஆற்றலை குறைப்பது நோக்கம் என்று அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்கா ஈரானையும் குவைத்தையும் குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியது. ஈரான் தனது 2 தென் தீவுகள் தாக்கப்பட்டதாக தெரிவித்தது. குவைத் தனது எல்லை கட்டுப்பாட்டு சாவடிகளும் எண்ணெய் துரப்பண மேடை ஒன்றும் தாக்கப்பட்டதாக கூறுகிறது. இதற்கிடையே அமெரிக்காவின் தாக்குதல்களை ஈரான் சாடியிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து அரசதந்திர முயற்சிகளையும் அமெரிக்கா முற்றிலும் வீணாக்கிவிட்டதாக ஈரான் கூறுகிறது. ஹார்முஸ் நீரணையில் பாதுகாப்பற்ற நிலையை அமெரிக்கா மீண்டும் ஏற்படுத்திவிட்டதாக அது சொன்னது. நீரணையில் தான் மேற்கொள்ளும் தேவையான நடவடிக்கைகளில் அமெரிக்கா தலையிட்டு அனைத்துலக வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்தியிருப்பதாக ஈரான் சொன்னது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்ற நிலையால் எண்ணெய் விலைகள் 2 விழுக்காட்டுக்கு மேல் அதிகரித்திருக்கின்றன. ஹார்முஸ் நீரணை வழியே எண்ணெய் கப்பல் போக்குவரத்து குறைந்திருப்பதால் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. பிரான்ஸ் வெப்ப அலை நீடிப்பதால் அதன் அணுவாலைகள் சிலவற்றில் செயல்பாட்டை நிறுத்தி வைத்திருக்கிறது. 3 அணுவாலைகளில் தற்காலிகமாக செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. 8 அணுவாலைகள் குறைவான எரிசக்தியில் இயங்குவதாக பிரான்சின் முன்னணி எரிசக்தி நிறுவனமான EDF தெரிவித்தது. பிரான்சின் மின்சார உற்பத்திக்கு அணுவாலைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. வெப்ப அலையால் ஏற்கனவே வெப்பமடைந்திருக்கும் ஆறுகளுக்குள் அணுவாலைகள் வெந்நீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்காக சுற்றுப்புற பாதுகாப்பு விதிமுறை நடப்பில் இருக்கிறது. மியான்மர் அரசாங்கம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூச்சி பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளப்படுவார் என்று ஆசியான் அமைப்பிடம் தெரிவித்திருக்கிறது. அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் அது கூறியது. ஊழல், தேர்தல் மோசடி உள்ளிட்ட குற்றங்களுக்காக 81 வயது திருவாட்டி ஆங் சான் சூச்சி 27 ஆண்டு சிறை தண்டனையை நிறைவேற்றுகிறார். ஆசியான் அமைப்பின் உறுப்பினர்கள் மியான்மர் பிரதிநிதிகளுடன் நேற்று நடத்திய சந்திப்பில் திருவாட்டி சூச்சி பற்றி தகவல் அளித்தனர். மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கவிழ்த்த பிறகு ஆசியான் அமைப்புடன் நடத்தப்பட்டிருக்கும் முதல் சந்திப்பு அது. அதிபர் தர்மன் சண்முகரத்னம், தற்காப்பு அமைச்சு, சிங்கப்பூர் ஆயுதப்படை ஆகியவற்றைச் சேர்ந்த 450 மேற்பட்ட அதிகாரிகளுக்கு விருந்தளித்து உபசரித்திருக்கிறார். பன்னாட்டு பயிற்சிகள், மனிதாபிமான நிவாரணப் பணிகள், வெளிநாடுகளிலிருந்து மக்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட தற்காப்பு திட்டங்களுக்கு பங்களித்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அமைச்சர் தான்சுன் சிங், மூத்த துணை அமைச்சர் ஜாக்கி முகமது உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விளையாட்டு விம்பிள்டன் டென்னிஸ். உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கும் ஜெனிக் சினா அலெக்சாண்டர் ஜ்வரஃபை வென்று கிண்ணத்தை தட்டிச் சென்றுள்ளார். தரவரிசையில் இரண்டாம் நிலையில் உள்ள ஜ்வரஃபை ஆடிய 4 செட்களில் 3 அவர் தோற்கடித்தார். செட் விவரம் 6-7, 7-6, 6-3, 6-4.
4: சொல்லும் பொருளும் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு. ஒருவரின் பேச்சிலும் செயலிலும் முரண்பாடு இருந்தால் அவரின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
6: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD நார்த் பாயிண்ட் அல்லது விவோ சிட்டி கடை தொகுதிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவு சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.

0: தினம் ஆர்கேஜினை
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்ப

0: முப்பொழுதும் முன் கற்பனைகள் பரிசிலிருந்து பாடலை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி, இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை. தளபதி விஜய் நீட்டி மோகன் பாடிய பாடல் நம்ம கேட்க போறேன் கொஞ்ச நேரத்துல. ஜிவி பிரகாஷ் குமாரோடைய இசையில இப்போ கால்பந்து செய்திகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கே தெரியும் FIFA உலக எங்கன கால்பந்து போட்டிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த வரிசையில அடுத்தடுத்த ஆட்டங்களை எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு இடையில நடக்கிற இந்த FIFA உலக எங்கன கால்பந்து போட்டிகள்ல பல சாதனைகள் புரியப்பட்டு வருது. அது நேரத்துல சொல்லியே ஆகணும், அதனுடைய கடமை இல்லையா. அந்த வரிசையில முதல் முறையா நோக்க சுற்றுக்கு ஆக அதிக அளவுல ஆப்பிரிக்க குழுக்கள் தகுதி பெற்றாங்க, உங்களுக்கே தெரியும். இரண்டாவதா மெஸ்ஸி, உலக புகழ்பெற்ற இந்த ஆட்டக்காரர் FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகளின் வரலாற்றில் ஆக அதிக கோல்களை புகுத்திய நபர் அப்படிங்கிற சாதனையை நிகழ்த்தினாரு. போட்டிகளை எடுத்து நடத்துற அமெரிக்கா 4 கோல்களை ஒரு FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டியில புகுத்தி இருந்தாங்க. இதுதான் முதல் முறை அவங்க செய்த சாதனை. காபோ வெர்டே, இவங்களை மறக்க முடியுமா. FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகளின் வரலாற்றில் நோக்க சுற்றுக்கு தகுதி பெற்ற ஆக சிறிய நாடு அப்படிங்கிற பெருமையை அவங்க பெற்றாங்க. இப்போ கால் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிற இங்கிலாந்து, அவங்களுடைய நட்சத்திர விளையாட்டாளர் ஹாரி கேன், இவரு கோல்களை புகுத்தி இருந்தாரு. ஆக இங்கிலாந்தின் ஆக அதிக கோல்களை புகுத்திய நபர் ஆட்டக்காரர் இவர்தான் அப்படிங்கிற பெருமை இவரை சேர்ந்தது. அதோட 6 உலக கிண்ண கால்பந்து போட்டிகள், அதாவது 6 வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்த உலக கிண்ண கால்பந்து போட்டிகள்ல கோல் புகுத்திய முதல் நபர் அப்படிங்கிற பெருமையை ரொனால்டோ பெற்றிருந்தாரு. குழாசாவ், இந்த நாட்டுடைய பயிற்றுவிப்பாளர் டிக் அட்வகாட் FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகளின் வரலாற்றிலேயே பங்கெடுத்த ஆக வயதான பயிற்றுவிப்பாளர் அப்படிங்கிற பெருமையையும் பெற்றாரு. லயனோ மெஸ்ஸியை பொறுத்தவரை இன்னொரு சாதனையும் செஞ்சிருந்தாருங்க. அதாவது FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள்ல ஹேட்ரிக் அடித்த ஆக வயதான ஆட்டக்காரர் அப்படிங்கிற பெருமையும் அவரை தான் சேரும். இப்படி பல சாதனைகள் இதுவரைக்கும் நிகழ்த்தப்பட்டிருக்கு. வரப்போற ஆட்டங்கள்ல என்னென்ன சாதனைகளும் அதிர்ச்சிகளும் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் சரியா.
1: 96 போக்குவரத்து நிலவரம்
0: Woodlands Avenue 12, அதற்கு முன்பு வாகனம் பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
2: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்கம் உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, டேக் அ பிளேஸ், B1-25.
4: இப்போதே அழையுங்க. 6334-1055, 6334-1055.
6: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

7:24 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. இவ்வாறு நட்சத்திரம் காலஞ்சென்ற பாடகி எஸ் ஜானகி அவங்க பாடிய பாடல் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து உங்களுக்காக இடம்பெற போகுது.

உங்களுக்காக பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற உள்ளது. நீதான அந்த கோயில் படத்துல இருந்தோம் பாடல கேட்க போறோம். அதுக்கு முன்னால ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்ட காஃபி பரிசா உங்களுக்கு வேணுமா? பூட்டுக்கள் படத்திலிருந்து ஜானகி பாடிய பாடல் வரப்போகுது. சின்ன திருத்தம் அங்க இசைஞானி இளையராஜாவுடைய சில அந்த பாடல் எங்க கேட்க போறீங்க. சரி, இப்போ ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி உங்களுக்கு வேணும்னு சொன்னா மூன்று தகவல்கள், அந்த தகவல்கள்ல எது தவறான தகவல் கண்டுபிடிக்கிற கடமை உங்களுக்கு. தயாரா நீங்க? முதல் தகவல், இன்று அனைத்துலக கற்கள் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் இங்கிலாந்து இந்த இரு அணிகளோ பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகளின் கால் இறுதி சுற்றுல சந்திக்க போறாங்க. டோக்கியோவுக்கு நான் ரவிஜி போக போற December 5 அந்த பயணம் தொடங்கும். இந்த மூணுல எது தவறான தகவல் டக்குன்னு சொல்லுங்க. பரிசு காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய 9 6 7 8 8 9 6 8.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டிய கத்துக்கிறாங்க? ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. ஆட்ட வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-4000 வழி தொடர்பு கொள்ளலாம்.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகள வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க
4: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
5: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
4: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
5: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
4: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்,
5: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
6: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். அனைத்துலக கற்கள் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளும் பிஃபா உலக கார்பந்து போட்டிகளின் கால் இறுதி சுற்றுல சந்திக்க போறாங்க. டோக்கியோவுக்கு நான் ரவிஜி போக போற பயணம் December 5 தொடங்கும். இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி.
2: நம்பர் 2 தான் தப்பு, அண்ணாமலை.
1: இன்று அனைத்துலக கற்கள் தினம் அனுசரிக்கப்படுது, உண்மை. டோக்கியோவுக்கு December 5 தான் நான் போக போறேன், அதுவும் உண்மை. இந்த இடையில ஒண்ணு வச்சா பாத்தீங்களா, இங்கிலனுக்கும் பிரான்ஸுக்கும் அங்கதான் இருக்குது புதிர். அதாவது பிரான்ஸ் ஸ்பெயினை சந்திக்கிறாங்க, இங்கிலாந்து அர்ஜென்டினா மோத போறாங்க. இந்த வெற்றியாளர்கள் தான்

0: இறுதி சுற்றுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பாங்க. ஆக இந்த பதில சொன்ன அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள். அவரோட மின்னல் வேகத்துல சொன்ன இன்னொரு நேருக்கும் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு போட்டி வரோ, மறக்காம கேளுங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை. விபத்து நேர்ந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கெட்டிமா சாலை எக்ஸிட் அங்கே. இதன் காரணத்தினால் மூன்றாம் தடம் வரை போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்

0: சுவையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஆசாசியா பாத்து பாத்து சமைச்சாலும் சாப்பாடு எதிர்பார்த்த மாதிரி சுவையா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான குறிப்புகள் இதோ. சாம்பாருக்கு கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து சேர்த்து பாருங்களேன், உங்க அன்பருக்கு உங்க சாம்பார் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீன் குழம்பு வச்சு கடைசியா இறக்கும் போது கொஞ்சம் வெண்ணத்தை சேர்த்து பாருங்க, சும்மா உங்க உள்ளத்துல இடம் பிடிக்குங்க உங்க மீன் குழம்பு. அதே மாதிரி பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி செய்யும் போது அதுல வேர்க்கடலையையும் கொஞ்சம் எண்ணெயும் அரைச்சு விட்டு பாருங்க. இதை நான் சமைச்சு பாக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா இந்த குறிப்பையும் கேளுங்க. பிரியாணிக்கு தயிரோட கொஞ்சம் பாலையும் சேர்த்து சமைச்சு பாருங்களேன், உலகத்திலேயே சிறந்த பிரியாணி உங்க பிரியாணின்னு பாருங்க.
2: House brand Better Mix. பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. House brand Better Mix. ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
3: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
5: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1,00,000 அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
7: கவிதை
6: இரவு நிலாற்றம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
8: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
9: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
10: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
11: கொஞ்சம் சிந்தனை
12: நிறைந்த புன்னகை.

இசை ஞானி இளையராஜாவோட இசையில மனோஜ் சித்ரா கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. இந்திரன் சந்திரன் படத்துல இருந்து பாட்டு இருந்துச்சு, அதுக்கு முன்னால இது எங்கள் நீதி படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. அடுத்து சங்கர் கணேஷ் இசையில இந்த பாடல் கேட்க போறோம். மனோபி சுசிலா பாடிய அந்த பாடல் தாயா தாரமா படத்துல இருந்து இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா காப் ஒலி 968 படைப்பாளர் நான் ரவி ஜி. என்னோட நீங்க டோக்கியோ, ஃபூஜி மலை ஆகியவற்றை சுத்தி பார்க்க ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்துருச்சுங்க. அதாவது டோக்கியோவுக்கு போகணும், அங்க இருக்கிற அழக ரசிக்கணும், பொருட்களை வாங்கணும், சுத்தி முத்தி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களை பல பேருக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு பயம், போற இடம் வசதியா இருக்குமா, சாப்பாடு சரியா இருக்குமா, பாதுகாப்பா இருப்போமா, பொருட்கள் எல்லாம் வாங்கும் போது யாராவது நம்மளை ஏமாத்திடுவாங்களா, இப்படி பல குழப்பம் உங்க மனசுல இருந்துச்சுன்னு சொன்னா அதை எல்லாத்தையும் களைய வைக்க காத்துட்டு இருக்காங்க சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ். உங்களுக்கு பார்த்து பார்த்து அவங்க சேவைகளை வழங்குவாங்க. அது மட்டும் இல்ல, ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல ஒரு சுமூகமான பயணமா உங்களுக்கு அமையறதுக்காக கடினமா உழைக்கிற ஒரு குழுவினரை நம்மோட அனுப்பி வைப்பாங்க. அதனால நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லைங்க. இதுக்கு முன்னால தாய்வான், ஹாங்காங், சீனா, மக்காவ்னு பல இடங்களுக்கு வந்த நேர்களுக்கு இது தெரியும். ஆனா நீங்க முதல் முறையா வரீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தை சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்குறாங்க. அப்புறம் என்ன, பொட்டிய கட்டுங்க, வாங்க போவோம் டோக்கியோவுக்கு. December 5 தொடங்க போற இந்த அற்புதமான பயணத்திற்கு நீங்க பதிவு செய்யலாம். தம்பதியரா வந்தீங்கன்னா 1000 வெள்ளி கழிவு இருக்கு. எது காத்துட்டு இருக்கீங்க? மெயில் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது நீங்க அழைக்கலாம் 6206 1797 6206 1797. சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா காப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு December 5.

0: 7:57 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கி நோக்கி செல்லும் PIE புக்கிட்டி மசாலைக்கு பிறகு, அதோடு SLEBKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: பாசிங்கை ஆதரவு BYD நார்த் பாயிண்ட் அல்லது விவோ சிட்டி கடை தொகுதிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவு சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தீயில் குறைந்தது 27 பேர் மாண்டனர். காயமடைந்த 63 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 22 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். சட்டுச்சாக் வட்டாரத்தில் உள்ள மதுபான கூடத்தில் அசம்பாவிதம் நேர்ந்தது. பிரதமர் அனுடின் சான் விராகுன் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டார். தீ பற்றிய போது உள்ளிருந்த பலரும் கழிவறைக்குள் ஓடியதாக சம்பவத்தில் உயிர் தப்பியவர்கள் கூறியதாக பிரதமர் அனுடின் சொன்னார். மதுபான கூடத்தில் அவசர வெளிவாயல்கள் இல்லை என்றும் அவர்கள் கூறியதாக தாய்லாந்து பிரதமர் குறிப்பிட்டார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டார். ஹார்மோஸ் நீரணையில் செல்லும் வர்த்தக கப்பல்களை ஈரான் தாக்கக்கூடிய ஆற்றலை குறைப்பது நோக்கம் என்று அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்கா ஈரானையும் குவைத்தையும் குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியது. ஈரான் தனது 2 தென் தீவுகள் தாக்கப்பட்டதாக தெரிவித்தது. குவைத் தனது எல்லை கட்டுப்பாட்டு சாவடிகளும் எண்ணெய் துரப்பண மேடை ஒன்றும் தாக்கப்பட்டதாக கூறுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்களை ஈரான் சாடி ஹார்முஸ் நீரணியை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து அரசுதந்திர முயற்சிகளையும் அமெரிக்கா முற்றிலும் வீணாக்கிவிட்டதாக ஈரான் கூறுகிறது. ஹார்முஸ் நீரணியில் பாதுகாப்பற்ற நிலையை அமெரிக்கா மீண்டும் ஏற்படுத்திவிட்டதாக அது சொன்னது. நீரணையில் தான் மேற்கொள்ளும் தேவையான நடவடிக்கைகளில் அமெரிக்கா தலையிட்டு அனைத்துலக வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்தியிருப்பதாக ஈரான் கூறியது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்ற நிலையால் எண்ணெய் விலைகள் 3.5 விழுக்காட்டுக்கும் மேல் அதிகரித்திருக்கின்றன. ஹார்முஸ் நீரணை வழியே எண்ணெய் கப்பல் போக்குவரத்து குறைந்திருப்பதால் விலை ஏற்றம் கண்டுள்ளது. சீனா தென்சீன கடல் வட்டாரத்தில் உரிமை கோருவதற்கு எவ்வித சட்ட ரீதியான அடிப்படையும் இல்லை என்று ஜப்பான், பிலிப்பீன்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. அவற்றோடு சேர்ந்து மேலும் 11 நாடுகள் அது பற்றிய கூட்டறிக்கையை